சங்கர் மகாதேவன் அந்த பாடலை பாடியிருந்தார். வணக்கம், இந்த நிகழ்ச்சியில ரவி நுங்க கூட பேசிட்டு இருக்கேன். என்னங்க ஆச்சு? பிரேசில் மொரோக்கோ ரசிகர்கள் பேரதிர்ச்சியில இருக்காங்க. என்னன்னா 90 நிமிடங்கள் ஆட்டங்கள் முடிந்து கூடுதலா 10 நிமிடம் அவங்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த 10 நிமிடத்துல ஒரு கோல் யாராவது புகுத்திருந்தா அவங்க வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. இருந்தாலும் இரண்டுமே பிரேசில் மொரோக்கோ 1-1 என்ற சம நிலையில் இந்த ஆட்டம் தற்போது நிறைவை பெற்றிருக்கின்றது. ஆனா இரண்டு அணிகள் இருக்கக்கூடிய ஆட்டக்காரர்களும் ரொம்ப ஒரு சிறப்பான ஆட்டத்தை தான் இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆரம்பத்தில் சொல்லியிருந்தது போலதான் இரண்டு நாடுகளும் இரண்டு அணிகளும் பார்த்தோம்னா பலம் பொருந்திய அணிகளா இருக்கு. அந்த இரண்டு அணிகள் பலம் பொருந்திய அணிகள் மோதும் போது அந்த ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப குறவுதான். ஏன்னா இரண்டுமே பலம் பொருந்திய அணிகளாக இருக்கின்றன. அந்த நுணுக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, அதாவது விளையாட்டாளர்கள் தெரிந்துகிட்டா வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. சரி, அடுத்தடுத்த ஆட்டங்கள் எப்படி இருக்கின்றன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆர்டிஎம் பார்த்தோம்னா இந்த ஃபீஃபா கிண்ண உலக கிண்ணத்தின் அதிகாரப்படியான ஒளிபரப்பு நிலையமாக இருக்கின்றது. ஆர்டிஎம் கிளிக் உங்க கை தொலைபேசியில் இருக்கா, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் தொலைக்காட்சிகளில் இருக்கா, அந்த செயலியை பதிவிறக்கம் செய்துக்குங்க. இலவசமா நீங்க உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டிய ஆர்டிஎம் கிளிக் நம்பர் RTM வழியாக நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா?

வணக்கம். இந்த நிகழ்ச்சியை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இன்றைக்கு வந்து உலக ரத்த தான தின நாள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. நம்ம கொடுக்கிற ரத்த தானம் அப்படின்றது மூன்று உயிருக்கு அவ்வளவு முக்கியமா இருக்கு, மூன்று உயிர்களை காப்பாற்றுது. ஆனா பெரும்பாலானோர் என்ன நினைக்கிறாங்க, ஊசியை பார்த்தா பயப்படுறாங்க, ரத்தத்தை பார்த்தா பயப்படுறாங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்க, ரத்த தானம் கொடுத்தா நம்மளுக்கு உடல் பருமனாயிரும் அப்படின்ற ஒரு கவலை இருக்கு. ஆனா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆரம்பத்துல ரத்த தானம் கொடுக்கறதுக்கு முன்னுக்கு நம்மளுக்கு ஒரு தயக்கம் ஒரு பயம் கண்டிப்பா இருக்கும். ஆனா ஒரு தடவை நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பழக்கமா வழக்கமா ஆயிரும். அதனால இன்றைக்கு ஒரு சின்ன தீர்மானம் எடுக்கலாமா? ரத்த தானம் கொடுக்கற உங்களுக்கு நன்றி, ரத்த தானம் கொடுக்காதவர்களுக்கு ஒரு சின்ன தீர்மானம். இன்றைக்கு மலேசிய ரத்த வங்கியில நீங்க ரத்த தானம் கொடுக்கலாம். ரத்த வங்கி என்ன பண்றாங்கன்னா, நாடு தழுவின் நிலையில பார்த்தோம்னா ரத்த தான முகாமை வந்து ஏற்பாடு பண்றாங்க. அவங்களுடைய பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா எந்தெந்த பகுதிக்கு போறாங்க, சில பேரங்காடிகள்ல ரத்த தான முகாம்லாம் ஏற்பாடு செய்யறாங்க. அங்க சென்று கலந்துக்குங்க, ரத்த தானம் கொடுங்க. நம்புங்க, ஒரு முறை நீங்க கொடுக்க ஆரம்பிச்சுட்டா ஒவ்வொரு முறையும் ரத்த தானம் நீங்க வழங்கிக்கிட்டே இருப்பீங்க. நம்ம நிகழ்ச்சி கேட்கிற நேர்கள் இப்ப நீங்க அழைக்கிறீங்களா? ரத்த தானம் கொடுத்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? கொஞ்சம் பேசுங்க. 2282 5733 அல்லது 4768

0: வந்த புதுசுல எவ்வளவு பிரபலமா இருந்துச்சு தெரியுங்களா? ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாடலை நம்ம கேட்டிருக்கோம். வணக்கம் இன்ன நிகழ்ச்சி நம்ம கேட்டுருக்கோம். இன்றைக்கு வந்து உலக ரத்த தான தின நாள் அப்படின்றதுனால இந்த ரத்த தானம் வழங்கணும், இந்த விழிப்புணர்வை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நாள் வந்து இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. நம்ம நேயர்கள்கிட்ட கேட்டிருந்தோம்ல, நீங்க ரத்த தானம் வழங்கிருக்கீங்களா, கொஞ்சம் அழைத்து சொல்லுங்க அப்படின்னு. மாறன் வந்திருக்காரு, சொல்லுங்க மாறன்.
1: எனக்கு 26 வயசு ஆகுது, இது வரைக்கும் ஒரு 20 அளவுக்கு மேல நான் ரத்தம் கொடுத்துருக்கேன்.
0: வா, 26 வயசுல 20 முறைக்கு மேல ரத்த தானம் கொடுத்துருக்கீங்க.
1: ஆமா,
0: என்னங்க மாறன். சரி, முதல் முறையா ரத்த தானம் கொடுக்கும் போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
1: ஓ, அது எனக்கு ஏன்னா என் மாமனாலதான் நான் ரத்தம் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் குடுக்கறப்பெல்லாம் எனக்கு மயக்க வந்து நான் வாந்தி எடுத்துட்டேன். ஆனா அதுக்கப்புறமும் எனக்கு இல்ல கொடுத்தாகணும் அப்படின்னு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்ல.
0: நீங்க சொல்றது போலதான், அந்த முதல் முறை கொடுக்கும் போது ஒரு மயக்கம் ஏதாவது நடந்துருச்சுன்னா அந்த ஒரு பயம் வந்துடும், இதுக்கப்புறம் நம்ம ரத்த தானமே கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துருவாங்க.
1: ஆனா
0: நீங்க வந்து சரி நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து 20 முறைக்கு மேல கொடுத்துட்டீங்க.
1: ஆமா,
0: இப்ப நிகழ்ச்சி கேட்கிற நேர்கள் முதல்ல சொல்லிருந்தோம், சிலருக்கு ஒரு பயம், ஊசியை பார்த்தா பயம், உடல் பருமன் ஆயிரும் அப்படின்ற ஒரு பயம், அதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நினைப்பவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க மாறன்?
1: நான் நிறைய பேர் பாத்திருக்கேன், சில பேருக்கு வந்துட்டு ரத்த கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும், ஆனா அவங்களோட உடல் வந்துட்டு அதுக்கு ஒத்துழைக்காது. அப்படி இருக்கிறப்ப நல்லா இருக்கிறவங்க கண்டிப்பா போய் குடுக்கலாம், ஏன்னா அங்க ரத்தம் தேவைப்படுறவங்க நிறைய பேர் இருந்துகிட்டேதான் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு போய் ரத்தம் கொடுத்தா நல்லதுன்னு சொல்றேன் நானு.
0: மரன், ரொம்ப நல்ல ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, தொடரட்டும் உங்களுடைய பணி.
1: நன்றி.

0: அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க, உண்மை தகவல்களுக்கு சமூக வலைதளங்களே இருக்க.
1: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்
2: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
3: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
2: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
3: புதன்கிழமையில் சுற்றியுள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
2: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
3: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
2: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க.
4: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா?
5: புரியுது, இதோ வந்துட்டோங்க.
4: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க,
5: அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும்.
4: அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
2: உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் எஃப்எம்.
6: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க?
7: பாபா பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலையை வாங்குறதா, இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலையை வாங்குறதான்னு
6: தான். இதுக்கா யோசனை? நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபா சென்யு பேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டு ஒரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும்.
7: அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.
8: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: விசாலாட்சி வந்திருக்காங்க. எத்தனை முறை ரத்த தானம் கொடுத்திருக்கீங்க விசாலாட்சி நீங்க?
1: ஒரு ஏழு வாட்டி.
0: ஏழு தடவை கொடுத்திருக்கீங்க?
1: முதல் முறை கொடுக்க வரை வந்து காலேஜ்ல கொடுத்தேன். வந்து பியூஸ் மாதிரி முத போட்டாங்க, கேட்டாக்க அந்த ஊசி குத்த மாதிரி வடிக்காது, ஏன்னா அந்த ஊசி வந்து மச்சம் தொப்பாலா இருக்கும்ல. அந்த பியூஸ் போட்டோன்னு கை வந்து லிப்பம் ஆயிருச்சு.
0: அதுதான் அவங்க சொல்லி இருந்தது போல, நம்ம ஒரு முறை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா நமக்கே அந்த ஒரு எண்ணம் வந்துடும், ஐயோ நம்ம ரத்த தானம் கொடுக்கலையே இப்ப கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி. தேசிய ரத்த வங்கியில இருந்து டாக்டர் தேன்மொழி இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத அடுத்து நம்ம கேட்டுடலாம்.
2: நான் ரத்த மாற்ற மருத்துவர் டாக்டர் தேன்மொழி தர்மலிங்கம் பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்குமே வந்துட்டு ஏதாவது ஒரு காரணம் காரியம் வச்சு நம்ம தானம் பண்றோம். ரத்த தானம் பண்ற போது வந்துட்டு ஒருத்தர் ரத்த தானம் பண்ணா நம்ம வந்து மூணு உயிரை ஒரே நேரத்துல காப்பாத்துறோம். இது வந்து சாதாரணமா எல்லாரும் எப்பொழுதும் யோசிக்கிறது. ஆனா நீங்க வந்து தொடர்ந்து ரத்த தானம் பண்ணீங்கன்னா வந்துட்டு ஒரு வருஷத்துல நாலு தடவை நீங்க ரத்த தானம் பண்ணலாம். அப்போ ஒரு வருஷத்துல நீங்க 12 உயிரை காப்பாத்தலாம். உங்களை அறியாமலே நீங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும் போது உங்களோட ரத்தம் வந்துட்டு இன்னொருத்தர் போய் காப்பாத்துது. மத்தவங்களுக்கு தானே தேவை, நமக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு. இதுவே நம்மள ஒருத்தரா இருந்தா என்ன செய்வோம்? யோசிப்போமா ரத்த தானம் பண்றதுக்கு? அதனால பயப்படாம தயவு செஞ்சு வந்து ரத்த தானம் பண்ணுங்க.

நம்ம ஒருத்தவங்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காத மாதிரி உங்களுக்கு முடிஞ்சிருக்கா? அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா? டாக்டர் பிரியா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அம்மாவுக்கு பிறந்த நாள் வந்திருக்கு. சரி, அம்மாவுக்கு வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம். இந்த ஸ்ரீமுக்க பலகாரம் இருக்குல்ல, வழக்கமா இந்த மலாய்க்கார நண்பர்கள் கடைகளுக்கு போனோம்னாக்கா அந்த ஸ்ரீமுக்க கண்டிப்பா இருக்கும். இந்த தங்கு முடிதிகள்ல காலையில பசியாறைக்கு இந்த பலகாரம் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல கண்டிப்பா இந்த ஸ்ரீமுக்க இருக்கும். ரொம்ப பிரபலமானது. அந்த மேல பச்சை நிறத்துல இருக்கும் பாத்தீங்களா, அந்த பச்சை நேரத்தில் இருக்கிறது பண்டான்ல செய்யக்கூடியது. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, தவறுதலா பண்டானுக்கு பதிலா லாலாங் இந்த காடு பயிர் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி ஸ்ரீமுக்க செஞ்சிருக்காங்க. ஏன்னா பண்டானும் இந்த லாலாங்கும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும் அதோட வடிவத்துல. அவங்களுக்கு தெரியல போல இருக்கு, சரி இதுதான் பண்டான் அப்படின்னு நினைச்சு அந்த லாலாங்கு கிள்ளி அதுல ஸ்ரீமுக்க செய்து அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது, ஐயோ நம்ம பண்டானுக்கு பதிலா காடு பயிரை பயன்படுத்தி ஸ்ரீமுக்க செஞ்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி. அது வந்து அவங்க சமூக வலைதளங்கள்ல பதிவேற்றம் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து ரொம்ப நகைச்சுவையா பதிவு கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம வந்து ஏதாவது ஒன்று ஆர்வமா ஒருத்தவங்களுக்கு இன்பதிர்ச்சி கொடுக்கலாம், பிறந்த நாளுக்கு இன்பதிர்ச்சி கொடுக்கலாம், திருமணத்திற்கு இன்பதிர்ச்சி கொடுக்கலாம், இந்த மாதிரி நினைத்து கடைசியில சொதப்பில்ல முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்காங்க? இன்றைக்கு உட்காந்து நம்ம யோசிச்சு பார்க்கும் போது இப்படிலாம் நம்ம பண்ணிருக்கோமே அப்படின்னு தோணுது பாத்தீங்களா. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வாசம் கூடமா தெரியாம போச்சு, பண்டானோட வாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு. சரி பரவாயில்ல, வாங்க இந்த பாடலை கேட்போம்.

0: தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்.
1: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு. மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாபம்.

0: 10 வீரர்கள் நினைவிடங்களுக்கு புத்துயிர் அளிக்க 5 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு குறித்து பரிசீலிக்கப்படும். விடுதலைக்கு பிந்தைய கைதிகளுக்கு உதவ அரசு சாரா அமைப்புகள் சமூக அலுவலகங்களாக செயல்பட வேண்டும். வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். ஈராயிரத்து 2027 வரவு செலவு திட்டத்தில் தேசிய அடையாளம் நாட்டுப்பற்று ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளுக்காக 5 மில்லியன் ரிங்கிட் இணை மானியத்தை தயார்படுத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலிக்கும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள 10 தலைவர்கள் நினைவிடங்களுக்கு புத்துயிர் அளிப்பதற்கும் நாட்டின் வரலாற்று சொத்துக்களை இலக்கவியல் மயமாக்குவதை விரைவுபடுத்தும் முனைப்பில் ஈடுபட்டுள்ள மலேசிய பழஞ்சுவடி காப்பகத்தில் இந்நிதி வழங்கப்படும் என நிதியமைச்சருமான அவர் குறிப்பிட்டார். அதுமட்டுமின்றி கல்விக் கழகங்கள், பேரங்காடிகள், பொது போக்குவரத்து முனையங்கள் போன்ற மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் கண்காட்சிகளும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வேளை நாட்டை மேம்படுத்தும் முனைப்பில் மகளிர் புறக்கணிக்கப்படக்கூடாது, மடானி பேரவாவை வெற்றியடைய செய்ய அறிவார்ந்த நன்னடத்தை கொண்ட தலைமுறையை உருவாக்கும் முக்கிய தூண்களாக மகளிர் திகழ்கின்றனர் என பிரதமர் கூறினார். ஒரு நாட்டின் வளர்ச்சி அதிநவீன கட்டடங்கள் நிர்மாணிப்பு, தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, AI போன்ற முன்னேற்றங்களை கொண்டு மட்டும் அளவிடக்கூடாது. மாறாக அது உள மேம்பாடு, நட்பண்புகளின் வாயிலாக வலுப்படுத்தப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் மனித மேம்பாட்டுடன் இணையாத பொருள்சார் முன்னேற்றம் ஒரு நாடு தனது உத்வேகத்தை இழக்க மட்டுமே வழிவகுக்கும் என்றார் அவர். இதனிடையே ஒரு சமூகத்தை விரிவான, முற்போக்கான, முறையான வழியில் வலுப்படுத்தும் முனைப்பில் டாக்டர் ஸ்ரீ அன்வார் தேசிய உயர்நெறி பண்பாட்டு வியூகம் NIAS-ஐ அறிமுகப்படுத்தியுள்ளார். மலேசிய உயர்நெறி நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்பட்ட இந்த முனைப்பினை ஒற்றுமை வாரத்தை முன்னிட்டு லீகாஸ் அரங்கில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் பிரதமர் தொடக்கி வைத்தார். NIAS-இன் தொடக்கமானது உயர்நெறி பண்பாட்டை நிலைநிறுத்தும் மடானி அரசாங்கத்தின் தொடர் கடப்பாட்டினை குறிப்பிட்ட அவர் சொன்னார். இந்த வியூகம் நீடித்த பண்புகள் உள்ளிட்ட மீள்திறன் கொண்ட தேசிய மேம்பாட்டிற்கான அடித்தளம் என பிரதமர் தமது உரையில் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் தற்காலிக இடமளிக்கும் மையங்களை வலுப்படுத்தவும் நிர்வகிக்கவும் மலேசிய சிறைச்சாலைத்துறையுடன் ஒத்துழைக்க அதிகமான அரசாங்க சார்பற்ற அமைப்புகளின் பங்களிப்பினை உள்துறை அமைச்சு வரவேற்றுள்ளது. கைதிகள் என அழைக்கப்படுபவர்கள் விடுதலைக்கு பின் சமூகத்தில் வாழ பழகிக் கொள்வதற்கு அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி உதவி வழங்குவது அவசியமான ஒன்றாகும் என அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடீன் நசத்யூன் இஸ்மாயில் குறிப்பிட்டார். விடுதலைக்கு பின் ஆரம்ப கால கட்டத்தில் கைதிகளின் குடும்பத்தினர் அல்லது சமூகத்தினர் அவர்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அவர்களின் உண்மை நிலவரம் அடையாளம் காணப்பட்ட பின் தற்காலிக இடமளிக்கும் மையங்களில் தங்க அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும் என்றார் அவர். 6ஆம் படிவ மாணவர்களுக்கு படித்தொகை வழங்குவது குறித்த பரிந்துரை அடுத்த வாரம் அமைச்சரவை கூட்டத்திற்கு கொண்டு செல்லப்படும் என கல்வி அமைச்சர் ஃபர்லினா சீடே குறிப்பிட்டார். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் துர்க்மெனிஸ்தான் பயணத்திற்கு பின் இந்த விவகாரம் முன்வைக்கப்படும் என்றார் அவர். இந்நிலையில் 6ஆம் படிவ மாணவர்களின் எதிர்பார்ப்புகளை அமைச்சு அறிந்திருக்கிறது என்றார் அவர். முன்னதாக ஆசிரியர் பயிற்சிக் கல்லூரி IPG மாணவர்களுக்கு படித்தொகை வழங்கும் பரிந்துரை நிறைவேற்றப்பட்ட வேளை தற்போது அந்த மாணவர்கள் பயனடைந்துள்ளதை ஃபர்லினா சுட்டிக்காட்டினார். சவா தொழில் முனைவோர் தங்களின் வணிகத்தை விளம்பரப்படுத்த, விரிவுபடுத்த உள்ளிட்ட புதிய சந்தையை ஊடுருவ 2026 வேளாண் தோட்டக்கலை வேளாண் சுற்றுலா கண்காட்சி மகா சிறந்த தளத்தை தயார் செய்துள்ளது. இதில் மாநிலத்தின் வேளாண் பொருள்களான பருவ பழங்கள், மீன் வளங்கள், கால்நடைகள் வளர்ப்பினை உள்நாட்டிலும் பன்னாட்டு அளவிலும் சந்தைப்படுத்துவதற்கான சாத்தியங்களை கொண்டுள்ளதாக வேளாண் உணவு உத்தரவாத துணை அமைச்சர் டாக்டர் சன்ஃபுங் ஹின் கூறினார். இதில் சபா அவகடோ, QAV1 அரிசி, லெமன் பொமேலோ தினம் உள்ளிட்ட குண்டாசாங்கில் விளையும் சிவப்பு வெங்காயத்தை விளம்பரப்படுத்துவதும் அடங்கும் என்றார் அவர். திங்கட்கிழமை தொடங்கி நேற்று வரை நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட 179 செயலாக்க சோதனை வாயிலாக 471 சட்டவிரோத குடியேறிகளை குடிநுழைவுத்துறை தடுத்து வைத்துள்ளது. 1959-63 குடிநுழைவு சட்டத்தின் கீழ் பல்வேறு குற்றங்களின் கீழ் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அத்துறை தலைமை இயக்குநர் டது ஜக்கரியா ஜவான் குறிப்பிட்டார். இதில் அந்நிய நாட்டினரை பாதுகாத்து வந்த 31 முதலாளிகளும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். உள்நாட்டையும் வெளிநாட்டையும் சேர்ந்த 1494 பேர் இச்சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ரத்த தானம் செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்க தெரியுமா?
2: ஏன்னா நம்ம நாட்டுல தினமும் 1000 ரத்த பைகள் தேவைப்படுது, சரியா?
1: ஆமா, அதை ஈடுகட்டதான் அரசாங்கம் இன்னும் 5 வருடத்துல நம் மக்களில் 4 விழுக்காட்டினரையாவது குருதி தானம் செய்ய முன்வரணும்னு இலக்கிட்டு இருக்கு.
2: முதல் முறையாக குருதி தானம் செய்பவர்கள் தேசிய ரத்த வங்கி அகப்பக்கத்தில் அதை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம். ரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம்.
0: அல்பேனியாவில் போதைப்பொருள் கடத்தல் பண மோசடி குற்றச்சாட்டில் ஈடுபட்டதாக கூறி 20 பேரை கைது செய்யுமாறு அம்மாநில அரசு வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவர்களுள் சிலருக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உறவினர்களின் உல்லாச தங்குமிட நிர்மாணிப்பு திட்டத்துடன் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. டிரம்பின் மகள் இவாங்கா, மருமகன் ஜெர் குஷ்னர் திட்டமிட்டுள்ள அந்த உல்லாச தங்குமிட நிர்மாணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நோக்கில் அந்த பால்கன் நாட்டில் பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டங்கள் 2 வாரங்களாக நடைபெறுகின்றன. தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் விமான நிலையத்தில் நச்சுத்தன்மை கொண்ட 150 தேள்களை கடத்தியதைத் தொடர்ந்து 28 வயது ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிருடன் இருந்த அந்த தேள்களை அவர் தனது ஆடைகளிலும் பையிலும் மறைத்து வைத்திருந்ததாக அவர்கள் கூறினர். சோதனையின் போது அவர் பிடிப்பட்ட வேளை இயற்கை சுற்றுச்சூழல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடத்தப்பட்ட தேள்கள் வனவிலங்கு காப்பகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. உலகின் அதிக பல்லுயிர் வளம் கொண்ட நாடுகளில் ஒன்றான தென்னாப்பிரிக்காவில் வனவிலங்கு கடத்தல் பெரிய அச்சுறுத்தலாக நீடிக்கிறது. ஜெனீவா நீர்நிலையில் 25 படகுகள் ஒன்றிணைந்து பேரணி மேற்கொண்டதாக அனடலு செய்தி வெளியிட்டுள்ளது. பிரான்சின் எவியன் நகரில் நடைபெறவுள்ள G7 உச்சநிலை கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அந்த பேரணி நடத்தப்பட்டதாக அது தெரிவித்துள்ளது. 15 நாடுகளைச் சேர்ந்த 100 ஆர்வலர்கள் அந்த பேரணியில் பங்கேற்றனர். காசா மீதான சுவிட்சர்லாந்தின் நிலைப்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நோக்கில் அவர்கள் பேரணியில் ஈடுபட்டனர். வன்முறையற்ற அமைதியான சூழலில் அந்த பேரணி நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு உலகக்கிண்ண காற்பந்து. நியூஜெர்சி மெட் லைஃப் அரங்கில் நடைபெற்ற சி குழு நிலை ஆட்டத்தில் பிரேசிலும் மொரோக்கோவும் விறுவிறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தின. இவ்விரு அணிகளும் தலா 1 கோலில் சமம் கண்டன. ஆட்டத்தின் 21வது நிமிடத்தில் மொரோக்கோவுக்கான கோலை இஸ்மாயில் சைபாரி பெற்றுத்தந்தார். விடாமுயற்சியுடன் ஆட்டத்தை தொடர்ந்த பிரேசில் அணிக்கான கோலை 32வது நிமிடத்தில் வினிசியஸ் ஜூனியர் புகுத்தினார். இவ்வேளை சி குழு நிலையில் ஹைதிக்கும் ஸ்காட்லாந்துக்கும் இடையிலான ஆட்டம் தொடங்கியுள்ளது. நிறைவாக பெர்லின் பொது டென்னிஸ் போட்டி. 4 ஆண்டுகள் ஓய்வுக்கு பின் அமெரிக்க வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ் மீண்டும் களம் காணவுள்ளார். அடுத்த வாரம் நடைபெறும் அப்போட்டியில் செக் குடியரசின் கரோலினா மூச்சோவாவுடன் இரட்டையர் பிரிவில் அவர் இணையவுள்ளார். அதனைத் தொடர்ந்து செரீனாவுடன் இணைந்து விளையாட மிகுந்த உற்சாகமும் ஆர்வமும் கொண்டுள்ளதாக மூச்சோவா செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். 23 கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்ற 44 வயது செரீனா 2022 அமெரிக்க பொது டென்னிஸ் போட்டிக்கு பிறகு ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். பத்து வீரர்கள் நினைவிடங்களுக்கு புத்துயிர் அளிக்க 5 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு குறித்து பரிசீலிக்கப்படும். விடுதலைக்கு பிந்தைய கைதிகளுக்கு உதவ அரசு சாரா அமைப்புகள் சமூக அலுவலகங்களாக செயல்பட வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 9:10.
1: பாபாஸ் படிக்கும் மினல் எஃப்எம்இல் பாபாஸ் அண்ட் யூ.
0: இந்த வார நிகழ்ச்சியில மீண்டும் நம்ம சந்திக்கிறோம். பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. 8 புத்தம் புதிய பாடல்கள். வழக்கம் போல இந்த வார நிகழ்ச்சியில பாபாஸ் பொருட்களை பற்றி கொஞ்சம் நம்ம கூடுதலாகவே தெரிந்துக்க போறோம். ஞாயிற்றுக்கிழமை நாளே வீட்டுல எல்லோரும் இருப்பாங்க. காலை தொடங்கி, அதாவது பசியார தொடங்கி மதியம் சாப்பாடு வரைக்கும் அவ்வளோ சமையல் வீட்டுல தடபுடலா நடக்கும். இன்றைக்கும் உங்க வீட்டுல தடபுடலான சமையல். இப்பவே அதற்கான ஏற்பாடுகள்லாம் ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த ஏற்பாடுகளுக்கு இடையில 8 பாடல்களை கேளுங்க. இந்த வார நிகழ்ச்சியில 8 நிலையில இருக்கும் பாடல் நம்ம நிகழ்ச்சி தொடங்கி வைக்க வருது. என்ன பாடல்னு வாங்க கேட்கலாம்.
2: எட்டாம் நிலையில்

சிக்கிரியா ரமீன் அந்த பாடலை பாடியிருந்தாரு. எட்டாம் நிலைக்கு இந்த பாடல் வந்திருக்குங்க. பாபா சிந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபா சின் பொருட்கள். காலையில பசியார் எடுக்கும் போது நம்ம நல்ல ஆரோக்கியமான பசியார் எடுக்கிறோமான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். ஒரு சிலர் மிகவும் ஆரோக்கியமான பசியாரைய காலையில எடுப்பாங்க, இன்னும் ஒரு சிலரும் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல, நம்ம நல்லா திருப்தியா சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா பாபாஸ் பொருட்கள் எடுத்துக்கிட்டா காலையில பசியாறு செய்யும் போது மிக ஆரோக்கியமான உணவுகளை தயாரிப்பதற்கான சில பொருட்கள்லாம் தயாரித்து கொடுத்திருக்காங்க. இப்ப பாபாஸின் ரவா தோசை மிக்ஸ், பாபாஸின் இடியப்ப மாவு, பாபாஸின் உப்புமா மிக்ஸ், பாபாஸின் புட்டு மாவு, பாபாஸின் கேழ்வரகு மாவு, இதெல்லாம் கொண்டு காலையில பசியாறு செய்தா ஆரோக்கியமான ஒரு பசியாறை நம்ம செய்யலாம், ஆரோக்கியமான பசியாறை நம்ம சாப்பிடலாம். இந்த பொருட்களை கொண்டு பசியாறு செய்வது மிகவும் எளிது. பேக்கெட்டின் பின்புறம் அச்சிடப்பட்டிருக்கின்றது சமையலுக்கான செய்முறை. அதை பார்த்து சமைத்தாலே குறுகிய நேரத்தில் நாம் எதிர்பார்க்கும் சுவையோடு கூடுதல் சுவையில பாபாஸ் பொருட்களை கொண்டு காலையில பசியாறு செய்யலாம். இந்த பாடல் இந்த வாரம் எட்டாம் நிலைக்கு வந்திருக்குங்க. மீதம் என்னென்ன பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத வாங்க முன்னோட்டமா கேட்கலாம்.

0: இந்த பாடல்கள்லாம் நம்ம கேட்க போறோம். கடந்த வாரத்தின் சிறந்த பாடலுங்க இது. ஆனா எல்லாமே நமக்கு பிடிச்சமான பாடல்கள் தானே. எந்தெந்த நிலையில இருக்கு அப்படின்றத 10 மணி வரைக்கும் வழக்கம் போலதான் இன்றைக்கு நம்ம கேட்க போறோம். 7ஆம் நிலையில இருக்கும் பாடல் வருது, கேளுங்க இப்போ.
1: 7ஆம் நிலை.

ஒரு பேரு வரலாறு இந்த வாரம் நிகழ்ச்சியில ஏழாம் நிலைக்கு வந்திருக்கு. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னது சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். நம்ம நிகழ்ச்சியில பாபாஸின் கருவாட்டு குழம்பு மசாலா கொண்டு எப்படி சுவையான ஒரு குழம்பு கருவாடு பயன்படுத்தி குழம்பு செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம். தேவையான பொருட்கள் என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து வெந்தயம் மட்டும் போதும். சில சமயம் வந்து இந்த தாளிப்பு பொருட்கள்லாம் சேர்த்துக்குவாங்களே, நம்ம இந்த குழம்புக்கு வெந்தயம் மட்டும் போதும். மூன்று வெங்காயம் எடுத்து நல்லா நறுக்கிக்குங்க. தேவையான அளவு பூண்டு, இதுல பாதி பூண்டை நம்ம இடிச்சுக்குவோம். மீதம் இருக்கக்கூடிய பூண்டை சின்னதா நறுக்கிக்கலாம், சரிங்களா? தேவையான அளவு கறிவேப்பிள்ளை, வெட்டிய ஒரு தக்காளி பழம், தேவையான அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சிக்கோங்க. ரொம்ப முக்கியமான பொருள் நம்ம மறந்துடக்கூடாது, கருவாடு. இந்த கருவாடு வந்து ரொம்ப அலசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதோட சுவை போயிடும். அதனால மேலோட்டமா அலசிடுங்க. தேவையான அளவு உப்பு, தண்ணீர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தேங்காய் பாலும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கடைசியா பாபாஸின் கருவாட்டு குழம்பு மசாலா 3 மேஜை கரண்டி, அப்புறம் பாபாஸின் கரம் மசாலா மிக்ஸ கொஞ்சமா சேர்த்துக்கலாம், 1 மேஜை கரண்டி. முதல்ல எண்ணெயை சூடேற்றி அதுக்கப்புறமா இந்த இடித்த பூண்டு இருக்கு இல்லையா, வெந்தயம் இதெல்லாம் கலந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெட்டிய வெங்காயம், வெட்டிய பூண்டு, கறிவேப்பிள்ளை, பச்சை மிளகாய மறந்துட்டோம் பாருங்க, பச்சை மிளகாய் ஒரு 2 எடுத்துக்கிறீங்களா, அது தனியா நம்ம வைத்துருவோம். இதெல்லாம் கலந்து நல்லா வதக்கிட்டு தக்காளி பழம் சேர்த்துக்குங்க, அதையும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு நீர் ஊற்றி நம்ம எடுத்து வைத்திருக்கிற பாபாஸின் கருவாட்டு குழம்பு மசாலா, பாபாஸின் கரம் மசாலாவை சேர்த்து நல்லா கலந்துருங்க. இதுல நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்குவோம். நல்லா கொதிக்க விடுங்க. சில வீடுகள்ல இந்த கருவாடு பயன்படுத்தி குழம்பு செய்யும் போது கிழங்கு சேர்த்துக்குவாங்க. அப்படி கிழங்கு நீங்க சேர்க்கிறதா இருந்தா உங்களின் தேவைக்கேற்ப நீங்க கலந்துக்கலாம். நல்ல ஒரு கொதி வரும்போது எடுத்து வைத்திருக்கிற கருவாடை சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் இருக்குல்ல, அதையும் நீங்க சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வைத்திருக்கிற பால் இருக்கு பாத்தீங்களா, அதை கலந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா பரிமாறலாம். பாபாஸின் கருவாட்டு குழம்பு மசாலா கொண்டு வீட்டுல ஒரு சுவையான குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல எல்லோரும் இருக்கும் போது ஒரு நல்ல ஒரு கருவாடா வாங்கி குழம்பு செய்யுங்க, மகிழ்ச்சியா பகிர்ந்து சாப்பிடுங்க. இப்ப நாங்க சொன்னது போலதான் இந்த குழம்பு உங்க வீட்டுல நீங்க செய்வீங்களா, இல்ல வேற மாதிரி வித்தியாசமா இருக்குமா? நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நிலையில் என்ன பாடல் இருக்கு அப்படின்றத வாங்க கேட்போம். 6 நிலையம்.

பமிழமல்லி இந்த வார நிகழ்ச்சியில் ஆர் அமளிக்கு வந்திருக்கு. சாய் அபியான்கர் மற்றும் ஸ்ருதி ஹாசன் அந்த பாடலை பாடியிருந்தாங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். வீட்டில் சில சமையல்லாம் செய்யும் போது, உதாரணத்திற்கு கோழி, அப்புறம் மீன், இறால், நண்டு இதெல்லாம் பயன்படுத்தி ஏதாவது நம்ம சமையல் செய்யும் போது பாபாஸின் மசாலை தூள் பொருட்களையும் நம்ம சேர்த்துக்கிட்டா அதுல கொஞ்சம் கூடுதல் சுவை கிடைக்கும். இப்ப பாபாஸின் இறைச்சி மசாலை தூள் சந்தைகளில் விற்கப்படுகின்றது, பாபாஸின் மீன் மசாலை தூள் இருக்கின்றது. கொஞ்சம் கூடுதல் காரம் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு பாபாஸின் ஹாட் அண்ட் ஸ்பைசி இறைச்சி மசாலை தூள் இருக்கு, அப்புறம் பாபாஸின் ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலை தூள் இருக்கு. நமக்கு பிடிச்ச மாதிரி சமையல் செய்வதற்கு ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கின்றது இந்த பாபாஸின் மசாலை பொருட்கள். சில பொருட்கள் வீட்டில் தவிர்க்கவே முடியாது நம்மளோட சமையல்ல, அதுல இந்த மசாலை தூள்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில வீடுகளில் முடிய முடிய அப்படி வாங்கி கணக்க வைத்துக்குவாங்க. ஆனா பாபாஸுடைய மசாலை தூள் எடுத்துக்கிட்டா அது கொஞ்சம் தனித்துவம் தான். காரணம், சில முக்கியமான மூலப்பொருட்களை கொண்டுதான் இந்த பாபாஸின் மசாலை தூள்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. சில வீடுகள் என்ன பண்ணுவாங்க, இந்த மூலப்பொருட்கள்லாம் வந்துட்டு தேடி அப்புறம் வறுத்து அதுக்கப்புறமா சில தொழிற்சாலைகளுக்குலாம் கொண்டுட்டு போய் அரைப்பாங்க. அதே முறையை தான் பாபாஸ் நிறுவனம் கையாளுறாங்க. ஆனா பாபாஸ் பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள் பார்த்தோம்னா மிகவும் தரம் வாய்ந்த மூலப்பொருட்களாக இருக்கிறதுனால அதுல ஒரு கூடுதல் சுவை நமக்கு இருக்கின்றது. அதனால அதெல்லாம் வறுத்தெடுத்து அரைக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்காது. எல்லாமே பாபாஸ் பொருட்களை வாங்கி பயன்படுத்தும் போது நம்மளோட சமையல் எளிதாக்குகின்றது. அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு கூடுதல் சுவை கிடைக்கின்றது, நமக்கு ஒரு மன திருப்தியும் கிடைக்கின்றது. ஒரு தரமான பொருளை வாங்கி பயன்படுத்தி அதுல நம்ம சமைத்திருக்கோம் அப்படின்றதுதான். அப்படி இல்லாமல தலைமுறையை தாண்டி இன்றளவும் நம்ம வீடுகளில் பாபாஸ் பொருட்கள் அதிகமாக இருக்கின்றது. காரணம், பாபாஸ் பொருட்களின் தரம் நிரந்தரம். சரிங்க, ஒரு கேள்வி இருக்கு. உங்களோட சமையல்ல வெள்ளரி நீங்க சேர்த்துக்குவீங்களா? இன்றைக்கு வந்து கியூகம்பர் டே அப்படின்னு சொல்றாங்க, வெள்ளரி நாள். சில வீடுகளில் வெள்ளரி பச்சடி செய்வாங்க.

இந்த வார நிகழ்ச்சியில ஐந்தாம் நிலைக்கு வந்திருக்கு. இசை புயல் யுகேந்திரன் வாசுதேவன் அந்த பாடல பாடியிருந்தாங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குறாங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். சரி, பாபாஸின் புட்டு மாவு பற்றி பேசலாமா? புட்டு பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? காலையில சுட சுட புட்டு அப்புறம் ஒரு காஃபி டீ இருந்தாலே போதுங்க, அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல சாப்பிடறதுக்கு. பாபாஸின் புட்டு மாவு 500 கிராம் அளவில் சந்தைகள்ல விற்கப்படுகின்றது. பாபாசுடைய புட்டு மாவு கொண்டு புட்டு செய்வது அவ்வளவு எளிதுங்க. பேக்கெட்டின் பின்புறம் அச்சிடப்பட்டிருக்கின்றது சமையலுக்கான செய்முறை. அதை பார்த்து சமைத்தாலே நம்புங்க, புட்டு அவ்வளவு ருசியா இருக்கும். அதாவது

0: பாபுசுடைய புட்டுமாவை எடுத்துக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் ஊற்றி கட்டிகள் இல்லாம நல்லா கிளறி அதுக்கப்புறமா தேவையான அளவு தேங்காய் பூ சேர்த்து ஏற்குறி 20-25 நிமிடம் நல்லா வேக விடுங்க. பாபுசுடைய புட்டு மாவு கொண்டு வீட்டுல புட்டு செய்யும் போது மிக மென்மையாக இருக்கும். ஒருவேளை தேவைப்பட்டா நீங்க சக்கரை சேர்த்துக்கலாம். முதல்ல சொல்லியிருந்தது போல சுட சுட காலையில ஒரு காஃபி டீயோடு சாப்பிடும் போது அவ்வளவு ருசியா இருக்குங்க. நம்ம நிகழ்ச்சியில இந்த பாடல் முதல்ல கேட்டிருந்தோம், 5 நிலைக்கு வந்திருக்குல்ல. இப்ப 4 நிலையில் இருக்கும் பாடல் வருது, கேட்கலாம்.
1: 4 நிலையில்

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா.
2: 9:39 ஆயிருச்சு. தளபதி கச்சேரி இந்த வார நிகழ்ச்சியில நான்காம் நிலைக்கு வந்திருக்கு. பாபாசின் நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கு முன்னது சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாசின் பொருட்கள். பாபாஸ் பொருட்கள் பார்த்தோம்னா தீபகற்ப மலேசியா, சபா சரோவா, பிறகு சிங்கப்பூர், புரூனைல இருக்கக்கூடிய கடைகள்ல அதிகமாக கிடைக்கின்றது. இ ஷாப் லசாடா வழியாக பாபாஸ் பொருட்களை நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம். ஆன்லைன்ல வாங்கும் போது உங்கள் வீடு தேடியே பாபாஸ் பொருட்கள் வரும். இதற்கிடையில் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடால கூட பாபாஸ் பொருட்கள் கிடைக்கின்றன. மேல் விவரங்களுக்கு 1-800-88-15-14 இந்த எண்களுக்கு நீங்கள் பாபாஸ் நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்டு சில விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். அல்லது www.babas.com.my அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா மேல் விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உச்சகட்ட பகுதிக்கு நுழைகிறோம். முதல் 3 நிலைகள் இருக்கக்கூடிய பாடல்கள் மட்டுமே மீதம் இருக்கின்றன. இது வரைக்கும் என்னென்ன பாடல்களை கேட்டோம் அப்படின்றத 8 நிலை தொடங்கி கண்ணோட்டமா கொண்டுட்டு வரோம். முதல்ல அதை நம்ம கேட்டுடலாம்.

0: பாடல்கள் பார்த்தோம்னா இந்த வார நிகழ்ச்சியில எட்டாம் நிலை தொடங்கி நான்காம் நிலை வரை இடம்பெற்றிருந்தன. இப்ப முதல் மூன்று நிலைகள்ல இருக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்றதுனால அடுத்து வரும் 15 நிமிடங்கள்ல இந்த மூன்று நிலைகள்ல இருக்கக்கூடிய பாடல்கள் என்னென்ன பாடல் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மூன்றாம் நிலையில இருக்கும் பாடல் வருது கேளுங்க. இப்போ நிகழ்ச்சியை பாபாஸ் உங்களுக்கு வழங்குறாங்க. உங்களுக்கு சமையல் பிடிக்குமா? அப்படி என்றால் பாபாஸும் பிடிக்கும்.
1: மூன்றாம் நிலையம்

நாங்க நாலு பேரு அப்படின்ற பாடலை கேட்டிருந்தோம். மூன்றாம் நிலைக்கு இந்த பாடல் வந்திருக்குங்க. பாபாசின் நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. பாபாசின் மிளகாய் தூள் பார்த்தோம்னா ஆறு அளவுகள்ல கிடைக்கின்றது. அதே போல பாபாசின் மஞ்சள் தூள் ஆறு அளவுகளிலும், பாபாசின் மல்லித்தூள் நான்கு அளவுகளிலும் கிடைக்கின்றது. கூடவே பாபாசின் சீரகத்தூள், பாபாசின் சோம்புத்தூள், பாபாசின் வெள்ளி மிளகு தூள், பாபாசின் கருப்பு மிளகு தூள், இதெல்லாம் கடைகள்ல கொஞ்சம் அதிகமா விற்பனையாகும் பாபாஸ் பொருட்களில் அடங்கும். இந்த பெப்பர் பவுடர் உலகம் முழுக்க அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. இதற்கான தேவை வந்து உலகம் முழுக்க ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால பாபாஸ் நிறுவனம் என்ன பண்றாங்க, உலகம் முழுவதும் பயிர் விளையும் நாடுகளுக்கு சென்று தரமானவற்றை தேர்ந்தெடுத்து நம் நாட்டிற்கு கொண்டுட்டு வந்து சுத்தம் செய்து அதிநவீன தொழில்நுட்ப வசதியோடு மிக சுத்தமான முறையில் எந்த ஒரு கலவையும் இன்றி பொருட்களாக தயாரித்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா, ஒன்று இந்த மூலப்பொருட்கள்லாம் நம்ம தேடி வறுத்து அரைத்து அதுக்கப்புறமா பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இல்ல. இரண்டாவது, நம்மளோட சமையல்ல ரொம்ப எளிதாக்குகின்றது. பாபாஸின் பொருட்கள் கூடுதல் சுவையை கொடுக்கின்றது. வாங்க இரண்டாம் நிலையில் என்ன பாடல் இருக்கு அப்படின்றத இப்ப கேட்கலாம்.

0: ஹிப்ஹாப் தமிழா அந்த பாடலை பாடியிருந்தாரு. ஓரா இந்த வார நிகழ்ச்சியில இரண்டாம் நிலைக்கு வந்திருக்கு. பாபா சிந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுல அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய பாபாஸ் பொருட்கள்ல ஒன்று பாபாசின் மஞ்சள் தூள். இந்த மஞ்சளையும் நம்மையும் பிரிக்கவே முடியாதுங்க. இந்தியர்கள் இந்த மஞ்சள் பார்த்தவனா ஒரு கிருமி நாசினியா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சமையல் தாண்டி மருத்துவத்திற்கும் பிறகு வந்து வழிபாட்டிற்கும் இந்த மஞ்சளின் பயன்பாடு நம்ம வீட்டுல ரொம்ப அதிகமா இருக்கு. அதை கருத்தில் கொண்டுதான் பாபாசின் மஞ்சள் தூள் 6 அளவுகள்ல சந்தைகள்ல விற்கப்படுகின்றது. மிக உயர்தரமான மஞ்சள் கிழங்குகளை கொண்டு இந்த பாபாசின் மஞ்சள் தூள் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதனால உங்க வீட்டுல சமையலாக இருக்கட்டும், வழிபாடாக இருக்கட்டும், ஏதாவது மருத்துவ குணத்திற்கு தாராளமா பாபாசின் மஞ்சள் தூள் பயன்படுத்தலாம். காரணம், 100 விழுக்காடு சுத்தமான முறையில தயாரிக்கப்பட்டிருக்கு. பாபாஸ் பொருட்கள் எல்லா பொருட்களையுமே பார்த்தோம்னா அடிப்படையில சுத்தமான முறையில் சைவமான முறையில் தயாரிக்கப்படுகின்றன. அதனால சைவ பிரியர்களும் எந்த ஒரு தயக்கமும் இன்றி பாபாஸ் பொருட்களை தாராளமா வாங்கி பயன்படுத்தலாம். இந்த வாரத்தின் சிறந்த பாடல் அடுத்து நம்ம கேட்க போறோம். அதற்கு முன்பாக ஓர் இடைவெளி. இடைவெளிக்கு பிறகு இந்த வாரத்தின் சிறந்த பாடலை கொண்டுட்டு வரோம். கேளுங்க.
1: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க. ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
2: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
1: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
2: அது எப்படி? பாபாஸ் பேக்கெட் திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி. அனுபவத்துல சொல்றேன்.
3: முதல் நிலை.

தொடர்ந்து சில வாரங்களை பார்த்தோம்னா இந்த பாடல் தாங்க நம்ம நிகழ்ச்சியில முதலிடத்துல இருக்கு. சாய் அபியன்கர், கானா முத்து அந்த பாடலை பாடி இருந்தாங்க. இந்த வாரத்தின் சிறந்த பாடல் உங்களுக்கு பிடிச்ச பாடலா இருந்திருக்கும் நாங்க நினைக்கிறோம். பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. காலையில நல்ல ஒரு ஆரோக்கியமான பசியாரம் செய்வதற்கு பாபாஸின் பொருட்கள் நமக்கு இருக்கு. இப்ப உதாரணத்திற்கு பாபாஸின் கேழ்வரகு மாவு எடுத்துக்கிட்டா 500 கிராம் அளவில் சந்தைகள்ல விற்கப்படுகின்றது. பாபாஸின் கேழ்வரகு மாவு கொண்டு புட்டு செய்வது அவ்வளவு எளிது. எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? பாபாஸின் கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணீர் விட்டு கட்டிகள் இல்லாம நல்லா கிளறிக்குங்க. அதுக்கப்புறமா நீராவியில ஒரு 15-20 நிமிடத்திற்கு வேக வைக்கலாம். இப்ப தயாரா இருக்கக்கூடிய பாபாஸின் கேழ்வரகு மாவை கொண்டு நம்ம செய்திருக்கக்கூடிய புட்டுல சீனி, தேங்காய் பூ, கொஞ்சோண்டு நெய் சேர்த்து பரிமாறலாம். அவ்வளவு சுவையா இருக்கும். ஒரு 30 நிமிடம் கூட வராதுங்க. பாபாஸின் கேழ்வரகு மாவை கொண்டு நம்ம வீட்டுல காலையில ஆரோக்கியமான ஒரு பசியாரம் செய்யலாம். குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாம் வீட்டுல இருப்பாங்களே, நல்ல ஒரு பசியாரம் செய்து கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது உங்களின் தேர்வு பாபாஸின் கேழ்வரகு மாவாக இருக்கட்டும். இந்த பாடல் மீண்டும் இந்த வாரத்தின் சிறந்த பாடலா வந்திருக்கு பாருங்க. நேரம் கூடுதலா இருக்கு, எப்போதும் போலதான் போனஸ் பாடல் இல்லாம நம்ம நிகழ்ச்சி முடிஞ்சிருக்கா? வாங்க கேக்கலாம்.

0: போனஸ் பாடலையும் கேட்டிருந்தோம். நிகழ்ச்சி பாபாஸ் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். பாபாஸ் பொருட்களை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமா விவரங்களை தெரிந்துக்க www.babas.com.my இந்த அகப்பக்கத்துக்கு வாங்க. பாபாஸ் பொருட்களை பற்றிய சில விவரங்கள், சமையல் குறிப்புகள், பாபாஸ் இன்னும் எந்த மாதிரியான பொருட்களை வெளியீடு செய்யறாங்க இப்படியாக சில விவரங்கள் இந்த அகப்பக்கத்தில் இருக்கின்றன. www.babas.com.my வீட்டில் இன்றைக்கு என்ன சமைக்கிறது தெரியல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த அகப்பக்கத்துக்கு வாங்க. நிறைய சமையல் குறிப்பு இருக்கு, அதில் ஒன்றை தேர்ந்தெடுத்து நம்ம சமைக்கலாம். வீட்டில் புதிதாக ஏதாவது ஒரு சமையல சமைக்கும் போது அது நமக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கல, அதுவும் இன்னும் கொஞ்சம் சுவை கூடுதலா இருந்தா அது ஒரு பெரிய மன திருப்தி நமக்கு இல்லையா. வீட்டில் ஒவ்வொரு நாளும் தடபுடலான சமையல் நடக்குதுங்க, அந்த சமையலுக்கு பின்னால் ஒரு அன்பு இருக்கு, அந்த அன்பில் பாபாஸின் பொருட்கள் இருக்கு. தலைமுறையை தாண்டி பாபாஸ் பொருட்களை வாங்கி பயன்படுத்தி நல்ல ஒரு ஆதரவை கொடுக்கும் உங்கள் அனைவருக்கும் பாபாஸ் நிறுவனம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றது. தொடர்ந்து நல்ல ஒரு ஆதரவு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க, அந்த நம்பிக்கைக்கு தரமான பொருட்கள் எப்போதுமே பாபாஸ் நிறுவனத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள்.
1: மினல் எஃப்எம் பாபாஸ் படித்த பாபாஸ் அண்ட் யூ.

0: வணக்கம். இந்நிலை நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கு பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் எதிர்பார்க்கவே இல்லை. பிரேசில் இப்படியாவது இரண்டு கோலாவது வரும்னு எதிர்பார்த்தது ஒன்றுக்கு ஒன்று அப்படின்ற சமநிலையில முடிஞ்சிருக்கு. தற்போது ஹைதி மற்றும் ஸ்காட்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் ரொம்ப விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. காலையில் 9 மணிக்கு இந்த ஆட்டம் தொடங்கியிருக்கு. இந்த ஆட்டத்தின் தற்போதைய நிலவரம் ஸ்காட்லாந்து பார்த்தோம்னா ஒரு கோல் கொடுத்திருக்காங்க, 1-0 என்ற கோல் கணக்கில் தற்போது ரொம்ப ஆட்டம் விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஸ்காட்லாந்து 1, ஹைதி 0. இன்றைக்கு வந்து உலக ரத்த தான தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. ரத்த தானம் கொடுக்கறதுக்கு தயங்காதீங்க, முன் வந்து ரத்த தானம் கொடுங்க. அந்த ஒரு நினைவூட்டலை இன்றைக்கு வணக்கம் நிலை உங்களுக்கு கொடுத்திருக்குங்க. காலை 10 மணி தொடங்கி இளமை உல்லாசத்தில் உங்களை சந்திக்க அஸ்வினி வந்திருக்காங்க. எப்போதும் போல அவங்களோட நிகழ்ச்சி கேட்க மறந்துடாதீங்க, சரிங்களா? அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ரவி.
1: இளமை, புதுமை, இனிமை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். தேசிய உயர்கல்வி நிதிக்கழகம் பிடிபிடிஎன் அனா இக்காசி பய பிடிபிடிஎன் உதவி நிதி திட்டத்திற்காக 210 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கீடு செய்துள்ளது. இவ்வாண்டு 10,000 ஏழ்மை நிலை மாணவர்களுக்கு உதவும் நோக்கில் அந்த முனைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வி அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜம்ரே அப்துல் காடீர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு அத்திட்டத்தின் வழி 5,800 மாணவர்கள் பயன்பெற்றதை அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாண்டு தேசிய ஊடகத்தார் நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு 2.6 கிலோமீட்டரை உட்படுத்திய 2026 ஃபன் வாக் ஹவானா இன்று காலை மணி 7:30 தொடங்கியது. தொடர்பு அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்து அப்துல் ஹலீம் ஹம்சா அதனை அதிகாரப்படியாக தொடக்கி வைத்த வேளை 2,000 பேர் அதில் கலந்து கொண்டுள்ளனர். பர்னாமா ஏற்பாடு செய்துள்ள அதில் வெற்றி பெறுவோருக்கு 3,000 ரிங்கின் மதிப்புள்ள மின் சாதனங்கள் பரிசாக வழங்கப்படும். நாட்டில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கொண்டு AI நகர் என்ற முனைப்பை செயல்படுத்தும் முதல் மாநிலமாக விளங்க ஸ்லாங்கூர் இலக்கு கொண்டுள்ளதாக அம்மாநில புத்தாக்க பண்பாட்டு செயற்குழு உறுப்பினர் டாக்டர் முகமது ஃபாமிங்கா தெரிவித்துள்ளார். ஊராட்சி அமைப்புகளின் சேவை வழங்கல், புறநகர் மேலாண்மையை உந்த செய்தல், தரவுகளை விரிவாக பகுப்பாய்வு செய்தல் போன்றவற்றுக்கு அந்த நவீன தொழில்நுட்பம் துணை புரியும் என்றார் அவர். அதிகாரப்பூர்வ உரைகளை தயாரிப்பதில் செயற்கை நுண்ணறிவு AI பயன்படுத்திய குற்றச்சாட்டினை எதிர்கொண்டுள்ள ஜெர்மனியின் இலக்கவியல் விவகார அமைச்சர் காஸ்டன் வில்பர்க் விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளார். 2025 நிறுவப்பட்ட புதிய அமைச்சகத்தின் கீழ் பொது நிர்வாகத்தை நவீனமயமாக்கல் உட்பட இலக்கவியல் கொள்கையை ஒருங்கிணைக்க தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்ள அந்நாடு முற்பட்டுள்ள நிலையில் இந்த சர்ச்சை எழுந்துள்ளது. கொங்கோ ஜனநாயக குடியரசில் எபோலாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 710 அதிகரித்துள்ளது. 149 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக தரவுகள் காட்டுகின்றன. கடந்த 24 மணி நேரத்தில் 21 புதிய நேர்வுகள் பதிவாகியுள்ளன. விளையாட்டு உலகக்கிண்ண காட்பந்தாட்டம். சி குழு நிலையில் ஹைட்டிக்கும் ஸ்காட்லாந்துக்கும் இடையிலான முற்பாதை ஆட்டம் நிறைவடைந்துள்ள நிலையில் ஸ்காட்லாந்து 1-0 எனும் கோலில் முன்னணி வகிக்கின்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் உங்களோடு உற்சாகத்தோடு பேசிக் கொண்டிருப்பது நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். இன்றைக்கு அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நம்ம தெலுங்கு பாடல்களை கேட்க போறோம். அதனைத் தொடர்ந்து அமுதே தமிழை நிகழ்ச்சியும் தாளம் நிகழ்ச்சியும் ஒலிபரப்பாக உள்ளது. இப்போ வாங்க நிகழ்ச்சியில தொடக்க பாடலை நாம கேட்டு வரலாம்.

0: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: என்ன இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க? வீட்டுல சோறு போடாத மாதிரி, நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க.
1: சரியா,
0: போயிட்டு வரேன்.
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்
2: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம், தரம், மனம், சுவை அனைத்து மடங்கு.
3: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட.
2: சமையலறை சின்னம், சுவையிலே உச்சம்.
3: 90 ஆண்டிலே

கிண்ண கார்பந்து போட்டி பார்த்தீங்கன்னா இதற்கு பலரும் வந்து ரொம்ப ஆவலோடு காத்திருக்காங்க. ஆட்டங்கள் எல்லாம் தொடங்கியாச்சு. நேற்று மிகவும் எதிர்பார்த்த ஒரு ஆட்டம், பிரேசில் மொரோக்கோ மோதி இருந்தாங்க 1-1 அப்படின்னு சமநிலை பெற்றிருந்தாங்க. இப்போ வந்து இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 59வது நிமிடத்தில் ஸ்காட்லாண்டும் ஹைட்டியும் மோதிட்டு இருக்காங்க. ஸ்காட்லாந்து வந்து 1-0 அப்படின்ற கோல் கணக்கில் முன்னிலையில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கடைசி நிமிடத்தில் எந்த ஒரு மாற்றம் வேணாலும் வரலாம், அதனால நம்ம அதற்காக காத்திருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு, அதாவது மதியம் 12 மணிக்கு, நண்பகல் 12 மணிக்கு ஆஸ்திரேலியாவும் துருக்கியும் மோதவிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஆட்டங்களில் யாரெல்லாம் வெற்றி பெற போறாங்க அப்படின்னு சொல்லி.

அங்கத் திவாரி கொண்டு வந்த பாடலை தாங்க நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். சரி, ராஜமௌலி இயக்கும் வரணாசி அப்படின்ற படத்துல பாத்தீங்கன்னா ராமருக்கும் கும்பகர்ணனுக்கும் இடையிலான 30 நிமிட போர்க்காட்சி இடம்பெறவிருப்பதாக விஜேந்திர பிரசாத் வந்து தெரிவிச்சிருக்காருங்க. ராஜமௌலி இயக்கத்துல பிரம்மாண்டமாக உருவாகி வரும் திரைப்படம் தான் வாரணாசி அப்படின்ற திரைப்படம். ஆக்ஷன் அட்வென்ச்சர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. இந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா இந்த கதையை வந்து ராஜமௌலியுடைய தந்தை விஜேந்திர பிரசாத் வந்து எழுதியிருக்காரு. இதுல மகேஷ் பாபு ருத்ரா அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புராண கதைகளை திரைப்படமாக எடுப்பது இது ஒண்ணு புதிது கிடையாது. ஆனா இதை வந்து இயக்குனர் ராஜமௌலி அவர்கள் எடுக்கிறாங்க அப்படின்றதுனால இதில் எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்குன்னு தாங்க சொல்லணும்.

0: இது நம்ம நேரம், ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஒரு பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு.
1: சமையல் என்றாலே அது லிங்கம் ஸ்லிங்கம், சுவையான சமையலுக்கும் லிங்கம் திங்கம்
2: லிங்கம்.
3: சாப்பாடு சூப்பரா இருக்கும் போது டயலாகா பேசுவீங்க,
2: சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீன் நல்ல ஃபேம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். ஜனநாயக கொங்கோ குடியரசில் இபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 710 அதிகரித்துள்ளது. மேலும் 149 உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் 21 புதிய நேர்வுகள் கண்டறியப்பட்டுள்ளன. இபோலா தொற்று பரவலை கட்டுப்படுத்த ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாட்டு தடுப்பு மையமும் உலக சுகாதார அமைப்பும் இணைந்து 518 மில்லியன் டாலரில் 6 மாத கால அவசர திட்டத்தை முன்னெடுத்துள்ளன. அமெரிக்க தலைநகரில் உள்ள ஜான் ஃபென் கெனடி கலைக்கூட முகப்பில் இருந்து அதிபர் டொனால்டு டிரம்பின் பெயர் நீக்கப்பட்டதாக AFP தெரிவித்துள்ளது. நீதிமன்றம் வெளியிட்ட தீர்ப்பை தொடர்ந்து அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. டிரம்பின் பெயரை கொண்ட அனைத்து அடையாள பலகைகளையும் அகற்றிவிட்டதாக அந்த கலைக்கூட நிர்வாக இயக்குநர் மேட் ஃபுளோகா தெரிவித்துள்ளார். அதன் சுற்றியுள்ள பகுதிகளிலும் அந்த நடவடிக்கை செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றார் அவர். லெபனானின் தென்பகுதியில் சனிக்கிழமை இஸ்ரேல் தாக்குதல்களை மேற்கொண்டதாக AFP குறிப்பிட்டுள்ளது. இவ்வேளை தாக்குதலுக்கு முன்னதாக நபாத்தி உள்ளிட்ட 20 மேற்பட்ட இடங்களில் இருந்து குடியிருப்பாளர்களை வெளியேறுமாறு எச்சரிக்கை வெளியிடப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. தெஹ்ரானுக்கு ஆதரவான ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு எதிராக மோதலை விரிவுபடுத்தியதை தொடர்ந்து மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டுவர ஓர் ஒப்பந்தத்தை எட்ட அமெரிக்காவும் ஈரானும் நெருங்கி வருவதற்கு நடுவே இந்த அண்மைய தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வ உரைகளை தயாரிப்பதில் செயற்கை நுண்ணறிவு AI பயன்படுத்திய குற்றச்சாட்டினை எதிர்கொண்டுள்ள ஜெர்மனியின் இலக்கவியல் விவகார அமைச்சர் காஸ்டன் வில்பர்கர் அந்நாட்டு ஊடகங்களின் விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளார். 2025 நிறுவப்பட்ட புதிய அமைச்சகத்தின் கீழ் பொது நிர்வாகத்தை நவீனமயமாக்கவும் இலக்கவியல் கொள்கையை ஒருங்கிணைக்கவும் இலக்கவியல் தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்ளும் முனைப்பில் ஜெர்மனி முற்பட்டுள்ளது. 2026 உலகக்கிண்ண காட்பந்து போட்டியில் பங்கேற்பதற்காக பிளாக் ஸ்டார்ஸ் அணியின் மத்திய திடல் ஆட்டக்காரர் தாமஸ் பார்தே கனடாவுக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கானா தனது கண்டன கடிதத்தை அந்நாட்டு அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்பில் கனடிய அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரிட்டன் குற்றவியல் வழக்குகள் தொடர்பில் பார்தே கனடாவுக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அவர் மீது இன்னும் சட்டப்பூர்வமான தீர்ப்போ தண்டனையோ வழங்கப்படவில்லை. வாழ்த்துகள் அமெரிக்கானி, மாபெரும் வெற்றி, முன்னேறி செல்லுங்கள் என்ற வாசகங்களை தமது த்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டு உலகக்கிண்ண தொடக்க ஆட்டத்தில் பராகுவேவை வென்ற அமெரிக்க அணியினருக்கு அதிபர் டொனால்டு டிரம்ப் தமது வாழ்த்தினை உரித்தாக்கியுள்ளார். தொடர்குழு நிலை ஆட்டங்களில் அமெரிக்கா ஆஸ்திரேலியாவையும் துருக்கியையும் எதிர்கொள்ளும். இந்நிலையில் நேற்றைய ஆட்டத்தை காண அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க் ரூபியோ அரங்கிற்கு சென்றிருந்தார். இதனிடையே அமெரிக்கா நியூயார்க் நியூஜெர்சி அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் சி குழுவில் களமிறங்கிய மொரோக்கோவும் பிரேசிலும் வெற்றியை பதிவு செய்ய தவறின. அந்த இரு அணிகளுக்கும் இடையேயான ஆட்டம் 1-1 என முடிவடைந்தது. ஆட்டம் தொடங்கிய 21 நிமிடத்தில் மொரோக்கோவின் இஸ்மாயில் சைபாரி முதல் கோலை அடித்து உலகக்கிண்ண போட்டியில் வரலாற்றை படைத்தார். தென் அமெரிக்க அணிக்கு எதிராக மொரோக்கோ முதல் முறையாக கோல் அடித்துள்ளது. எனினும் அடுத்த 11 நிமிடத்தில் பிரேசிலின் வினிசியஸ் ஜூனியர் ஒரு கோல் அடித்து ஆட்டத்தை சமநிலைப்படுத்தினார். இரண்டாம் பாதி ஆட்டம் விறுவிறுப்புடன் தொடங்கியிருந்தாலும் இரு அணிகளின் தற்காப்பு ஆட்டக்காரர்களின் வலுவான திறனால் அனைத்து முயற்சிகளும் பலனளிக்கவில்லை. சி குழுவில் மொரோக்கோ முதல் இடத்திலும் பிரேசில் இரண்டாம் நிலையிலும் உள்ளன. இதனிடையே முதல் ஆட்டத்தின் முடிவை அடிப்படையாக கொண்டு உலகக்கிண்ண வெற்றியை உறுதிப்படுத்த இயலாது என பிரேசில் பயிற்றுநர் கார்லோ ஆன்செலோட்டி கூறியுள்ளார். தி செலெசிவ் 1934 பின் உலகக்கிண்ண போட்டியின் தொடக்க ஆட்டத்திலேயே மீண்டும் தோல்வியடைந்திருக்கக்கூடும். வினிசியஸின் ஒற்றை கோல் பிரேசிலை காப்பாற்றியிருந்தாலும் தமது அணியினிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்ட விளையாட்டு இது இல்லை என ஆன்செலோட்டி ஒப்புக்கொண்டுள்ளார். இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பு ஆசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.

0: என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. வணக்கம். பொன்னும் மணியும் புவியாளும் நட்பேரும் என்னை அணுகிடினும் ஏற்பேனோ, புன்மனத்தர் எண்ணி அழிக்கவரின் இன்னுயிரை நான் மதியேன் கண்ணித் தமிழென்றன் கண் என்று மா ராமையா 1976 எழுதினார். இன்னுயிராயிருக்கும் இன்பத் தமிழுக்கு செயற்கை நுண்ணறிவு ஊக்கமா உவகையா இல்லை ஊரேதும் உள்ளதா? இல்லை இல்லை, செயற்கை நுண்ணறிவு தமிழுக்கு தகைமையே என்கிறார் செயற்கை நுண்ணறிவு ஆய்வறிஞர் சிங்கப்பூர் குணசேகர்.
1: எந்திர மனிதர்கள் ரோபோ படத்தை அந்த எந்திரன் படம் பார்த்தோம் இல்லையா, அதில் உள்ளதெல்லாம் இப்போ உண்மையாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நானே அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான எந்திர மனிதர்களை பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதற்குள் தமிழை பேச வைப்பது தான் என் முயற்சி. அது மகிழ்ச்சி என்னன்னா தமிழ் பேசுது. தமிழில் நம்ம சொல்கிற கேள்விகளையும் பதில்களையும் கேட்டுக்கொண்டு அது பேசக்கூடிய வழிமுறைகளை நாங்கள் உருவாக்கி இருக்கோம். கேட்கும் உங்ககிட்ட எங்கே இக்கு போடணுமா, எங்கே வந்து வல்லினம் மிகுமா, எப்படின்னு அது உங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்கும். அப்போ நம்ம சொல்லலாம், ஆமாம் இந்த இடத்துல தமிழ் தாய், அது தமிழ் தாய் அப்படின்னு பேசுவோம். இப்போ நம்ம சொல்ல வேண்டியது அது தமிழ் தாய் இல்லை இத்து போடணும் அப்படின்னு அது வந்து நீங்கள் சொல்ல சொல்ல அது உள்வாங்கிக்கும். நம்ம சொல்கிற அந்த எண்ணங்களை வந்து தொகுக்கிறதா அதோட வேலை. கால ஓட்டத்தில் அதுக்கும் தெரியும். ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் எழுதுகிற அந்த கோடிங் இருக்கு இல்லையா, ப்ராம்ப்டிங், அதை வந்து நீங்கள் சரியாக எழுத தெரிஞ்சுக்கணும். ப்ராம்ப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, நான் ஆங்கிலத்திலே சொல்கிறேன், அது தமிழாக்கம் படுத்துவது எனக்கு தெரியவில்லை. ப்ராம்ப்டிங் லாங்குவேஜ் வந்து அது ஒரு பெரிய கலை. திட்டங்களெல்லாம் உருவாக்குறதுக்கு பக்கம் பக்கமெல்லாம் அது உருவாக்கும். முன்பெல்லாம் வந்து பைத்தன் தியரி, கோடிங் இதெல்லாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒரு கோடிங் கிளாஸுக்கு போனீங்கன்னா மாத கணக்கில் உட்காந்து எழுதணும். ஆனால் நீங்கள் வந்து வினாடியில் வந்து நீங்கள் எழுதிடலாம் கோடியை. இந்த அளவுக்கு அது வளர்ந்துருச்சு. தமிழுக்குள்ள அதில் கொண்டு வரதுக்கும் வழிமுறைகளை வந்து நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். இதை கல்வி திட்டமாக நம்ம கொண்டு போகணும். இப்போ வந்து பல்கலைக்கழகத்தில் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், மாணவர்கள்ட்ட பேசணும்னு ஆசைப்படுறோம். இந்த பகுதியை வந்து இன்னும் தெளிவாக அவங்களுக்கு சொல்லணும். தமிழில் வந்து இதெல்லாம் இருக்குது. தமிழ் துறையில் இருக்கவங்க வந்து அதை இன்னும் முற்போக்கு, தமிழ்துறையில் இருக்கவங்க இந்த முற்போக்கு சிந்தனையோடு இதை வந்து எடுத்து மாணவர்கிட்ட சொல்லலாம். பொதுமக்கள் எல்லார் கையிலையும் இந்த கை தொலைபேசி இருக்கு இல்லையா, அதை எதுக்கு நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம், வாட்ஸ்அப். அந்த வாட்ஸ்அப்லேயே நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன், என் நண்பர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் எனக்கு அனுப்புகிற மொதல் 4 மெசேஜில் 2 மெசேஜ் தமிழில் தான் அனுப்பணும் அப்படின்னு ஒரு கட்டாயமே வச்சுருக்கேன். அப்போ அந்த கட்டாயத்தில் அனுப்பாட்டி அந்த அன்னைக்கு வந்து அவங்ககிட்ட நான் பேச மாட்டேன். இப்போ என்னாச்சுன்னா, என் குடும்பத்தில் இருக்கவங்களே நிறைய தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எழுத ஆரம்பிச்சிட்டா. ஒரு செய்தி இன்னைக்கு வந்து இயற்கை, நான் பார்த்த இயற்கை அப்படின்னு ஒன்று அனுப்புனீங்கன்னா செயற்கை நுண்ணுறிவிட்ட சொல்லி இயற்கையை பற்றிய ஒரு கட்டுரை எழுத சொல்லலாம். அப்போ உங்களுக்கெல்லாம் 50 வரி வார்த்தைகளுக்குள்ள எனக்கு ஒரு கட்டுரை எழுதி அனுப்புங்க. போகிற போக்குலேயே பேருந்தில் போயிட்டுருக்கோம், ரயில் வாகனத்தில் இருக்கோம், இந்த 50 வார்த்தைகள் எழுதுகிற போது அவங்க தொடர்ச்சி அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களே ஒரு புத்தகம் போடுற அளவுக்கு நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். இப்படித்தான் செயற்கை நுண்ணுறிவை நாம் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தி கொள்ள முடியும். அதுக்காக நீங்கள் வந்து புலமைத்தமிழில், செந்தமிழில், சங்கத்தமிழ்லாம் எழுதணும்னா அது வேற இது. பேச்சுத்தமிழையும் முதல்ல நம்ம கொண்டு வர்றது முயற்சி செய்யணுமே. பேசவும் சொல்கிறேன், அவங்க பேசுறதுக்கு முதல்ல வெக்கப்படுறாங்க. மாணவர்களையும் சொல்கிறேன், இளையர்களையும் சொல்கிறேன், என் வயசில் உள்ளவங்களையும் சொல்கிறேன், எல்லாருமே பேசுறது பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க வந்து தன்னம்பிக்கை குறைஞ்சி போச்சு தமிழில் பேசினா. நான் ஒரு நண்பர்கிட்ட இளையர்கள்ட்ட கேட்டேன், அவங்க எல்லாருமே ஆங்கிலம் தான் பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் தமிழ் அமைப்புன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. நான் போய் பேசிகிட்டு போது எல்லாம் தமிழ் அமைப்புன்னு வச்சுருக்கீங்க, எல்லாம் ஆங்கிலத்திலையும் பேசிக்கிட்டீங்களா, என்ன பிரச்சனைன்னு. எங்கள் தமிழை கேட்டால் இல்லை மற்றவங்களாம் வந்து சிரிக்கிறாங்க, அதனால் வந்து நாங்கள் பேசுறது வெக்கப்படுறோம். அப்படி இல்லை, முதல்ல பேசுங்க, அதற்கு சேர் நுண்ணறிவை பயன்படுத்திங்க. அப்போ உங்களுக்கு தமிழ் உங்க பக்கத்தில் வரணும். இப்போ எல்லாமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க.
0: தரணி போற்றும் தமிழை இனி செயற்கை நுண்ணறிவு உலகம் போற்ற வழிகளோடு அடுத்த வாரமும் வருவார் குணசேகரன்.

0: ஆறாம் படிவ தமிழ் மொழி பருவம் இரண்டு மாணவருக்கு வழிகாட்டும் சிரம்பன் துவன்கு முகரிஸ் ஆறாம் படிவ கல்லூரி தமிழாசிரியர் குமரன் கோரன் இம்முறை மேலும் இரு சிறுகதைகளை ஆய்கிறார்.
1: அன்பான தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வாரம் டி பிரிவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நவீன இலக்கியத்தில் மேலும் இரண்டு சிறுகதைகளை பார்ப்போம். கடந்த வாரம் ஆசிரியர் கோ புண்ணியவான் இயற்றிய நிதர்சனங்கள் என்னும் சிறுகதையை ஆராய்ந்திருந்தோம். இன்று ஆசிரியர் மு மகாதேவன் எழுதிய விட்டில் பூச்சிகள் எனும் சிறுகதையோடு தொடங்குகின்றோம். ஆசிரியர் மு மகாதேவன் காலத்திற்கேற்ற படைப்புகளை தருவதில் வல்லவர். சமுதாய பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அவற்றுக்கு தீர்வு தருவதே அவரது படைப்புகள். அவர் எழுதிய விட்டில் பூச்சிகள் எனும் சிறுகதை நேர்மையான உழைப்பில் ஈட்டும் வருமானமே நிலையானது எனும் கருப்பொருளை கொண்டு படைக்கப்பட்டுள்ளது. இந்த சிறுகதை முழுக்க முழுக்க ஸ்கீம் சுப்பட்காயா என்று அழைக்கக்கூடிய திடீர் பணக்காரராகும் திட்டத்தில் முதலீடு செய்து ஏமாந்து போன கௌரி மற்றும் பெருமாளின் கதையை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. ஒரு சனிக்கிழமையன்று கணவன் முத்துசாமியும் பிள்ளைகளும் கொள்ளைக்கு வேலைக்கு போயிருந்த போது சரோஜா வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த பெருமாளின் மனைவி கௌரி அவளும் அவர் கணவரும் ஈடுபட்டிருக்கக்கூடிய திடீர் பணக்காரராகும் திட்டத்தை பற்றி சரோஜாவிடம் அறிமுகப்படுத்த பார்க்கின்றாள். அந்த திட்டத்தில் தங்களுக்கு கிடைத்து வரும் லாபத்தை மேலும் பெருக்குவதற்காக தங்களது 5 ஏக்கர் நிலத்தை திடீரென்று ஆச்சோங்கிடம் விற்கின்றதையும் அந்த வட்டாரத்துக்கு தன் வீட்டுக்காரர் பெருமாள் தான் ஏஜென்டாக இருப்பதாகவும் அவருக்கு கீழே பலர் உறுப்பினராகி பயனடைவதாகவும் தாயா பிள்ளையா பழகிற சரோஜாவும் அவங்க குடும்பமும் பயனடைய வேணும்னு ஆசையா இருக்குன்னு தனது ஆசையை கூறுகிறார். இதை கேட்ட சரோஜா சிந்திக்க தொடங்கினாள். ஒரு மாதத்திற்கு 4 முதல் 5000 வரை சம்பாதிக்கும் திட்டத்தை பற்றியே நினைத்து நினைத்து கற்பனை உலகில் மிதக்கலானாள். என்ன சரோஜா, ஒரே சிந்தனையில இருக்கிற மாதிரி தெரியுது, எந்த கோட்டையை பிடிக்க போற என்று சிரித்து கொண்டே வீட்டுக்குள் நுழைந்தவாறு கேட்ட கணவன் முத்துசாமியோடு பிள்ளைகளும் பசியோடு திரும்பியிருந்தனர். பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் சாப்பாட்டை பரிமாறும் போது சரோஜா கௌரி வந்து போனதையும் தனது உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஸ்கீம் சுப்பாட்காயாவில் சம்பாதிக்கலாம் என்ற எண்ணத்தையும் பகிர்கிறார். கணவனும் பிள்ளைகளும் இக்கருத்தை எதிர்க்கின்றனர். கௌரியின் கணவன் பெருமாள் முத்துசாமியை தன் வலைக்குள் இழுக்க பார்க்கிறான். முத்துசாமியோ இத்திட்டத்தில் நம்பிக்கையில்லை என்று விலகிச் செல்கிறான். திடீர் பணக்காரராகும் திட்டம் வாழ்க்கைக்கு பல சிக்கல்களை கொண்டு வரும், அதிலிருந்து விடுபடுவதுதான் வாழ்க்கைக்கு நல்லது என்று முத்துசாமி பெருமாளுக்கு அறிவுறுத்துகிறான். அறிவுரையை கேட்காமல் பெருமாள் வட்டிக்கு கடன் வாங்கி முதலீடு செய்கிறான். முதலில் லாபம் கிடைத்தாலும் காலம் செல்ல செல்ல தான் ஏமாற்றப்பட்டதை உணர்கிறான். பண மோசடி செய்த நபர்களின் பட்டியலில் தனது ஏஜென்டின் பெயரும் இருப்பதை கண்டு அதிர்ந்து போகிறான். தவற்றை உணர்ந்து முத்துசாமியிடம் மன்னிப்பு கேட்கிறான். முத்துசாமியின் ஆறுதல் வார்த்தைகள் பெருமாளுக்கு நம்பிக்கையை ஊட்டுகின்றன. பெருமாள் நம்பிக்கையோடு புதிய வாழ்வை தொடங்குகின்றான். கடந்த வாரம் குறிப்பிட்டது போல இனி கதைகளை முழுமையாக பகிர்வதற்கு நேரம் போதாது, ஆகவே கதைகளை ரத்தின சுருக்கமாக கூறுகிறேன். இருப்பினும் இந்த கதையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான சுவாரஸ்யமான சம்பவங்களை உங்களோடு பகிர்கின்றேன். சரோஜா கௌரி சொன்ன வார்த்தைகளுக்கு ஆசைப்பட்டு அந்த கருத்தை குடும்பத்தோடு பகிர்ந்த போது குடும்ப உறுப்பினர்கள் அந்த கருத்தை மறுத்தனர். அதற்கான காரணங்களையும் நயமாக பிள்ளைகளும் கணவரும் விளக்கினார்கள். அதை புரிந்து கொண்ட சரோஜா, ஆமாங்க, இந்த விஷயத்தை நான் யோசிக்காம போயிட்டேன். நான் ஏதோ நம்ம குடும்பத்துக்கு நல்லது செய்யலாம்னு நினைத்து அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க என்று சொல்கின்றார். இதுல மன்னிக்க ஒண்ணும் இல்ல சரோஜா, குடும்ப தலைவி என்ற முறையில் நீ நம்ம குடும்பத்தோட முன்னேற்றத்திற்கு ஒரு திட்டத்தை சொன்னது அது கொலப்படியான விஷயம் என இப்போ நாங்க உன்னிடம் விளக்கப்படுத்தினோம், அவ்வளவுதான், முத்துசாமி நிதானமாக சொல்லி முடித்தார். ஒரு நல்ல நிர்வாக திறன் கொண்ட குடும்பம் இப்படித்தான் இருக்க வேண்டும். எப்படி ஒரு தேர் ஊர் போய் சேர 4 சக்கரத்தோட ஒத்துழைப்பு தேவையோ அதே மாதிரி குடும்பம் என்ற இயந்திரம் எங்க எல்லா உறுப்பினரோட ஒத்துழைப்பும் தேவையானது. ஆனா இப்போ நம்ம இந்திய குடும்பங்கள்ல எங்க இந்த பண்பு இருக்கு? கணவன் எடுக்கிற முடிவுக்கு மனைவி கண்டிப்பா கட்டுப்பட வேண்டும் என்றும் மனைவி சொல்வதற்கு கணவன் தலை சாய்க்க வேண்டும் என்று எல்லா குடும்பத்திலையும் நினைத்தா அப்போ குடும்பங்கிற கூடு குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி தான் ஆயிடும் என்று கூறி சிரித்தார். மேலும் ஒரு சுவாரஸ்யமான இடம், பெருமாள் முத்துசாமியிடம் திடீர் பணக்காரராகும் திட்டத்தை பற்றி மீண்டும் கூறிய போது, இத யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லன்னு அன்றைக்கு சொன்ன பதில் தான் இன்றைக்கும், நான் உடல் உழைப்ப நம்புறவன், எனக்கு இந்த மாதிரியான முதலீட்டு திட்டத்தில எல்லாம் அவ்வளவு ஈடுபாடு இல்ல, அதுவும் நீங்க சொல்ற அரசாங்க அனுமதி இல்லாத இந்த திட்டத்துல எனக்கு அறவே நம்பிக்கை இல்ல என்ற முத்துசாமியின் உறுதிப்பாடு எல்லோரிடமும் இருக்க வேண்டிய உறுதிப்பாடாகவே பார்க்கிறேன். பெருமாளும் கௌரியும் இந்த திடீர் பணக்காரர் திட்டத்துல ஏமாந்த பிறகு ஊர்க்காரர்கள் எல்லாரும் பெருமாளை ஏமாற்றுக்காரன் என இகழ்வதை கேட்கிறப்ப பெருமாள்னால தாங்கிக் கொள்ளவே முடியல. கடன் தொல்லையும் அதிகரிச்சிருச்சு. பண மோசடி செய்த நபர்களின் வரிசையில் தமது ஏஜென்டின் பெயரும் இருப்பது கண்டு பெரும் அதிர்ச்சி அடைந்தான் பெருமாள். இச்செய்தி அவனது உள்ளத்தில் ஏதோ ஒரு மூலையில் தேங்கி கிடந்த நம்பிக்கை ஒளியை முற்றாக அணைக்கவே செய்தது. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு யுகமாய் நகர்ந்து கொண்டிருந்தது. அன்றைய மாலை பொழுது சிறிது ஆறுதல் வழங்கியது. வெகு நாட்களுக்கு பிறகு முத்துசாமியும் சரோஜாவும் வந்து பெருமாளையும் கௌரியையும் பார்த்தார்கள். அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூறி இனி நல்ல வழியில் பணம் சம்பாதிக்கலாம் என கூறி அங்கிருந்து விடைபெறுகிறார்கள். தொலைவில், வெகு தொலைவில், தொலை தூரத்தில் தொலையும் புள்ளியாய் முத்துசாமியும் சரோஜாவும் மறைந்து கொண்டிருக்க இங்கே இவர்கள் தங்கள் புதிய விடியலுக்காக ஆயத்தமாகின்றனர். வாழ்க்கையில் ஏமாற்றத்தை சந்தித்த இடத்தில் இனிமேலும் அந்த குடும்பம் இல்லை. அவர்கள் பயணம் சிறகடித்து பறக்க நினைக்கும் விட்டில் பூச்சிகள் போல் தொடர்கின்றது என ஆசிரியர் நிறைவு செய்திருக்கின்றார். இச்சிறுகதையை படித்த பிறகு மாணவர்களுக்கு பல வகையான கேள்விகள் கேட்கப்படலாம். அதிலே ஒன்று இரண்டு மாதிரி கேள்விகளை உங்களோடு பகிர்கின்றேன். ஒன்றாவது, குடும்ப நலனுக்கு குடும்ப தலைவி ஆற்ற வேண்டிய பங்கினை விட்டில் பூச்சிகள் என்ற சிறுகதையின் துணை கொண்டு ஆராய்க. அடுத்த மாதிரி கேள்வி, ஆசிரியர் மு மகாதேவன் கைவண்ணத்தில் மலர்ந்த சிறுகதையின் வழி சமுதாயத்திற்கு கிடைக்கும் படிப்பினைகளை ஆராய்க. மூன்றாவது கேள்வி, விட்டில் பூச்சிகள் சிறுகதையில் இடம்பெற்றிருக்கும் பெருமாள் கதாபாத்திரத்தின் வழி திடீர் பணக்காரராகும் திட்டத்தில் ஈடுபடுவோர் பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகளை ஆராய்க. நான்காவது மாதிரி கேள்வி, முத்துச்சாமியின் பாத்திர படைப்பு குடும்ப தலைவருக்கு நல்லதோர் எடுத்துக்காட்டு எனும் கருத்தை நிறுவுக போன்ற பல வகையான கேள்விகள் மாணவர்களுக்கு தேர்வில் இடம்பெறலாம். இதற்கேற்ற பதில்களை மாணவர்கள் சிந்தித்து தயார்படுத்தி தேர்வில் சிறப்பு தேர்ச்சி அடையலாம். இன்றைக்கான இரண்டாவது சிறுகதை ஆசிரியர் நா மகேஸ்வரி கைவண்ணத்தில் மலர்ந்த புதியதோர் உதயம். மலேசிய பெண் சிறுகதை எழுத்தாளர்களில் நா மகேஸ்வரியும் ஒருவர். நவீன இலக்கியத்தில் பெரும் பங்காற்றிய இவர் தமிழாசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஆவார். இவர் எழுதிய கதைகளுள் உறுதி கொண்ட நெஞ்சம், விடியும் முன், வானமும் மண்ணும் போன்றவையும் அடங்கும். மேலும் குறுநாவல்கள், தொடர்கதைகள், கட்டுரைகள், வானொலி நாடகங்கள், கல்வி ஒளிபரப்பு நிகழ்ச்சிகள் போன்றவற்றையும் படைத்துள்ளார். 1956 முதல் தொடர்ந்து எழுதி வந்த நா மகேஸ்வரியின் கரங்கள் 2012 ஓய்வு எடுத்துக் கொண்டன. இவ்வாண்டு ஏப்ரல் 15 நாள் இயக்கத்தை இயற்கை முற்றாக நிறுத்தியது. மே 31 நாள் அமுதே தமிழை நிகழ்ச்சியில் அன்னாருக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. புதியதோர் உதயம் என்ற சிறுகதை சமூக முன்னேற்றம் மற்றும் தன்னம்பிக்கை அடிப்படையிலான சுய தொழில் மேம்பாடு எனும் கருத்தை மையக்கருவாக கொண்டு படைக்கப்பட்டுள்ளது. இந்நாட்டு தமிழ் சமுதாயம் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் என்ற தங்களுடைய முத்திரையை உதறி தள்ளிவிட்டு பன்முகம் கொண்ட சமுதாயமாக மாற வேண்டும் என்ற வேட்கை இக்கதையில் வெளிப்படுகிறது. கதை சுருக்கம் உங்களோடு பகிர்கின்றேன். பெருமாள் மாடு மேய்க்கும் தொழில் செய்து வந்தான். அவன் மனைவி அஞ்சலி அவனுக்கு துணையாக நின்றாள். மூத்த மகன் வேலுவின் மீது தனி அன்புண்டு. அவன் படிப்பில் கெட்டிக்காரனாக இருந்ததால் அவனை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று பெருமாள் ஆசைப்பட்டான். வேலு நண்பர்களைப் போல மாலையில் நடத்தப்படும் ஆங்கில பள்ளியில் சேர்ந்து படிக்க ஆசைப்பட்டான். குடும்ப சூழல் காரணமாக அவ்வெண்ணம் தடைப்பட்டது. வேலுவின் வகுப்பாசிரியர் ராசரத்தினத்தின் கடுமையான முயற்சியினால் ஆங்கில பள்ளியில் சேர்ந்து படிக்கும் வாய்ப்பினை பெற்றான். நானும் மாடுதான் மேய்க்க வேணுமா என்ற மகனின் நிராசை நிறைந்த கேள்விகள் பெருமாளை தட்டி எழுப்பியது. அதனால் பெருமாள் பல வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டான். படிப்பை முடித்த வேலு ஒருவரின் கீழ் வேலை செய்யாது சுய தொழிலில் ஈடுபட்டான். அவனது திறமையும் அயரா உழைப்பும் அவனது புத்தக வியாபாரத்தை நாடு முழுவதும் பரவ செய்து வெற்றியும் காண செய்தது. இது கதை சுருக்கம். இச்சிறுகதையில் காணும் சில சுவாரஸ்யமான வரிகளை இப்போது உங்களோடு பகிர்கின்றேன். மாடுகளுக்கு தீவனம் கட்டி கொட்டிலுக்குள் அடைத்துவிட்டு சற்று தள்ளி அமைக்கப்பட்டிருந்த அத்தாப்பு வீட்டுக்குள் போனால் மனைவி அஞ்சலை சுட சுட சாப்பாடு போடுவாள். சில சமயங்களில் பழைய சோறும் மோரும் இருக்கும். ஒன்றும் கிட்டாத போது மரவள்ளி கிழங்கு மட்டுமே அவர்களுக்கு மதிய உணவாகும். புளிச்சக்கீரை மசியலும் துண்டு கருவாடும் அவனுக்கு பிடித்தமான உணவு. மேலும் ஒரு சுவாரஸ்யமான இடம், 10 படு சுட்டியாகவும் கெட்டிக்காரனாகவும் வகுப்பில் முதல் மாணவனாகவும் இருந்தான் வேலு. என்னையா வேணும் என்று வேலுவிடம் கேட்டான் பெருமாள். பிள்ளைகளை வாடா போடா என்று டா போட்டு பேசும் பழக்கம் பெருமாளிடம் கிடையாது. மாடுகளை மட்டுமே வாடா, என்னடா, நில்லடா என்று செல்லமாக கொஞ்சி பேசுவது பெருமாளின் வழக்கம். அவருடைய தமிழ் பற்றை காட்டக்கூடிய இடம். எந்த படிப்பு படிச்சாலும் அறிவு வளரும், தமிழ் படிச்சா நம்ம பழக்க வழக்கம் மாறாம இருக்கும் ஐயா என வேலுக்கு பெருமாள் மிக கருணையோடு மொழியின் மீது பற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அழகாக சொல்லியிருப்பார். பிள்ளைகளின் படிப்பிலும் வளர்ச்சியிலும் கவனமாக இருந்தார் பெருமாள். வேலு கண்ணும் கருத்துமாக படித்து தேறினான். அப்போதெல்லாம் பட்டப்படிப்பு ஏழைகளுக்கு எட்டா கனியாகவே இருந்தது. வேலுவுக்கும் அது கிட்டவில்லை. வேலுவின் படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது வேலை செய்ய வேண்டும் என்று தான் பெருமாள் விரும்பினார். பிள்ளைகள் தன்னை போல வெயிலிலும் மழையிலும் கஷ்டப்படக்கூடாது என்பது அவரது எண்ணம். ஆனால் மகன் வேலு அதை ஒப்புக்கொள்ளவில்லை. வேணாம்பா, வேலைன்னு போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டா மாசம் முடிஞ்சா சம்பளம் வருது, அது போதும்.

அப்படியேத்தான் போயிட்டு இருக்கும். படிக்காத தந்தை படித்த மகனின் சொல்லுக்கு மதிப்பளித்தார். வேலு சிறியதாக தொடங்கிய வியாபாரத்தில் மும்முரமாக ஈடுபட்டு விரைவாக முன்னேறி கொண்டு வந்தார். நானும் மாடுதான் மேய்க்கணுமா? அறியாத வயதில் தந்தையை பார்த்து கேட்ட அந்த ஒரே கேள்வி வேலுவின் வாழ்க்கையை எப்படி திசை திருப்பி ஏற்றம் காண வைத்து விட்டது. வேலுவின் மகனும் இங்கிலாந்தில் தன் பட்டப்படிப்பை முடித்து கொண்டு வந்து விட்டான். அவன் பெயரில் ஆரம்பித்திருக்கும் நிறுவனத்தின் திறப்பு விழாவுக்கு பெருமாள் குடும்பத்தினர் பெரிய கார்களில் வந்து இறங்கிக் கொண்டிருந்தனர். ஒரு காலத்தில் பிறரிடம் கை கட்டி மாடு மேய்த்த இடத்திலேயே இப்பொழுது தன் மகனும் பேரப்பிள்ளையும் பெரிய நிறுவனத்தை கட்டியிருப்பதை திறந்து வைக்க பூரிப்போடு வந்து பார்க்கிறார் பெருமாள். இந்த சிறுகதையை படித்த பிறகு மாணவர்களிடம் கேட்கக்கூடிய சில கேள்விகள், மாதிரி கேள்விகளை இங்கே பார்ப்போம். வியாபாரத்தில் ஈடுபட விரும்பும் இளைஞர்களுக்கு புதியதோர் உதயம் முன்வைக்கும் கருத்துக்களை ஆராய்க. இரண்டாவது மாதிரி கேள்வி, வேலுவின் கதாபாத்திரம் இன்றைய இளைஞர்களுக்கு நல்லதோர் எடுத்துக்காட்டாக அமையும் எனும் கருத்தினை விவரித்திடுக. மூன்றாவது மாதிரி கேள்வி, நமது சமுதாயம் பிறரிடம் கை கட்டி வேலை செய்யும் சமுதாயமாக இல்லாமல் வியாபாரத்துறையில் ஈடுபடும் சமுதாயமாக இருக்க வேண்டும் எனும் கூற்றினை புதியதோர் உதயம் எனும் சிறுகதை துணை கொண்டு மதிப்பிடுக. இப்பொழுது ஒரு மாதிரி கேள்வியும் அதற்கான மாதிரி விடையையும் பார்ப்போம். புதியதோர் உதயம் என்ற சிறுகதையில் பெருமாளின் பண்பு நலன்களை ஆராய்க. முன்னுரைக்கு முன்னதாக சொன்ன செய்திகளை தொகுத்து வழங்கிவிடுங்கள். அடுத்து கதை சுருக்கத்தையும் இரண்டாவது பத்தியில் வழங்கிவிடுங்கள். கருத்துக்கள், பொறுப்புணர்ச்சி மிக்க தந்தை பெருமாள் மாடுமேய்க்கும் தொழில் செய்து குடும்பத்தை காத்து வருகின்றார் என்ற கருத்தை மாணவர்கள் தெளிவாக விளக்கலாம். இரண்டாவது கருத்தாக, மகனின் கல்வியில் அக்கறையுடையவர், ஆங்கில பள்ளியில் படிக்க விரும்பும் மகனின் எண்ணத்தை நிறைவேற்ற பாடுபடுகின்றவர் என்ற கருத்தையும் எழுதலாம். மூன்றாவது கருத்தாக, பெருமாள் கடுமையான உழைப்பாளி, மகனை ஆங்கில பள்ளியில் படிக்க வைப்பதற்கு பல வேலைகளை செய்து அவனை ஆங்கில பள்ளியில் படிக்க வைக்கின்றார் என்ற கருத்தை மாணவர்கள் தெளிவாக விளக்கி எழுதலாம். அடுத்து, பெருமாள் மொழிப்பற்று மிக்கவர் என்பதற்கு வேலுவை தமிழ் படிக்க அறிவுறுத்தும் சூழலில் அந்த கருத்தினை விளக்கலாம். இறுதியாக, குடும்ப நலனுக்காக தியாகம் செய்யக்கூடியவராக பெருமாள் வளம் வருகின்றார் என்ற கருத்தையும் இங்கே மாணவர்கள் தெளிவாக விளக்கலாம். பிறகு இந்த சிறுகதை கேட்ட ஒரு முடிவுரையை வழங்க வேண்டும். முடிவுரை பெரும்பாலும் பரிந்துரையும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுமாக எழுதுவது நல்ல முடிவாக அமையும். விடைபெறுவது நான் உங்கள் குமரன் கோரன்.

0: நேயர்களே, ஐநாவின் வளங்குன்றா வளர்ச்சி இலக்குகள் 17 திருக்குறளுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்று விளக்க உரை ஆற்றி வரும் மலாயா பல்கலைக்கழக மொழி மொழியியல் புல மூத்த விரிவுரையாளர் முனைவர் செல்வஜோதி ராமலிங்கம் இன்று தூய குடிநீர் என்ற இலக்கோடு தொடர்கிறார்.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று 6வது இலக்கு தூய்மையான நீர். வள்ளுவர் காலகட்டத்தில் தூய்மையான நீர் தொடர்பான செய்திகளை கூறியிருப்பாரா என்ற ஒரு வியப்பு கூட உங்களில் பலருக்கு தோன்றலாம். காரணம், தூய்மையான நீர் அதாவது கிளீன் வாட்டர் என்று கூறுகின்ற இந்த இலக்கானது இன்றைய காலகட்டத்தில் அதாவது 2030 நாம் அடைய வேண்டிய இலக்காக அமைந்திருக்கின்றது. ஆனால் 2000 முன்பு வள்ளுவர் எவ்வாறு இந்த தூய்மையான நீரின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கவிருக்கின்றோம். அதாவது வளங்குன்றா வளர்ச்சியின் 6வது இலக்காக அமைந்திருக்கின்ற தூய்மையான நீரின் இலக்குகளானவை, முதலாவதாக பாதுகாப்பான குடிநீர் வளங்கள், சுத்தமான சுகாதார வசதிகள், நீர் மேலாண்மை ஆகியவற்றை மிகவும் சிறப்பான முறையிலே எடுத்து எம்பியிருக்கின்றார்கள். மனிதனின் அடிப்படை தேவைகளில் ஒன்று நீர். இது நாம் குழந்தை பருவம் தொட்டு இதை நாம் கேட்டு வருகின்றோம். அதை முறையாக மேலாண்மை செய்வதற்கும் தேவைப்படும் காலங்களில் இந்த நீரை தேக்கி வைத்து பயன்படுத்துவதற்கும் காலங்காலமாக மக்கள் சில வழிமுறைகளை கடைபிடித்து வருகிறார்கள். காரணம், நீர் இல்லை என்றால் மனித வாழ்வு பெரும் போராட்டத்தை எதிர்கொள்ள நேரிடும். இது நாம் யாவரும் அறிந்த உண்மைதான். அதன் தொடர்ச்சியாக அதன் பாதிப்பு எப்படி இருக்கும் என்று பார்த்தால், நீர் பஞ்சம் உணவு பஞ்சத்திற்கு வித்திடும். இப்படி இந்த உணவு பஞ்சம் ஏற்படுகின்ற நிலையிலே இது மனுகுல அழிவிற்கு காரணமாக அமைந்து விடுகின்ற நிலையும் நாம் பார்க்க முடியும். அவ்வகையிலே நீர் அத்துணை முக்கியம் வாய்ந்த ஒன்றாக விளங்குகிறது. இக்கருத்தினை வள்ளுவர் எவ்வாறு கூறுகிறார் என்றால், நீர் இல்லாமல் இந்த உலகமும் இருக்காது, உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களும் இருக்க மாட்டார்கள். நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு என்ற குறட்பாவளி அவர் மிகவும் தெளிவாக இந்த நீரின் முக்கியத்துவத்தை பற்றி நமக்கு கூறுகின்றார். அது மட்டுமல்லாமல், ஒரு நாட்டுக்கு அரணாக அமைவது யாதெனில் இவ்வாறான இயற்கை சூழல் நிறைந்த ஒன்றுதான் என்பதை தன்னுடைய குரல் வழி அவர் எப்படி வலியுறுத்துகிறார் என்றால், நாட்டுக்கு நீர் எவ்வளவு முக்கியம் என்பதை அவருடைய இயற்கை வளங்கள், அந்த நாட்டுடைய இயற்கை வளங்கள் தான் அதுக்கு சான்றாக அமைகிறது என்று கூறுகின்றார். அதாவது நீரினுடைய மூலம் அது எங்கிருந்து வருகிறது என்பதை அறிந்து நாம் அதனை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், அப்படி அதனை பாதுகாப்பதன் வாயிலாக நாட்டு மக்களுக்கு எவ்வாறு அது பாதுகாப்பாக அமையும் என்பதை பற்றியும் ஒரு குறளில் கூறியிருக்கின்றார். அதாவது, மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண். ஒரு நாட்டிற்கு அரணாக அமைவது என்னவென்றால், நீர்நிலைகளை உடைய அகழி, நிலம், மலை, அழகிய நிழல் தரும் காடுகள், இவை நான்கும் ஒரு நாட்டிற்கு மிகச்சிறந்த அரணாக அமையும் என்பதை அவர் மிகவும் தெளிவாக கூறியிருக்கின்றார். ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்திற்கோ நாட்டுடைய நிலைத்தன்மைக்கோ ஒரு நாடு எந்த துறையில் வெற்றி பெற வேண்டும் என்றாலும் கூட அதற்கு அடிப்படையாக அமைவது நீர் என்ற ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை இந்த குறட்பாவளி அவர் வெளிப்படுத்தி இருப்பது ஒரு நமக்கு இன்றைய 2030 நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற இந்த வளங்குண்டா வளர்ச்சியின் இலக்கு ஒரு சான்றாக அமைகின்றது. அப்படி என்றால் இந்த நீருடைய அவசியத்தையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் எவ்வாறு மிக நுணுக்கமாக பார்த்திருக்கிறார் என்பது இந்த குறள் வழி நாம் அறிய முடிகின்றது. காடும் நீர்நிலைகளும் நிலைத்திருந்தால் நாடு செழிக்கும் என்பதுதான் இதன் தலையாக கருத்தாக அமைகின்றது. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், வள்ளுவர் பயன்படுத்திய ஒரு சொல்லாட்சியானது மணிநீர். மணிநீர் என்ற சொல்லானது ஒரு உருவகமாகவே நாம் இங்கே பார்க்க முடியும். அதாவது, மணி நீர் என்பது மணி போன்ற நீர். மணி என்பது மிகவும் அது ஒரு தெளிந்த நீரை குறிப்பதற்காக பயன்படுத்துகின்ற உவமையாகும். இந்த தெளிந்த நீர் என்பது தூய நீர். யுனெஸ்கோ வழங்கிய இந்த வளங்குன்றா வளர்ச்சியில் 6வது இலக்காக அமைவது தூய நீர். இவர் பயன்படுத்துகின்ற உவமையானது மணி நீர். ஆக இந்த மணி நீர் என்பது தூய நீருக்கு ஒப்பாக நாம் பார்க்க முடியும். நீரின் மூலம் தூயதாக இருக்கும் நிலையில் மக்களுக்கு கண்டிப்பாக தூய நீர் கிடைக்கும் அல்லவா? ஆக அதுதான் வந்து இங்கே நாம் மிகவும் கவனமாக உன்னிப்பாக பார்க்கின்ற ஒரு செய்தியாக அமைந்திருக்கின்றது. ஆக நிலைத்தன்மை வளர்ச்சிக்கான இலக்குகள் 17 தூய நீர் தொடர்பான செய்தியை இந்த குறட்பா மிகவும் தெளிவாக நமக்கு எடுத்து விளக்குகின்றது. இதன் முக்கியத்துவத்தையும் நாம் அறிந்து கொண்டு நாம் மக்கள் குறிப்பாக விழிப்புணர்வு பெற்று நீரை வந்து அதை விரயம் செய்யாமல் அதை சேமிக்கவோ மிகவும் நீதியாக அதை பயன்படுத்துகின்ற ஒரு நிலையும் நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும்.
0: வளர்ச்சி இலக்கு அடுத்த வாரமும் தொடரும்.

0: மே 24 நாள் தலைநகரில் வல்லினம் ஏற்பாட்டில் முதல் எழுத்து இலக்கிய விழா நடைபெற்றது. விழாவில் தமிழக எழுத்தாளர் சு வேணுகோபால் சிறப்புரை வழங்கினார். அதன் ஒரு பகுதியை அடுத்து செவிமடுப்போம்.
1: கலை இலக்கியத்திற்கு நீங்கள் ஏன் வர வேண்டும்? முக்கியமா இந்த நிகழ்ச்சியே இந்த மூன்று நபர்கள் சார்ந்ததுல, முதல் எழுத்து சார்ந்து இந்த மூன்று காரியங்கள் செய்த கோகிலவாணி போன்றவர்கள், பன்மிதாவா அவர்கள், கௌசல்யா அவர்கள் சார்ந்தது மட்டுமல்ல, வரக்கூடிய கோகிலவாணி யார், வருங்காலத்தில் வரக்கூடிய பர்மிதா யார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்காக இந்த அரங்கை வந்து நம்ம இது பண்ணிக்கிருக்கோம். அதற்கு நாம் கொஞ்சம் தமிழ்நாட்டிலும் மலேசியாவிலும் நடந்த ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஊவேசா என்ற ஒரு மனிதர் இல்லை என்றால் சங்க இலக்கியம் இல்லை, மிக முக்கியமாக சிலப்பதிகாரம் இல்லை. சிலப்பதிகாரத்தை 4 பதிப்பிக்கிறார். ஒவ்வொரு முறையும் 15 ஆண்டு 10 ஆண்டு கடந்து போகிறது. அவருக்கு வந்து 80 ஆண்டுகள் நெருங்கும் போது கடைசி முறையும் அதை வந்து பதிப்பிக்கிறார். அப்போ 22 வெரைட்டி வெவ்வேறு ஏடுகளை பார்த்து ஒப்பிட்டு அதில் வரக்கூடிய திருத்தங்களை எல்லாம் பண்ணி இப்ப இருக்கிற சிலப்பதிகாரம் தான் எனக்கு முழுமையான திருப்தி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு 4 அன்னைக்கெல்லாம் வந்து நீ கணினி கிடையாது, கையால் தான் எழுதணும். ஒரு ஏடு படிக்கிறது ரொம்ப சிரமமானது. அவ்வளவு பெரிய காரியத்தை அந்த ஊவேசா செய்தார் என்றால் அது கடவுளின் கை. அவருக்கு செய்தது, அவர் ஒரு ஆசிரியராகவே இருந்துட்டு போயிடலாம், அந்த காரியத்தை அவர் ஏன் செய்யணும்? இன்னைக்கு தமிழ் சமூகம் சொல்றீங்க இல்லையா, எங்களுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குன்னு, கண்ணகின்னு ஒரு நாகரிகம் இருக்குது, மணிமேகலைன்னு ஒரு நாகரிகம் இருக்குது, இந்த ரதி மன்மதன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு இது பண்றீங்களா, சங்க இலக்கியத்துல ரதி மன்மதன் இருக்குது, ஒரு PhD வந்திருக்குது. அதாவது ரதி மன்மதன் என்பது காதலன் காதலி, தலைவன் தலைவி தன்னுடைய திருமணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொன்னா அந்த ரதி மன்மதனை வணங்கினால் அது வந்து அந்த ரதி மன்மதன் அருள் புரிவார் என்பது சங்க இலக்கியத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட அது எங்க வரைக்கும் வருதுன்னா சிலப்பதிகாரம் வரைக்கும் வந்திருக்குது. சிலப்பதிகாரத்துக்கு பின்பு அந்த வழிபாடு வந்து மங்கி போயிருச்சு. அதை வந்து பின்னாடி என்ன சொல்றாங்கன்னா ஔவையார் நோன்பு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவு சரின்னு தெரியல. ஆனால் சங்க இலக்கியத்திலையும் சிலப்பதிகாரம் வரைக்கும் அந்த ரதி மன்மதன் வழிபாடு நம்ம இலக்கியத்துல எவிடன்ஸா இருக்குது. எனவே ஊவேசா போன்றவர்கள் அல்லது இளங்கோவடிகள் போன்றவர்கள் அவர்கள்லாம் என்ன எதிர்பார்த்து செஞ்சாங்க? இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதணும்னு என்ன அவசியம் இருக்கு நினைச்சு பாருங்க. ஆனால் ஒரு கலாச்சாரத்தினுடைய அத்தனை கூறுகளும் அவர் எழுதின காலத்துல அத்தனை மக்கள் ஆட்சியர் அப்படின்னு சொல்றாங்க, குன்றக்குறவர் சொல்றாங்க அந்த காலத்தில். அதாவது ஒரு வகையில் ஒரு 4 தமிழ்நாட்டில் வாழ்ந்த அத்தனை இனக்குழுக்களையும் ஒவ்வொரு பூம்புகாரில் இருந்து அந்த கண்ணகி கோயில் அந்த கேரளா வரைக்கும் நடந்து வந்த பாதை முழுக்க அவள் பார்த்த இனக்குழுக்களை சரிங்களா, புரஞ்சேரி இருத்த காதையில என்ன சமூகம் இருந்தது அப்படியே அந்த தமிழ் குடிகளை பற்றி தனித்தனியாக எல்லா சாப்டரையும் சொல்லிட்டு வர்றாரு. யார் மீதும் பகைமை இல்லை, அதுதான் அதனுடைய பியூட்டி சிலப்பதிகாரத்துல. எனவே இதையெல்லாம் ஆக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பெரிய ஒரு ஏதோ ஒரு மனதுல ஒரு ஆற்றல் கொடுத்திருக்குது. இது ஒரு முக்கியமானது. இன்னொன்னு வையாபுரி பிள்ளைன்னு ஒருத்தர் சரிங்களா, அவர் வழக்கறிஞர். வழக்கறிஞர் தொழிலை விட்டுட்டு 7 என்னுடைய உயரத்துக்கு சரிங்களா, தமிழ் லெக்சிகன் சொல்லிட்டு கலைச்சொல் அகராதி சொற்கள், தமிழ் இலக்கியங்கள்ல இத்தனை வகையான சொற்கள் இருக்குது அப்படிங்கறத கலெக்ட் பண்ணி 13 தலைமையா இருந்து சென்னை பல்கலைக்கழகத்தோட அவர் வழக்கறிஞர். ஆனா இந்த காரியத்தை செஞ்சாரு. அவர் பிற இன்னொரு காரியம் செஞ்சாரு, நம்மளுடைய இலக்கியத்தினுடைய கால வரையறை செஞ்சாரு. இது ஒரு முக்கியமான விஷயம். பேத்தூரன் அதோட செஞ்சாரு. கானாசு என்பவர் இன்னைக்கு தமிழ் இலக்கியத்துல தஸ்தவஸ்கி, டால்ஸ்டாய், ஆல்பர்ட் காமியு இப்படி எல்லாம் சொல்றோம்ல, அவருக்கு நிகராக ஒரு புதுமை பித்தனை, அவருக்கு நிகராக ஒரு கூ அழகிரி சிறி சாமியை, அவருக்கு நிகராக ஒரு ஜெயமோகனை, அவருக்கு நிகராக ஒரு வேணுகோபாலை கொண்டு வருவதற்கு நான் அல்ல, அந்த வழித்தடத்தை 50 ஒரு நாள் இல்ல குப்ப கூடைய ஒவ்வொரு நாளும் இது இலக்கியம் அல்ல இலக்கியம் அல்ல இலக்கியம் இல்ல சொல்லிட்டு ஒரு குப்பையில தள்ளிய மனிதன் யாருன்னா 50 கானாசு. அவர்கள் தள்ளியதுனால தான் நான் இந்த இடத்துல நிக்கிறேன். எனவே அந்த பணி தன்னுடைய எழுத்தாற்றலை குறைத்து கொண்டு தன்னுடைய எழுத்தாற்றலுக்கு அவன் ஒரு பெரிய பொய்த்தேவனும் அது அற்புதமான ஒரு நாவல் எழுத்தாரு. ஒரு நாள் கழிந்தது எழுதியிருக்கிறாரு, அசுரகுணம் எழுதியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு இலக்கியவாதி தமிழ்ல வந்து குப்பையில் விழுகிறதே வெறும் வந்து கூலங்களாக இருக்கிறதே, இது தமிழ் இலக்கியத்தையே நாம் வந்து கம்பனையும் வள்ளுவனையும் சொன்ன உலகத்துல இவ்வளவு மோசமான இலக்கிய வரை சொல்லிட்டு தன்னுடைய எழுத்தாற்றலை இழந்து 50 நண்பர்களே 50 அதை துடைத்து இலக்கியம் என்றால் என்ன, வாழ்க்கையினுடைய உண்மை ஒளியை சொல்லக்கூடிய எல்லா இலக்கியங்களும் அது உயர்ந்த இலக்கியம், அந்த உண்மையுடைய தேடுவது என்ன என்பதா இப்ப அழகியல் அழகியல் சொல்றோம் இல்லைங்களா, அந்த இடத்தை அடைந்தவராக அவர் ஒருத்தர் தமிழ்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. சீசு செல்லப்பா, இப்ப நீங்க வல்லினம் சொல்றீங்க அல்லது சடக்குன்னு சொல்றீங்க, இந்த தொடர்ச்சியில தமிழ்ல வந்து அவர் தான் வந்து புது கவிதைங்கிறது வந்து கால் ஊன்ற வைக்கிறாரு. அவருக்கு ஒரு மேடை கொடுத்து டிரான்ஸ்லேஷன்ங்கிற ஒர்க்குக்கு பெரிய மேடை கொடுக்கிறாரு. இப்படி 12 வருஷம் அவங்க மனைவி போட்டு வந்த நகை 100 பவுன், ஒவ்வொரு பவுனையும் விற்று விற்று விற்று விற்று ஒரு இதழ் நடத்துறாரு, 119 இதழ் நடத்துறாரு. அவர் வந்து ரொம்ப வயது 1951 நடத்தி 1972 வரைக்கும் நடத்திட்டு அவர் ஒதுங்கிறாரு. அவருடைய பணியை பாராட்டி என்ன பண்றாங்கன்னா, ஒரு 88வது வயசுல இவ்வளவு பெரிய காரியத்தை தனி மனிதனா செஞ்சிருக்கானே, ஒரு இலக்கியத்தை நான் நடத்திருக்கானே, ஒரு தமிழ் சமூகத்துக்கு இலக்கியம்னா என்னன்னு சொல்லிருக்கேன், மொழிபெயர்ப்புனா என்னன்னு சொல்லிருக்கானே, அவனுக்கு பாராட்டும் ஒரு யாரோ ஒருத்தர் இலக்கியத்தை கொஞ்சம் தெரிந்த ஒரு அவருக்கு வந்து அவார்டு கொடுக்குறாங்க. தமிழக அரசு அதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அவார்டு சொல்றாங்க, ராஜராஜ விருதுன்னு சொல்லிட்டு. அதை வாங்க மறுத்தார். ராஜராஜ விருது 1 லட்சம் ரூபாய், அது வாங்க மறுத்தார். அதனால பையன் வந்து கோச்சுக்கிட்டாரு, எங்க அப்பனால என்ன என்ன பிரயோஜனம் இலக்கிய இலக்கியன்னு சொல்றான்னு சொல்லிட்டு அந்த வாங்க மறுத்தார். சரி, அதுக்கப்புறம் இந்த லலிதா ஜுவரையெல்லாம் சேர்ந்து ஒரு 10 ஆண்டுகள் கழித்து அவருக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில தான் அவருக்கு வீட்டுல வந்து இவர் எழுதுவார் சுந்தர் ராமசாமி, முதுகு கூணி போச்சு, வீட்டுல உட்கார்றதுக்கு ஒரு சேர் கிடையாது. அவங்கள வந்து கூப்பிட்டு போய் என்ன பண்ணா, அந்த கடையில தான் யாராவது வேணுகோபால் போன்றவனா நவீன் போன்றவர்கள் போனாங்கன்னா அந்த டீ அந்த அந்த டீ கடைக்காரர் ஒரு கணேசன் ஒருத்தர் அவரு இவருடைய பெருமையை அணிந்து இருங்க இருங்க நான் போய் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு டீயும் ஒரு வடையும் கொடுத்துட்டு அவர் போய் கூப்பிட்டு வந்து அந்த கடையில உட்காந்து பேசுவாங்களா இலக்கியத்தை. அவரு தான் என்ன பண்ணா லலிதா ஜுவரிட்டு கொண்டு போகும் பொழுது ஒரு மாலை நேரம் இவருக்கு ஒரு பிறந்த நாள் வருகிறது, கார் அனுப்பி அங்க கொண்டு போய் வைத்து என்ன பண்றாங்கன்னா, இவருக்கு தெரியாமல ஒரு காரியம் பண்றாங்க, ஒரு தட்டுல 100 பவுன் நகையை வைத்து, ஒரு பட்டு சேலையை வைத்து ஒரு தட்டிலையும், ஒரு பட்டு வேட்டி ஒரு பட்டு சட்டையை வைத்து, 1 பவுன் நகை வைர நகையை வைத்து இன்னொரு தட்டிலையும் அவர் வந்து கொடுக்கிறார். அப்ப கொடுக்கும்போது செல்லப்பா என்ன பண்றாரு, இது என்னன்னு கேட்கிறாரு. இது 100 பவுன் உங்களுடைய மனைவிக்கு 83 வயசு, என் மனைவி எனக்கு 100 பவுன் நகை போட்டு வந்தாங்க, ஒவ்வொரு பவுனாக விற்று விற்று இலக்கியத்தை நடத்தினேன், நான் இந்த பணத்திற்காகவா நடத்தினேன், தமிழ் சமூகத்திற்காக நடத்தினேன் என்று சொல்லி அந்த 100 பவுனை வேண்டாம் என்று நிராகரித்தவர். எத்தனை வயசுல, 88 வயசுல அவரு இந்த துண்டையும் இந்த வேட்டியை மட்டும் எடுத்துக் கொள்கிறேன், இந்த மோதிரம் வேண்டாம் என்று எடுத்து விட்டுட்டு அந்த ஹோட்டல் கணேசனை, ஏன்பா என்னை கொண்டு போய் இப்படி சிக்கல்ல மாட்டலாமா என்று சொல்லி காந்தியத்தில் லட்சியத்தினுடைய உச்சத்துல இருந்தவர், அவரும் கடவுளின் கை, தமிழுக்கு கிடைத்த கடவுளின் கை இவரு. இது ஏன் முன்னுரையா சொல்றேன்னா, இங்கேயும் அப்படியான காரியங்கள் நடந்திருக்குது. இந்த மலேசியா மண்ணில் நான் ஃப்ளைட்டில் வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு 4000-5000 கிலோமீட்டர் தள்ளி படிக்காத இந்த தமிழ் சமூகம் இங்கே வந்து பாடுபட்டு இந்த நாட்டை முன்னேற்றி அதில் பட்ட அவமானங்கள், தோட்டக்காட்டிலிருந்து விரட்டடிக்கப்பட்டு தெருவில் நின்று இந்த நகரங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிற இந்த மனிதர்கள் இடையில இவ்வளவு காரியங்களும் நினைச்சிருக்கிறேங்கிறது எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒவ்வொரு முறை வரும்போதும் அது அப்படியே ஒரு ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். மிக்க முக்கியமா கோ சாரங்கமானி அவர் என்ன பண்றாரு பாருங்க, இந்த மலையில அவளை வந்து ஒரு ஒரு நூலகம் ஏற்படுத்தணும்னு அவருக்கு என்ன அவசியம் இருக்குது, ஒரு தமிழ் முரசுங்கிற ஒரு ஒரு இதெல்லாம் தொடங்கணும், தமிழர்களுக்காக தொடங்கணும், என்ன என்ன இருக்குது, உங்களை ஒன்றிணைக்கணும், உங்களுக்கான வாழ்க்கையை இது பண்ணணும்.
0: The Art of Balance, Holistic Vision and Well-Being என்ற தலைப்பிலான நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி இன்று பிற்பகல் 2 மணி தொடங்கி மலாயா பல்கலைக்கழக ஆசிய ஐரோப்பிய கழக அரங்கில் நடைபெற உள்ளது. மேல் விவரங்களை பகிர்ந்து கொள்கிறார் நூலாசிரியர், இந்திய ஆய்வியல் துறை விரிவுரையாளர் முனைவர் அனுராதா ராஜசேகரம்.
2: திருக்குறளில் புதைந்து இருக்கும் மனம், உடல், ஆன்மா போன்ற தத்துவங்களை அடிப்படையில் ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அமைந்து கொள்ள வழிவகுக்கும் ஒரு ஆய்வு இது. இன்றைய தலைமுறைக்கு செவ்விளக்கியம் எளிய முறையில் சென்றடைய இந்த நூல் நிச்சயமாக உதவியாக இருக்கும். இந்த நூலில் திருக்குறள் கண்டெம்பரரி பிராக்டிசஸ், இப்பொழுது இருக்கின்ற காலகட்டத்திற்கு எப்படி பொருந்தும் என்பதையும் ஆராய்ந்திருக்கிறோம். நம் கூறுகள் கலாச்சாரம் என்றைக்கும் அறிவியல் சார்ந்திருக்கிறது. இந்த நூல் பொது மக்களுக்காக, குறிப்பாக மாணவர்களுக்காக ஒரு ஆய்வு நூலாக இருக்கும். மேலும் வளங்குன்றா வளர்ச்சி SDG குறித்தும் இந்நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வளங்குன்றா வளர்ச்சிகளின் கூறுகளை அடிப்படையாக கொண்டு இந்நூலில் பல தலைப்புகளில் இந்த ஆய்வுகளை செய்திருக்கிறோம். காரணம், எஸ்டிஜி என்று பார்க்கும் பொழுது நலமான ஒரு வாழ்க்கை ஒரு முக்கியமான இலக்காக தென்படுகிறது. இந்த இலக்கை திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே எப்படி இவ்வாறான செய்திகளை குறிப்பிட்டு இருக்கிறார் என்று ஆய்வு செய்திருக்கிறோம்.
0: இந்த அளவில் இன்றைய அமுதை தமிழே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த ஞாயிறு சந்திப்போம். தமிழோடு உயர்வோம். வணக்கம். அமுதி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். 23rd தொற்றியல் வாரத்தில் நாட்டில் டெங்கு நிறுவுகள் 27 விழுக்காடு அதிகரித்து 33,367 ஆக பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள், உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய மருந்துகளுக்கான கையிருப்பு போதுமான அளவில் உள்ளது. முன்கூட்டியே திட்டமிடல், ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளின் மூலம் இந்த நிலை எட்டப்பட்டுள்ளதாக பிரதமரின் பொருளாதார ஆலோசகர் நூர் இஷாம் உசேன் கூறினார். இந்நிலையில் எரிபொருள் கையிருப்பு ஜூலை மாதம் வரை போதுமான அளவில் உள்ளது என்றார் அவர். பண்டிகை பள்ளி விடுமுறை காலங்களில் ஆயிரக்கணக்கான மலேசியர்கள் பாதுகாப்பு எச்சரிக்கை புறக்கணித்து தென் தாய்லாந்திற்குள் நுழைவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். வெளிநாட்டில் விடுமுறையை கழிக்க வேண்டும் என்ற ஆசையே அதற்கான காரணங்களில் ஒன்றாக உள்ளது என கிளந்தான் மாநில காவல்படை தலைவர் டாக்டர் முகமது யூசுப் மாமன் குறிப்பிட்டார். மாணவர்கள் உட்பட 13 வயதினரிடையே வேப் பழக்கம் அதிகரித்து வருவது குறித்த கவலையை சமூக பாதுகாப்பு கூட்டணி வெளியிட்டுள்ளது. பொது சுகாதார அச்சுறுத்தலாக மாறியுள்ள இதனை களைய ஒருங்கிணைந்த நடவடிக்கை தேவை என்று அதன் தலைவர் தான்சிரே லீலாம் தாய் கூறினார். இந்தோனேசிய பொருளாதாரம் பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதாக AFP தெரிவித்துள்ளது. உலகளாவிய எரிசக்தி விலைகளின் உயர்வால் பாதிக்கப்பட்ட அந்நாட்டின் நாணய மதிப்பு சற்று மீட்சி கண்டாலும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை பெற இயலாத சூழலில் உள்ளதாக அது குறிப்பிட்டுள்ளது. வடகொரியா அணுவாயுத நாடு என்ற தன் நிலையை மாற்ற இயலாது. வட்டாரத்தின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கு அந்நிலை அவசியம் என்று அது தெரிவித்துள்ளது. முன்னதாக அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் அணுவாயுதங்களை கைவிடுமாறு அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து இந்த கூற்றினை பியோங்யாங் வெளியிட்டுள்ளது. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. 1998 பிறகு அப்போட்டியில் மீண்டும் களமிறங்கிய ஸ்கோட்லாந்து 1-1 சூழியமென ஹெய்தியை வெற்றி கொண்டது. ஆட்டத்தின் 28th நிமிடத்தில் ஜான் மெக்ஜின் அவனிக்கான கோலை புகுத்தினார். ஆட்டத்தின் பிற்பகுதியில் ஹெய்தியிடமிருந்து கடுமையான அழுத்தத்தை எதிர்கொண்ட போதிலும் அது பின்னடையவில்லை. இவ்வேளை டி குழு நிலையில் ஆஸ்திரேலியாவுக்கும் துருக்கிக்கும் இடையிலான ஆட்டம் தொடங்கியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோங்க. செய்திகளுக்கு முன்னதாக அமுதே தமிழை நிகழ்ச்சியும் ஒளிபரப்பாக உள்ளது. இப்போ இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 12:15 தொடங்கி தாளம் நிகழ்ச்சி உங்களுக்காக ஒளிபரப்பாக போகுது. அதற்கிடையில் சில பாடல்களை நாம் நிகழ்ச்சியில கேட்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் மற்றும் குழுவினர் கொண்டு வரும் பாடல் இது உங்களுக்கு.

முட்டைக்கலக்கி பாடலை நாம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். சரி, முதல்ல நாங்க சொல்லியிருந்தோம், 10 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே இன்றைக்கு வந்து நண்பகல் 12 மேல ஃபிஃபா உலக கிண்ண கால்பந்தாட்டம் ஒரு அணி வந்து விளையாட போறாங்க. ஆஸ்திரேலியா மற்றும் துருக்கியை மோத போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆட்டம் தொடங்கி இப்போ 8 நிமிடங்கள் ஆயிடுச்சுங்க. இப்போ வரையிலும் சுழியம் இன்னும் ஒரு கோல் கடைக்கு வரல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. முதல்ல வந்து ஹைட்டி மற்றும் ஸ்காட்லாந்து மோதி இருந்தாங்க, அதில் சுழியத்துக்கு 1 அப்படின்ற கணக்கில் ஸ்காட்லாந்து வெற்றி கெட்டு இருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. பொறுத்திருந்து பார்க்கலாம் மீதம் எந்த அணிகள் வந்து வெற்றி பெற போறாங்க. இப்போ ஆஸ்திரேலியா மற்றும் துருக்கிய அணிகளில் எந்த அணி வெற்றி பெற போறாங்க அப்படின்றதையும் நாம பொறுத்திருந்து பார்க்கலாம்.

0: ஞாயிற்றுக்கிழமை பொழுது ரொம்ப பரபரப்பா திட்டங்களாலும் வீட்டு வேலைகளாலும் போய்கிட்டு இருக்கோம். இன்னும் கூடுதல் சிறப்பு சேர்க்க மலர்ந்தாச்சுங்க தாளம். இது கலைஞர்களின் தளம். அரை மணி நேரத்திற்கு நம்முடைய கலைஞர்கள்லாம் நிறைய சுவாரஸ்யமான படைப்புகளை வழங்க காத்துட்டு இருக்காங்க. இன்றைய தாளம் நிகழ்ச்சியில தொடக்க பாடலை பாட வராங்க. 2020 நடந்த பின்தாங் மின்னல் போட்டியில கலந்து கொண்ட போட்டியாளர்கள் ரூஹன வந்திருக்காரு. சிறப்பான படைப்பை வழங்க நம்முடைய ஜெயபார்கவி தான் இன்றைக்கு நிகழ்ச்சியை தொடக்கி வைக்க போறாங்க. பின்தாங் மின்னலுக்கு பிறகு வாழ்க்கையில் என்ன நடந்துகிட்டு இருக்கு சொல்லுங்க, அதை பத்தி.
1: நிறைய புது புது அனுபவங்கள் எங்களுக்கு கிடைச்சது, நிறைய சான்சஸ் கிடைச்சிருக்கு. சோ தேங்க் யூ ஃபார் பின்தாங் மின்னல் எஃப்எம்.
0: ரூஹன், நீங்க சொல்லுங்க, நிறைய ஆர்டிஎம் நிகழ்ச்சிகள் நிறைய பாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்க.
2: ஆமா, एक्चुअली சொல்ல போறேன்னா இப்போ முதல்ல ஜெயபார்கவி சொன்ன மாதிரி நானும் வந்து ரொம்பவே பின்தாங் மின்னலுக்கும் ஆர்டிஎம்க்கும் வந்து ரொம்ப நட்டுக்கடன் பட்டிருக்கேன். ஏன்னா எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு ஆக்கமா இருந்தது தான் வந்துட்டு எனக்கு பொறுத்தவரை பின்தாங் மின்னல். ஏன்னா அந்த முத ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் எனக்கு கொடுத்தது. சோ இதுல இருந்து கத்துக்கிட்டு தான் வந்துட்டு இப்போ நிறைய இடங்கள்ல வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே.
0: சரி, தாளம் நிகழ்ச்சியில முதல் பாடலை நமக்காக பாட வராங்க, சில்லாஞ்சி இருக்கி அப்படின்ற ஒரு பாடல். ஏன் குறிப்பிட்டு இந்த பாட்டு தேர்ந்தெடுத்தீங்க?
2: தெரியல, இந்த பாட்டு வந்துட்டு கொஞ்சம் கெச்சியாவும் லைக் ஒரு பக்கம் ரொமான்டிக்கா பிரீசியாவும் ஓடும், அதே சமயத்துல கொஞ்சம் வைப் பண்றதுக்கும் நல்லா இருக்கும்.
0: சரி, வைப் பண்ண போறீங்க ரெண்டு பேரும் நமக்காக. ஜெயபார்கவி மற்றும் ரூஹன் காத்துட்டு இருக்காங்க. இது தாளம்.

0: சில்லாஞ்சிருக்கி அப்படின்ற ஒரு பாடலை நமக்காக பாடியிருந்தாங்க. சரி, அடுத்து நமக்காக தேவராஜன் மற்றும் வேத சஹானா வந்திருக்காங்க. உங்களோட பிடிச்சவங்க யாராவது இருப்பாங்க கண்டிப்பா, அந்த பிடிச்சவங்களோட நீங்க பயணம் போறீங்க, நீண்ட தூர பயணம். சரியா, அந்த பயணம் நேரத்துல இந்த ஒரு பாட்டு கேட்டுட்டே பயணம் செய்ய ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு தோணலாம். என்ன பாட்டு கேட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க?
1: இதுக்கு மட்டும் முதல்ல என்னையே பாக்குறாங்க. டிராவல் பண்ற டைம்ல கேக்குற பாட்டு கண்டிப்பா
0: பிடிச்சவங்க இருக்கணும். பக்கத்துல
1: ஏஆர் ரஹ்மான் பாடல்கள், அதுல அந்த உதயா உதயான்னு ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உதயா

0: தேவராஜன் உங்களுக்கு பிடிச்சவங்க பக்கத்துல வராங்க பேசிக்கிட்டே வரீங்க, அந்த நேரத்தில் இந்த பாடல் கேட்டா என்ன பாடல்?
1: பூக்கள் பூக்கும் தருணம். கண்டிப்பா அது எப்ப கேட்டாலும் அது ஒரு விதமான ஒரு ஃபீல்.
0: ரொம்ப ஃபீல் பண்றீங்க. சரி ரெண்டு பேரும்
1: பூக்கள்

0: நறுமுகை பாடலை தேவராஜன் மற்றும் வேத சஹானா நம்மோடு பாடி நம்ம மகிழ்ச்சி படுத்துறாங்க. ஜெய பார்கவி வாங்க. கலைத்துறை பொறுத்திருக்கும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை இருக்கும்ல, என்ன யோசிச்சிருக்கீங்க ஜெய பார்கவி? நீங்க அடுத்து இதெல்லாம் பண்ணணும், என்ன பண்ண போறீங்க?
1: கண்டிப்பா வந்து நிறைய பாடல்கள் வெளியாக்கணும், சிங்கிள்ஸா இருக்கட்டும் இல்ல வேற கம்போசர்ஸ் கிட்ட பாடுறதா இருக்கட்டும் எல்லாமே.
0: தேவராஜன், நீங்க அடுத்து என்ன யோசிச்சிருக்கீங்க, என்ன செய்யலாம்னு இருக்கீங்க?
2: ஒரு மலேசியன் மூவில வந்து ஏதாவது ஒரு நல்ல பாடல், அது வந்து அதுல பாடுறது வந்துட்டு அது ஒரு விஷயம்.
0: சரி, தாளம் நிகழ்ச்சியில நம்மோடு பாடுறதுக்காக அடி அலையே அப்படின்ற பாடலை பாட போறாங்க, நம்ம எல்லாம் கேட்டு ரசிக்க போறோம், இணைந்திருங்கள்.

0: தாளம் நிகழ்ச்சியில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க. அடுத்து நம்மோடு ரூஹன் மற்றும் வேத சஹானா. அதனால திடீர்னு எனக்கு இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சாதான் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப மலேசியா பொறுத்த வரைக்கும் நிறைய பெண் சாதனையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. இந்த நேரத்துல உங்களுக்கு ஓ இவங்களாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சாதனையாளர் பத்தி சொல்லணும்னா முதல்ல ரூஹன் சொல்லுங்க.
1: வாணி ஹஸ்ரீதா முன்னாடி பிந்தாங் மீனல் 2020 வந்து நான் ஃபைனல்ஸ்ல அவங்க கூட தான் வந்து
0: ஒரு நட்சத்திரத்தோட பாடணும் இல்லையா நீங்க.
1: அதேதான் ஒரு மலை பாடல். சோ அத அவங்க கூட தான் நான் படிச்சேன். பலங்குரிண்டோ அப்படிங்கிற ஒரு பாட்டு. சோ அந்த டைம்ல வந்து அவங்க நிறைய ரொம்ப நிறைய விஷயம் ரொம்ப கைட் பண்ணிருக்காங்க, நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க.
0: சரி அடுத்து வேத சஹானா நீங்க ஒரு பெண்மணி சொல்லுங்க, யாரை சொல்வீங்க?
2: நான் வந்து இந்த இசைத்துறையில இருக்கிறதுனால இவங்க பாடுறத கேட்டு கேட்டு நான் வளர்ந்ததுனால இவங்களை நான் சொல்வேன். ஜாக்லின் விக்டர். ஒரு பெர்ஃபார்மரா இருக்கிறது எப்படின்னு அவங்க கிட்ட நம்ம கத்துக்கலாம்.
0: சரி இப்ப கண்கள் ஏதோ பாடுறீங்களா?
2: கண்டிப்பா
0: கேட்கலாம்.

0: வணக்கம் தேவராஜன்.
1: வணக்கம்.
0: உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு மூன்று பெண்கள் பற்றி பேச முடியுமா? நிறைய பெண்கள் இருப்பாங்க, ஆனா இவங்க மூணு பேர் மட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம்னா யாரு?
1: மூன்று பேர் சொல்றதை விட ஒரே ஒருத்தர் வந்துட்டு நான் மூன்று பேரை ஒன்னா இணைச்சு என்னோட அம்மா நான் சொல்லுவேன். அவங்க இல்லாம வந்துட்டு நான் கண்டிப்பா இங்க இல்ல. அவங்களோட ஆதரவு, அவங்களோட சப்போர்ட் எப்போதுமே இந்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க என் கூட எப்போதுமே அவங்க இருக்கிறாங்க. குயின் சொல்லுவாங்களே, அந்த குயின் ஆஃப் த வுமன் எங்களுக்கு வந்துட்டு இந்த மத அம்மா தான்.
0: ஒட்டுமொத்தத்துல கேள்வி நல்லா சமாளிச்சிட்டீங்க. இசையில் தொடங்குதம்மா உங்களுக்காக பாட வராரு.

இசையில் தொடங்கதம்மா அப்படின்ற பாடலை நமக்காக தேவராஜன் அவர்கள் பாடியிருந்தாங்க. தாளம் நிகழ்ச்சி இன்றைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையிலே நடந்ததுங்க. நம்முடைய கலைஞர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் பிரேமா கிருஷ்ணன், இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். மோகன் மீண்டும் சந்திக்கலாங்க. இது தாளம், கலைஞர்களின் தளம்.

0: மஞ்சுளா, பாபாஸ் மஞ்சு தூள், மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகா தூள், இப்படி எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்துடு.
1: பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா இதுங்களையும் விக்கிறாங்க. தெரியல?
0: நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும்.
1: பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு. வேகமா சுலபமா பிரியாணிய தயாரிச்சிடலாம்.
2: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள்.
3: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
4: தொழுகை நேர அறிவிப்பு.
5: நேர்களே, குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:16. குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:16.
6: இளமை, புதுமை, இனிமை.

இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தின் நிறைவு பகுதிக்கும் நாம வந்தாச்சுங்க. இன்றைக்கு நேரம் போனதே தெரியல அப்படின்னா சொல்லணும். பாடல்களும் தகவல்களும் நிகழ்ச்சி அங்கங்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இதனை தொடர்ந்து இசையும் இசையும் அங்கத்தில் உங்களோட பேச கிஷன் ராஜ் ரொம்ப அவளோட காத்திருக்காங்க. அவங்க நிகழ்ச்சியை கேளுங்க. இப்ப நான் கிளம்புறேன். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன்.

Hadi ileride.

முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: பேட்டி பேட்டியன்
1: அண்ணா இகாசி உதவி நிதி விரிவாக்கம் 10,000 மாணவர் பயன். உலக எரிபொருள் நெருக்கடி, நாட்டில் விநியோகம் நிலையாக உள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். தேசிய உயர்கல்வி நிதிக்கழகம் PTPTN அனா இகாசே உதவி நிதியின் கீழ் ஒதுக்கப்பட்டுள்ள 210 மில்லியன் ரிங்கேட் மூலம் ஏழ்மை குடும்பத்தைச் சேர்ந்த 10,000 மாணவர் பயனடைவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறு உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் நம்பிக்கை வெளிப்படுத்தியுள்ளார். 2026 வரவு செலவு திட்டத்தின்படி இதற்காக 120 மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கப்பட்டிருந்த வேளை பயன்பெறும் மாணவரின் எண்ணிக்கை 1,800 இருந்தது. தற்போது அது அதிகரிக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் தெரிவித்துள்ளார். கடந்த ஜனவரி 1 தொடங்கி அரசாங்க உயர்கல்விக் கழகங்களில் முழு நேரமாக பட்டய கல்வி அல்லது இளங்கலை படிப்பை மேற்கொள்ளும் இகாசே தரவு தளத்தில் பதிவு செய்துள்ளவர்கள் இந்த உதவி நிதியை பெற தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். 2026 தேசிய நிலையிலான ஒற்றுமை வார கொண்டாட்டத்தை முன்னிட்டு லிகாஸ் விளையாட்டு வளாகத்தில் சுகாதார அமைச்சு பொதுமக்களுக்காக இலவச நடமாடும் கிளினிக் சேவையை ஏற்பாடு செய்துள்ளது. சுகாதார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அமர் KKA முகப்புகளை பார்வையிட்டதோடு வருகையாளர் பணியாளர் ஆகியோரின் கருத்துக்களை நேரடியாக கேட்டறிந்தார். வெல்னஸ் ஆன் வீல்ஸ் WOW சுகாதார பரிசோதனை முகப்பு, நடமாடும் பல் கிளினிக், சுகாதார அமைச்சின் பயிற்சி கழகத்திற்கான நுழைவு விளம்பரம் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சின் பேஸ்புக்கில் பகிரப்பட்டுள்ளது. நாட்டில் எரிபொருள், உணவு, அத்தியாவசிய மருந்துகளுக்கான கையிருப்பு போதுமான அளவில் உள்ளது. முன்கூட்டியே திட்டமிடலாலும் ஒருங்கிணைப்பு நடவடிக்கையாலும் இந்நிலை எட்டப்பட்டுள்ளதாக பிரதமரின் பொருளாதார ஆலோசகர் நொரிஷம் உசேன் தெரிவித்துள்ளார். நெருக்கடி காலகட்டத்தில் அடிப்படை தேவைகளுக்கான பொருட்கள் உள்ளிட்ட சேவைகளின் நிலையான விநியோகத்தை உறுதி செய்வதே அரசாங்கத்தின் முன்னுரிமையாக இருந்ததை தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றம் எம்டனின் நெருக்கடி மேலாண்மை செயற்குழு தலைவருமான நூர் இஷாம் சுட்டிக்காட்டினார். எரிபொருள் கையிருப்பு ஜூலை மாதம் வரை போதுமான அளவில் உள்ள வேளை அரிசி, கோழி, முட்டை, கடல் உணவு, காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்ட அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் தேவைக்கு மீறி அதிகமாக உள்ளன என்றார் அவர். மேற்காசிய போர் 100வது நாளை எட்டியுள்ளதை தொடர்ந்து நூர் இஷாம் இவ்வாறு கூறியுள்ளார். பண்டிகை பள்ளி விடுமுறை காலங்களில் 1,000 மலேசியர்கள் பாதுகாப்பு எச்சரிக்கை புறக்கணித்து தென் தாய்லாந்திற்குள் நுழைய நீண்ட வரிசையில் காத்திருப்பதற்கு வெளிநாட்டில் விடுமுறை கழிக்க வேண்டும் என்ற ஆசையே முதன்மை காரணங்களுள் ஒன்றாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. பாசிர்மாசியில் உள்ள ரந்தா பஞ்சாங், தும்பாட்டில் உள்ள பங்கலன் கூபோர் உள்ளிட்ட தனமெராவின் புக்கீட் புங்கா ஆகிய நுழைவாயில்களில் மிக அதிகமான பயணிகளை காண முடிவதாக கிளந்தான் காவல்படை தலைவர் டாக்டர் முகமது யூசுப் மாமட் தெரிவித்துள்ளார். வார நாள்களில் நாள் 1 3,000 பேர் அந்த எல்லைகளை பயன்படுத்தும் வேளை வார இறுதி நாள்களில் 4,000 அதிகமாக பதிவு செய்யப்படுகிறது. மாணவர்கள் உட்பட 13 வயதினரிடையே வேப் பழக்கம் அதிகரித்துள்ளது குறித்த கவலையை சமூக பாதுகாப்பு கூட்டணி வெளியிட்டுள்ளது. பொது சுகாதார அச்சுறுத்தலாக மாறியுள்ள இதனை களைய ஒருங்கிணைந்த நடவடிக்கை தேவை என அதன் தலைவர் தான் ஸ்ரீ லீலாம் தாய் வலியுறுத்தியுள்ளார். பெரியவர்கள் புகைப்பிடிப்பதை நிறுத்துவதற்கான முறையாக கருதப்பட்ட இப்பழக்கம் தற்போது இளையோரிடையே ஓர் ஆபத்தான போக்காக உருவெடுத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இது அவர்கள் இளம் வயதிலேயே நிக்கோத்தின் பழக்கத்திற்கும் கடுமையான உடல் நல இடர்களையும் சந்திக்க வைத்திடும் என அவர் எச்சரித்தார். நேற்று குவாந்தான் சிராத்தேங் பாலத்தில் கனரக வாகன விபத்தை தொடர்ந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கசிந்த பகுதிக்கு அருகில் சுற்றுச்சூழல் துறை JAS நீர் சோதனையை மேற்கொண்டது. நிகழ்விடத்திலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் உள்ள சிராத்தேங் ஆற்றுக்கு முன்னதாக சதுப்பு நிலப்பகுதியில் இச்சோதனை நடத்தப்பட்டுள்ளது. அதில் pH அளவு இயல்பான அளவில், அதாவது 6 இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. சிராத்தேங் ஆற்றின் pH அளவு 9.4 பதிவான நிலையில் அமில மாசால் பாதிக்கப்படவில்லை என அத்துறை அறிக்கையின் வாயிலாக உறுதிப்படுத்தியுள்ளது. 726 தேசிய ஊடகத்தார் நாள் கொண்டாட்டம் ஹவானாவை முன்னிட்டு இன்று காலை 7:30 2.6 கிலோமீட்டரை உட்படுத்திய 726 ஃபன் வாக் ஹவானா தொடங்கியது. தலைநகர் தீத்திவாங்சா பூங்காவில் நடைபெற்ற இதனை தொடர்பு அமைச்சின் தலைமைச் செயலாளர் டாக்டர் அப்துல் ஹலீம் அம்சா அதிகாரப்படியாக தொடக்கி வைத்தார். சுமார் 1000 பேர் கலந்து கொண்ட இந்த நடைபயிற்சியில் பல நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. தொடர்பு அமைச்சின் முக்கிய பிரமுகர்கள் உட்பட பர்னாமா செய்தி நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் உள்ளவர்களும் இதில் கலந்து சிறப்பித்தனர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி. 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சது போலா சது துனியா.
1: இந்தியாவில் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக புதிய வேலைவாய்ப்பு உருவாகியுள்ளது. இல்லத்தரசிகள், பகுதி நேர பணியாளர்கள் தலையில் கேமராக்களை பொருத்தி கொண்டு தங்களின் அன்றாட வீட்டு வேலைகளை பதிவு செய்து 1 மணி நேரத்திற்கு 250 ரூபாய் வரை வருமானம் ஈட்டி வருகின்றனர். பதிவு செய்யப்படும் காணொலிகள் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு அனுப்பப்படுவதன் மூலம் அது அங்குள்ள செயற்கை நுண்ணறிவு AI எந்திரங்களுக்கு பயிற்சி அளிக்க பயன்படுத்தப்படுகின்றன. இந்தோனேசிய பொருளாதாரம் பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதாக AFP தெரிவித்துள்ளது. உலகளாவிய எரிசக்தி விலை உயர்வால் பாதிக்கப்பட்ட அந்நாட்டின் நாணய மதிப்பு சற்று மீட்சி கண்டாலும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை பெற இயலாத சூழலில் உள்ளது. நாட்டு மக்களின் சுமையை குறைக்கும் பொருட்டு எரிபொருளுக்கான உதவிகளையும் பல பில்லியன் டாலர் மதிப்பிலான பள்ளி உணவு திட்டத்தையும் இந்தோனேசியா தொடர்ந்து செயல்படுத்துகிறது. எனினும் அவை வீண் விரயம் என்ற விமர்சனங்களும் எழுந்துள்ளன. சுவிட்சர்லாந்தில் மக்கள் தொகையை வரையறுப்பதற்காக முன்மொழியப்பட்டுள்ள தீர்மானத்திற்கு ஆதரவளிப்பதா வேண்டாமா என்பதை முடிவு செய்யும் வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. பிரிட்டனின் பிரெக்ஸிட் வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட முறையிலேயே இதுவும் மேற்கொள்ளப்படுகிறது. எனினும் இந்த வாக்கெடுப்பு பொருளாதாரத்திலும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான பெர்னின் உறவிலும் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். 2050 நாட்டின் மக்கள் தொகையை 10 மில்லியனுக்குள் கட்டுப்படுத்தும் இந்த தீர்மானத்தை சுவிட்சர்லாந்தின் வலதுசாரி கட்சி முன்மொழிந்துள்ளது. குடியேற்றம் மீதான பதற்றம், பொதுச்சேவை, வீட்டு வசதி அழுத்தங்களைத் தொடர்ந்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. வடகொரியா அணுவாயுத நாடு என்ற தன் நிலையை மாற்ற இயலாது. வட்டாரத்தின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கு அது அவசியம் என்று தெரிவித்துள்ளது. முன்னதாக அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் அணுவாயுதங்களை கைவிடுமாறு அழைப்பு விடுத்திருந்தன. தனது அணுவாயுத களஞ்சியத்தை கைவிடப் போவதில்லை என பியோங்யாங் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. வெள்ளிக்கிழமை டோக்கியோவில் தென்கொரியா, ஜப்பான், அமெரிக்கா இடையே நடைபெற்ற சந்திப்புக்கு பின்னர் வடகொரியாவின் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. 28 ஆண்டுகளுக்கு பிறகு களமிறங்கிய ஸ்காட்லாந்தின் வெற்றியை ஜான் மெக்ஜீன் ஒற்றை கோல் உறுதிப்படுத்தியது. தொடக்காட்டத்தில் ஸ்காட்லாந்து ஹேத்தியை 1-0 என வெற்றி கொண்டது. 28th நிமிடத்தில் மெக்ஜீன் அந்த கோலை அடித்தார். போஸ்டன் ஜிலெட் அரங்கில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தை பார்க்க வந்தவர்களுள் பெரும்பாலானோர் ஸ்காட்லாந்து ரசிகர்கள். 1998 பின் களம் காணும் ஸ்காட்லாந்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக பெரிய குழுக்களில் அனைவரும் சென்றிருந்தனர். அவர்களின் ஆதரவோடு சி குழுவில் முதல் நிலையை அந்த அணி பிடித்துள்ளது. இவ்வேளை டி குழு நிலையில் ஆஸ்திரேலியாவும் துருக்கியும் ஆடிக்கொண்டிருக்கின்றன. முதல் பாதியில் ஆஸ்திரேலியா 1 கோலில் முன்னிலை வகித்தது. பிடிபிடிஎன் அண்ணா இகாசி உதவி நிதி விரிவாக்கம். 10,000 மாணவர் பயன். உலக எரிபொருள் நெருக்கடி, நாட்டில் விநியோகம் நிலையாக உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

ஜிவி பிரகாஷ் இசையில் அந்த பாடல் நம்ம கேட்டுருந்தோங்க. இசையும் இசையும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. சரி, வார இறுதி நாள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே எங்களை கையிலேயே பிடிக்க முடியாது சின்ராஸ் அப்படின்ற மாதிரி எங்கேயாவது பயணத்துல இருந்தே ஆகணும். இப்போ யாரு கூடயாவது பயணத்துல இருப்பீங்க, பார்த்து பத்திரமா போங்க. எங்க போனாலும் உங்களுடைய பாதுகாப்பு தான் முதன்மையா இருக்கணும், அதை மறந்துடக்கூடாது. சரி, இப்போ தொலைபேசியை பயன்படுத்திட்டு ஒரு சிலர் வந்து வாகனத்துல ஸ்டேரிங்ல கை வச்சிருக்கிற மாதிரி இருக்க கூடாதுங்க. டிக்டாக் எல்லாம் பார்த்துட்டு வாகனத்துல பயணம் செய்யக்கூடாது, அதை அப்படியே கீழே வச்சுட்டு இந்த பக்கமா மின்னல் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கிற உடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. சரி, தொடர்ந்து நீங்க அழைக்கலாம். வார இறுதி நாட்கள் எப்படி போயிட்டு இருக்கு, அந்த பக்கமா இப்ப யாரோட பயணத்துல இருக்கீங்க, எங்க போலான்னு இருக்கீங்க, அழைத்து சொல்லுங்க. சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் FM.

யுவன் சங்கர் ராஜா இசையில் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இன்றைக்கு ஜூன் 14 உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தாங்க, மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை இந்த வேளையில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் இன்றைக்கு அனுசரிக்கப்படுது, வேர்ல்ட் பிளட் டோனர் டே, உலக ரத்த தானம் செய்வோருக்கான நாள் இன்றைக்கு வந்து அனுசரிக்கப்படுது. ஒரு ரத்த தானம் ஒரு உயிருக்கு புதிய நம்பிக்கை கொடுக்குதுங்க. நம்ம கொடுக்கும் அந்த சில ரத்தம் கொடுக்கும் சில நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருவரின் முழு வாழ்க்கையை வந்து நம்ம காப்பாற்றலாம் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே இருந்தாலே போதும், ரத்த தானம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு தானாகவே வந்துடும். ரத்தம் வந்து எப்பயுமே வாங்கவே முடியாது, அதை வந்து மனித நேயம் கொண்ட மனசுகள் மட்டுமே தானமாக கொடுக்க முடியும். இந்த உலக ரத்த தான தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நானும் ஒரு உயிரின் நம்பிக்கையா இருக்கேன் அப்படின்றத பெருமையோடு சொல்லணும். ரத்த தானம் செய்வோம், உயிர்களை காப்பாற்றுவோம். இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக சத்யா படத்துக்காக எடுத்து வச்சிருக்கோம், கேட்கலாம்.

மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my

0: லிங்கம்
1: பரவாயில்ல,
2: விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய்.

0: காரணமாக இப்போ அங்க வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்குங்க. பாடிக்சன்ல இருந்து ஸ்டெமான் பக்கமா நீங்க பயணத்தில் இருக்கீங்க அப்படின்னா கிலோமீட்டர் 260 to 263.1 வரைக்கும் வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கு. பெடாஸ் லிங்கியில இருந்து சினாவாங் பக்கமா நீங்க போக போறீங்க இல்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கேயுமே நெரிசலா இருக்கு அப்படின்ற தகவலை பதிவிட்டு இருக்காங்க. சிம்பாங்க பட்டு பெடாஸ் லிங்கி பக்கமாவும் நெரிசலா இருக்குங்க. என்கேவி நெடுஞ்சாலையில் கோத்தா டமன் சரா பக்கத்துல இருந்து புக்கிட் லஞ்சான் பக்கம் வரைக்கும் கிலோமீட்டர் 22.1 அங்க வந்து ஒரு ட்ரெய்லர் பழுது நடந்த காரணத்தினால அங்க இப்போ நெரிசல் ஏற்பட்டிருக்கு.
1: போக்குவரத்து தகவல்.
0: இசையும் இசையும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 இந்த வார இறுதி நாள் உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு, யாரு கூட இப்ப பயணத்துல இருக்கீங்க அப்படின்றத தாராளமா நீங்க அழைத்து சொல்லலாம்.

0: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம், தரம், மனம், சுவை அனைத்து மடங்கு.
1: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட
2: 90ஆம் ஆண்டில் செய்திடும் வேளையில் நான் மனம் மகிழ்ந்திடுவேன். சுமையிலும் மகிழ்வா என்றால்
3: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். உலகமே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: உலக கிண்ண கார்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: குரு சொல்லுங்க குரு, வார இறுதி நல்லா எப்படி போயிட்டு இருக்கு?
1: நல்லா ஓடிட்டு இருக்கு, கொஞ்சம்
0: உடம்பு. ஆமாவா, மருந்து சாப்பிட்டாச்சா?
1: போட்டேன்.
0: அங்க மழையா? எங்க இருக்கீங்க நீங்க?
1: சொந்த ஊர் வந்து கோலசங்கூர். இப்ப வந்து கிளாங்ல, இந்த கிளாங்ல இன்னைக்கு வந்து மழை இல்ல, வெயில் அவளும் இல்ல,
0: அவளும் இல்ல, மிதமான அளவுல தான் இருக்கு. சந்தோஷமா வெளியே போகலாங்க, யாரு போறதா இருந்தாலும் அப்படின்ற மாதிரி.
1: ஆமா ஆமா,
0: உடம்ப பாத்துக்கோங்க சரியா?
1: ஓகே, நன்றி.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
0: அப்படியே இந்த பாக்கிங் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா வடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். கூட்டுறவு நடவடிக்கையிலும் மேம்பாட்டிலும் நெறிமுறை முக்கிய கூறாக பார்க்கப்பட வேண்டுமென பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். அனைவரும் பொருளாதார பலனை முழுமையாக பெற இது வழிவகுக்கும். சிறந்த நிர்வாகம் கூட்டுறவின் நிலையை மேம்படுத்தும். அத்துடன் ஊழலை ஒழிக்கும் முயற்சியும் ஆக்கப்பூர்வ அதிகார வரம்பு நிர்ணயமும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்றார் அவர். நாட்டில் டெங்கு நிகழ்வுகள் 27 விழுக்காடு அதிகரித்துள்ளன. இவ்வாண்டு தொடங்கி நேற்று வரை 33,367 நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்ட வேளை, கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் அவ்வெண்ணிக்கை 27,640 இருந்தது. சபாவில் டெங்கு நிகழ்வுகள் 50.4 விழுக்காடு அதிகரித்து 8,866 பதிவாகியுள்ளது கவலை அளிப்பதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்துள்ளார். சரி சரவா ஜாலா லோக்கியோ பொது விடுவிப்பு பகுதிகளை மேம்படுத்துவதற்காகவும் சீரமைப்பதற்காகவும் கோலாலம்பூர் மாநகர மன்றம் DBKL 13 மில்லியன் ரிங்கிட்டுக்கு மேல் செலவிட்டுள்ளது. கட்டடத்திற்கு மீண்டும் சாயம் பூசப்பட்டதோடு மின்சார முறை மேம்படுத்தப்பட்டு சாலை சீரமைக்கப்பட்டுள்ளதோடு இதன் மூலம் 1,775 குடியிருப்பாளர்கள் பயனடைந்துள்ளனர். DBKL பொது வசதிகளை தொடர்ந்து சீரமைக்கும். இம்மாதம் 8 பிலிப்பீன்ஸின் மாசிம் மற்றும் சரங்கானி வட்டாரங்களில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் சுமார் 1 பில்லியன் பீசோ இழப்பு பதிவாகியுள்ளது. ரிக்டர் கருவியில் 7.8 பதிவான நிலநடுக்கத்தினால் 54,000 வீடுகள் சேதமடைந்ததாக தேசிய பொது தற்காப்பு அலுவலகம் கூறியது. 61 பேர் பலியானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா கோஜி கடற்கரை பகுதியில் திருக்குருதி ட்ரோன்களை பயன்படுத்துவது மீதான தடை பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட உள்ளது. சனிக்கிழமை அங்கு சுறா தாக்கியதில் பெண் ஒருவர் காயமடைந்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் சுறாக்களை கண்காணிப்பதற்காக பாதுகாப்பு பணியாளர்கள் ட்ரோன்களை பயன்படுத்தும் தளர்வு அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விளையாட்டு உலக கிண்ண கார்பந்து. டி குழுவில் ஆஸ்திரேலியாவும் துருக்கியும் களமிறங்கின. ஆஸ்திரேலியா 2-0 என்ற கோல்களில் வென்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு இசையும் இசையும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா பிற்பகல் மதியம் 2:15 வந்துட்டு ஒரு நேரின் குரல் நிகழ்ச்சி வந்து இடம்பெறும். இன்றைக்கு வந்து ஜஸ்மினி நம்மோடு பேச போறாங்க. அவங்க என்னென்ன பேச போறாங்க, என்னென்ன பாடல் தொகுப்பு அதுக்குள்ள இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு 2:15 நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இப்போ அடுத்த பாடல் கோடி படத்துக்காக எடுத்து வச்சிருக்கோம், கேட்கலாம்.

0: எளியிற கொடையிற சரியிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி கொத்த

0: சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருக்க சொல்லுமே.
1: அதுவா
2: மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலியை நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15
1: நேரம், பிற்பகல் 2:15. இடம்பெறுவது ஒரு நேயரின் குரல்.
2: புதிய குரல்களை உங்களுக்கு அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி ஒரு நேயரின் குரல். அன்பு வணக்கம் நேயர்களே, இன்றைக்கும் ஒரு புதிய குரலை உங்களுக்கு அறிமுகம் செய்ய காத்திருக்கின்றோம். அந்த வகையில யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெகதீஸ்வரி என்ற ஜஸ்வினி உங்களை சந்திக்க போறாங்க. இவங்க ஒரு தனியார் நிறுவனத்துல பொறியியலாளரா வேலை செய்யறாங்க. ஆனா ஒரு நாள் எப்படியாவது அறிவிப்பாளரா பேசிடணும் அப்படிங்கறதுல மிகுந்த ஆர்வத்தோடு வந்திருக்காங்க. கொஞ்சம் படபடப்பா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, வாங்க அவங்கள சந்திக்கலாம்.
3: வணக்கம் மக்களே, இனிய மாலை வணக்கம். மின்னல் வானொலியில் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பது நான், உங்கள் ஜஸ்வினி. உங்களோடு சேர்ந்து பயணிக்க வாய்ப்பு கிடைத்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்று நம்முடைய தலைப்பு மிக எளியதாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நொடியாவது நம்மை சிந்திக்க வைக்கும். புதிய பாதையை நோக்கி ஒரு அடி. நம் எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு பழகி போன வட்டம் இருக்கும். அந்த வட்டத்துக்குள் நமக்கு நிம்மதியும் பாதுகாப்பும் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அந்த வட்டத்தை தாண்டி ஒரு சின்ன அடி எடுத்து வைக்கும் போதுதான் வாழ்க்கை முழுமையாக மாறத் தொடங்குகிறது. இந்த உணர்வோடு நம் பயணத்தை ஒரு இனிய பாடலோடு தொடங்கலாம். உங்களுக்காக கலைமானி பாடல், இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில்.

இந்த பாடலை போலவே மக்களே, வாழ்க்கையில் சில உணர்வுகள் சொல்ல முடியாமல் மனதுக்குள்ளேயே மெதுவாக பேசிக்கொண்டிருக்கும். சில முடிவுகள், சில பயங்கள், சில ஆசைகள், இவை அனைத்தும் வெளியே சொல்ல முடியாமல் ஒவ்வொருவரின் மனசுக்குள்ளேயே பொக்கிஷமாகவே இருக்கும். நம் எல்லோருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஒரு பயம் என்ன, பல பயங்கள் இருக்கும். நான் இதை செய்யலாமா, தோல்வி ஏற்பட்டால் என்ன ஆகும், மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், இப்படி பல்லாயிரம் விஷயங்களை யோசிப்போம். இந்த எண்ணங்கள் எல்லாமே நம்மை ஒரு அடி கூட எடுத்து வைக்க விடவே விடாது. ஆனால் ஒரு நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா, முயற்சி செய்யாமல் இருந்தால் நம்மால் முடியுமா முடியாதா என்பதை தெரிந்து கொள்வதே கடினமாகிவிடும். வளர்ச்சி எங்கே தொடங்குகிறது தெரியுமா, நாம் பழகி போன வட்டத்தை விட்டு ஒரு அடி வெளியே எடுத்து வைக்கும் அந்த ஒரு நொடியில் தான் தொடங்குகிறது.

இந்த மழை துளிகள் போலத்தான் நம் வாழ்க்கையும். ஒவ்வொரு துளியும் ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு அனுபவமும் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை மிகவும் மெதுவாக அழகாக வடிவமைத்து கொண்டே இருக்கும். அதுபோல நாம் எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் கூட பெரிய மாற்றத்தின் தொடக்கம்தான். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை புதிய பாதைகளுக்கு தள்ளும். புதிய வேலை, புதிய மனிதர்கள், புதிய சூழல், முதலில் எல்லாமே பயமாகத்தான் தோன்றும். ஆனால் ஒரு நாள் அப்படியே திரும்பி பார்த்தால் அந்த மாற்றம், அந்த ஒரு எதிர்பாராத மாற்றம்தான் நம் வாழ்க்கையின் அழகான திருப்பமாக மாறியிருக்கும். அதனால் மாற்றத்தை எதிர்க்க வேண்டாம், அதை மனதார ஏற்றுக்கொள்வோம், கற்றுக்கொள்வோம், பழகிக்கொள்வோம்.

பாடலை கேட்கும் போதே மனம் ஒரு அமைதியான இடத்துக்கு சென்றுவிடும். பழைய நினைவுகள், பழைய நாட்கள் அனைத்தும் மெதுவாக மனதுக்குள் வந்து நிற்கும். அந்த நினைவுகளோடு நேயர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் கடைசியாக எப்பொழுது ஒரு புதிய முயற்சி செய்தீர்கள்? அது ஒரு சிறிய முடிவாக இருக்கலாம், ஒரு கனவாக இருக்கலாம், அல்லது ஒரு புதிய பாதையாக இருக்கலாம். ஆனால் அந்த முதல் அடித்தான் மிக முக்கியமானது. 1000 மைல் பயணமும் 1 அடியில் இருந்து தான் தொடங்குகிறது. இந்த சிந்தனையோடு அடுத்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

0: இந்த பாடல் மனதோடு நேரடியாக பேசும் உணர்வை தரும். தைரியம், நம்பிக்கை, முயற்சி இவை அனைத்தும் நம்மை முன்னேற்றும் சக்திகள். நேயர்களே, வாழ்க்கையில் எப்போதும் சரியான தருணத்துக்காக காத்திருக்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் முழுமை இல்லாத ஒரு சிறு முயற்சி கூட அழகான மாற்றத்துக்கு வழிகாட்டும். பயம் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் முயற்சியை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. இத்துடன் நம் நிகழ்ச்சி ஒரு நிறைவை காண்கிறது. நேயர்களே, அரை மணி நேர பயணத்தில் உங்களோடு இருந்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. புதிய பாதையை நோக்கி ஒரு அடி, அது சிறியதாக இருந்தாலும் அந்த ஒரு அடிதான் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தியை கொண்டது. மகிழ்ச்சியாக இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். இந்த வாய்ப்பை வழங்கிய மின்னலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. விடைபெறுகிறேன், நான் உங்கள் ஜஸ்வினி. நன்றி, வணக்கம்.
1: தயக்கமில்லாமல் ஒரு புதிய பாதையை நோக்கி நாம அடி எடுத்து வைத்தால் அந்த அடி நமக்கு சாதகமாக கூட மாறலாம் அப்படிங்கறது ரொம்ப அழகாக பாடல்களின் வழியாகவும் அவங்களுடைய தலைப்பின் வழியாகவும் ஜஸ்வினி நமக்கு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நேரின் குரலில் நீங்கள் கூட பங்கெடுக்கலாம். storybox.minnal@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு கைபேசி எண்ணையோ உங்களுடைய குரல் பதிவையும் அதே வேளையில் என்ன பேச போறீங்க அப்படிங்கறதையும் எங்களுக்கு எழுதி அனுப்ப மறந்துடாதீங்க. மின்னஞ்சல் அனுப்பிடுங்க, சரியா? நீங்க உடனே அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த வாரம் இந்த இருக்கையில நீங்க அமர்ந்து வானொலியில பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தவற விட்டுறாதீங்க.
2: ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சி தயாரிப்பு பொன்கோகிலம்.

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
1: ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
2: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
1: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
2: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
1: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேனு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
2: அதிகமாவா? அதிகமானா?
1: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
2: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
1: சார். நான் பிள்ளையை காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன சார் ஒரு ஒரு இது இல்லாம பேசிட்டு இருக்கீங்க?
2: பின்ன என்னமா, லைக்ஸுக்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா? நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பில்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
1: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
2: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்

0: மலேசிய பொது சேவைத்துறையின் கீழ் வேலை வாய்ப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இதற்கான இறுதி நாள் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா 23 June 2026 செவ்வாய்க்கிழமை 11:59 வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்குங்க. அங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இப்பவே நீங்க எங்க போகணும், SPA.gov.my இந்த அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா மேல் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். என்ன வேலை, எப்போ, அதற்கான விதிமுறைகள் என்னென்ன அப்படின்றத அங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாடல் விஜய் ஆண்டனி இசையில் வந்துட்டு இருக்குங்க, கேட்கலாம்.
1: This is a song which is

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.
1: மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின் நல்ல ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். நாட்டில் அரசியல் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவதில் எந்த ஒரு தனிநபராலும் எவ்வித துரோகமும் இழக்கப்படக்கூடாது என டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். நாடு பொருளாதார நெருக்கடி எதிர்கொண்டிருக்கும் இவ்வேளையில் அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயல்பட ஒற்றுமை மிக முக்கியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய மலாய் அரசியல் கட்சிகள் தொடங்கப்படுவதை தாம் வரவேற்பதாக பரிசா நேஷனல் தலைவர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அமர் சைத் ஹமிடி தெரிவித்துள்ளார். எனினும் அது இனம் மத ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் அமைந்துவிடக்கூடாது என அவர் கூறினார். எந்த ஒரு தனிநபர் அல்லது தலைவரால் உருவாக்கப்படும் புதிய அரசியல் கட்சி மலாய்க்காரர்களின் சிந்தனைகளை ஒன்றிணைக்கும் நோக்கத்தை கொண்டிருக்க வேண்டும் என அம்னோ தலைவருமான அவர் குறிப்பிட்டார். உலகளாவிய புவிசார் நெருக்கடியால் வேலையை இழந்த தொழிலாளர்களுக்கு உதவும் நோக்கில் நாட்டின் தொழிலாளர் சந்தையின் மீள்தன்மை வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக வேலைவாய்ப்பு திறன் மேம்பாட்டு தலையீட்டு திட்டங்களை அமைச்சு விரிவுபடுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சுவிட்சர்லாந்தின் எல்லை நகர் ஜெனீவாவில் G7 மாநாட்டுக்கு முன்னதாக சுமார் 50,000 பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவர் என எதிர்பார்க்கப்படுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் நகர் இவியன்ஸில் அம்மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் மக்கள் முதலாளித்துவம் சுரண்டல் உட்பட பலதரப்பட்ட விவகாரங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. டி குழு நிலையிலான ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா துருக்கியை 2-2 சுழியம் என வீழ்த்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது ஆஸ்திரேலிய அணி பயிற்றுனர் டொனி போப்போவிச்சின் துணிச்சலான விளையாட்டாளர் தேர்வு பலன் அளித்ததை காட்டுவதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே ஜப்பான் அணியினர் கடந்த 3.5 ஆண்டுகள் மேற்கொண்ட பயிற்சியின் பலனை நெதர்லாந்துடனான ஆட்டத்தின் போது வெளிப்படுத்துமாறு அணி பயிற்றுனர் ஹஜிமே மொரியாசு வலியுறுத்தினார். எஃப் குழுவில் இடம்பெற்றிருக்கும் ஜப்பானின் தொடக்க ஆட்டமாக அது விளங்குகிறது. இந்நிலையில் உலகத்தர பட்டியலில் 18 இடம் வகிக்கும் சமுராய் புளு அணி ஆட்டத்திறனை மேலும் வலுப்படுத்திக் கொள்ள உறுதி கொண்டதாக மொரியாசு கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

இசையமிசையும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் கூட பேசிட்டு இருக்கேங்க. ஆர்டிஎம் கிளிக் செயலி பதிவிறக்கம் செய்தாச்சா? இன்னும் இல்லை அப்படின்னா இப்போ பதிவிறக்கம் செய்யுங்க. எங்கிருந்தாலும் மிக சுலபமா நீங்க ஆர்டிஎம் உடைய அலைவரிசைகளை பிறகு மின்னல் எஃப்எம் கேட்கலாம். சரி, மதிய நேரத்துல நிகழ்ச்சியை தொடங்கி இப்போ மாலை நேரத்தையும் நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. தொடர்ந்து என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பாடலை வழங்க போறோம். அது மட்டும் இல்லாமல் 3:15 மூன்று ஹிந்தி பாடல்கள் உங்களுக்காக இடம்பெறும். யாதும் ஊரே, நம்ம நாட்டில் நிறைய இடங்கள் இருக்குங்க சுத்தி பார்க்கறதுக்கு. அப்படி என்னென்ன இடங்கள் இன்றைக்கு வந்து இடம்பெற போகுது அப்படின்றத நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருந்து தெரிஞ்சிக்க மறக்காதீங்க. அடுத்த பாடல் உதிரா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அந்த பாடல் தான் அடுத்து எடுத்து வச்சிருக்கோம், கேட்கலாம்.

0: உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாது ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை யாது ஊரே.
1: ரவி சாப்பிட போறோம், எங்க கூட வரியா?
2: என்ன நீ, ஒவ்வொரு நாளும் வெளியில சாப்பிட்டா காசுதான் அதிகமா செலவாகுது,
1: அதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா?
2: அதுதான் இல்ல, கையில பாபாஸ் மசாலா பொருளுங்க இருக்கு, அத வச்சு நானே சமைக்க போறேன்.
1: என்னது, நீயே சமைக்க போறியா? உனக்கு சமைக்க வருமா?
2: இங்க பாரு, பாபாஸ் பொருட்கள் இருக்கிற பேக்கெட் பின் பக்கம் சமையல் குறிப்பு இருக்கு. நான் என்ன, எல்லாருமே சமைக்கலாம்.
3: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல, அதத்தான் பேச போகுது. உங்கள் யாதும் ஊரே சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை யாதும் ஊரே.
1: யாதும் ஊரே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. சரி, இப்போ என்ன இடத்தை பார்த்தோம் அப்படின்னா, பென்தோங் பஹாங் இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற ஒரு இடம் தான் ஃபேரிலேன் கார்டன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்க யூரோப்ல இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும். யூரோப்ல தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி, ஆனால் கிடையாது, நம்ம நாட்டிலேயே இருக்குங்க. அந்த மாதிரி இடத்த கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது, நிறைய போட்டி விளையாட்டுகள், பிறகு சுற்றி பார்ப்பதற்கு ரொம்ப அழகா பசுமையா இருந்தது அந்த இடத்த பார்க்கறதுக்கே. நீங்க அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா தாராளமா போகலாம். இப்போ சிம்பாங்கான் பர்த்திங் காட் லெபுராயா காரா புக்கெட்டிங் குடும்பத்தோட சந்தோஷமா போயிட்டு வாங்க, பாதுகாப்பா போயிட்டு வாங்க. அடுத்த பாடல் ஏ ரஹ்மான் இசையில் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

சபால தம்பாருளி அப்படின்ற இடத்த பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப அழகா இருந்ததுங்க. கிட்டத்தட்ட 40 நிமிடம் கொத்தக்கினாபாலுலிருந்து கேக்கையிலிருந்து 40 நிமிடம் வரும். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலம் இருக்கு, அது வந்து தம்பாருளி பாலம் அப்படின்னு சொல்றாங்க. அது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பாலமாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாம கியூலு ஆறு, அதையும் வந்து நீங்க அங்க பார்க்கலாம். பச்சை பசேல் என்ற காடு, அதற்கு மத்தியில் இந்த ஆறு ரொம்ப அழகா இருந்தது. வாய்ப்பு இருந்தா அங்கேயுமே நீங்க போகலாம். சரி, இப்போ அடுத்த பாடல் ஹிமேஷ் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

உங்கள் ஊரை பற்றி யாராவது பெருமையா பேசினா நல்லா இருக்கும்ல? அதத்தான் பேச போகுது உங்கள் யாது ஊரே. சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 3 மணிலிருந்து 4 மணி வரை யாது ஊரே.

0: கொண்ட எந்த உணவு உங்கள் வாயில் செய்யும்.
1: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: ஒரு ஆய்வு தகவல் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறது தான் புகைப்பிடிப்பதை விட மிக மிக மிக ஆபத்தானது அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காரவே கூடாது, அமரவே கூடாது. கொஞ்ச நேரமாவது நீங்கள் எழுந்து ஏதாவது உடற்பயிற்சி செய்யணும், இல்லை நடந்துட்டு வரணும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீண்ட நேரம் அமர்ந்திருக்கும் போது அதனால் பல உடல் நல கோளாறுகள் ஏற்படக்கூடும். அதனால் இப்போ நீங்கள் ரொம்ப நேரமாக உட்காந்து வேலை செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் எழுந்து அப்படி கொஞ்சம் நடந்துட்டு வாங்க, நல்லது. என்னை சேர்த்தான் சொல்கிறேன், நானும் ரொம்ப நேரமாக உட்காந்து இருக்கேன், அதனால் கொஞ்சம் அப்படி நடந்துட்டு வந்துடுறேன். உங்களுக்காக அடுத்த பாடல் வந்து
1: உட்காருங்க.

தி குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. ஃபீஃபா உலக கிண்ணம் இப்போ எங்க பார்த்தாலும் அந்த பேச்சு தாங்க. அனைத்து ஆட்டங்களையுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம் கிளிக் வாயிலாக பார்க்கலாம், டிவி ஓகே வாயிலாகவும் பார்க்கலாம். இதற்கிடையில் ஆக அண்மைய நிலவரங்கள் இப்போ என்ன நாட்டங்கள் போயிட்டு இருக்கு, போய் முடிஞ்சிருக்கு, பிரகாதன் காணொலிகள் இதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆர்டிஎம் _மலேசியா இன்ஸ்டாகிராம் பக்கத்திலேயே நாங்கள் பதிவு செஞ்சுட்டு இருக்கோம், அதையுமே நீங்க பார்க்கலாம். நாளைக்கு ஒரு முக்கியமான ஆட்டம் இருக்கு, நெதர்லாண்ட்ஸ் ஜப்பானோட மோதுறாங்க, அந்த ஆட்டத்துக்கு தான் இப்போ எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய ஆட்டங்கள் இருக்கு, ஆக அண்மைய நிலவரங்களுக்கு மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருக்க மறக்காதீங்க.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

போடுது. அனிருத் இசையில் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இந்த அளவில் நான் விடைபெறும் நேரம் வந்தாச்சு. அடுத்து உங்களை தீர ஆயிசையில் சந்திக்கிறதுக்காக இன்றைக்கு சசி காத்துட்டு இருக்காரு. அவருடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருக்க மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். சரவாக்கை ஜோஹருடன் இணைக்கும் கடலடி கம்பிவட கட்டமைப்பை பொருத்தும் திட்டத்தின் இறுதி வழித்தடத்தை நிர்ணயிக்க மேற்கொள்ளப்படும் ஆய்வுக்கு முன்னதாக அத்திட்டம் இந்தோனேசியாவின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. ஏனெனில் அந்த கட்டமைப்பு தடத்தின் சுமார் 60-70 விழுக்காடு அண்டை நாட்டின் நீர்நிலை கடந்து செல்வதாக துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் கூறினார். தற்காப்பு அமைச்சு இவ்வாண்டு பணி சார்ந்த கற்றல் திட்டம் WBL-இன் செயலாக்கத்திற்காக 10 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கீடு செய்துள்ளது. இதன் வாயிலாக பணி ஓய்வு பெறவுள்ள 1300 மலேசிய ஆயுதப்படை உறுப்பினர்கள் பயனடைந்துள்ளனர் என அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலி நூர்டின் கூறினார். ஏரார் 24 தொடங்கி முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான மை வீரா திட்டத்தில் 6000-க்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர் பயனடைந்துள்ளனர். இத்திட்டம் உயர் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் அத்தரப்பினரின் வேலை வாய்ப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என தற்காப்பு துணை அமைச்சர் அலி ஜஹாரி கூறினார். இதன் வாயிலாக 140-க்கும் அதிகமான முன்னாள் ராணுவ வீரர்கள் வேலை வாய்ப்பை பெற்றுள்ளனர். அமெரிக்காவுடன் கையெழுத்தாக உள்ள எந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் பேச்சை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்கான கட்டமைப்பு மட்டுமே என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அதனை இறுதி ஒப்பந்தமாக கருத முடியாது என அதன் வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பாகாய் குறிப்பிட்டுள்ளார். ரொமேனியாவின் புதிய பிரதமரை அதிபர் நிக்கோசார்டா நியமித்துள்ளார். புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்காக பிரதமர் பதவிக்கு முன்மொழியப்பட்ட வேட்பாளர் விலகியதை தொடர்ந்து ஏட்ரியன் வெஸ்தியா அந்நாட்டின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இங்கிலாந்து கார்பந்து அணி கென்சஸ் நகரில் உள்ள உலகக்கிண்ண போட்டியின் பயிற்சி தளத்திற்கு செல்லும் வழியில் நடத்தப்பட்ட கொள்ளை சம்பவத்தில் லெகோ விளையாட்டுப் பொருட்கள், விலை உயர்ந்த காலணிகள் உள்ளிட்ட பல பொருட்கள் களவாடப்பட்டன. இச்சம்பவம் தொடர்பில் முஸ்தபா சலே, இர்ஃபான் கமால் ஆகிய இருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரே கணபதி. வணக்கம்.

ஞாயிற்றுக்கிழமை தீரா இசையில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். 14ஆம் தேதி ஜூன் மாதம். இன்று எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு பிடித்த பாடல்களை ஒளிபரப்பின நிச்சயமா நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்போம் அப்படின்னு நீங்க சொல்றது எங்களுக்கு புரியுது. கவலையே வேண்டாம், உங்களுக்கு பிடித்த பாடல்களை தான் நாங்கள் அடுத்தடுத்து ஒளிபரப்ப போறோம். 7:30 வரை கேட்க மறந்துடாதீங்க. உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் சசி. இன்றைய தொடக்க பாடல் இந்த பாட்டு தான், கேட்கலாமா?

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேயர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:42. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:42.
2: சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்காங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.

டிராய்ஸில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். டிக்டாக் பக்கமா இருக்கீங்களா, ஃபேஸ்புக் பக்கமா இருக்கீங்களா, இன்ஸ்டாகிராம் பக்கமா இருக்கீங்களா, எங்க இருந்தாலும் சமூக வலைத்தளம் பக்கமா இருந்தா போதும், வாங்க எங்களோடு பேசலாம். அங்கேயும் நாங்கள் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். அழைத்து பேச முடியல, அழைப்பு கிடைக்கல அப்படின்னு நினைச்சிங்கன்னா கவலை வேண்டாம். உங்களுடைய வாழ்த்துகளையும் நீங்கள் கேட்கக்கூடிய பாடல்களையும் நாங்கள் அவ்வப்போது பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். அது மட்டும் இல்ல, டிக்டாக் நேரலையாகவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போறோம். அங்கேயும் வந்து எங்களோடு பேசலாம், வாழ்த்துகள் இருந்தால் தாராளமாக சொல்லலாம், பாட்டு இருந்தாலும் சொல்லலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தீரா இசையில்.

0: அதனால அவன் அவுட்டாக ப்ளே பண்ணிட்டு இருந்தான். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டா நான் தெரியும்னு.
1: வாங்கிட்டு மௌத்தர்ன கீழே வச்சுட்டு மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் அதுக்கு மௌத்தர்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 9079719.
1: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மீனல் FM.

இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு வாழ்த்து இருக்கின்றது. அனிஷா குமாரி இவங்களுக்கு இன்று பிறந்த நாளாம், 28 வயது பூர்த்தி ஆகின்றது அப்படின்னு அவருடைய தந்தை கணேசன் சொல்லியிருக்காரு. வீடூரை சேர்ந்த நேயர்களாம், அனிஷா உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆகவே ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுப்பதற்காக குடும்பமே காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனிஷாக்காக ஒரு நல்ல பாடல் ஒளிபரப்புங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த பாட்டு, அடுத்து வரக்கூடிய பாட்டு அனிஷாக்கா மட்டும் இல்ல, கேட்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்காகவும் வருகின்றது. தொடர்ந்து கேட்கலாம்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01079712919.
1: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்மை இணைப்பது மின்னல் FM.

இன்றைய திரா இசையில் ஒரு வெற்றியாளரோடு எப்போதுமே பேசுவோம். ஆகவே 6 மணிக்கு பிறகு யாரோடு பேச போறோம்னா கவித்ரா சங்கரன் அவரோடு தான் பேச போகின்றோம். அவர் வந்து அவருடைய புகைப்படத்தோடு டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பக்கமா பதிவும் செய்துட்டோம். பிஸ்தரி ஜெயா ஸ்லாங்கோரி சேர்ந்த நேயர். கடந்த வாரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் முதல்ல பதில் சொன்ன நேயர் அவர் தான். அவர் தான் இன்றைய வெற்றியாளர். அவருடைய விருப்ப பாடல்களையும் கேட்க போகின்றோம், அவரோடும் பேச போகின்றோம். 6 மணிக்கு பிறகு கேட்க மறக்காதீங்க. நீங்களும் வெற்றியாளராக ஆகணும்னா இன்றைய நிகழ்ச்சியை கேட்க மறக்காதீங்க. 8 மணி வரை கேளுங்க. நாங்கள் கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொன்னால் நீங்களும் வெற்றியாளர் தான்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

மனோ சுஜாதா குரலில் பாடலை நாம் கேட்டிருந்தோம். சரி, மாலை 5 மணி செய்திக்கு முன்னதாக அடுத்து வரக்கூடிய பாடல் நிச்சயம் எல்லோருக்குமே பிடிக்கும். டிக்டாக் பக்கமா பல நேர்கள் இந்த பாடலை வந்து விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. சாதனா சர்கம் பாடிய பாடல். அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்கு பிறகும் உங்களுக்காக பாடல்கள் நிறைய காத்துக்கொண்டு இருக்கின்றன. 6 மணிக்கு பிறகு சொல்லியிருந்தோம்ல, இன்று கவித்ரா அவரோடு தான் பேச போகின்றோம். இன்றைய வெற்றியாளர், நீங்களும் வெற்றியாளராக ஆகணும் அப்படின்னா இன்றைய நிகழ்ச்சியை முழுமையாக கேளுங்க. கேட்ட பிறகு 8 மணிக்கு பிறகு ஒரு காணொலி டிக்டாக் பக்கமாக பதிவு செய்வோம். அதுக்கப்புறம் பதில் சொல்லும் நேயர், முதல் நேயர் அவர்தான் அடுத்த வாரத்திற்கான வெற்றியாளராக ஆக வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
1: நினைத்தாலே இனிக்கும்.
2: நாளைக்கு
0: காலையிலேயே உடனே முடிச்சிடலாம் நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சு. இது இல்லாம நான் இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
0: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
0: சொன்னாங்க.
2: அதேதான்.
4: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
5: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
4: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
6: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மின்னல ஃபேன்.

0: பொருளாதார பலனை முழுமையாக பெற கூட்டுறவு நடவடிக்கைகளில் நெறிமுறை அவசியம். வேலை இழந்தோருக்கு உதவுவதில் மனிதவள அமைச்சு முனைப்பு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். கூட்டுறவு நடவடிக்கையிலும் மேம்பாட்டிலும் நெறிமுறை முக்கிய கூறாக பார்க்கப்பட வேண்டுமென பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அனைவரும் பொருளாதார பலனை முழுமையாக பெற இது வழிவகுக்கும். மேலும் சிறந்த நிர்வாகம் கூட்டுறவின் நிலையை மேம்படுத்தும். அத்துடன் ஊழலை ஒழிக்கும் முயற்சியும் ஆக்கப்பூர்வ அதிகார வரம்பு நிர்ணயமும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்றார் அவர். புத்ராஜயா தொழில்முறை கூட்டுறவு நிறுவனம் கொப்ரஜயாவின் 10வது ஆண்டு பொதுக்கூட்டத்தை தொடக்கி வைத்து பிரதமர் உரையாற்றினார். நாட்டில் அரசியல் ஒத்துழைப்பு ஏற்படுத்துவதில் எந்த ஒரு தரப்பினராலும் எவ்வித துரோகமும் இழக்கப்படக்கூடாது என டாக்டர் ஸ்ரீ அன்வார் வலியுறுத்தியுள்ளார். நாடு பொருளாதார நெருக்கடி எதிர்கொண்டிருக்கும் இவ்வேளையில் அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயல்பட ஒற்றுமை மிக முக்கியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய மலாய் அரசியல் கட்சிகள் தொடங்கப்படுவதை வரவேற்பதாக தேசிய முன்னணி தலைவர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அஹமத் சயீத் ஹமீடி தெரிவித்துள்ளார். எனினும் அது இனம் மத ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் அமைந்துவிடக்கூடாது என அவர் நினைவூட்டியுள்ளார். எந்த ஒரு தனிநபர் அல்லது தலைவரால் உருவாக்கப்படும் புதிய அரசியல் கட்சி மலாய்க்காரர்களின் சிந்தனைகளை ஒன்றிணைக்கும் நோக்கத்தை கொண்டிருக்க வேண்டுமென அம்னோ தலைவருமான அவர் வலியுறுத்தினார். அரசியலில் எந்த தளம் பயன்படுத்தப்பட்டாலும் அது தேசிய நிரல், இஸ்லாம், இனத்தின் மேம்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் ஒன்றிணைக்குமானால் அதற்கான ஆதரவை வழங்க முடியுமென அவர் கூறினார். சரவாக்கை ஜோஹருடன் இணைக்கும் கடலடி கம்பிவட கட்டமைப்பை பொருத்தும் திட்டத்தின் இறுதி வழித்தடத்தை நிர்ணயிக்க மேற்கொள்ளப்படும் ஆய்வுக்கு முன்னதாக அத்திட்டம் இந்தோனேசியாவின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. ஏனெனில் அந்த கட்டமைப்பு தடத்தின் சுமார் 60 முதல் 70 விழுக்காடு அந்த அண்டை நாட்டின் நீர்நிலை கடந்து செல்வதாக துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் கூறினார். கிழக்கு மலேசியாவுக்கும் தீபகற்பத்திற்கும் இடையேயான இணைய சேவையும் தொலைத்தொடர்பையும் வலுப்படுத்த இந்த முனைப்பு எடுக்கப்பட்டுள்ளது. புவிசார் அரசியல் நெருக்கடியால் வேலை இழந்த தொழிலாளர்களுக்கு உதவுவதற்காக நாட்டின் தொழிலாளர் சந்தையில் மீள்தன்மை வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். அதற்காக வேலைவாய்ப்பு திறன் மேம்பாட்டு தலையீட்டு திட்டங்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இவ்வாண்டின் முதல் 5 மாதங்களில் சில பொருளாதார துறைகளில் ஏற்பட்டுள்ள வேலை இழப்பு சிக்கலுக்கு தீர்வு காண இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார் அவர். இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி கடந்த மாதம் வரை 38,953 பேர் வேலையை இழந்துள்ளதாக தொழிலாளர் காப்புறுதி முறை SIP புள்ளி விவரம் காட்டுகிறது. அவர்கள் அனைவரும் 25 முதல் 39 வயதுக்குட்பட்டவர்கள். நாட்டில் டெங்கு நிறுவுகள் 20.7 விழுக்காடு அதிகரித்துள்ளன. இவ்வாண்டு தொடங்கி நேற்று வரை 33,367 நிறுவுகள் பதிவு செய்யப்பட்ட வேளை கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் அவ்வெண்ணிக்கை 27,640 இருந்தது. சபாவில் டெங்கு நிறுவுகள் 50.4 விழுக்காடு அதிகரித்து 1,866 பதிவு செய்யப்பட்டுள்ளது கவலை அளிப்பதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்துள்ளார். சபா மங்காத்தால் பொது மண்டபத்தில் தேசிய சுகாதார இலக்கிய நிகழ்ச்சியை முன்னிட்டு தேசிய நிலையிலான ஆசியான் டெங்கி நாள், உலக மலேரியா நாள், துப்புரவு பணி ஆகியவற்றை தொடக்கி வைத்து அமைச்சர் உரையாற்றினார். தற்காப்பு அமைச்சு இவ்வாண்டு பணி சார்ந்த கற்றல் திட்டம் WBL இன் செயலாக்கத்திற்காக 10 மில்லியன் டிங்கெட்டை ஒதுக்கியுள்ளது. இதன் வாயிலாக பணி ஓய்வு பெறவுள்ள 1,300 மலேசிய ஆயுதப்படை உறுப்பினர்கள் பயன்பெற்றுள்ளனர் என தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலி நூர்டேன் கூறினார். முன்னாள் ராணுவ வீரர்களின் வாழ்வாதாரத்தையும் நலனையும் பாதுகாக்கும் அமைச்சின் முயற்சிகளில் இத்திட்டமும் அடங்கும். சேவையாற்றிய காலம் முழுவதும் அதிகாரிகள் பெற்ற அனுபவத்தையும் நிபுணத்துவத்தையும் உயர்கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து முறைப்படி மதிப்பீடு செய்து அங்கீகரிக்க WBL வகை செய்கிறது. இதன் வாயிலாக அத்தரப்பினர் அதிகாரப்படி சோதனையில் அமராமல் நிபுணத்துவம் பெற்றுள்ள துறைகளில் பட்டய கல்வியை பெற முடிகிறது. 2024 தொடங்கி முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான மை வீரா திட்டத்தில் 6,000 மேற்பட்ட ராணுவத்தினரும் முன்னாள் ராணுவத்தினரும் பயனடைந்துள்ளனர். இத்திட்டம் உயர் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் அத்தரப்பினரின் வேலை வாய்ப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது என தற்காப்பு துணை அமைச்சர் அட்லி ஜஹாரி கூறினார். தயாரிப்பு, பாதுகாப்பு, கல்வி, விமான போக்குவரத்து போன்ற துறைகளில் 140 மேற்பட்ட முன்னாள் ராணுவ வீரர்கள் வேலை வாய்ப்பை பெற்றுள்ளனர். மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் டெலன்காப் நிறுவனத்திற்கும் தற்காப்பு அமைச்சுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் வாயிலாக இத்திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலக கிண்ண கார்பந்து போட்டி 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சது போலா சது துனியா.
0: அமெரிக்காவுடன் கையெழுத்தாக உள்ள எந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் பேச்சை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்கான கட்டமைப்பு மட்டுமே என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அதனை இறுதி ஒப்பந்தமாக கருத முடியாது என அதன் வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பகாய் குறிப்பிட்டுள்ளார். தற்போது நடைபெறும் சந்திப்புகளில் அணுசக்தி திட்டம் சார்ந்த விவகாரங்களை விட மோதல்களை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளிலேயே அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அதில் முடக்கப்பட்டுள்ள ஈரானின் சொத்துக்களை விடுவிப்பது முக்கிய நிபந்தனையாக உள்ளது. வாஷிங்டன் உடனான எந்த ஓர் ஒப்பந்தத்திலிருந்தும் இதனை பிரிக்க முடியாது என பகாய் வலியுறுத்தியுள்ளார். சுவிட்சர்லாந்தின் எல்லை நகர் ஜெனீவாவில் G7 மாநாட்டுக்கு முன்னதாக சுமார் 50,000 பேர் ஆர்ப்பாட்டம் நடத்துவர் என எதிர்பார்க்கப்படுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் நகர் ஈவியனில் அம்மாநாடு நடைபெறும் நிலையில் மக்கள் முதலாளித்துவம் சுரண்டல் உள்ளிட்ட பலதரப்பட்ட விவகாரங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல குழுக்களின் கூட்டமைப்பாக திகழும் G7 இதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டு உலக கிண்ண கார்பந்து டி குழு நிலையிலான ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா துருக்கியை 2 சுழியம் என வீழ்த்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது ஆஸ்திரேலிய அணி பயிற்றுனர் டோனி போப்போவிச்சின் துணிச்சலான விளையாட்டாளர் தேர்வு பலன் அளித்துள்ளதை காட்டுகிறது. அணியின் தொடக்க ஆட்டமான அதில் நெஸ்ரோ இராகுண்டாவும் கோனர் மெட்கால்ஃபும் கோல்களை பெற்று தந்தனர். அதோடு புதிய கோல் காவலர் பேட்ரிக் பீச் தொடர்ச்சியாக துருக்கியின் பல கோல் முயற்சிகளை தடுத்து ஆஸ்திரேலியாவின் வெற்றியை உறுதி செய்ய உதவினார். ஜப்பான் அணியினர் கடந்த 3.5 மேற்கொண்ட பயிற்சியின் விளைபயனை நெதர்லாந்துடனான ஆட்டத்தின் போது வெளிப்படுத்துமாறு அணி பயிற்றுனர் ஹஜிமே மோரியாசு அறிவுறுத்தினார். உலகக்கிண்ண போட்டியில் F குழுவில் இடம்பெற்றிருக்கும் ஜப்பானின் தொடக்காட்டமாக அது விளங்குகிறது. 2022 கத்தாரில் நடைபெற்ற உலகக்கிண்ண போட்டியை காட்டிலும் ஜப்பான் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றார் அவர். முதல் ஆட்டத்தை வைத்து எதனையும் முடிவெடுக்க இயலாது என பிரேசில் அணி பயிற்றுனர் கார்லோ ஆன்செலோட்டி கூறியுள்ளார். இன்றைய ஆட்டத்தில் மொரோக்கோவுடன் 1-1 என சமநிலை கண்டாலும் அடுத்தடுத்த ஆட்டங்களில் பிரேசில் அணியினர் இன்னும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவர் என தாம் நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வேளை 1934 ஆண்டு முதல் பிரேசில் உலகக்கிண்ண போட்டியின் முதல் ஆட்டத்தில் தோல்வியை சந்திக்காத சாதனையை நிலைநிறுத்தியுள்ளது. பொருளாதார பலனை முழுமையாக பெற கூட்டுறவு நடவடிக்கைகளில் நெறிமுறை அவசியம். வேலை இழந்தோருக்கு உதவுவதில் மனிதவள அமைச்சு முனைப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

மாலை 5 மணி செய்திக்கு பிறகு சந்திக்கின்றோம். தீரா இசையில் தொடர்ந்து இன்னும் நிறைய இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்க போகின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த பாட்டு நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கேட்கலாமா?

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01079719919.
1: வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7:30
2: உங்கள் சமையல் சிறக்க காரணம் என்ன?
3: அதுவே என்றும் எங்கள் தேர்வு.
4: பலே லிங்கம்ஸ், நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் FM.

தீரா இசையில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரி, அடுத்த பாடலுக்கு பிறகு இன்றும் ஒரு இடத்தை பற்றி பேச போறோம். மலை ஏறும் நினைப்பவர்கள், நடைபாதை, இந்த ஹைக்கிங் செய்ய விரும்புபவர்கள், உங்களுக்காகவே ஒவ்வொரு வாரமும் ஒரு இடத்தை நாங்கள் சொல்லி கொண்டு வருகின்றோம். அடுத்தும் ஒரு இடம், இன்று எங்க போறோம், எந்த இடத்துக்கு போக போறோம்னா பாடலை கேட்போம். பாடலுக்கு பிறகு தொடர்ந்து அந்த இடத்தை பற்றி பேசுவோம். இணைந்திருங்கள் தீரா இசை.

0: லிங்கம்ஸ். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 09971719.
1: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

பாடலுக்கு முன்னதாக சொல்லியிருந்தோம், இப்ப வந்து ஒரு மலையேறும் இடத்தை பற்றி பேச போறோம். ஹைக்கிங் செய்ய விரும்புபவர்கள் உங்களுக்காகவே இது ஒரு ஏற்ற இடமாக இருக்கும். இது எங்க அப்படின்னு பாக்குறப்ப பேரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் லுமுட். லுமுட் வந்து கண்டிப்பா எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். கடற்கரை இதெல்லாம் அங்க போவோம். இங்கு இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் என்ன இடம் அது, என்னுடைய பெயர் என்ன அப்படின்னா புக்கெட் எங்கு புசு. புக்கெட் எங்கு புசு, இது வந்து லுமுட் நகரில் அமைந்துள்ள ஒரு பிரபலமான மலை பகுதி ஆகும். ஆகவே இங்கு நிறைய பேர் வந்து ஹைக்கிங் செய்ய வராங்க. இயற்கை அழகும் வரலாற்று முக்கியத்துவமும் கொண்ட இந்த மலை வந்து பார்க்குறப்ப நல்ல ஒரு அனுபவத்தை உங்களுக்கு வழங்கும். சரி, பாதை பெரும்பாலும் வந்து பார்த்தா செங்குத்தாக இருப்பதால் நடுத்தர முதல் சவாலான ஹைக்கிங்காக கூட இருக்கும். ஆகவே இது வந்து ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சவாலான ஹைக்கிங்காக இருக்கும். சில பகுதிகளில் ஏறுவதற்கு உதவும் இந்த கயிறுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கயிறு இருக்கிறதுனால நீங்கள் வந்து மேலே போய் திரும்பி கீழே வந்துடலாம். உச்சியிலிருந்து அந்த முழு லுமுட் நகரம், கடற்படை தளம், பங்கூர் ஐலண்ட் மற்றும் சுற்றியுள்ள கடற்கரை பகுதிகளை காணலாம். உச்சிக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி இயற்கை அழகுகளை காண உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அடர்ந்த காடு வழியாக இயற்கை நடைப்பயணம் உச்சியை அடைய சுமார் 45 நிமிடங்கள் முதல் 1.5 மணி நேரம் எடுக்கும். சிறந்த நேரம் காலையில் போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். மழை இல்லாத நேரத்தில் போங்க. அப்புறம் சுருக்கமாக சொல்லப்போனால் வரலாறு, இயற்கை மற்றும் சவாலான ஹைக்கிங் வேணுமா, இங்கு நிச்சயமாக போகலாம். அற்புதமான கடற்கரை மற்றும் தீவு காட்சிகளும் நீங்க இங்கு ரசிக்கலாம். திரும்பி அந்த இடத்த பேரை சொல்லிடுறோம், புக்கெட் எங்கு புசு, லுமுட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தீரா இசை.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். லிங்கம்,
1: சாப்பாடு சூப்பரா இருக்கும் போது டயலாகா பேசுவீங்க, சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருப்பீங்க.
2: ஆஹா, இந்த டயலாக் நல்லா இருக்க.
3: சமையல் என்றாலே அது லிங்கம். லிங்கம் சுவையான சமையலுக்கும் லிங்கம் திங்கம்.
4: 90ஆம் ஆண்டிலே சமையலறை சின்னம், சுவையிலே உச்சம்.
5: அன்று போல் இனி என்றும் லிங்கம் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
4: தரம், மனம், சுவை அனைத்து மடங்கும்.
3: கவரும் மனம், கிடைக்கும் சுவை, என்றும் நிலைக்கும் நெஞ்சினிலே.
6: லிங்கம், நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் FM.

நல்லொரு இனிமையான பாடலை நாம் கேட்டிருந்தோம். மனசை மனசை உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரலில் பாடலிடம் பெற்றிருந்தது. 6 மணிக்கு பிறகு கவித்ரா ஓடு பேச போகின்றோம். அதை தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 9072119119.
1: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

மனு அருண்மொழி டிவி கொண்டு வந்திருந்த பாடல் அது. சரி, 6 மணி செய்திக்கு முன்னதாக அடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் கொண்டு வரும் பாடல் வருது, தாளம் திரைப்படத்திலிருந்து. அதனை தொடர்ந்து உங்களுக்காகவே இன்றைய வெற்றியாளருடைய விருப்ப பாடல்கள் அவரோடும் பேச போகிறோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். மடானி குஸ்கோப் விற்பனை திட்டம். அத்தியாவசிய பொருள்களை குறைந்த விலையில் பெறுவதற்கான தளம் மட்டுமில்லை, மாறாக மக்கள் தொழில் முனைவோர் ஆகியோரின் விவகாரங்களை எளிதாக்குவதற்காக பல்வேறு அரசாங்க சேவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஓரிட மையமாகவும் உள்ளது என தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் ஸ்டீவன் சிம் சிங்கியோங் கூறினார். இம்முறை 12 நிறுவனங்கள் களத்திற்கு சென்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தேசிய உயர்கல்வி நிதிக்கழகம் PTPTN உயர்கல்விக் கழகங்களில் பயிலும் மாணவர்களுக்கும் படிப்பை தொடங்கவுள்ள மாணவர்களுக்கும் உதவுவதற்காக 3 பில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. நிதி நெருக்கடியால் மாணவர்கள் மேற்படிப்பை தொடர்வதிலிருந்து விடுபடாமல் இருப்பதை உறுதிப்படுத்த PTPTN கல்வி கடன் உதவி மூலம் இந்த நிதி பகிர்ந்தளிக்கப்படுகிறது என அதன் தலைவர் டாக்டர் ஸ்ரீநூர் லீசா அப்துல் ரஹீம் கூறியுள்ளார். நாட்டின் உயர்கல்வி தரம் பன்னாட்டு நிலையில் தொடர்ந்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் உள்ளூர் பட்டதாரிகள் வேலைவாய்ப்பு சிக்கலுக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என மலேசிய தகுதி நிறுவனம் MQA தலைமை நிர்வாக அதிகாரி பேராசிரியர் டாக்டர் முகமது ஷாஹர் சப்ரான் தெரிவித்துள்ளார். சவாலான வேலை சந்தையில் போட்டித்தன்மையுடன் இருக்க அவர்கள் பல்வேறு திறனை கொண்டிருத்தல் வேண்டும் என்றார் அவர். ஜெர்மனியில் மூத்த குடிமக்கள் தொகை குருதிதான அளவை நிலைநிறுத்துவதில் சிக்கல் எழுந்துள்ளது. அந்த மூத்த குடிமக்களுக்கு பதிலாக குருதிதானம் செய்ய முன்வரும் இளையோரின் எண்ணிக்கை குறைவாக உள்ளதாக ஜெர்மனிய செஞ்சிலுவை சங்கம் DRK கூறியது. அந்நாட்டில் அன்றாடம் 15,000 இரத்த தானம் தேவைப்படுகிறது. விளையாட்டு 2026 சுக்மா தடகள போட்டிக்கான ஏற்பாடுகள் சரியான தடத்தில் உள்ளதாக சிலாங்கூர் தடகள சங்க தலைவர் நூர் ஹயாத்தி காரிம் தெரிவித்துள்ளார். இப்போட்டி மலேசிய புத்ரா பல்கலைக்கழகம் UPM அட்டவணையிடப்பட்டுள்ளது. இப்போட்டியை ஏற்று நடத்துவதற்கு தொடர்பான நுட்பக்குழுவும் போட்டித் தளமும் தயார் நிலையில் உள்ளன. அடுத்து உலக கிண்ண கார்பந்து. பிரேசிலின் தொடக்க ஆட்டத்தை ஒரு பயிற்றுநராக ரசிக்கவில்லை என கார்லோ ஆஞ்சலோட்டி கூறியுள்ளார். இதன் தொடக்க ஆட்டத்தில் முற்பாதி சவாலாக இருந்த வேளை அணியினர் பதற்றம் அடைந்துவிட்டதாக அவர் கூறினார். 5 முறை கிண்ணத்தை வென்றுள்ள பிரேசில் மொரோக்கோவுடன் 1-1 என சமநிலை கண்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. வணக்கம்.

மின்னலின் தீரா இசை சொல்லியிருந்தோம். இன்றைய வெற்றியாளர் கவித்ரா அவரோட புகைப்படத்தோடு வந்து நாங்கள் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பக்கமாக பதிவு செய்திருக்கின்றோம். அவரோடு தான் பேச போகின்றோம். அது மட்டும் இல்லை, அவருடைய விருப்ப பாடல்கள் ஒவ்வொன்றாய் கேட்டு ரசிக்கப் போகின்றோம். அவரோடு பேசுவதற்கு முன்னதாக அவர் கேட்ட பாடல் ஒன்று வருகிறது மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து.

0: தீரா இசையில் சொல்லியிருந்தோம், கவித்ராவோடு பேச போகின்றோம், அவருடைய விருப்ப பாடல்களையும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி வாங்க கவித்ராட்ட பேசலாம். வணக்கம் கவித்ரா.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப சிறப்பாக இருக்கின்றோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப சிறப்பா இருக்கேன்.
0: சரி, முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இந்த வாரத்திற்கான வெற்றியாளர் நீங்க தான், எப்படி இருக்கு மனநிலை?
1: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிருக்கேன், நான் கமெண்ட் பண்றதுக்குள்ள யாராவது பண்ணிருப்பாங்க, அப்படி இல்ல அப்படின்னா வேற யாராவது எனக்கு அந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்காது.
0: சரி, ஒவ்வொரு வாரமும் முயற்சி செய்தீங்க, ஆனா கடந்த வாரம் நீங்க தான் முதல் முதலில் சரியான பதில சொல்லி இந்த வாரம் வெற்றியாளரா ஆயிட்டீங்க. எங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சரி கவித்ரா, உங்களை பற்றி சுருக்கமா சொல்லுங்க, நீங்க எங்க எங்கிருந்து பேசுறீங்க, இந்த ஊரு என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க இப்ப?
1: என்னோட பேர் கவித்ரா. நான் தங்கி இருக்கிற இடம் வந்து பஸ்தாரி ஜயாங்கோ. இப்போ வந்து நான் ஒரு தனியார் நிறுவனத்துல பேரோல் ஸ்பெஷலிஸ்டா இருக்கேன், அப்படின்னா ஊதியத்துறை நிபுணர்.
0: சரி கவித்ரா, ஆகவே 90ஆம் ஆண்டு பாடல்களை ரொம்ப கேப்பீங்களா?
1: அதுக்கு முன்னாடி வந்து இந்த பழக்கம் எப்படி வந்துச்சுன்னா, என்னோட அப்பா அவரு வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் வேலை முடிஞ்சு ஹாஃப் டே வந்துருவாரு. வந்துட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு ஒரு 4 மணிக்கு தேநீர் எல்லாம் கலக்கிட்டு, அந்த டைம்ல வந்து கேசட் சிடி அப்படிதான் இருக்கும் இல்லையா, ஒரு ஒரு சிடியா போட்டு போட்டு எல்லா பாட்டும் கேட்பாரு. அதுல இருந்து கேட்டு வளர்ந்த பாடல்கள் தான்.
0: சரி, உங்களுடைய பாடல்களுக்கும் ரொம்ப நன்றி. நல்ல இனிமையான பாடல்கள்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க. அடுத்தும் ஒரு பாட்டு கேட்க போறோம், பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.
1: கண்டிப்பா.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01079712919.
1: உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. கோழி, தேங்காய் பால், வெள்ளப்பூண்டு, வெங்காயம், இஞ்சி, செராய், லங்குவாஸ், எலுமிச்சையில மஞ்சள் இலை இருந்தா போதும். பாபாஸ் கோழி ரெண்டாங் ரெடி.
2: பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ். பாபாஸ் அண்ட் யூ. வாழ்வியல் சுவைகள்.
3: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: தீராயிசையில் கவித்ரா ஓடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். கவித்ரா, உங்களுடைய பொழுதுபோக்குனா என்ன, ஓய்வு நேரத்துல என்னெல்லாம் செய்வீங்க?
1: என்னோட பொழுதுபோக்கு வந்து எனக்கு புத்தகம் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்படி சின்ஸ் எல்லாரும் இப்ப கேட்டுட்டு இருக்கறதுனால புத்தகம் படிக்க பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த புத்தகம் படிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு புத்தகம் படிக்கிறது மேல ஒரு ஆர்வம் வரும்.
0: என்ன புத்தகம்?
1: அந்த புத்தகத்தோட தலைப்பு வந்து குட் வைப்ஸ் குட் லைஃப் பை வெக்ஸ் கிங். அந்த எழுத்தாளருடைய புத்தகம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும்.
0: ஆஹா, சரி. அந்த புத்தகத்துல அப்படி என்ன விஷயம் இருக்கு, என்னெல்லாம் படிச்சீங்க சொல்லுங்க.
1: அந்த புத்தகத்துல என்ன இருக்கு அப்படின்னா, எப்படி நம்ம வாழ்க்கைய வந்து எப்பவுமே பாசிட்டிவாவே கொண்டுட்டு போறது, எவ்வளவுதான் நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த எப்படி வந்து கையாள்றது அப்படின்றதுதான் அந்த புத்தகத்துல நிறைய பேசியிருப்பாங்க.
0: முழுமையா படிச்சு முடிச்சிட்டீங்க அந்த புத்தகத்தை?
1: படிச்சு முடிச்சிட்டேன், ஒரு 2-3 முறை கூட படிச்சிருக்கேன்.
0: சரி, புத்தகம் படிப்பதுதான். வேறு சமைப்பது வீட்டுல விடுமுறை நேரத்துல இதெல்லாம் இருக்கா, இந்த பழக்கம்லாம்?
1: சமைக்கிறது இருக்கு, ஆனா புத்தகம் படிக்கிறத தவிர்த்து இப்பொழுது கொஞ்ச நாளா வந்து உடற்பயிற்சியில கொஞ்சம் ஆர்வம் வந்திருக்கு. காலையிலே வந்து மின்னல் எஃப்எம் கேட்டதுக்கு அப்புறம் தான் காலையிலே உடற்பயிற்சி செஞ்சீங்களான்னு கேப்பீங்க. சோ அதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஏப்ரல்ல இருந்து இப்ப டெய்லியும் போயிட்டு
0: இருக்கேன். உடற்பயிற்சி என்ன, ஜாகிங் செய்வீங்களா காலையிலே?
1: காலையிலே ஜாகிங், அப்புறம் கொஞ்சம் லைட்டா ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படி.
0: சரி, நல்ல பழக்கம். அதுவும் மின்னலகம் கேட்ட பிறகு உங்களுக்கு இந்த ஒரு உடற்பயிற்சி செய்யணும் உங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்றப்ப எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
1: ஒவ்வொரு நாளும் தீரா இசை கேட்டுட்டு வரும்போது நீங்க கேட்பீங்க, இன்று மாலை ஆயிடுச்சு உடற்பயிற்சி செய்ய மறந்துடாதீங்க. என்னால மாலையில செய்ய முடியாது, அதனால நான் காலையில எடுத்துக்கிட்டேன்.
0: சரி, அதுவே அடுத்து இன்னும் நிறைய பேசுவோம். பாட்டு வருது, நீங்கள் கேட்ட இன்னொரு பாடலை கேட்கலாம்.

0: இந்த இனிமையான பாடல்களுக்கு காரணம் கவித்ரா அவருடன் தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம். கவித்ரா சொல்லுங்க, அதாவது நீங்க நம் நாட்டில் நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க, சுற்றி பார்ப்பதற்கு எந்த இடம் இன்னும் உங்க மனதிலே இருக்கு?
1: எனக்கு வந்து நாங்க எல்லாரும் குடும்பத்தோட மலாக்கா போனதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மலாக்கா, அதாவது சின்ன வயசுல நாங்க எங்கேயும் ரொம்ப போக மாட்டோம். நாங்க எல்லாம் பெரியவங்களாகி படிச்சு வேலை எல்லாம் செய்யும் போதுங்கதான் நாங்க முத முதல்ல மலாக்காக்கு அம்மா அப்பா அண்ணன் அண்ணிங்க அப்புறம் நான் என் தங்கை எல்லாரும் போனோம். அந்த ஒரு இடம் வந்து எங்களால மறக்கவே முடியாது. ஏன்னா ஃபுல்லா அந்த என்னென்ன போக போறோம் பிளான் பண்ணி அந்த ஐட்டினரி டே 1 டே 2 எல்லாமே கரெக்டா இங்கதான் சாப்பிட போறோம் எல்லாமே பிளான் பண்ண மாதிரியே எல்லாமே கரெக்டா போனது. அது எங்களால என்னால மறக்க முடியும்.
0: சரி மலாக்கா, நல்ல வரலாறு மிக்க இடத்திற்கு குடும்பத்தினரோடு முதல் தடவை போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. அதே நேரத்துல வெளிநாடுகளுக்கு போயிருக்கீங்களா?
1: வெளிநாடு போயிருக்கேன், ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும்தான் இப்படிக்கு போயிருக்கேன்.
0: எங்க போனீங்க?
1: அர்ஜென்டினா பிடிக்கும் மெஸ்ஸி இருக்கிறனாலயா? அப்படி இல்ல, ரொம்ப நான் சின்ன வயசுல இருந்து பார்த்த வரைக்கும் அண்ணனா வந்து பிரேசில், அப்பானா இங்கிலாந்து. நான் அவங்க பார்க்கும் போது நான் பார்த்து அப்சர்வ் பண்ண வரைக்கும் எனக்கு அர்ஜென்டினா அணி வந்து அந்த விளையாடுறது எனக்கு பிடிக்கும்.
0: இந்த வருடம் எந்த நாடு வெற்றி பெறும் நினைக்கிறீங்க?
1: அர்ஜென்டினா தான்.
0: ஆஹா, இல்ல இல்ல, அர்ஜென்டினா முடியாது, பிரேசில் தான். சரி, நானும் அர்ஜென்டினா ரசிகர்தான், பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, அடுத்து ஒரு பாட்டு வருது. பாடலுக்கு பிறகு நீங்கள் கொடுத்திருந்தீங்களா பாடல்கள், அதை பற்றி சில கேள்விகள்லாம் இருக்கே கேட்கிறேன்.

0: ஞாயிற்றுக்கிழமை நீங்களும் வெற்றியாளராகணும், தீர இசையில் வெற்றியாளராகி நீங்களும் பேசணும் அப்படின்னா இன்றைய நிகழ்ச்சி முழுமையாக கேளுங்க. 8 மணிக்கு பிறகு ஒரு காணொலி வரும். காணொலியில் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியான பதில் சொன்னீங்கன்னா நீங்களும் வெற்றியாளராக ஆகலாம். கவித்ரா மாதிரி சரி, கவித்ரா கூட தொடர்ந்து பேசலாம். கவித்ரா சரி, நீங்கள் கொடுத்த பாடல்கள் முக்கியமா நீங்க ஒரு ஏற்கனவே ஒரு 10 பாடல்கள் கிட்ட கொடுத்துருக்கீங்க, ஏன் இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: இந்த பாடல்கள் எல்லாமே ஒண்ணு நான் கேட்டு வளர்ந்த பாடல்கள், இன்னொன்னு ரொம்ப மெல்லிசையான பாடல்களா இருக்கு, நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்களா இருக்கும் அப்படின்னு நம்புறேன்.
0: நிச்சயமாக கண்டிப்பா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்களாக தான் இருக்கின்றன. சரி, அதுல நான் இப்போ இரண்டு பாடல்கள் பேர சொல்லுவேன், அதுல எந்த பாட்டு அதிகம் பிடிக்குமோ நீங்க வாக்களிக்கணும். நீங்க கொடுத்த பாடல்கள் தங்க தாமரை மகளே, அப்புறம் குழுவாலிலே, இது ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும். குழுவாலிலே உன் பேர் சொல்ல ஆசைதான், உன் பேர் சொல்ல ஆசைதான், ஏன் பெண்ணின்று பிறந்தாய்,
1: உன் பேர் சொல்ல
0: ஆசைதான், நிலாவே வா,
1: உன் பேர்
0: சொல்ல ஆசைதான், கண்மணி அன்போடு காதலன்,
1: உன் பேர் சொல்ல ஆசைதான்,
0: உன் பேர் சொல்ல ஆசைதான், நீ காற்று நான் மரம்,
1: உன் பேர் சொல்ல ஆசைதான்,
0: உன் பேர் சொல்ல ஆசைதான், வலையோசை கழகல,
1: உன் பேர் சொல்ல ஆசைதான்,
0: உன் பேர் சொல்ல ஆசைதான், 20 கோடி,
1: உன் பேர் சொல்ல ஆசைதான்,
0: உன் பேர் சொல்ல ஆசைதான், டூயட் படத்துல வர என் காதலே, என் காதலே,
1: உன் பேர் சொல்ல ஆசை,
0: சரி உன் பேர் சொல்ல ஆசைதான், கடைசியா முத்துமணி மாலை,
1: உன் பேர் சொல்ல,
0: சரி ஏன் இந்த உன் பேர் சொல்ல ஆசைதான்
1: எனக்கு ஏன் அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா, என்னோட எனக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர் வந்து தேனிசை தென்றல் தேவா அவர்கள். ஆனா தேவா அப்படின்னு சொன்னாரு, எல்லாரும் கானா பாடல்கள் தான் நிறைய தெரியும், ஆனா தேவா அவர்கள் இசையமைத்ததுல இந்த மாதிரி மெல்லிசையான பாடல்கள்ல இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, வேற எந்த காரணமும் இல்ல, உன் பேர் சொல்ல ஆசைதான் ஆசைதான் இந்த பாட்டு பிடிக்குன்றீங்க, யார் பேர் சொல்ல ஆசை,
1: யாரும்
0: இல்லையா? சரி, அடுத்து சில திரைப்படங்கள் பெயரை சொல்லுவேன். நடிகை ஜோதிகா பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: அவங்க நடித்த திரைப்படங்கள், அதுல 2 படங்கள் பெயரை சொல்லுவேன், நீங்க எந்த படம் அதிகம் பிடிக்கும் நீங்க சொல்லணும். பூவெல்லாம் கேட்டுப்பார் முகவரி,
1: முகவரி,
0: முகவரி குஷி,
1: குஷி,
0: குஷி ரிதம்,
1: ரிதம்,
0: ரிதம் உயிரிலே கலந்தது, ரிதம், தென்னாலி,
1: ரிதம்,
0: ரிதம் ஸ்நேகிதியே,
1: ரிதம்,
0: ரிதம் லிட்டில் ஜான்,
1: லிட்டில் ஜான்,
0: லிட்டில் ஜான் டும் டும் டும்,
1: லிட்டில் ஜான்,
0: லிட்டில் ஜான் பூவெல்லாம் உன் வாசம்,
1: லிட்டில் ஜான்,
0: லிட்டில் ஜான் 12B,
1: 12B,
0: சரி கடைசியா 12B தான் சொன்னேன், நீங்களும் 12B-யோட முடிச்சிட்டீங்க. 12B படம் ரொம்ப பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: அதுல சிம்ரனும் நடிச்சிருப்பாங்களே. சரி, அப்ப வெற்றி பாடல் வந்து உன் பேர் சொல்ல ஆசைதான் சொன்னீங்க, அடுத்து உன் பேர் சொல்ல ஆசைதான் அதே பாடலை கேட்போம்.

0: கவித்ரா, இப்பதான் நிகழ்ச்சி ஆரம்பித்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ள 7 மணியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். எப்படி இருந்தது எங்களோட பேசினதில்?
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது.
0: முக்கியமா உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு நீங்க மட்டும் இல்ல, நேயர்கள் அனைவருமே ரொம்ப ரசிச்சாங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம் பக்கமா பதிவு செய்திருக்காங்க.
1: நன்றி.
0: சரி, இந்த வேலையில யார் யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். முக்கியமா நான் நன்றி சொல்ல விரும்புறது வந்து மின்னல் எஃப்எம்க்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அம்மா அப்பா, அம்மா அப்பா பேரு சங்கரன், அம்மா பேரு சாந்தகுமாரி, அண்ணன் அண்ணி, அண்ணன் ரெண்டு பேர் இருக்காங்க. முதல் அண்ணன் பேரு ஹீலன், அப்புறம் அண்ணி பேரு சாந்தி, இரண்டாவது அண்ணனோட பேரு பிரபு, அண்ணி பேரு ஹபிலஷா, அப்புறம் எனக்கு ஒரு தங்கி இருக்காங்க, அவங்க பேரு ஜெயந்தி. எங்க வீட்டுல ஒரு குட்டி இருக்காரு, அவர் பேரு விஷாலன்.
0: சரி, அனைவருக்கும் நாங்களும் வாழ்த்துக்கள் சொன்னோம்னு சொல்லிருங்க. நிச்சயமா கவித்ரா என்று நீங்க பேசுறீங்க, உங்க நண்பர்கள் ரொம்ப ஆர்வத்தோடு இருந்திருப்பாங்க, இப்ப கேட்டுக்கிட்டோ இருப்பாங்க, அவர்கள் எல்லோரையும் நாங்களும் கேட்டதா சொல்லுங்க.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி கவித்ரா. சரி, வாய்ப்பு கிடைத்தால் சந்தித்து பேசலாம்.
2: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
3: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
3: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது,
2: அதான்
3: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுல நடுல மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் FM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் 7 செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். உயர்கல்விக் கழகங்களில் பயிலும் அல்லது புதிதாக கல்வியை தொடங்கவுள்ள மாணவர்களுக்கு உதவுவதற்காக இவ்வாண்டு சுமார் 3 ரிங்கிட்டை தேசிய உயர்கல்வி நிதிக் கழகம் PTPTN ஒதுக்கியுள்ளதாக அதன் தலைவர் டதுஸ்ரீ நூர்லிஸ் அப்துல் ரஹீம் தெரிவித்தார். நிதி சிக்கலை எதிர்கொள்ளும் மாணவர்களுக்கு உதவ PTPTN கல்வி சிறப்பு கடன்கள் மூலம் இந்த நிதி ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது என அவர் தெரிவித்தார். நாட்டின் உயர்கல்வியின் தரம் உலக அளவில் தொடர்ந்து அங்கீகரிக்கப்பட்டு வருவதாக மலேசிய தர அங்கீகார நிறுவனம் MQA தலைமை நிர்வாக அதிகாரி பேராசிரியர் டத்து டாக்டர் முகமது ஷஹர் சப்ரான் தெரிவித்துள்ளார். வேலைவாய்ப்பு சந்தையில் பட்டதாரிகள் தொடர்ந்து போட்டித்தன்மையுடன் இருக்க சவால்களை எதிர்கொள்ளும் பல்வேறு திறன்களை கொண்டிருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். நாட்டின் வானிலை விரைவில் பாதிக்க தொடங்கும் என்றும் 2027 தொடக்கம் வரை நீட்டிக்க வாய்ப்புள்ளது என்றும் எதிர்பார்க்கப்படும் அல்நீனோ காலநிலையை மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மலேசியா அணுக்கமாக கண்காணித்து வருவதாக அதன் தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது ஈஷா முகமது அனீப் தெரிவித்துள்ளார். இந்த காலநிலையால் வழக்கத்தை விட கூடுதல் வெப்பமும் வறட்சியும் நிலவக்கூடும் என அவர் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தமது 80 பிறந்த நாளை முன்னிட்டு வெள்ளை மாளிகையின் முன் குத்துச்சண்டை விளையாட்டை காண திட்டமிட்டுள்ளார். அல்டிமேட் ஃபைட்டிங் போட்டி UFC கூண்டுக்குள் நடைபெறும் குத்துச்சண்டையின் 7 ஆட்டங்களை நடத்த அட்டவணையிடப்பட்டுள்ளது. அதில் கலப்பு தற்காப்பு கலை MMA வகை குத்துச்சண்டை நடைபெறவுள்ளதாக ஜெர்மன் செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. ஜப்பானில் செயற்கை கருத்தரிப்பு தொழில்நுட்பம் வாயிலாக ஒரே பிரசவத்தில் 2 குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் சூழல்கள் 2023 4354 உயர்ந்துள்ளது. மருத்துவ காப்பீட்டின் கீழ் வரையறுக்கப்பட்ட காலகட்டத்துக்குள் இத்தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்த 1 கருக்களை நோயாளிகள் பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. விளையாட்டு உலகக்கிண கார்பந்து. ஜெர்மனி கோல் காவலர் மேனுவல் நியூவா சக ஆட்டக்காரர்களுக்கும் தமக்கும் வயது வேறுபாடு அதிகம் இருப்பதை உணர முடிவதாக கூறியுள்ளார். அந்த 2014 உலகக்கிண வெற்றியாளர் இதுவரை பணி ஓய்வில் இருந்த வேளை இவ்வாண்டு போட்டிக்கு மீண்டும் களமிறங்கியுள்ளார். 40 நியூவா தென் அமெரிக்க ஆட்டக்காரர்களேயே அதிக வயதானவராக திகழ்கிறார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:25. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:25.

மினலின் தீரா இசையங்களோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இந்த வேளையில் எங்களுடைய நன்றி நன்றி நன்றி. 7:30 வரை அடுத்தடுத்து உங்களுக்காகவே பாடல்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. அதற்கப்புறம் வானொலி நாடகம் இடம்பெறும்.

0: எங்க அம்மா பாட்டி காலத்துல சமைச்சது மாதிரி இப்பெல்லாம் யாரும் கருவாட்டுக்கறி சமைக்கிறதே இல்ல.
1: என்ன அப்படி சொல்லிட்டீங்க? பாபாஸ் மசாலை வரிசையில இப்ப கருவாட்டுக்கறி மிக்ஸ் வந்திருக்கு. அத சமைச்சு சாப்பிட்டு கருவாட்டுக்கறி மிக்ஸ வாங்க சொல்லிருக்கா என் தோழி.
0: பாபாஸ் கருவாட்டுக்கறி மிக்ஸ இப்பவே வாங்கிட்டு வந்துடுறேன்.
2: மல்லி, மிளகாய், சீரகம், மஞ்சள், வெள்ளை மிளகு, கருப்பு மிளகு, லவங்கப்பட்டை, ஜாதிக்காய், இப்படி நல்ல மணமும் சுவையும் கொடுக்கின்ற அனைத்தும் பாபாஸ் கருவாட்டுக்கறி மிக்ஸில் சேர்க்கப்பட்டுள்ளது.
3: பாபாஸ் கருவாட்டுக்கறி மிக்ஸ்.
4: பாபா
5: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
6: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைநாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைநாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 9072919.
5: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

தீரா இசையில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். உலக கிண்ண கார்பந்தாட்டம். சரி, நாளை என்னென்ன நாடுகள் மோத போகின்றன அப்படின்னு பார்ப்போம். ஜெர்மனி குராக்கோ, அப்புறம் நெதர்லாண்ட்ஸ் ஜப்பனோடு விளையாட போறாங்க. இவர்கோஸ்த் எக்வாடோரும் மோத போறாங்க. ஆகவே இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் முக்கியமாக இந்த பிரேசில் ரசிகர்கள் நிறைய பேர் எதிர்பார்த்த ஆட்டம். பிரேசில் மொரோக்கோ இருவருமே, இரு நாடுகளுமே சமரீதியான கோல்கள் ஒன்றுக்கு ஒன்று. சரி, அடுத்த பாடல் உதயா திரைப்படத்திலிருந்து வருகிறது. ஹரிஹரன் சாதன சருக்கம் குரலில் கேட்கலாம்.

0: கழகம் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7:30 தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

கார்த்திக் பாடிய பாடல் அது. இந்த பாடலை கேட்கும் போது நிச்சயமா பல பேருக்கு கல்லூரி வாழ்க்கை ஞாபகத்துக்கு வந்திருக்கும். சரி, அடுத்து வானொலி நாடகத்திற்கு முன்னதாக நிறைவு பாடல் காதலன் திரைப்படத்திலிருந்து வருகின்றது. அதனைத் தொடர்ந்து வானொலி நாடகம்.

0: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம். யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை.
2: மின்னலின் வானொலி நாடகம், உங்கள் மின்னல் ஃபேமில்.
3: சாதனா செல்லையா எழுதிய மாய அறை.

0: வீட்டுக்கு போய் திங்ஸ் எல்லாம் எடுக்கலையா நீங்க? இப்படியே என்னை விட்டுட்டு கிளம்பிடுவீங்களா?
1: திங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கார்ல தான் இருக்கு. ஆமா, இப்படியே உன்னை கொஞ்சிட்டு கிளம்பிறதா பிளானு.
0: கமல்னு பேர் வச்சிட்டதுனால புன்னகை மன்னன் நினைப்போ.
1: காதல் மன்னன் கூட சொல்லலாம்.
0: சரி, சபாவுக்கு போயிட்டு 3 வாரம் கழிச்சு தான் வருவீங்க. வீட்டு சாவியை கொடுத்தா நான் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சிருப்பேன்ல.
1: ஏய், அதெல்லாம் வேண்டாம். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வந்து தாராளமா சுத்தம் பண்ணு.
0: 1 வருஷம் ஆச்சு, வீட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு போக மாட்டீங்க. அப்படி என்ன மர்மம்னு தெரியல. காதல் மன்னன்
1: மர்மம் இல்ல, மாயை.
0: மாயையா? அப்படினா?
1: ஆமா, மேஜிக். ஒன்ன போல ஒரு மேஜிக். நம்ம ரெண்டு பேர் காதல் மாதிரி ஒரு மேஜிக். எல்லாம் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கணும்னு தான். கூடிய சீக்கிரம் உன்னை கூட்டிட்டு போற நேரம் வரும். அப்ப கூட்டிட்டு போற மேஜிக்.
0: என்ன, ஒரே மேஜிக்கா இருக்கு?
1: ஆமா, உன் பேரு மாயா, மேஜிக்.
0: சரி சரி, போதும். இன்னும் கொஞ்சம் விட்டா கவிதையே சொல்லிடுவீங்க. ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆகுது, கிளம்புங்க நீங்க.
1: சரி, இதை வாங்கிக்கோ.
0: என்னது?
1: தொடர்ந்து பாரு.

0: வாவ், நல்லா இருக்கே.
1: நான் சபாக்கு போயிட்டு வர வரைக்கும் இந்த இதயம் இருக்கிற கீச்சைன் உன் கூட இருக்கும். என் இதயம் உன் கையில்.
0: உன்னிடம் தொலைந்து விடுவேனோ என்ற பயத்திலே உன் முன் வர மறுக்கிறது என் இதயம்.
1: ஹே, என்ன கவிதை சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு நீ சொல்ற. ஆனா அழகா இருக்கு, ஒன்ன மாதிரியே.
0: சரி, பார்த்து போயிட்டு வாங்க. கமலதாசன், உங்க இதயம் என்கிட்ட பத்திரமா இருக்கு.
1: சரி, பத்திரமா இரு இதயமே.
0: சரிங்க சார்.

0: இது என்ன இன்னொரு சாவி? யாரோட?
1: ஒரு வருஷம் ஆச்சு, வீட்டுக்கு மட்டும் பூட்டிட்டு போக மாட்டீங்க. அப்படி என்ன மர்மம்னு தெரியல.
0: காதல் மன்னன்
1: வீட்டுக்கு கூட்டி போக மாட்டேன்னு சொன்னாரு. இப்ப வீட்டு சாவி மறந்து வச்சுட்டு போயிட்டாரு.

0: Nak jumpa siapa ya?
1: Ah, sorry, Tamala.
0: Ama, Per Sami, solonga.
1: Sir, na Maya, inge Kamala Dasan nu urutur tanggir kar, awur vit ke pogonu.
0: Awur ipa vit lelli ya?
1: Ah, teriyo, awur sabak ke poyir kar, na awuroda fiance.
0: Puri lelli ya?
1: Oh, nang rende peru kalyana panik ke poronu sone. அவர் வீட்டு சாவி என்கிட்ட தான் இருக்கு.
0: சரி, எதுவா இருந்தாலும் செக்யூரிட்டி கார்டில் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் நீங்க உள்ள போக முடியும்.
1: ஆ, சரி சார்.
0: 15 வருஷம்.
1: என்ன சார்?
0: இல்ல. 15 வருஷம் செக்யூரிட்டி கார்டா வேலை செய்றங்க. ஒரு நாள் கூட கமல பக்க யாருமே வந்தது இல்ல.
1: ஓ, அதுவா? ஆமா சார். அவங்க ஃபேமிலி எல்லாம் சபால இருக்காங்க. இங்க அவர் தனியா தானே இருக்காரு.
0: அதான் இப்ப நீங்க இருக்கீங்களா?
1: என்ன சார்?
0: இல்ல, இதுக்கு அப்புறம் நீங்க இருப்பீங்களேன்னு
1: சொன்னேன். அப்படியா?
0: யூனிட் நம்பர் என்னது?
1: அது அது எனக்கு தெரியலையே.
0: ஓ, தெரியாமலேவா?
1: என்ன சொன்னீங்க?
0: இல்ல இல்ல, தெரியாமலேயே இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களேன்னு கேட்டேன். ஏ 15 அந்த கடைசி மாடி.
1: சரி சார், தேங்க்யூ.
0: பார்த்து போங்க. ராத்திரி நேரம், அந்த மாடியில நிறைய பேர் தங்கல. சத்தம் கேட்டாலும் யாரும் வர மாட்டாங்க.
1: ஏன் நீங்க வர மாட்டீங்களா?
0: புரியலையா?
1: இல்ல, செக்யூரிட்டி கார்டு வேலை செய்யறீங்களே, ரவுண்ட்ஸ் எல்லாம் போக மாட்டீங்களான்னு கேட்டேன்.
0: ஆ, போவேன் போவேன்.
1: நல்லது. நன்றி சார். இப்ப நான் போகலாம் தானே?
0: போகலாம்.
1: ஒரு கேள்வி கேட்டா 1000 கேள்வி நம்மள கேக்குறது. இதுல அப்படி பயம் படுத்துற மாதிரி ஒரு பார்வை.

0: வாவ், பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. பரவாயில்லையே, காதல் மன்னன் வீட்டை ரொம்ப சுத்தமா அழகா தான் வச்சிருக்காரு. அடேங்கப்பா, யோர் ஐஸ். ஹலோ,
1: ஏர்போர்ட் வந்துட்டேன்.
0: எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு?
1: இன்னொரு 2 hours. மழை இல்லாம இருந்தா ஃப்ளைட் டிலே ஆகாது. நீ என்ன பண்ற?
0: நான் இங்க தான் வீட்ல தனியா.
1: செயின் பிடிச்சிருக்கா?
0: பிடிச்சிருக்கு. செயினையும் உங்களையும்.
1: மறுபடி கவிதையா?
0: இல்ல, காதல்.
1: வர வரைக்கும் பத்திரமா இருப்பல்ல மாயா.

0: போட்டோ.
1: ஏன் போட்டோவா?
0: இல்ல இல்ல, ஏ ரூம்ல உங்க போட்டோ ஒன்னு வச்சிருந்தேன், காத்துல கீழே விழுந்துருச்சு.
1: ஏய் பாத்து, கண்ணாடி போட்டோவா?
0: இல்ல இல்ல, கண்ணாடி இல்ல, மாயாரு.
1: என்ன?
0: இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல.
1: இப்போ என்னமோ சொன்னியே.
0: இல்ல, உங்க போட்டோ தான், உங்க போட்டோ தான் சொன்னேன்.
1: நீ ஏன் இப்ப ஒரு மாதிரியா பேசுற, என்னாச்சு?
0: இல்ல இல்ல, இருங்க, நான் இதை கிளீன் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். இது இது என்ன, தனியா ஒரு சீக்ரெட் கதவு, கபட் பின்னாடி மாயாருன்னு வேற எழுதி இருக்கு. ஒரு வருஷம் ஆச்சு, வீட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு போக மாட்டீங்க. அப்படி என்ன மர்மம்னு தெரியல. காதல் மன்னன்.
1: மர்மம் இல்ல, மாய.
0: யாரு யாரு? ஹலோ, யார் அது?
2: மாயா,
0: யார் அழுவுறது? ஐயோ, யார் அது? ஹெல்ப், யாராச்சும் இருக்கீங்களா? கதவு லாக் ஆயிருச்சு. ஹெல்ப், ஹெல்ப், ஹெல்ப். ஹலோ, ஹலோ, ஹெல்ப். சாமி அங்கிள், யாராவது வெளியே இருக்கீங்களா? ஹெல்ப், காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, ஹெல்ப். பயமா இருக்கு. ஐயோ, போன், சே, மறந்து கதவு வெளியே வச்சுட்டேனே. ஹலோ, ஹெல்ப், சாமி அங்கிள். பயமா இருக்கு, தப்பு பண்ணிட்டேனே.
2: மாயா, அறைக்குள்ள வந்துட்டியா?
0: யாரு, யார் அது?
2: இங்க என் பக்கத்துல வா, வா, வா.
0: யாரு நீங்க? ஐயோ, என்னாச்சு? யார் இப்படி உங்களை பண்ணது? யார் உங்களை கத்தியில குத்துனது?
2: கத்திய வெளிய எடுக்காத, நிறைய ரத்தம் போயிருச்சு வர.
0: யாரு நீங்க? இங்க எப்படி, யார் இப்படி எல்லாம் பண்ணது?
2: மாய அறையில் மாயா.
0: என் பேரு உங்களுக்கு எப்படி
2: தெரியும்? உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும்.
0: எப்படி, நீங்க நீங்க யாரு?
2: என் பேரு தமயந்தி. நான் ஒரு போலீஸ் இன்ஃபார்மர்.
0: போலீஸா? ஐயோ, உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி?
2: இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நான் சொல்றது செய். இந்த இடத்த விட்டு போ, போ. நான் சொல்ற நம்பர் டயல் பண்ணு. இன்ஸ்பெக்டர் தந்தா கிட்ட நான் சொல்றத சொல்லு.
0: ஐயோ, என் போன் வெளியே மாட்டிக்கிச்சு, கதவு வேற திறக்க முடியலையே.
2: கடவுளே, ஏதாச்சும் பண்ணி தர.
0: சரி இருங்க, யாராச்சும் இருக்கீங்களா? ஹெல்ப், ஹெல்ப், ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? ஹெல்ப்.
2: மாயா, மாயா, மாயா, இங்க வா, இங்க வா.
0: அந்த கதவு திறக்க முடியல. நீங்க நீங்க எப்படி இங்க வந்தீங்க? யார் இதெல்லாம் பண்ணது சொல்லுங்க.
2: இதுக்கு எல்லாம் காரணம் காதல் மன்னன் கமலதாசன்.
0: என்ன?
2: என்ன பாக்குற காதல் மன்னன், எப்படி தெரியும்னா, நீ வீட்டுக்குள்ள வரும்போது கேட்டுச்சு. அதான் சொன்னேன், என்ன இப்படி பண்ணது கமல் தான்.
0: இல்ல இல்ல, இது அவரா இருக்க வாய்ப்பு இல்ல.
2: மாயா, சிங்கத்தோட குகையில இருந்து சிங்கம் நம்மள கடிக்காதுன்னு

0: ரன்னி நினைக்கிற மாதிரி கமால் ஒன்னும் சாதாரண மனுஷன் இல்ல. அவன் ஒரு கொலகாரன்.
1: அவர் ஏன் இப்படி பண்ணணும்? ஏன் எனக்கு ஒண்ணும் புரியல.
0: உன் காலு கிட்ட இருக்கிற அந்த கதவை தொற.
1: ஏன்
0: தொற? எல்லாம் உனக்கு புரியும். போ போ போ போமையா.

0: அமிர்தமும் சதையுமா துண்டு துண்டா இருக்கிற மனுஷனுங்களை பாத்தியாமையா?
1: ஐயோ, இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு எதுவும் புரியலையே.
0: கமால், கமால் கொலை செஞ்ச ஆளுங்கத்தான் இவங்களாம். இது வரைக்கும் 20 பேருக்கும் மேல காணாம போயிருக்காங்க. இந்த கேஸ விசாரிக்கிற ஆபீசர் தான் இன்ஸ்பெக்டர் கந்தா.
1: நீ எப்படி இங்க?
0: காணாம போனவங்க பத்தி இன்ஸ்பெக்டர் கந்தா விசாரணைக்கு நான் உதவி செய்யணும். காணாம போனவங்க ஒருத்தர் ஒருத்தர் எந்த மூலமாவும் சம்பந்தம் இல்லை. ஆனா இவங்க எல்லாருக்கும் சம்பந்தப்பட்ட ஒரே ஆள் கமால். கமால் பார்த்தவங்க அதற்கு அப்புறம் சில நாட்கள் காணாம போயிருக்காங்க. கமாலை சந்தேகப்பட ஆரம்பிச்சோம். 6 மாசம் அவனுக்கே தெரியாம அவனை ஃபாலோ பண்ண. இன்னைக்கு அவன் என்னைய கண்டுபிடிச்சு என்னைய கடத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டான். என்னையே கத்தியால குத்தி எங்கேயோ போயிட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சது காணாம போனவங்க எல்லாருமே அவனோட பேஸ்மெண்ட்ல போனமா இருந்தது. அவனோட நீ இருந்தது இதற்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். அப்படித்தான் எனக்கு உனக்கு தெரியும்.
1: ஐயோ, 1 வருஷமா ஒரு கொலைக்காரன் கூடயோ?
0: நீ இங்க இருந்து இப்படியாச்சும் தப்பிக்கணும் மயா. இங்க நடந்தது பத்தி இன்ஸ்பெக்டர் கந்தா கிட்ட சொல்லணும் மயா. சத்தம் போடாத, அது கமாலா இருக்கலாம். சத்தம் போடாத.
2: ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ,
1: அது சாமி அங்கிள், செக்யூரிட்டி கார்ட். சாமி அங்கிள், அங்கிள் நாங்க இங்க இருக்கோம். கேக்குதா? ஹலோ அங்கிள், கேக்குதா?
2: எங்கம்மா, எங்க இருக்க?
1: அங்கிள், அங்கிள், மாயாருன்னு ஒரு கதவு மேல எழுதி இருக்கும். அந்த அந்த அந்த அறைக்கதவை திறந்து பாருங்க அங்கிள்.
2: இது மாயா அறையா? இருமா இருமா, நான் பாக்குறேன்.
1: அங்கிள், அங்கிள்,
2: மாயா இன்னொரு அறையா? நீங்க நீங்க எப்படி இங்க?
1: அங்கிள், இது எல்லாம் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்ல. இங்க வாங்க.
2: என்னம்மா என்ன இதெல்லாம்?
1: அங்கிள், அங்கிள், இவங்க தமிந்தி போலீஸ் இன்ஃபார்மர் கமல் தான் சார். கமல் தான் அவங்களை இப்படி செஞ்சது. வாங்க, அவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம்.
2: யாரு? கமலா? என்ன மாயா, என்னம்மா சொல்ற?
1: ஐயோ, இப்ப விளக்க நேரம் இல்ல. இங்க வந்து பாருங்க அங்கிள்.

0: ஐயோ ஐயோ ஐயோ,
1: எல்லாம் எல்லாம் போனங்களா? என்னம்மா இது என்ன?
2: அங்கிள், கமால் தான் இதுக்கெல்லாம் காரணம். நம்ம இப்ப இங்க இருந்து எப்படியாவது போகணும். வாங்க அங்கிள், இவங்களை எப்படியாவது ஹாஸ்பிடல் கூட்டி போகணும். வாங்க அங்கிள்.
1: சரி சரி, வா வாமா வாமா வா. கதவுக்கு வெளியே போன் சத்தம் கேக்குது.
2: அது அது இன்ஸ்பெக்டர் கந்தா இருக்கும். அது இருங்க.
1: சரி சரி சரி, இருங்க, நான் எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன்.

0: ஐயோ, கமல் மாயா மாயா, வெளியே வெளியே கமல் வந்துட்டான்.
1: ஐயோ அங்கிள், இப்ப என்ன பண்றது?
0: எது நடந்தாலும் நீங்க இந்த அறைய விட்டு வெளியே வராதீங்க, புரிஞ்சுதா? நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க இந்த போன் வச்சுக்கீங்க.

0: மாயா மாயா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டியா? எங்க இருக்க? என்னோட மாயா அறையிலையா? நான் இப்ப அங்க வரேன்.
1: டேய் கமால், வேண்டாம். டேய் வேண்டாம், நான் சொல்லிட்டேன்.
0: சாமி, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? பார்க்க கூடாததெல்லாம் பார்த்துட்டீங்களா?
1: ஹே கமால், நீ ஒரு மிருகண்டா, நீ இப்படிப்பட்டவனு எனக்கு தெரியாம போச்சு. நீ அவங்கள எதுவும் செய்ய நான் விட மாட்டேன்டா.
0: சாமி, ரெண்டு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது, இப்ப இங்கிருந்து வெளியே போக போறது ஒரே ஒரு ஆளு தான், அது நான் மட்டும்தான். நீங்க தான் அழைக்காத ஒரு விருந்தாளி. ஆனாலும் உங்களுக்கு என் மாய அறையில ஒரு இடம் இருக்கு. இப்போ உள்ள இருக்கிற அவங்கள பாப்போமா?
1: ஏய் கமால், வேணா. டேய் நான் சொல்றத கேளுடா, வேண்டா.
0: என்ன சாமி, கையில கத்தி? பயம் ஒரு பக்கம், தைரியம் ஒரு பக்கம். பாராட்டுறேன் சாமி, பாராட்டுறேன்.
1: கமால், ஏய் சொல்றத கேளு, பேசாம போலீஸ் கிட்ட சரண் அடைஞ்சிரு. இதுக்கு மேல எதையும் செய்யாதரா.
0: என்ன மாயா, உள்ள எல்லாம் கேக்குதா? சாமி என்னமோ சொல்றாரு. இது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது இல்ல சாமி, பல நாள் தாகம், சும்மா விட முடியாது.
1: வேண்டா கமால், கெஞ்சி கேட்டுக்கிறா, வேண்டாம், விட்டுறா.
2: வெளிய ரொம்ப சத்தம் கேக்குது. சாமி அங்கல் வேற தனியா இருக்காரு.
3: மாயா, நீ நீ இந்த அறை விட்டு, இந்த இந்த வீட்டை விட்டு உயிரோட போகணும்.
2: இல்ல, நீங்களும் என் கூட வருவீங்க.
3: இல்ல மாயா, இல்ல, அது ரொம்ப கஷ்டம் எனக்கு. ஒண்ணு சரியா?
2: என்ன சொல்லுங்க தம்பின்னு.
3: என் அப்பாவையும் அம்மாவையும் பார்த்தா அவங்கள நான் எப்போதும் நினைச்சிட்டு இருக்கேன். சொல்லு.
2: சாமி அங்கிள், சாமி அங்கிள், தமிழ்ந்தே.

0: காதல் கவிதெல்லாம் சொன்னிய மாயா, இப்ப என்ன வேணும்னு கேக்குற? வெல்கம் வெல்கம் வெல்கம் வெல்கம் டு மாயாரை. இது வரைக்கும் நான் தான் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கேன், இப்பதான் முதல் முறையா நீங்க வந்திருக்க. இதயமே வர வச்ச
1: என்ன சொல்ற
0: புரியலையா? உனக்கு ஒரு இதயம் போட்ட செயின் கொடுத்தன, அந்த பேக்ல தான் என் வீட்டு சாவியும் போட்டேன். உன்னைய இங்க வர வச்சது நான் தான். நீ கேக்கலாம், ஏன் இத்தனை வருஷம் இல்லாம திடீர்னு இன்னைக்குன்னு? ஒவ்வொரு நாளும் உன்னை எங்க கூட்டிட்டு வரலான்னு நினைக்கும் போது என் அம்மா ஞாபகம் வந்துருது. அதனால வேண்டாம் வேண்டான்னு யோசிச்சு இந்த ஒரு வருஷமே போயிடுச்சு. அவங்க பேர் கூட மாயலட்சுமி. உன் கழுத்துல இருக்க அந்த இதயம் செயின் அவங்களோட தான். ஆனா இன்னைக்கு கவலைப்படாத மாயா, எல்லாத்தையும் சீக்கிரமா
1: முடிச்சிடுறேன்.
0: உமேல எனக்கு தனி பாசம் உண்டு மாயா, கவலைப்படாத. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்ச நேரத்துல
1: முடிச்சிடுறேன்.
0: இதயமே என் இதயமே, என் பக்கம் வா.

0: கமல், வேண்டாம் கமல், வேண்டாம்.
1: சார், சார், அவ கையில கத்தி இருக்கு.
0: மாயா, தமிழ்க்கு என்னாச்சு?
1: கந்தா சார், நீங்க சார், அவங்க இறந்துட்டாங்க சார்.
2: இன்னைக்கு இந்த மாயாருக்கு பல அழைக்காத விருந்தாளிங்க வந்திருக்காங்கள.
0: கமல், நீ ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்க.
2: எஸ், இன்னைக்கு கொஞ்சம் தப்பு பண்ணிருக்க. இல்லாட்டி தேவையில்லாம நீங்களும் தோ அங்க செத்து கிடக்குற சாமியும் இங்க வந்திருக்க மாட்டீங்கல்ல.
0: கமல், நீ கத்திய கீழே போடு.
2: சின்ன வயசுல எடுத்தது சார், கீழே வைக்க முடியல. அப்படி வச்சா எனக்குள்ள ஏதோ ஒரு பதறல். கத்தி எடுத்து குத்து குத்துன்னு ஏதோ சொல்லு.
0: கமல், இன்னொரு வாட்டி சொல்ல மாட்டேன், கத்திய கீழே போடு.
2: நானும் அதைதான் சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் முடிச்சிடுறேன்.
0: கமல், வேண்டாம், கமல் வேண்டாம். மாயா,

0: Leia! மயா, மயா, உங்களுக்கு எதுவும் காயம் இல்லையே?
1: இல்லை சார்.
0: உங்க அம்மா அப்பாவுக்கு தகவல் சொல்லிட்டோம். பிணையங்கள்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க இங்க கேரள தனியா தான் இருக்கீங்களா?
1: ஆமா சார்.
0: கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த கமலோட எப்படி உங்களுக்கு பழக்கம்?
1: அதுவா ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் வாயில தான் அறிமுகம். அப்புறம் பேச ஆரம்பிச்சோம், பழக ஆரம்பிச்சுட்டு
0: அப்புறம் காதல். அப்படித்தானே? ஏன் பேசாம இருக்கீங்க மாயா? உண்மைதானே?
1: அவர் இப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியாது சார்.
0: மாயா, ஒருத்தர் யாரு எப்படிப்பட்டவர்னு தெரியாம எப்படி அவரை காதலிக்கிற அளவுக்கு நம்பினீங்க? மாயா, ஒரு பொருள் வாங்கினா கூட பார்த்து பார்த்து வாங்குறோம், ஆனா பழகிற மனுஷன் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்க மாட்டோம். இவனால இன்னைக்கு என்னோட பெஸ்ட் இன்ஃபார்மர் தமைந்தி நல்ல ஃப்ரெண்ட் இழந்துட்டேன்.
1: கமல் இவ்வளவு கொலை செய்வார்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார்.
0: உங்களுக்கு தெரியாத இன்னொரு பக்கம் இருக்குமாயா. கமல் அப்பா அன்புதாசன் ஒரு இறைச்சி வியாபாரி. தினமும் இறைச்சிகளை வெட்டி வெட்டி பழகின மனுஷனுக்கு அவரோட பழக்கம் ஒரு வியாதியாவே மாறிடுச்சு. ஓசிடின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யத்தோம். அந்த மாதிரி ஒரு டிஸ்ஆர்டர்னால பாதிக்கப்பட்டவர் தான் கமலோட அப்பா. ஒரு நாள் அவருக்கும் அவர் மனைவிக்கும் சண்டை வந்த போது அவர் தன் மனைவின் கூட பார்க்காம அவரை கொலை செஞ்சிட்டார். அதை மறைக்க தன்னோட கடையில பேஸ்மெண்ட்ல ஒரு தனி அறையை உருவாக்கி அவங்க உடலை பல பாகங்களை வெட்டி ஐஸ்ல போட்டார். அதுதான் அவர் செய்த முதல் கொலை. தன்னுடைய அம்மாவோட கொலையை நேரில் பார்த்த கமல் அன்னையில இருந்து அவங்க அப்பா கூட சேர்ந்து பல கொலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டான். கமலும் அதே டிஸ்ஆர்டர்னால பாதிக்கப்பட்டிருக்கான். பல நேரங்களில் சாதாரண மனுஷங்களா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மிருகத்தனம் இருக்கும். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கமல் தனியா செயல்பட ஆரம்பிச்சான். அப்பதான் நீங்க அவன் வாழ்க்கையில உள்ள வந்திருக்கீங்க.
1: அவனுக்கு சபால ஃபேமிலி இருக்குன்னு சொல்லியிருக்கானே?
0: இருந்துச்சு ஒரு காலத்துல, ஆனா இப்ப யாரும் இல்லை. மாயா, இங்க இருக்கிற அவனோட வீட்டுல ஒரு ரகசிய அறையை உருவாக்கி அதுக்கு மாயா அறைன்னு பேர் வச்சு அவன் கொலை செஞ்சவங்க பிணங்களை எல்லாம் அந்த அறைக்குள்ள இருக்கிற ஒரு பேஸ்மெண்ட்ல போட்டிருக்கான். அதைத்தான் நீங்க பார்த்தது. நான் சொன்னது சரியா?
1: ஆமா சார்.
0: இந்த செக்யூரிட்டி கார்டு சாமி என்பவருக்கு எப்படி தெரியும்?
1: அவர் தான் கடைசி நேரத்தில் எங்களுக்கு உதவி செஞ்சாரு. அவரையும் அந்த கமல் பேருக்கு ஏத்த சாமி தான் சார்.
0: மாயா, மனித ரூபத்துல இங்க பல மிருகங்கள் இருக்கு, அதுல சாமி போல ஒரு நல்ல மனுஷங்களும் இருக்காங்க. இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க.
1: சார், அந்த கமல்
0: இருக்காரு பாதுகாப்பான ஒரு இடத்துல.

0: கந்தா சார், எப்படி இருக்கீங்க? என் மாயார எப்படி இருக்கு சார்?
1: எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு கமல். இனிமே நீ இருக்க போற அற இதுதான். உன் தண்டனைக்காக காத்து.
2: இதுவரை நீங்கள் கேட்டது மின்னலின் வானொலி நாடகம். இதில் ஜேம்ஸ் ஆரோக்கியசாமி, புனிதா சண்முகம், நிஷா அலகேசன், சந்திரன், தியாகராஜன் ஆகியோர் நடித்திருக்கின்றனர்.
3: தயாரிப்பு காயத்ரி கண்ணம்மா.
2: மாய அறை,
3: இது ஒரு மறு ஒளிபரப்பு.
4: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை.
5: அடுத்து காற்றின் மொழியில் உங்களை சந்திக்கின்றார் பிரவீன்குமார். அவருடைய நிகழ்ச்சியையும் கேட்க மறக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம். விடை பெறுகிறேன் நான், சசி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேம்பாட்டின் பலன்களை அனைத்து மக்களும் சமமாக பெறுவதை உறுதி செய்யும் வகையில் ஒவ்வொரு அரசாங்க முடிவுக்கும் கொள்கைக்கும் நீதி மற்றும் கருணையின் கோட்பாடுகளே அடிப்படையாக இருக்க வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். உதவி தேவைப்படும் மக்களுக்கு பலன்கள் நியாயமாக பகிரப்படாவிட்டால் பொருளாதார வளர்ச்சி மட்டும் போதுமானதாக இருக்காது என அவர் குறிப்பிட்டார். திருங்கானு மாநிலத்தில் வெளிநாட்டினர் சிலர் வாகனங்களை வாடகைக்கு எடுத்து சட்டவிரோதமாக பயணிகளை ஏற்றிச் செல்வதற்கும் பொருட்களை கடத்துவதற்கும் பயன்படுத்தி வருவதை மாநில சாலை போக்குவரத்து துறை JPJ கண்டறிந்துள்ளது. பிடிப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் ரோஹிங்யா இனத்தைச் சேர்ந்தவர்கள் என அதன் இயக்குநர் மொஹமட் ஜம்ரி சாமியோன் தெரிவித்துள்ளார். போலி ஹலால் சான்றிதழ்களை பயன்படுத்தி நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 200,000 ரிங்கிட்டுக்கும் அதிக மதிப்புள்ள 26,040 கிலோகிராம் உறைந்த கோழிகளை புக்கிட் கயுஹி தமிழ் உள்ள மலேசிய எல்லை கட்டுப்பாட்டு பாதுகாப்பு நிறுவனம் AKPS இம்மாதம் 8ஆம் தேதி பறிமுதல் செய்தது. சுங்க குடிநுழைவு தனிமைப்படுத்துதல் பாதுகாப்பு மையம் ICQS இன் மலேசிய தனிமைப்படுத்துதல் சோதனை சேவைத்துறை மாக்கிஸ் அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்தனர். அமெரிக்காவுடன் எட்டப்பட்ட புரிந்துணர்வு உடன்பாட்டின் இறுதி வரைவில் தெஹ்ரான் அணுசக்தி தொடங்கி ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது வரை பலதரப்பட்ட விவகாரங்கள் இடம்பெற்றுள்ளன. அதோடு எண்ணெய் மீதான அமெரிக்காவின் வணிக தடையும் அதில் அடங்கும் என மூத்த ஈரானிய அதிகாரி கூறியுள்ளார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர கத்தார் தூதர் குழு தெஹ்ரான் சென்றடைந்துள்ளது. குறிப்பாக நாட்டின் வெளியுறவு அமைச்சின் ஆலோசகர் ஈரானுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாக ஈரான் தூதரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வியூக நடவடிக்கைகளின் அண்மைய மேம்பாடுகளை மதிப்பாய்வு செய்வதை இந்த பயணம் நோக்கமாக கொண்டுள்ளதாக ஈரான் செய்தி ஊடகம் தஸ்னிம் தகவல் வெளியிட்டது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்த. ஸ்காட்லாந்து விளையாட்டாளர் ஜான் மெக்னின் தமது அணி அப்போட்டியின் தகுதிச் சுற்றில் முதல் முறையாக பங்கெடுக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 28 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் களம் காணும் அவனி முன்னதாக ஹெய்தியை 1-1 சொல்லியம் என வீழ்த்தியது. ஆஸ்டன் விலா ஆட்டக்காரரான அவர் அடித்த ஒற்றை கோல் ஸ்காட்லாந்துக்கு அந்த வெற்றியை பெற்றுத்தந்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் காய்ச்சல்ல இருப்பீங்களே? ஆமா, சமூக ஊடகங்கள்லாம் பார்த்தாலே தெரியுது, சிலர் நாளைக்கு திங்கக்கிழமை அப்படின்ற காய்ச்சல்ல இருப்பீங்க, சிலர் பலர் உலக கிண்ண காய்ச்சல்ல இருக்காங்க. அதாவது என்னென்ன ஆட்டங்கள் ஒளியேறி கொண்டிருக்கின்றன, என்னென்ன ஆட்டங்களை கண்டு கழிக்கலாம் அப்படின்னு நிறைய திட்டங்கள்ல இருப்பாங்க. எந்த காய்ச்சலா இருந்தாலும் சரி, இன்று காற்றின் மொழியில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே மருந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இதமான பாடல்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசை, அதோட கல்லூரி நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, இன்று உலக கிண்ணத்தை பற்றிய ஒரு முன்னோட்ட நிகழ்ச்சியாகவும் கல்லூரி இன்று அமைய போகின்றது. அதோடு நிறைய சுவாரஸ்யமான அங்கங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்று காற்றின் மொழியில் நள்ளிரவு 12 வரைக்கும் உங்களோடு பயணிக்க நான் பிரவீன் குமார். தொடக்க பாடலை உற்சாகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால அனிருத் கொண்டு வராரு, கேட்கலாம். இதோ

0: அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் 8:41. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் 8:41.

காற்றின் மொழியில் தெலுங்கு திரைசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரிங்க, இந்த சமூக மையங்கள்லாம் இருக்குல்ல, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதாவது நம்ம நாட்டில் எல்லா இனத்தவரும் ஒன்று கூடி நட்பாக சில நற்சேவைகள்லாம் செய்வாங்க. அதோடு நிறைய பொழுதுபோக்கு நடவடிக்கைகள், நல்ல நல்ல நடவடிக்கைகள்லாம் வந்து அவங்களுக்காக ஏற்பாடு செய்யப்படும் இடம், எல்லாரும் ஒன்று கூடும் இடம் இந்த சமூக மையங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதிகாரபூர்வமற்ற ஒரு சமூக மையம் இருக்கு. அதாவது என்னன்னா, இந்த 24 மணி நேர உணவகங்கள், அதுவும் இல்லாமல் இந்த உலக கண்ண போட்டிகள்லாம் நடந்தேறிட்டு இருக்கு இல்லையா, சிலருக்கெல்லாம் வீட்டில் இந்த ஆட்டங்களை பார்த்து கண்டு கழிப்பதை விட இந்த மாதிரியான 24 மணி நேர உணவகங்களில் பார்ப்பது தான் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய திரையில பார்க்கலாம், நண்பர்கள் கூட பார்க்கலாம், அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம ஆதரவு தெரிவிக்கின்ற அணிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கும் நிறைய பேர் அங்கே இருப்பாங்க இல்லையா, அதனாலேயே இந்த மாதிரி உணவகங்களில் இந்த ஆட்டங்களை கண்டு கழிப்பதை நிறைய பேர் விரும்புவாங்க. அடுத்த ஒரு மாதத்திற்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய உணவகங்களில், அதுவும் முக்கியமா இந்த அதிகாலை நேரத்தில் பார்த்தோம்னா கூட்டம் நிரம்பி வழிய போகின்றது. உற்சாகமான ஒரு மாதமா இருக்க போது இல்லையா அடுத்து வரக்கூடிய ஒரு மாதம். அதனால அடுத்த பாடலும் உற்சாகமாகவே வருகின்றது. டபிடி டிபிடி தமன் கொண்டு வராரு இதோ.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். உலகமே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண கார்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொன்னீங்க போல, இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. சரி, நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன். அது சரி. ரா ராத்திரி பத்து மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்க. யாரோ இரவு ஏழு மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்கேன். சும்மா சாப்பிடறப்பலே கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறது. நாளைக்கு பாத்துக்கிறேன்.
1: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சே. இது இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு பின்னலப்பா.

அந்தே சுந்தர நிக்கி அப்படின்ற திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோம். சமீபத்தில் தான் இந்த திரைப்படம் வெளியாகி 4 வருடங்கள் நிறைவு பெற்று நிறைய பதிவுகள் இதை பற்றி சமூக ஊடகங்கள்ல வெளிவந்த போது பெரிய வெற்றியை பெறாவிட்டாலும் பின் நாட்களில் வந்து ரசிகர்கள் மத்தியில் அவங்க மனதில் இடம் பிடித்த ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் இருந்தது. சரிங்க, இப்ப சமீபத்தில் வெளிவந்த பெட்டி திரைப்படத்தோட வெற்றி விழா ஹைதராபாத்தில் நடைபெற்றுள்ளது. அதுல இந்த திரைப்படத்தின் இயக்குனர் புச்சி பாபு சனா, அடுத்து மகேஷ் பாபு இருக்கார் இல்லையா, நடிகர் மகேஷ் பாபு, அவரை வைத்து ஒரு திரைப்படம் இயக்கவிருக்கின்றாரா அப்படின்ற கேள்வி அவர்கிட்ட கேட்கப்பட்டது. அவர் வந்து அதற்கு ஆமானும் சொல்லல இல்லைன்னு சொல்லல. ஆனா வந்து தெலுங்கு சினிமா வட்டாரத்துல கண்டிப்பா அவரோடு தான் அடுத்த ஒரு திரைப்படம் இயக்க உள்ளார் அப்படின்ற தகவல்களும் வெளிவந்த வண்ணமாக உள்ளன. ஏன்னு பார்த்தோம்னா, இப்ப நடிகர் மகேஷ் பாபு இயக்குனர் எஸ் எஸ் ராஜமௌலி அவருடைய இயக்கத்தில் வாரணாசி அப்படின்ற அந்த மிகப்பெரிய ஒரு திரைப்படத்தில் நடித்து வர்றார் இல்லையா, இதன் பிறகும் வந்து ஒரு புராண கதை சம்பந்தப்பட்ட திரைப்படத்தில் தான் நடிக்க உள்ளார். அந்த திரைப்படத்தை தான் பூச்சி பாபு சனா இயக்க உள்ளார் அப்படின்ற தகவலும் வெளிவந்துள்ளது. இப்பெல்லாம் அந்த புராண கதைகள் அதை மையப்படுத்தி திரைப்படங்கள் வெளிவருவது வந்து ரொம்ப சகஜமாயிருச்சு. நிறைய திரைப்படங்கள் வெளிவருது, ஆனா இந்த திரைப்படங்கள் இயக்குனர்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அதனால வந்து அவங்களுடைய அந்த பார்வையில் இந்த திரைப்படங்கள் எப்படி வரவுள்ளது, எப்படி இருக்கும் அந்த அனுபவம், அதை பார்க்க தான் ரசிகர்கள் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாடல் நடிகர் மகேஷ் பாபு அவர் நடித்த ஆகடு அப்படின்ற திரைப்படத்திலிருந்தே ஸ்ருதி ஹாசன் மற்றும் சிம்ஹா கொண்டு வராங்க இது.

தமிழ்நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

நாளைக்கு எல்லாரும் வேலைக்கு போகணும், இதுதான் டைம் டு பார்ட்டியா அப்படின்னு கேக்குறீங்களா? சரிங்க, அடுத்த வாரம் இந்த நேரம்லாம் பார்த்தோம்னா எல்லாரும் உங்க வீடுகள்ல தந்தையர் தினத்தை ரொம்ப சிறப்பா கொண்டாடிட்டு இருப்பீங்க இல்லையா? எல்லாரும் பரிசுகள் வாங்கிட்டீங்களா உங்க தந்தைகளுக்கு? ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மறதி இருக்கும், அதனால உங்ககிட்ட ஞாபகப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஆனாங்க நிறைய நாடுகள்ல வேறு வேறு நாட்கள்ல தான் வந்து இந்த தந்தையர் தினம் கொண்டாடுவாங்களாம். இன்றைக்கு கூட சில நாடுகள்ல கொண்டாடுறாங்க. இந்த வேறு வேறு நாடுகள்னு சொன்னல, அதுல முக்கியமா வந்து இந்த தைவானில் கொண்டாடப்படுகின்ற தந்தையர் தினம், அந்த தந்தையர் தினம் அன்றைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்றதே ஒரு தனி சிறப்பு. எப்ப கொண்டாடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம். ஏன் இந்த நாள்ல கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம்னா அவங்க மொழியில 8 அப்படின்ற வார்த்தையை பா அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆக 8 அப்படின்னா பாபா. குழந்தைகள்லாம் அவங்க தந்தைகளை பாப்பா பாப்பான்னு கூப்பிடுவாங்க தெரியுமா, பாபா பாபான்னு நிறைய குழந்தைகள். அதே மாதிரி ஒழிக்கின்றதுனால அந்த நாள்ல வந்து அவங்க கொண்டாடுவாங்களாம். எது எப்படியோ அடுத்த வாரம் நம்மளாம் கொண்டாட போகின்றோம். எல்லா கொண்டாட்டங்களும் ரொம்ப சிறப்பா அமையட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்த பாடல் சிலம்பரசன் மற்றும் சுசித்ரா கொண்டு வராங்க, டைமண்ட் கேர்ள். இதோ

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏய் என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: நீதி கருணை மடாணி அரசாங்கத்தின் மையப்புள்ளியாக இருக்க வேண்டும் பிரதமர் வலியுறுத்தல். மலேசியாவும் உஸ்பெகிஸ்தானும் வேளாண் துறையில் வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்த உறுதி. வணக்கம், சலாம் மலேசியா மடாணி. மலேசிய வானொலியின் இரவு 9 முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். அரசாங்கத்தின் ஒவ்வொரு முடிவு கொள்கையின் அடித்தளமாக நீதி கருணையே இருக்க வேண்டும். இதுவே மேம்பாடு பொருளாதார வளர்ச்சியின் பலனை அனைத்து மக்களும் நியாயமான முறையில் அனுபவிப்பதை உறுதி செய்யும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். உதவி தேவைப்படும் மக்களுக்கு பலன்கள் நியாயமாக பகிரப்படவில்லை என்றால் பொருளாதார மேம்பாட்டின் பலன் அர்த்தமற்றதாகிவிடும். அரசாங்கத்தின் ஒவ்வொரு நடவடிக்கையின் பெரும் பகுதி மக்கள் நலனை சார்ந்தே இருக்க வேண்டும். இது நாட்டின் மேம்பாட்டின் தூணாய் திகழும் சமூக நீதி இலக்குக்கு ஏற்ப அமையும். இந்நிலையில் நீதி என்பது அனைவரையும் ஒரே விதத்தில் நடத்துவது என்பதல்ல, மாறாக மக்களின் தேவை நிலை அறிந்து இலக்கிடப்பட்ட முறையில் உதவிகளை வழங்குவதே ஆகும் என அவர் கூறினார். புத்ரஜயா தொழில்முறை கூட்டுறவு நிறுவனத்தின் 10th பொதுக்கூட்டத்தை தொடக்கி வைத்து டாக்டர் ஸ்ரீ அன்வார் இவ்வாறு வலியுறுத்தினார். மலேசியாவும் உஸ்பெகிஸ்தானும் வேளாண் உணவு துறைகளில் வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்த ஒப்புக் கொண்டுள்ளன. மீன் வளர்ப்பு, நிலையான நீர்ப்பாசன தொழில்நுட்பம், ஆராய்ச்சி மேம்பாடு R&D ஆகியவற்றை இது உள்ளடக்கியுள்ளது என வேளாண் உணவு பாதுகாப்பு அமைச்சு அறிக்கை வாயிலாக கூறியது. அமைச்சர் டாக்டர் முகமது சாபுவுக்கும் அவரின் உஸ்பெகிஸ்தான் சகா இப்ராஹிம் அப்துல் ரஹ்மானுடன் தஷ்கெட்டில் நேற்று நடைபெற்ற இருவழி சந்திப்பில் இந்த கடப்பாடு எட்டப்பட்டது. அதோடு அவ்விரு தலைவர்களும் உணவு பாதுகாப்பு, இருநாட்டு வேளாண் உற்பத்தி ஆற்றலை மேம்படுத்த வியூக தொழில்நுட்ப பயன்பாடு குறித்தும் பேசினர். மலேசியா உஸ்பெகிஸ்தானுக்கு இடையிலான வேளாண் உணவு வர்த்தகம் கடந்த ஆண்டு 338.48 மில்லியன் ரிங்கிட்டாக பதிவாகியுள்ளது என அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருக்கூர்த்தி தொழில்நுட்பம் மாணவர்களின் கவனத்தை அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் ஸ்டெம் பாடத்தின் மீது ஈர்க்கும் தனித்துவத்தை கொண்டுள்ளதாக அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க அமைச்சர் டாக்டர் சான் லீ காங் தெரிவித்தார். திருக்கூர்த்தியை அடிப்படையாக கொண்ட கற்றல் அணுகுமுறை ஆர்வத்தை தூண்டும் வகையில் உள்ளதால் அது ஸ்டெம் பாடங்களை மாணவர்களுக்கு எளிதாக்குகிறது. இது அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்பான அறிவை வளர்க்க அவர்களை ஊக்குவிப்பதாக அவர் விவரித்தார். காத்தோயாங் தோட்ட தமிழ் பள்ளியில் நேற்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும் திருக்கூர்தி வகுப்பு அரசாங்கம், தொழில்துறை, சமூகம், கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பையும் பெறும் என அமைச்சர் தனது நம்பிக்கையை வெளியிட்டார். 2021 முதல் கடந்த மே மாதம் வரை நாடு முழுவதும் மொத்தம் 76,361 வனவிலங்கு சம்பந்தப்பட்ட புகார்கள் பதிவு செய்யப்பட்டன. இதனால் 58.7 மில்லியன் ரிங்கிட் வரையிலான இழப்பு மதிப்பிடப்பட்டுள்ளதாக இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர்த்தூர் ஜோசப் கூறுப் தெரிவித்தார். அதில் 9,063 புகார்கள் ஜொஹூரில் பதிவு செய்யப்பட்டதாகவும் அது 7.5 மில்லியன் ரிங்கிட் இழப்பை உட்படுத்தியதாகவும் அவர் கூறினார். இதுபோன்ற நெருக்கடிக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும், ஏனெனில் இது விவசாய பயிர்களை அழிவதற்கும் சொத்துக்களை சேதம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் காயங்களையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் நேற்று ஜொஹோர் யானைகள் சரணாலய மையத்தில் பேசும்போது குறிப்பிட்டார். தேசிய நிலைத்தன்மை நிரலை முன்னெடுத்துச் செல்ல அரசாங்கம், தொண்டு நிறுவனங்கள், சுற்றுச்சூழல் கழகங்கள், சமூகத்துக்கு இடையிலான ஒத்துழைப்பு முக்கியமானதாக உள்ளது. சுற்றுச்சூழல் சவால்களை அடையாளம் காண சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களின் ஈடுபாட்டினையும் உள்ளடக்கிய அணுகல் தேவைப்படுவதாக இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை துணை அமைச்சர் சயீத் இப்ராஹிம் சைட்னோ கூறினார். தேசிய கொள்கைகளும் முனைப்புகளும் முக்கிய பங்கு வகித்தாலும் நிலைத்தன்மை சார் பழக்க வழக்கங்கள் அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக மாறினால் மட்டுமே நீடித்த மாற்றங்கள் நிகழும் என அவர் அறிக்கை வாயிலாக கூறினார். சைம் டாபி அறவாரியம் ஏற்பாட்டிலான உலக சுற்றுச்சூழல் தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் சயீத் இப்ராஹிம் சைட்னோ இவ்வாறு கூறினார். திரங்கானுவை தவிர நாட்டின் பிற அனைத்து மாநிலங்களிலும் கோலாலம்பூரிலும் இன்றிரவு 9 வரையில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய அடைமழை பெய்யும் என மலேசிய வானிலை ஆய்வு மையம் மெட் மலேசியா எச்சரித்துள்ளது. பர்லீஸ், பினாங்கு, பேரா மற்றும் கோலாலம்பூரில் மோசமான வானிலையாக இருக்கும் என அந்நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது. 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி. 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சத்து போலா சத்து துனியா.
0: அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே கையெழுத்தாக உள்ள அமைதி ஒப்பந்தத்திற்கு முன்னதாக வட்டாரத்தின் தற்போதைய முன்னேற்றங்கள் குறித்து விவாதிப்பதற்காக பாகிஸ்தான், எகிப்தின் உயர்நிலை தூதர்கள் கடந்த 24 மணி நேரத்திற்குள் இருமுறை தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர். பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷாக் டார் தனது எகிப்திய சகா பதார் அப்டெல்லாத்தியுடன் வாஷிங்டனுக்கும் தெஹரானுக்கும் இடையே ஏற்படக்கூடிய சாத்தியமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து விவாதித்துள்ளனர். இந்த நேர்மறையான ஒப்பந்தம் வட்டாரத்தில் நீடித்த அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் நிலைத்தன்மைக்கும் பங்களிக்கும் என்று அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். முன்னதாக ஈரானுடனான ஒப்பந்தம் கூடிய விரைவில் கையெழுத்தாக திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் ஹார்முஸ் நீரிணை மீண்டும் அனைவருக்கும் திறக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தார். தென்கொரியாவும் சவுதி அரேபியாவும் ஆற்றல் வளத்தொழிலில் ஒத்துழைப்பை எட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இதில் கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயுவுடன் அத்தொழில் துறையில் புத்தாக்கத்தை கொண்டுவர செயற்கை நுண்ணறிவு AI, இலக்கவியல் தொழில்நுட்ப பயன்பாடு அடங்கும் என தென்கொரிய தொழில்துறை அமைச்சர் கிம் ஜோங் குவான் கூறினார். பன்னாட்டு விநியோக சங்கிலியில் ஏற்பட்ட பதற்ற நிலைக்கு மத்தியில் அவர் தமது சவுதி அரேபிய சகா அப்துல் அசீஸ் பில் சல்மானுடன் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இது அவ்விரு நாடுகளுக்கும் இடையே முக்கிய எரிசக்தி வளங்களின் விநியோகத்தில் நீண்டகால ஒத்துழைப்புக்கான ஒரு கட்டமைப்பை நிறுவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்திய அந்நாட்டு மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கான குடியேற்ற எதிர்ப்பு பரிந்துரையை மக்கள் வாக்களிப்பின் மூலம் நிராகரித்துள்ளனர். சுமார் 55 விழுக்காட்டு மக்கள் இந்த திட்டத்திற்கு எதிராக வாக்களித்துள்ளதாக GFS பர்ன் நிறுவனம் வெளியிட்ட ஆரம்பகட்ட கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இப்பரிந்துரை ஏற்கப்பட்டால் அது நாட்டின் பொருளாதாரத்திற்கும் ஐரோப்பிய ஒன்றிய உறவுக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தும் என எச்சரிக்கப்பட்டிருந்தது. 9.1 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட இந்த பணக்கார நாடு 2050 ஆண்டிற்கு முன்னர் 10 மில்லியன் மக்கள் தொகையை தாண்டுவதை தடுக்க இந்த குடியேற்ற எதிர்ப்பு பரிந்துரை முன்மொழியப்பட்டது. ரஷ்யாவின் கிராஸ் நோயார்க்ஸ் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள காட்டு தீ கடந்த 24 மணி நேரத்தில் 30,000 ஹெக்டருக்கும் அதிகமாக பரவியுள்ளதாக மாவட்ட வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கு முந்தைய நாளை காட்டிலும் இன்று காலை நிலவரப்படி அவட்டாரம் முழுவதும் மொத்தம் 30,306.6 ஹெக்டர் பரப்பளவில் 97 காட்டு தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. எனினும் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு எந்தவொரு நேரடி அச்சுறுத்தலும் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே இந்த காட்டு தீ சைபீரியா வட்டாரத்தின் 7 மாவட்டங்களுக்கும் பரவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. ஸ்காட்லாந்து விளையாட்டாளர் ஜான் மெக்கெயின் தமது அணி அப்போட்டியின் தகுதிச் சுற்றில் முதல் முறையாக பங்கெடுக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 28 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் களம் காணும் அவணி முன்னதாக ஹெய்தியை 1-0 என வீழ்த்தியது. ஆஸ்டன் விலா ஆட்டக்காரருமான அவர் அடித்த ஒற்றை கோல் ஸ்காட்லாந்துக்கு அந்த வெற்றியை பெற்றுத்தந்தது. 1996 முதல் அவணி எந்தவொரு மிகப்பெரும் போட்டியிலும் வெற்றி பெறாத நிலையில் இறுதியாக 1990 உலக கிண்ணத்தில் ஸ்வீடனை வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பின் தற்போது ஹெய்திக்கு எதிராக இந்த வெற்றியை ஸ்காட்லாந்து அடைந்துள்ளது. நீதி கருணை மடானி அரசாங்கத்தின் மையப்புள்ளியாக இருக்க வேண்டும் பிரதமர் வலியுறுத்தல். மலேசியாவும் உஸ்பெகிஸ்தானும் வேளாண் துறையில் வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்த உறுதி. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 2008 ஆண்டு இன்றைய நாளில் கிழக்கு கரை பொருளாதார வட்டாரம் ECER மன்றத்தையும் ECER ஊக்குவிப்பு திட்டத்தையும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அப்துல்லா அகமது பதாவி குவாலா திரங்கானு மலேசிய பல்கலைக்கழகத்தில் அதிகாரப்படியாக தொடக்கி வைத்தார். ECER தலைவராக நியமிக்கப்பட்டிருந்த அவர் தொடக்க விழாவுக்கு முன் நடைபெற்ற மன்றத்தின் முதல் கூட்டத்துக்கு தலைமையேற்றார். அவருடன் இந்த மன்றத்தில் திரங்கானு மந்திரி பசா டாக்டர் அகமது சாஹிப், கிளாந்தான் மந்திரி பசா டாக்டர் நிக் அப்துல் அசீஸ் நிக்மாட், பஹாங் மந்திரி பசா டாக்டர் ஸ்ரீ அட்னான் யாக்கோப், ஜோஹோர் மந்திரி பசார் டாக்டர் அப்துல் கனி ஒத்மான், அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ முகமது சீடேக் அசான் ஆகியோரும் இடம்பெற்றிருந்தனர். சுற்றுலா நிறுவனங்களுக்கு 10 ஆண்டு வரையிலான வரி விலக்கு, மேம்பாடு நிலத்துக்கான முத்திரை வரி விலக்கு, மூலப்பொருள் உதிரி பாகங்கள் இயந்திரங்கள் ஆகியவற்றுக்கான இறக்குமதி வரி, சாலை வரி விலக்களிப்பு ஆகியவை அறிவிக்கப்பட்ட ஊக்குவிப்புகளுள் அடங்கும். இந்த ஊக்குவிப்புகள் ECER வட்டாரத்தில் முதலீடுகளை ஈர்த்து தொழில் வளர்ச்சியையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் விரைவுபடுத்தும் நோக்கத்துடன் அறிவிக்கப்பட்டன.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் இரவு மணி 9:00.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்னலுஃபம் நேயர்களே, மீண்டும் இன்று இமாமை கேட்போம் ஈமானை வளர்ப்போம் எனும் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இன்றும் நேயர்களின் கேள்விகளுக்கு பதிலுரைக்க உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்களை நாம் சந்திக்க உள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து உஸ்தாஸ்.
2: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நல்லதுங்க உஸ்தாஸ், இன்று ஜோஹோபருவை சேர்ந்த ஆதம் மாலிக் அவர்கள் ஒரு கேள்வி அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மவுத்து ஏற்பட்டுச்சுன்னா அதை பின்தொடர்ந்து அவங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களில் நம்ம ஈடுபட்டு அந்த மையத்தை அடக்கம் பண்ணுற வரைக்கும் நம்ம அவங்களுக்காக அந்த நிகழ்வுல கலந்து மையத்துக்காக துவா செய்து வர்றது வந்து ஒரு கடமையாக இருக்கு ஒவ்வொரு முஸ்லீம் மேலும். அப்படி இருக்கும்போது சில நேரங்களில் சில மவுத்து வீடுகளுக்கு போகும்போது சில பேர் வந்து நீங்களாம் வராதிங்க, உள்ளே வராதிங்க, பெண்கள் மையத்தாக இருக்கும்போது ஆண்கள்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்களே, இந்த நிலைப்பாடு எப்படி பார்க்கப்படுது மார்க்கத்தில்?
2: அதாவது ஜனாசாக்கள், அது ஆண் மையத்தாக இருந்தாலும் சரி பெண் மையத்தாக இருந்தாலும் சரி, அதை ஜனாசாவை நம்ம பார்க்கலாமா பார்க்க கூடாதா என்ற ஒரு கேள்வி இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது.
1: சரி,
2: நம்ம உலகத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹ்வுத்தாலா மனிதர்களை அல்லாஹ்வுத்தாலா பிறக்கும் போது நல்ல நிலையிலே ஒரு சிறப்பான நிலையில தான் பிறக்க வைக்கின்றான். அதே போல வந்து இறக்கும் போதும் கூட அந்த ஜனாசாவை இறந்தவருடைய உடலை வந்து முறையான முறையில் அடக்கம் செய்வதற்கான வழிமுறைகளை எல்லாம் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ்வுத்தாலா நமக்கு காட்டி தந்திருக்கின்றான்.
1: சரி,
2: அந்த வகையில் உலகத்தில் நம்ம வாழக்கூடிய நாம்கள் பெரும்பாலும் ஆண்களும் பெண்களும் பற்றி குர்ஆன்ல சொல்லும்போது அல்லாஹ்வுத்தாலா திருமறையில் குறிப்பிடுகின்றான், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் தமது பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம்.
1: சரி,
2: இந்த விஷயத்துல என்ன சொன்னா, நீங்க வந்து ஆண்களே பெண்களை பார்க்காதீங்க, பெண்கள் ஆண்களை பார்க்காதீங்க, அல்லாஹ்வுத்தாலா இந்த வசனத்துல நமக்கு வந்து குறிப்பிடுகின்றான்.
1: சரி,
2: அதே போல நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, எதேச்சையாக அந்நிய பெண் மீது பார்வை விழுவதை பற்றி சாபி கேட்கிறாங்க.
1: சரி,
2: அப்ப சொல்றாங்க, எனது பார்வையை உடனடியாக திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டாங்க அப்படின்ற செய்தி ஜரீர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அறிக்கக்கூடிய செய்தி முஸ்லீம் ஷரீஃபிலையும் திருமிதி அபூ தாவூத் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
1: சரி,
2: அடுத்து அதே போல அலி ரதியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றாங்க, அலியே எதிர்பாராத நிலையில் அந்நிய பெண்ணை பார்க்க நேரிட்டால் மீண்டும் பார்க்காதே, ஏனென்று சொன்னா முதல் பார்வை உனக்கு அனுமதிக்கப்பட்டது,
1: சரி,
2: இரண்டாவது பார்வை அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு சொன்ன செய்தியும் கூட திருமிஜி அபுதாவுத் கிரந்தத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற.
1: சரி,
2: ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க சொல்றாங்க என்னன்னு சொன்னா, உம்மு சலாமா ரதியல்லாஹு அவங்க அறிக்கக்கூடிய அதீஸ் வருகின்ற திருமீதியில, நானும் மைமுனா ரதியல்லாஹு நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்த போது உம்மி மக்தூம் ரதியல்லாஹு அவங்க வராங்க.
1: சரி,
2: அப்ப ஹிஜாப் சம்பந்தமான கட்டளை வந்து வந்துருச்சு அந்த சந்தர்ப்பத்துல.
1: சரி,
2: அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ரெண்டு பத்தியும் நீங்க ரெண்டு பேரும் மறைந்து நில்லு வாழக்கூடிய காலங்களிலேயே ஆணை பெண்ணை பார்ப்பது, பெண்ணை ஆணை பார்ப்பது மார்க்கம் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நாம தெரிஞ்சு வச்சிருக்கோம். எதிரில வரக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு தெரிஞ்சா முதல் பார்வையை பார்த்தோம், நம்ம பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொள்ளணும் மார்க்க நம்ம கட்டளையிட்டு இருக்கின்றது.
1: சரி,
2: அல்லாத நிலையில நமக்கு வந்துட்டு ஒரு நிர்பந்தமான நிலையில ஒரு மருத்துவரை போய் பார்க்கிறோம், அப்ப பெண் மருத்துவரா இருக்கிறாங்க, வேற வழியில நம்முடைய நோயை பற்றி அவங்க சொல்ல வேண்டி இருக்கின்றது, அவங்க முகத்தை பார்த்தான் சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது.
1: சரி,
2: அதே போல சில நேரங்கள்ல வேலை நிமித்தமான போகக்கூடிய இடங்கள்ல அரசாங்க அலுவலகங்கள்ல நிறைய பெண்கள் தான் வேலை செய்யறாங்க, அப்ப அந்த நேரத்தில் அவங்கள முகத்தை பார்த்தா பேச வேண்டி இருக்கின்றது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில மார்க்கம் இதற்கு அனுமதி அளித்திருக்கின்றது. அல்லாத நிலையிலே ஆண்கள் பெண்களை பார்ப்பதையும் பெண்கள் ஆண்களை பார்ப்பதும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம எல்லாம் அறிந்து வச்சிருக்கின்றோம்.
1: சரி,
2: இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தில் என்ன கேள்வின்னு சொன்னா, ஜனாசா இறந்து போயிட்டாங்களே இவங்களுடைய கடைசி நேரமாச்சே அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா பார்க்க கூடாதா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. அதே போல நீங்க சொன்ன மாதிரி அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து மார்க்கத்தை விளக்கம் தெரிஞ்சவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவங்க அந்த மாதிரி நீங்க வந்து வெளியே போங்க ஆண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஜனாசாவை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தோம் சொன்ன, அது வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான், சில நேரங்களில் தவிர்க்க முடியாத நிலை அங்க இருக்கின்றது. இன்னைக்கு ஏன்னா இந்த ஜனாசா வந்து பெண் ஜனாசாவா இருந்தாலும் கூடியும் சில நேரங்களில் வந்துட்டு அந்த பெண் ஜனாசாவை தூக்கிட்டு போறது ஆண்கள் தான் தூக்கி கொண்டு வைக்கணும், பெண்களால் தூக்கிட்டு போய் வைக்க முடியாது, ஆண்கள் குளிப்பாட்டு வரைக்கும் எடுத்துக்கொண்டு வைப்பாங்க. அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலையில மகரமானவங்க தான் அதை செய்யணும்.
1: அது ஜனாசாவா இருந்தாலும் ஜனாசாவுக்கும் அவுரத் இருக்கு.
2: ஆமா, அவுரத் இருக்குன்றது. ஏன்னா ஜனாசாக்கு என்று சொல்லி தனிப்பட்ட சட்டம் என்று சொல்லப்படவில்லை. இந்த மாதிரி பார்க்கலாமா பார்க்க கூடாதுன்னா. ஆனால் உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எப்படி நம்ம உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல என்ன சட்டமோ அந்த சட்டம் தான் ஜனாசாவுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில அந்த மாதிரி அவங்க தான் அதை வந்து முயற்சி செஞ்சு எடுத்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு இந்த ஜனாசாவா பார்க்கலாமா பார்க்க கூடாதான்னு சொன்னாக்கா, மகரமானவர்கள் பார்ப்பதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. மகரம் இல்லாதவர்கள் அவங்களுக்கு பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அது மார்க்கத்தில் உண்மையிலேயே வந்து தடுக்கப்பட்ட விஷயம் தான்.
1: சரி,
2: அவங்கள வந்து பார்க்க கூடாது. அதனால வந்து போகலாம், போய் வெளியிலே கலந்து கொண்டு வந்துடணும். ஆனா ஜனாசா தொழுகையில பிரச்சனை இல்லை. ஏன்னா ஜனாசா தொழுகையில முழுமையா மூடப்பட்டிருக்கும், கஃபன் பண்ணிருப்பாங்க. ஜனாசா பெரும்பாலும் பார்த்தோம்னாக்கா அந்த ஜனாசால வந்து மோசம் மூடி வச்சிருப்பாங்க, துணியை போட்டு மூடி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிதான் நம்ம மூடி வைக்கணும். பிகல் பெருமானா செல்லதாவுடைய காலத்திலும் கூட ரசூலுல்லா வந்து முகத்தை மூடிதான் வச்சிருந்தாங்க. இறந்த பிறப்பாது அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு முகத்தை திறந்து பார்த்துட்டு அப்புறம் தான் அழுதார்கள் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயத்த நம்ம பார்க்கணும். புகாரி ஷெரீஃபில பதிவு நெருங்கிய உறவினர்கள் பார்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு, அனுமதி வழங்கி இருக்கின்றார்கள். அல்லாத நிலையிலே மற்றவங்க வந்து இந்த மாதிரி போய் ஜனாசாவை பார்க்கறதுங்கிறது மார்க்கம் தடுக்கப்பட்டிருக்கு. அதனால வந்து இந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கணும்.
1: சரிங்க சார். ஆனா ஆண்களுடைய ஜனாசா இருக்கும் போது நிறைய பெண்கள் அங்க சுத்தி அவங்க கூட அந்த ஜனாசாவை பார்க்க வராங்க, ஜியாரத்து செய்யறாங்க இல்லையா. அவங்க கூட வரக்கூடிய பெண்கள் இருப்பாங்க, அவங்க சுத்தி அங்க ஜனாசாவை சுத்தி உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில ஆண்கள் ஜனாசாவுக்கும் இது கூடுமா இந்த சட்டம்?
2: அல்ஹம்து, அதாவது பெண்களுக்கு எப்படி ஆண்கள் பார்க்க கூடாது, அதே போலதான் பெண் ஆண்களுடைய ஜனாதான் பெண்கள் பார்க்க கூடாது.
1: சரி.
2: ஏன்னா அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா, ஈமான் கொண்ட ஆண்களும் பெண்களும் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் அப்படின்னு
1: சொன்னாங்க.
2: இருந்தாலும் அந்த நேரத்துல ஒரு தப்பான எண்ணமோ அதெல்லாம் ஏற்பட போகக்கூடியது இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி ஃபித்னாக்கள் வராமல் இருப்பதற்காக அந்த பெண்கள் என்ன செய்யணும் சொன்னா, அவங்க மகரமானவங்க அவங்க நெருக்கமானவங்க தான் அங்க இருக்கணும் தவிர மத்தவங்க எல்லாம் என்ன செய்யணும், அவங்க வெளியே போயிடணும், அங்க இருக்கக்கூடாது. இதான் மார்க்குடைய சட்டமா இருக்கின்றது. ஆக அந்த வகையில வந்துட்டு நம்ம தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அவங்க அவங்க என்ன செய்யணும் சொன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி அந்நிய ஜனாசாக்களை நாம வந்து போய் முகத்தை பார்க்காம ஜியாரத் என்ற அடிப்படையில போய் அந்த குடும்பத்தார்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு வர்றது, அந்த ஜனாசா தொழுகையில கலந்து கொள்வது, கபர் வரைக்கும் போறது, இதனுடைய நன்மைகளை எல்லாம் அடைந்து கொள்வதற்கு நம்ம செய்யலாம் இன்ஷால்லாஹ்.
1: சரிங்க சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வந்து சில நேரங்கள் ஜனாசா வீடுகள்ல வந்து வெறுமனே அமர்ந்து இருக்காம சில சூறாக்களை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபாத்திஹா, யாசின் இது மாதிரி எல்லாம் ஓதி இறந்த நிலைப்பாடு
2: ஓதுங்க ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் பாவம் மன்னிப்பு தேடுவீராக அப்படின்னு அல்லாஹ் தஆலா நமக்கு வலியுறுத்துகிறான். நாம செய்யக்கூடிய துவா இறந்து போனவர்களுக்கு பலன் அளிக்கும் என்பது அல்லாஹ் கேட்க சொல்றான். அதே போல நம்முடைய செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக அவர்களுக்கு நாம கொடுக்கும் போதும் கேட்டுதான் துவா செய்யறோம், யாசின் ஓதி துவா செய்யறோம். அதனால அவருக்கு வந்து அதனுடைய பலன் நிச்சயமா கிடைக்கும் என்பதை நான் பாக்குறோம். அது மட்டும் இல்லாம நபிகள் பெருமானா சொல்றாங்க, இக்ரா ஹூ யாசின் அலா மௌத்திக்கும் சொல்றாங்க. அதாவது நீங்க யாசின் ஓதுங்க மௌத்தானவங்களுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஹதீஸ் அபுதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பாக்குறோம்.
1: சரி
2: சரி, இந்த நன்மைகள் கிடைக்குமா கிடைக்காதான்ற விஷயத்தை பார்க்கும்போது கூட நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு ஒரு கபர் வழியா போறாங்க.
1: சரி,
2: ரெண்டு கபர் வேதனை செய்யப்பட்டிருக்கிறத பாக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு கபராளிகளும் வேதனை செய்யப்படுகிறாங்க, இவங்க பெரிய பாவம் எல்லாம் ஒண்ணும் செய்யல. என்ன ஒன்று வந்து திருநீர் கழித்து அவர் வந்து முறையான முறையில வந்து சுத்தம் செய்யாதவர் அப்படின்னு வருது. இன்னொருத்தர் வந்துட்டு புறம் பேசியவர் அப்படின்னு வருது. என்ன செய்யறாங்கன்னாக்கா பேரிச்சம்பளம் மர காட்டையை எடுத்து என்ன செய்யறாங்க அதோடைய அந்த மட்டையை ரெண்டா பிளந்து ரெண்டு கபர்களையும் வைக்கிறாங்க. அப்ப சாபாக்கள் கேட்கிறாங்க யார சொல்லா இது எதுக்காக செய்யுங்க கேட்கும்போது இந்த மட்டை காயும் வரைக்கும் இவருடைய வேதனைகள் குறைக்கப்படலாம் அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
1: சரி,
2: அப்ப அந்த மட்டையில என்ன இருக்குதுன்னு நம்ம நினைக்கலாம், பேரிச்சம்பளம் பட்டை தானே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றானாக்கா ஏழு வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ளவர்களும் அவனை துதி செய்து கொண்டிருக்கின்றார்கள், தஸ்பி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் அவன் புகழை கொண்டு துதி செய்யாத பொருள் எதுவுமே இல்லை அந்த உலகத்தில். அவனுடைய படைப்புல அவங்க திக்ரு செய்யறதோ தஸ்பி செய்யறதோ நீங்க உணர்ந்து கொள்ள மாட்டீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான்.
1: சரி,
2: மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் போது அலம் தர அன்னல்லாஹ யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வதையிரு வஸாஃபாத் என்று குறிப்பிடுகிறான். குல்லு கட் அலிம ஸலாத்தஹு வதஸ்பீஹு வல்லாஹு அலீமுன் பிமா தஃஅலூன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது என்னன்னாக்கா நவீ நீ பார்க்கலையா வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையும் மின்னிலே பறக்கக்கூடிய பறவைகள் இறக்கை விரித்து பறந்தவண்ணம் நிச்சயமாக அதை என்ன செய்தான் அல்லாஹ்வை தஸ்பி செய்து, அது மட்டுமல்ல ஒவ்வொன்றும் தன் தொழுகையையும் அல்லாஹ்வை தஸ்பி செய்யும் வழியையும் திட்டமாக அறிந்து இருக்கின்றது அல்லாஹ் குறிப்பிடுகிறான். என்ன சொன்னா மனிதர்கள் மட்டும் தொழல அல்லாஹ்வுடைய படைப்புகள் எல்லாமே தொழுகுதுன்னு இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஆக அந்த வகையில வந்துட்டு எல்லாமே தஸ்பி செய்யுது. ஆக அந்த மாதிரி தஸ்பி செய்யக்கூடிய நேரத்துல அந்த கபரில் அவங்க வந்து வைக்கும் போது அந்த குச்சியை வச்சிருக்காங்கல்ல அப்ப நன்மை கிடைக்குது அப்படின்னு சொல்லும் போது அதனால தான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க இந்த மட்டை காயாமல் இருக்கின்ற வரைக்கும் இந்த கபருக்கு நன்மை கிடைக்கும் என்று நான் வேதனை குறைக்கப்படும் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப எதன் அடிப்படையில் சொல்றாங்கன்னா அந்த செய்யக்கூடிய தஸ்பியுடைய நன்மை கொண்டு அல்லாஹு தஆலா அந்த வேதனையை குறைக்கிறான். இது சஹியான ஹதீஸ்.
1: சரி,
2: உலமாக்கள் இந்த ஹதீஸ் தான் எடுத்து என்ன சொல்றாங்கனாக்கா நீங்க யாசின் ஓதுனாலும் சரி என்ன அமல் செஞ்சாலும் சரி கண்டிப்பான முறையில அந்த கபராளிகளுக்கு அதனுடைய சாவு எச்சரிக்கப்படுது, அதன் காரணமாக அவருடைய வேதனைகள் லேசாக்கப்படுகிறது என்பதை நம்பிக்கை கொள்றாங்க. எங்கெங்கெல்லாம் நம்ம மவுத்து இருக்கின்றது யாசின் ஓத வாய்ப்பு கிடைக்கிறவங்க என்ன செய்யணும் சொன்னா அவங்க போய் என்ன செய்யணும் வீண் பேச்சுகள்ல ஈடுபடாம அவங்க என்ன செய்யணும் சொன்னா கண்டிப்பான முறையில நம்ம அங்க யாசின் தாலியில நம்ம கலந்து கொள்ளணும். அதே போல ஜனாசாவை வந்து அவங்க வந்து கொண்டு போன பிற்பாடும் கூட சில பள்ளிவாசல்ல கூட வச்சிருப்பாங்க. அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும் சொன்னா நல்லா முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும் நம்மளுடைய நேரத்தை கொஞ்சம் ஒத்துக்கணும். அந்த நேரத்துல சிலர் என்ன செய்வாங்க சும்மா தலையை காட்டிட்டு போயிருவோம் அப்படின்னு நினைச்சு சும்மா போறது இல்ல. உண்மையிலே ஜனாசா வீட்டுக்கு போறதுல ரசூலுல்லாஹி சொன்னாங்க ஐந்து விஷயங்களை சொன்னாங்க இல்லையா, ஒரு முஸ்லிம்க்கு இன்னொரு முஸ்லிம்க்கு உள்ள கடமைகள்ல அதுல ஒண்ணு வந்து உங்களுக்கு ஜனாசா யாராவது மவுத் ஆயிட்டாங்கன்னா நீங்க போய் ஜியாரத்து செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல அந்த ஜனாசாவுடைய தொழுகையிலும் கலந்து கொள்ளுங்க, கபர் அடக்கம் பண்ற வரைக்கும் நீங்க வந்து அந்த ஜனாசால இருங்க முடிச்சிட்டு வாங்க துவா செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில போகக்கூடியவங்க என்னன்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு போய் அவங்க குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்வதோட இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச அமல்கள் சில யாசின் ஓத தெரியாதவங்க இருப்பாங்க பரவாயில்ல நீங்க வந்து கிராவ செஞ்சாதே செய்யுங்களேன் ஒரு லாயிலா இல்லல்லா சொல்லலாம் சுபானல்லா சொல்லலாம் உங்களுக்கு
1: தெரிஞ்சதை
2: அடுத்து அவங்களுக்காக அவங்களுடைய மகுபிரத்துக்காக எல்லாம் சொல்றான் இல்லையா. நீங்க ஆண்களும் பெண்களும் என்ன மூமின்களுக்காக நீங்க பாவம் மன்னிப்பு தேடுங்க சொல்றாங்க. அப்ப அந்த வகையில இந்த ஜனாசாவுடைய பாவத்தை மன்னிச்சிருக்கா சொல்லி அவங்களுக்காக நம்ம செய்யும் போது நாளை அல்லாஹ் தஆலா அதனுக்கு நன்மை நமக்கும் தருகின்றான். அதோட இல்லாம நமக்காக அடுத்தவரையும் எல்லாம் ஏற்பாடு செஞ்சிருப்பான் இந்த மாதிரியான நன்மையை அடைவதற்கு. ஆக அந்த வகையில நம்ம வந்து நம்மளால் முடிந்த நன்மைகளை மற்றவர்களுக்கு எச்சரிக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள் பாலிப்பானாக.
1: ஆமீன். சரிங்க உஸ்தாத், மிகவும் சிறப்பான முறையில ஜனாசாவுடைய அவுரத்து அதை பேணக்கூடிய விஷயங்களை பற்றி மிகவும் தெளிவாக எடுத்துரைத்தமைக்கு மிக்க நன்றி. ஜசாகல்லா. இன்ஷால்லா மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
2: வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நல்லது நேயர்களே, ஜனாசாவை பின்தொடர்ந்து நாம் செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி நமக்கு மிகவும் தெளிவாக எடுத்துரைத்தவர்கள் உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்கள். நேயர்களும் தங்களுடைய கேள்விகளை ஜாக்கிம் தகவல் @gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரியில் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இந்த அளவில் இன்றைய இமாமை கேட்போம் ஈமானை வளர்ப்போம் எனும் நிகழ்ச்சியை ஒரு நிறைவை காண்கிறது. இன்ஷா அல்லா அடுத்த வார நிகழ்ச்சியில் வேறொரு கேள்வியோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஜாக்கிம் ஒளிபரப்பு பிரிவிலிருந்து அப்துல் கனி. அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.

0: மஆல் ஹிஜ்ரா சிறப்பு நிகழ்ச்சிகள் நேர்களே, செவ்வாய்க்கிழமை 9:15 மாற்றமில்லா ஏற்றமில்லை, புதன்கிழமை காலை 6:00 ஹிஜ்ரத் சிறப்பு தீன் சுவை கானங்கள், மாலை 4:30 சிறப்பு நாடகம் ஆகிய மஆல் ஹிஜ்ரா சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளியேற உள்ளன. செவியேற்க தவறாதீர்கள்.
1: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

மீண்டும் இணைகின்றோம். காற்றின் மொழியில் ஹரிஹரன் மற்றும் சாதனா பாவா கொண்டு வந்த பாடலை வந்து நம்ம கேட்டோம். சரிங்க, ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன தகவல்னு பார்த்தோம்னா, நாளைக்கு திங்கட்கிழமை 15ஆம் தேதி பார்த்தோம்னா, நள்ளிரவு 12 தொடங்கி காலை 6 மணி வரையில் ஒரு 5 நிமிட ஒளிபரப்பு தடை, நம்ம மின்னல் எஃப்எம்மின் ஒளிபரப்பு தடை எங்கே ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, மெர்சிங் மற்றும் மெர்சிங்கை சுற்றியுள்ள வட்டாரத்தில். இது வந்து தொழில்நுட்ப மேம்பாட்டு வேலைகளுக்காக இது வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலைவரிசை 88.3. இந்த வேலையில பார்த்தோம்னா, நீங்க மின்னல் எஃப்எம்ஐ தொடர்ந்து ஆர்டிஎம் கிளிக் வாயிலாகவும் மை டிவி வாயிலாகவும் கேட்டு ரசிக்கலாம். சரிங்க, இந்த வார மின்னல் போட்காஸ்ட் கேட்டுட்டீங்களா? இரண்டாவது பகுதி இப்பதான் நம்ம சமூக ஊடகங்களில், அதாவது இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் வெளியாகியது. இந்த வாரம் என்ன காதல் கதை அப்படின்னு நீங்க கேட்டுட்டு, எப்படி இருந்தது அந்த கதை அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களையும் அந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க உள்ளிடலாம். அதோடு உங்களுடைய கதை, ஒரு காதல் கதை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் மாதிரியான கதை உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, நீங்க மின்னல் எஃப்எம்மின் இன்ஸ்டாகிராம் பக்கத்திற்கு உங்களுடைய தகவல்கள், பெயர், தொலைபேசி எண், அதோட என்ன கதை, அந்த கதை சுருக்கம், அதை வந்து எங்களுக்கு அனுப்பி வைக்க மறந்துடாதீங்க. அடுத்த பாடல் சக்தி ஸ்ரீ கோபாலன் மற்றும் தீக்ஷிதா கொண்டு வராங்க. இது

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: டாக்டர் பர்ன் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரிங்க, உலக கிண்ண ஆட்டங்கள் அனைத்தையும் நீங்க ஆர்டிஎம் கிளிக் செயலி வாயிலாக கண்டுகளிக்கலாம். அதோடு உலக கிண்ணம் தொடர்பான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்களோடு மின்னல் எஃப்எம்மோடு பயணியுங்கள். சரி, நேற்று என்னென்ன ஆட்டங்கள்லாம் நடந்தது?
1: நேற்று பிரேசில் வெர்சஸ் மொரோக்கோ.
0: என்ன ஆனது அந்த ஆட்டம்?
1: அந்த ஆட்டம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. பிரேசில் முன்ன மாதிரி விளையாடல, அவங்க விளையாட்டு கொஞ்சம்
0: குறைஞ்சிருச்சு, அந்த வேகம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி சரி, பிரேசில் ரசிகர்கள் எல்லாம் இத கேட்டா கொந்தளிச்சிருவாங்களா?
1: கொந்தளிப்பாங்க தான்.
0: சரி, அந்த ஆட்டம் வந்து 1-1 அப்படின்னு வந்து சமநிலையில் முடிந்தது, பிரேசில் மற்றும் மொரோக்கோ. அதை தவிர்த்து வேற என்னென்ன ஆட்டங்கள் நடந்தது நேத்து?
1: ஸ்காட்லாந்து,
0: ஆமா, அப்படி ஒரு ஆட்டம் நடந்தது. அதுல வந்து முக்கியமா வந்து ஸ்காட்லாந்து 28 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வந்து உலக கிண்ணத்துல பங்கேற்கிறாங்க இல்லையா, அந்த ஆட்டத்துல வந்து வெற்றி கண்டு இருக்காங்க. கண்டிப்பா ஒரு வரலாற்று வெற்றி தான் இது அப்படின்னு சொல்லணும். இன்னொரு ஒரு ஆட்டமும் நடந்துச்சுல, கட்டார் மற்றும் சுவிட்சர்லாந்துக்கு இடையிலான அந்த ஒரு ஆட்டமும் 1-1 அப்படின்ற சமநிலையில் முடிந்தது. கட்டார் அதுவும் சென்ற உலக கிண்ணத்தை வந்து இவங்க தான் ஏற்று நடத்தினாங்க. ஏன் பதட்டமா இருக்கா உங்களுக்கு பேசுறதுக்கு?
1: எனக்கு
0: பதட்டம் இல்ல,
1: ஏன்னா
0: இப்ப கொஞ்ச நேரம் பேசுறதுக்கே பதட்டப்படுறீங்க, அப்புறம் 1 மணி நேரம் என் கூட பேச போறீங்க பாருங்க. என் கூட யார் பேசிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்று கல்லூரி நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் மூவரில் ஒருவர். அவர் யார்னு சொல்லிட்டு 2:10 மேல நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்க, இன்று கல்லூரி நிகழ்ச்சியில் முக்கியமாக உலக கிண்ணத்தை, ஃபிஃபா உலக கிண்ணத்தை பற்றிய நிறைய தகவல்களை பேச போகின்றோம். கார்பந்து பற்றிய நிறைய தகவல்களையும் பேச போகின்றோம். எல்லாத்தையும் கேட்க 2:10 மேல எங்களோட இணைய மறவாதீர்கள். அடுத்த பாடல் அனிருத் ரவிச்சந்தர் கொண்டு வராரு, இதோ

0: வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். பினாங்கு வடகிழக்கு மாவட்டத்தில் உள்ள S18 வெள்ள நீர்த்தேக்க நீர் இறைப்பு கருவிகளை தரம் உயர்த்தும் திட்டத்தினால் ஜார்ஜ் டவுனில் வாழும் 39,550 பேர் பயனடைவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. 6.3 மில்லியன் ரிங்கிட் செலவிலான அத்திட்டம் அப்பகுதியில் திடீர் வெள்ளச்சிக்கலை களையும் பொருட்சேத ஆபத்தை குறைக்கும் அரசாங்கத்தின் முயற்சிகளில் அடங்கும் என ஆற்றல் மாற்ற நீர் உருமாற்ற அமைச்சர் அறிக்கை வாயிலாக கூறியது. தெலங்கானு மாநிலத்தில் வெளிநாட்டினர் சிலர் வாகனங்களை வாடகைக்கு எடுத்து சட்டவிரோதமாக பயணிகளை ஏற்றிச் செல்வதற்கும் பொருட்களை அனுப்புவதற்கும் பயன்படுத்தி வருவதாக மாநில சாலை போக்குவரத்து துறை JPJ இயக்குநர் முகமது ஜம்ரி சம்யோன் தெரிவித்துள்ளார். பிடிப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் ரோஹிங்யா இனத்தைச் சேர்ந்தவர்கள். உள்ளூர் மக்களிடமிருந்து வாடகைக்கு எடுக்கப்பட்ட தனியார் வாகனங்களை பயன்படுத்தி சேவைகளை அவர்கள் வழங்கி வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தெலங்கானு ஹுலு ஜாபூரில் பஹாங் தெலங்கானு கிளாந்தானை உட்படுத்திய விலாயத்திக கடல் போலீஸ் படை வணிகமனை ஒன்றில் 5,150 லிட்டர் டீசலை கைப்பற்றியது. காலை 11 மணி வாக்கில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சம்பந்தப்பட்ட அந்த வணிக வளாகத்தில் டீசலை விநியோகிக்கும் மற்றும் பதுக்கும் நடவடிக்கையை கண்டறிந்ததாக அப்படை தலைவர் ACP முகமது கைருடின் ஜமால் தெரிவித்தார். ஐக்கிய அரபு சிற்றரசு UAE பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவளிக்கும் நோக்கத்துடன் 544 டன் உணவுப் பொருள்களை காசாவுக்கு அனுப்பியுள்ளது. காசாவில் நிலவும் பட்டினியை போக்கும் கடப்பாட்டிற்கு இணங்க இந்த உதவி வழங்கப்பட்டுள்ளது என எமிரேட்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்தது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரணப் பொருள்கள் தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்ய ஐக்கிய அரபு சிற்றரசின் மனிதநேய உதவி மையம் அல் அரீஷ் அரசு நிறுவனங்களுடனும் தனியார் துறை சார்ந்த வியூக பங்காளிகளுடனும் இணைந்து வழங்கி வருகிறது. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. உலகக்கிண்ண கார்பந்து போட்டிக்கு செல்வதற்கான அமெரிக்க விசா மறுக்கப்பட்டதற்கு எதிராக ஈரான் அணியைச் சேர்ந்த 4 பேரின் விண்ணப்ப மேல்முறையீடு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் அக்குழுவின் மற்ற 11 உறுப்பினர்களுக்கு இன்னும் நுழைவு அனுமதி மறுக்கப்பட்டு வருவதாக ஊடகங்கள் தெரிவித்தன. முன்னதாக ஈரான் தேசிய அணியினரில் விசா மறுக்கப்பட்ட 15 பேரில் 10 பேர் தங்களது அணியின் பயிற்சி தளத்தை மெக்சிகோவிற்கு மாற்றிய பின்னர் புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளது.
1: இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

0: மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். ஞாயிற்றுக்கிழமை இரவு மணி 10 மேல ஒரு உற்சாகமான ஒரு மணி நேரம் இல்லையா இது? ஏன்னா கல்லூரி நிகழ்ச்சி வாரம் வாரம் இடம்பெறும். இப்போதே இந்த நிகழ்ச்சியை நீங்க நம்ம டிக்டாக் நேரலையிலும் கண்டு கழிக்கலாம். இந்த மூவர் இன்னைக்கு வந்திருக்காங்க இல்லையா, அவங்க அவங்க இந்த உலக கிண்ணத்தில் எந்த அணிக்கு ஆதரவா இருக்காங்களோ அந்த அணியுடைய ஜெர்சியையே அணிந்து வந்திருக்காங்க. எந்தெந்த அணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிக்டாக் நேரலையில் பாத்துக்கோங்க. சரிங்க, இந்த வார கல்லூரி எப்போதும் போல இல்லாமல் ஏதாவது ஒரு தலைப்புல பேசுவோம் இல்லையா வார வாரம். இந்த வாரம் பரபரப்பா இயங்கி கொண்டிருக்கின்ற இந்த 2026 FIFA உலக கிண்ணத்தை பற்றி பேச மூவர் நம்ம கூட இணைந்திருக்காங்க. மூவரையும் வரவேற்று விடலாம். வணக்கம் கவினேஷ்.
1: வணக்கம். வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க கவினேஷ்?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். அடுத்ததான் நம்ம கூட தருண் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் தருண்.
2: வணக்கம் அண்ணன்.
0: இவரோட குரலை கேட்டோன்னே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இவர் யாருன்னு. ஏன்னா வந்து கொஞ்ச நேரம் முன்பு என் கூட பேசினீங்க இல்லையா, நேற்று நடந்த FIFA உலக கிண்ண ஆட்டங்களை பற்றி. இப்ப எப்படி அந்த பதபதப்பு குறைஞ்சிருச்சா? அதாவது உங்க குரல் வந்து கிணற்றுக்குள்ள உட்கார்ந்து பேசுவது போல இருக்கு. நீங்க கொஞ்சம் இந்த ஒலி வாங்கிய வந்து கொஞ்சம் உங்க பக்கமா திருப்பணும். திருப்பிட்டீங்களா? ஏறக்குறைய இப்படி பேசணும் அரவிந்த். சரி, இந்த மூவரையும் வந்து நம்ம வரவேற்று விட்டோம். இப்ப ஒரு ஒருத்தரா யார் யாருன்னு கேட்போம். அதற்கு முன்னதாக இந்த அங்கத்திற்கு ஒரு பெயர் இருக்கு, என்ன பெயர் அப்படின்னு பாக்கலாமா?
3: சொல்லுங்க, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் நீங்க யாரு. வாங்க, நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க சொல்லுங்க.
0: சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நம்ம கவினேஷ்? எந்த பட்டப்படிப்பை படிக்கிறீங்க? எந்த பல்கலைக்கழகத்துல படிக்கிறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: இப்போ கரண்ட்லி எனக்கு வயது 20. இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி மலாயால தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: இயந்திரவியல் பொறியியல் மலாயா பல்கலைக்கழகத்துல படிக்கிறீங்க. சரி, இந்த ஒரு துறையை நீங்க தேர்ந்தெடுக்க காரணம்?
1: எனக்கு நான் இதுக்கு மேலே படிச்சது இன்ஜினியரிங் மெட்ரிக்ஸ் தான். ஸோ அந்த மெட்ரிக்ஸில் படிக்கும் போது அந்த ஆர்வம் வந்துருச்சு. மெக்கானிக்கலில் இன்னும் ஆர்வம் கூடிய இருந்ததுனால மெக்கானிக்கலில் போக வேண்டியது.
0: வருங்காலத்தில் என்னென்னலாம் திட்டம் இருக்குது உங்களுக்கு?
1: வருங்காலத்தில் வந்து பணம் சம்பாதிக்கிற.
0: இது வரைக்கும் நம்ம கேட்டதிலே பல பேர்கிட்ட கேட்டிருக்காங்க அந்த கல்லூரி நிகழ்ச்சியில். ஆனால் அவங்க வந்து இந்த துறையில் இப்படி இப்படி சாதனை புரிய போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யாரும் வந்து பணம் சம்பாதிக்க போகிறோன்னு சொன்னதில்லை. ஆனால் நல்லது தாங்க, அதுவும் உண்மை தானே. எல்லாருக்கும் வந்து சாதனை புரியணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்.
1: சாதனை படைத்து பணம்.
0: இப்ப மாத்திட்டீங்க அப்படியே. சாதனை புரிந்து பணம் சம்பாதிக்கணும், எல்லாரும் சம்பாதிக்கணும், சரியா? மகிழ்ச்சியா இருக்கணும். சரி, அடுத்ததான் நம்ம தருண் கிட்ட கேட்டறலாம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: ஓ, என்ன பத்தி? ஓகே, நானும் முதலாம் ஆண்டு தான் படிக்கிறேன்.
0: நீங்க பேசும்போது நீங்க கையை இப்படி இப்படி தட்டி தட்டி பேசுறீங்களா? அது ஏதோ ஒரு இந்த திரைப்பட காட்சிகள்ல வர மாதிரி விளங்குது. ஒரு ஒரு சொல்லுக்கு ஒரு ஒரு தட்டு. அவரு
2: நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். நானும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படிக்கிறேன் யூனிவர்சிட்டி மலையால. நானும் கவினேஷும் ஒரே ரூம்மேட் தான். நானும் வந்து இன்ஜினியரிங் மெட்ரிகுலேஷன் படிச்சுதான் இப்ப இங்க யூனிவர்சிட்டி மலையால படிச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: அங்க மெட்ரிகுலேஷன்லயே ஒரே வகுப்பு தோழர்களா நீங்க?
2: நாங்க ஸ்கோலாமனங்காலேருந்து ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம்.
0: இணை பெரியாத நண்பர்கள் இருவரும். இவ்வளவு நாள் ஒன்னா சேர்ந்து பயணிச்சிட்டு இருக்கீங்க.
2: அதே மாதிரி ஒன்னாவே பணக்கார ஆகணும்னு ஒரு கனவோடதான் இப்ப யூனிவர்சிட்டி மலைய.
0: ஒன்னாவே பணக்கார ஆகணும், ஒரே மேடையில இருவருக்கும் திருமணமா?
2: அது பிறகு பாப்போம்.
0: பாருங்க, அது அது வரும்போது அப்படி பேச மாத்துறாரு. சரி, உங்களோட திட்டங்கள் என்ன?
2: என்னோட திட்டங்கள் வந்து நிறைய திட்டம் இருக்கு, எல்லாத்தையும் சொல்லி சொல்ல முடியாது. இப்போதைக்கு வந்து கொஞ்சம் நல்லா படிச்சு ஓரளவு நல்ல ஒரு வேலையில போயிட்டு நல்லா பணம் சம்பாதிச்சுட்டு மக்களுக்கு உதவி செய்யணும்.
0: மக்களுக்கு உதவி செய்யணும், நல்லா பணம் சம்பாதிச்சு மக்களுக்கு நீங்க நல்லபடியா உதவி செய்யணும். ஆனா பாருங்க, திட்டங்கள் இது இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கல்லூரியா இருக்குங்க. ஒருத்தர் பணம் சம்பாதிக்கணும், இன்னொருத்தர் நிறைய திட்டம் இருக்கு, ஆனா அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது அப்படின்றாரு. வித்தியாசமானவர்களா வந்திருக்காங்க இன்னைக்கு கல்லூரி. பாப்போம் மூன்றாவது ஆள். ஐயா வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பெயர்?
4: என் பெயர் அரவிந்த்நாத்.
0: முதலே சொல்லிட்டீங்க, ஆனா இப்ப என்ன பட்டப்படிப்பு படிக்கிறீங்க? நான் தான் கேட்டேன், பரவாயில்ல. சரி, என்ன பட்டப்படிப்பு படிக்கிறீங்க அத சொல்லுங்க.
4: இப்ப நான் வந்துட்டு யுஎம்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிட்டு இருக்கேன்.
0: உங்க குரலே இப்படிதான் விளங்குமா இல்ல தொண்டையில ஏதாவது பிரச்சனையா?
4: இல்ல இப்படிதான்,
0: இப்படிதான் குரலே, இப்படிதான்
4: குரலே, இப்படிதான்.
0: சரி சரி சரி, அதாவது வணிக நிர்வாக துறையில வந்து படிக்கிறீங்க நீங்க இளங்கலை பட்டத்தை. சரி, ஏன் இந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்க?
4: ஏன் இந்த துறையை தேர்ந்தெடுத்தனா வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்கூல் டைம்ல இருந்து வந்துட்டு அக்கௌண்டிங் ஸ்ட்ரீம்ல இருந்தேன். ஸோ அப்புறம் மெட்ரிகுலேஷன் போனோடனே அங்கேயும் எனக்கு அக்கௌண்டிங் தான். ஸோ யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணும் போது ஃபைனான்ஸ் அப்ளை பண்ணேன், கிடைக்கல. இது வந்துட்டு என்னோட ரெண்டாவது சாய்ஸ். ஸோ இது கிடைச்சி ஓகே போயிடுவோம்.
0: அதாவது நிதித்துறையில படிக்கலாம்னு நினைச்சீங்க, ஆனா வணிக நிர்வாகத்துறை தான் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டது.
4: ஆமா,
0: பெரிய வித்தியாசம் இல்லையே?
4: பெரிய வித்தியாசம் இல்ல, இருந்தாலும் அதனாலதான் வந்துட்டு ஓகே அந்த தவறான தெரியுமா பண்ணி நான் இப்ப படிச்சிட்டு இருக்கேன்.
0: நீங்க ஆசைப்பட்டது கிடைக்காவிட்டாலும் கிடைத்ததை ஆசைப்பட்டு படிச்சிட்டு இருக்கீங்க. இவங்களுடைய ஆதரவு கேட்டலாம். கவினேஷ், எந்த அணிக்கு உங்க ஆதரவு?
1: இந்த உலக கிண்ணத்துக்கு வந்து நான் ஸ்பெயின் டீம் சப்போர்ட்
0: பண்ணேன். சென்ற உலக கிண்ணம் வேற அணிக்கு சப்போர்ட் பண்ணீங்களா, ஆதரவு தெரிவிச்சீங்களா?
1: சென்ற உலக கிண்ணம் வந்து மெஸ்ஸி ஃபைனல் போனதுக்கு அப்புறம் மெஸ்ஸிக்கு சப்போர்ட்
0: பண்ணாங்க. சென்ற உலக கிண்ணம், இந்த உலக கிண்ணம் வந்து ஸ்பெயின் அணிக்கு உங்களுடைய ஆதரவு. சரி, தருண் கிட்ட கேட்டோம். தருண்,
2: நான் வந்து சிறு வயதுல இருந்தே அர்ஜென்டினாக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு
0: இருக்கேன். தருண், வாழ்த்துகள். ஏன்னா நானும் வந்து ஒரு அர்ஜென்டினா அணி ஆதரவாளர் தான்.
2: உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: நல்லா இருக்கு தருண், ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. இதுக்கப்புறம் கேள்வி எல்லாம் பார்த்து கேக்குறேன் உங்ககிட்ட. சரி, மூன்றாவதா அரவிந்த் நாத்ர கேப்போம், எந்த அணிக்கு உங்களுடைய ஆதரவு?
4: என்னோட ஆதரவு வந்துட்டு போர்த்துகல் அணிக்குதான் என்னோட
0: ஆதரவு. ஆஹா, கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் ரசிகரா நீங்க? என்ன நினைக்கிறீங்க, இந்த முறை வந்து கிண்ணத்தை கைப்பற்றுவாரா அவர்? நீங்க ஏன் தலையாடுறீங்க தருண்? தருண் கேப்பானுங்க, ஏன் தருண் தலையாடுறீங்க?
2: மெஸ்ஸி இருக்கிறப்ப எப்படி வேற ஆள்?
0: சரி, மோதல் ஆரம்பிச்சிருச்சு, நீங்க மேல சொல்லுங்க அரவிந்த்.
4: இந்த முறை வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு போர்த்துகலுக்கு தான் வந்துட்டு கப்னு என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன்.
0: நீங்க அப்படி நினைக்கிறீங்க?
4: நான் அப்படி நினைக்கிறேன்,
0: உங்களுடைய ஆதரவு அதெல்லாம் நம்ம இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்க போகின்றோம். அதற்கு முன்பாக ஆரம்பிச்ச கவினேஷ், உங்களுடைய ஒரு விருப்ப பாடலை கேட்டலாம். என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: என்னோட விருப்ப பாடல் கோ படத்துல இருந்து என்னமோ ஏதோ.
0: ஏன் இந்த பாடல்
1: விரும்பி கேட்பேன்? அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படி, சரி சரி. வர்றவங்க எப்போதும் மழுப்புவாங்க, ஆனால் பரவாயில்ல, நீங்கள் படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு காரணத்தை சொல்லியிருக்கீங்க. அந்த பாடலை அடுத்து கேட்கலாம். அலாப் ராஜு, எம்சி ஜேஸ் மற்றும் ஸ்ரீ சரண், பிரசாந்தினி எல்லாரும் இணைஞ்சே கொண்டு வராங்க. இதோ

0: கவினேஷ் விரும்பி கேட்ட பாடலை வந்து நம்ம கேட்டோம். சரிங்க, இவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்பாக நம்ம டிக்டாக் நேரலையில் நேயர்கள் எல்லாம் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கேள்வி, நாளைய ஆட்டங்கள் உலகக்கிண்ண ஆட்டங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்று பார்த்தோம்னா நள்ளிரவு 1 மணிக்கு ஜெர்மனி குராக்கோ இந்த அணியை வந்து எதிர்கொள்றாங்க. குராக்கோ என்பவர்கள் வந்து இந்த நாடு முதல் முறையா உலக கிண்ணத்துல இந்த முறைதான் வந்து பங்கெடுக்கிறாங்க. அதோடு 4 மணிக்கு அதிகாலை 4 மணிக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆட்டம், நெதர்லாந்து வந்து ஜப்பானை வந்து எதிர்கொள்றாங்க. ரெண்டுமே வந்து கொஞ்சம் வலுவான அணி அப்படின்னு சொல்லலாம். ஐரோப்பாவில் வலுவான அணி நெதர்லாந்து, ஆசியாவில் வலுவான அணி ஜப்பான். அதோட நாளை காலை 7 மணிக்கு ஐவரி காஸ்ட் இக்வாடோர் அணியை வந்து எதிர்கொள்றாங்க. அதோட காலை 10 மணிக்கு ஸ்வீடன் துனிசியாவை வந்து எதிர்கொள்றாங்க. ஏறத்தாழ 4 ஆட்டங்கள் நாளை நடைபெற உள்ளது உலக கிண்ண ஆட்டங்கள். சரி, மூவரும் அடுத்த அங்கத்திற்கு வந்து நம்ம செலவிருக்கின்றோம். அந்த அங்கத்தின் பெயர் என்ன அப்படின்றத கேட்டலாமா? பாத்தீங்களா, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பயப்படக்கூடாது தருண், நீங்க இப்ப ஆரம்பிக்க போறீங்க. சரி, இந்த கார்பந்து, இந்த கார்பந்து மீது ஆர்வம் அது எப்படி ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு?
1: எனக்கு வந்து சிறு வயதுல இருந்து கார்பந்து மேல ரொம்ப ஆர்வம். ஆனா இருந்தாலும் என் பேரண்ட்ஸ்க்கு வந்து நான் ஃபுட்பால் விளையாடுறது பிடிக்காது.
0: அது ஏன் அப்படி, அதை பத்தி சொல்லுங்க. இதை வந்து நான் கேள்வியாவே கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா ஆரம்பத்துல நீங்க சொல்லிட்டீங்க உங்க பெற்றோர்களுக்கு வந்து நீங்க கார்பந்து விளையாடுவது பிடிக்காது அப்படின்னு. ஏன்?
1: எனக்கு தெரிஞ்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஏன் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கிறான், கார்பந்து விளையாண்டா மலேசியால வந்து அந்த அளவுக்கு ஃபியூச்சர் இல்லைன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு நம்ம மக்கள் மத்தியில.
0: நீங்க என்ன நினைக்கிறீங்க, எதிர்காலம் எப்படி இருக்கு ஒரு கார்பந்து விளையாட்டாளருக்கு நம்ம நாட்டுல?
1: எதிர்காலம் ரொம்ப கஷ்டம் தான்.
0: இருந்தாலும் வந்து நீங்க கஷ்டம்னு சொல்றது வந்து ஒரு ஆள் உங்களுடைய கருத்து. ஆனா பெரும்பாலும் வந்து நல்ல நல்ல வாய்ப்புகளும் வந்து தொடர்ந்து நம்ம அரசாங்கமும் சரி தனியார் நிறுவனங்களும் சரி வழங்கிட்டு இருக்காங்க இல்லையா. அவங்க வந்து ஒரு விளையாட்டு வீரரா மிளிரலாம், ஒரு கார்பந்து பயிற்றுனரா மிளிரலாம். சரி, அதை தவிர்த்து இங்க வந்து மலையா பல்கலைக்கழகத்துல நீங்க வந்து ஒரு கார்பந்து அணியில இருக்கீங்க. என்ன அணி அது?
1: ஆமா, முக்கியமா சொல்லணும், அது UM டைகர்ஸ். அந்த கிளப் பேரு ஒரு கேரளி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிளப்னு சொல்லலாம் நம்ம. நாங்க அங்க மேமாங் அண்ணாடிக்கும் வந்து ட்ரைனிங் நடக்கும். சிறப்பான தரமான பிளேயர் எல்லாம் அங்க இருந்து வந்திருக்காங்க நிறைய பேரு.
0: அடுத்த கட்டமா நீங்களும் அந்த மாதிரி ஒரு விளையாட்டு வீரரா உருவெடுப்பீங்களா?
1: கண்டிப்பா, அடுத்த 3 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா மலேசியால ஒன் ஆஃப் தி பிளேயர் எல்லாம் வர வாய்ப்புகள் இருக்கு
0: இந்த அணியில இருந்து. சரி, நீங்களும் வரணும் அப்படின்றதுதான் எங்களுடைய ஆசையும் கூட. நன்றி தருண். அடுத்து அரவிந்த் கிட்ட கேட்கலாம். அரவிந்த் சொல்லுங்க, UM டைகர்ஸ் அப்படின்ற இந்த ஒரு கார்பந்து அணியில் உங்களுடைய பயணம் வந்து எப்படி ஆரம்பமானது, இப்ப எப்படி போயிட்டு இருக்கு?
2: UM டைகர்ஸ்ல வந்துட்டு என்னோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சுன்னு சொல்றதுக்கு முன்னாடி, UM டைகர்ஸ் டீம் வந்துட்டு யாருக்கானதுன்னு வந்து முதல்ல நான் சொல்றேன்.
0: சொல்லுங்க.
2: UM டைகர்ஸ் டீம் வந்துட்டு UMல படிக்கிற இந்தியன்ஸுக்கான ஒரு டீமா இருக்கு.
0: மலாயா பல்கலைக்கழகத்தில் பயிலும் இந்திய மாணவர்களுக்கான ஒரு அணி.
2: ஆமா, இப்ப வந்துட்டு பல யூனிவர்சிட்டி வந்துட்டு இப்ப வந்துட்டு நிறைய டோர்னமெண்ட் செய்யறாங்க. அப்ப அந்த டோர்னமெண்ட்லாம் அப்படின்னா ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்கும் வந்துட்டு ஒரு ஒரு தமிழ் சொசைட்டி, இந்தியன் சொசைட்டி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்ப அந்த சொசைட்டிலாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் மாரி எடுத்து ஒரு ப்ராஜெக்ட் செய்யறாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படின்னா, மற்ற யூனிவர்சிட்டிஸ்ல உள்ள இந்தியன்ஸ்க்கான ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட் அந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து பண்ணிக்கிட்டு வராங்க. இப்ப ரீசெண்டா பார்த்தோம்னா UPM வந்துட்டு அரிமான ஒரு டோர்னமெண்ட் செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி UTM வந்துட்டு UTM ஒரு டோர்னமெண்ட் செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி UKM வந்துட்டு மாவீரன் ஒரு டோர்னமெண்ட் செஞ்சாங்க. UMO டோர்னமெண்ட் செய்யறாங்க, ஐசின்னு ஒரு டோர்னமெண்ட். ஸோ இந்த மாதிரி டோர்னமெண்ட் எல்லாம் வந்துட்டு ஒன்லி இந்தியன்ஸ் கேன் பிளே. ஸோ வந்துட்டு இந்தியன்ஸ் விளாடுறதுக்கான ஒரு தனியான ஒரு பிளாட்ஃபார்ம், இந்தியன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் விளாடுறதுக்கு ஒரு தனியா ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு கிரியேட் ஆயிட்டு வருது இப்ப பல யூனிவர்சிட்டி மத்தியில.
0: பல்கலைக்கழகங்கள் கல்லூரியில் பயிலும் நம்ம இந்திய மாணவர்கள் விளையாட்டில் மிளிர்வதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க.
2: ஸோ வந்துட்டு பல யூனிவர்சிட்டி வந்துட்டு இந்த மாதிரி இந்தியன்ஸ்க்கான ஒரு கால்பந்து அணியை வந்துட்டு உருவாக்கிட்டு வராங்க. இதுல வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரொம்ப நாளா இருக்கிற ஒரு டீம்னா வந்துட்டு அது வந்துட்டு UM டைகர்ஸ்.
0: எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது இந்த ஒரு அணி?
2: இந்த அணி வந்துட்டு
0: கவினேஷ், ஒரு மாணவரா பல்கலைக்கழகத்துல நீங்க பயணிக்கும் போது இந்த மாதிரியான இந்திய மாணவர்களுடன் கூடி விளையாடும் ஒரு கார்பந்து அணியோ இல்ல வேற ஏதாவது விளையாட்டு அணியோ இதுல வந்து நீங்க பங்கு பெறும் போது உங்களுக்கு கிடைக்கின்ற சாதகங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க?
3: முத வந்து தருண் சொன்னது முத திருத்தமா திருத்த விரும்புறேன்.
0: ஆ சரி, என்ன என்ன சொன்னாரு, என்ன திருத்த போறீங்க?
3: யுஎம் டைகர்ஸ் வந்து கேரளா மட்டும் இல்ல, என்ன பொறுத்தவரைக்கும் உலகத்திலேயே ஒரு பெஸ்டான ஒரு டீம்.
0: சரி சொல்லுங்க, நல்லா திருத்துனீங்க, சொல்லுங்க. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலே வந்து மிகச்சிறந்த சொல்லலாமா அப்படி? சரி, மகிழ்ச்சி ஆவீங்க நீங்க.
3: இந்த மாதிரி யுஎம் டைகர்ஸ் நான் வந்த புதுசுல இருந்து ஒவ்வொரு வாரமும் யுஎம் டைகர்ஸ் ட்ரைனிங் போயிருக்கேன். ஸோ போனதுல இருந்து மொத பெனிஃபிட் எனக்கு வந்தது வந்து இந்த பாண்டிங். அங்க பார்த்த அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து எவ்வளவு பாண்ட் ஆகி இப்போ எவ்வளவு க்ளோஸா இருக்கும் அப்படின்னு. இப்போ இன்னொன்னு வந்து ஆப்வியஸ்லி என்னோட ஹெல்த் ஃபிட்னஸ்க்காக அது ஒவ்வொரு ட்ரைனிங் அப்பையும் வெறும் பந்து ஆட்டம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம ஃபிட்னஸ் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணதுனால அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் டோர்னமெண்ட் போகிறப்ப அந்த ஜெயிக்கிற அந்த சுகம், ஜெயிக்கிற அந்த ஒரு பெருமை அப்படிலாம் வரும்போது நம்மளும் ஒரு நல்ல ஒரு பிளேயர்
0: வெல்லும் போது கிடைக்கின்ற அந்த ஒரு மகிழ்ச்சி,
3: அந்த மகிழ்ச்சி வந்து எப்பொழுதும் நல்லா இருக்கும்.
0: சரி, இப்போ சிலர்லாம் பார்த்தோம்னா பல்கலைக்கழகத்துக்கு வந்த உடனே வந்து தனியாக இருக்க தான் விரும்புவாங்க. அவங்களுக்குலாம் வந்து தனியாக இருக்க அவங்க அறைக்குள்ளேயே இருக்க தான் வந்து ரொம்ப விருப்பமாக இருக்கும். இந்த மாதிரியான மாணவர்கள் இருக்கிற மத்தியில் அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ஏன்னா நீங்களாம் வந்து ஒரு கார்பந்து அணியில் இருக்கீங்க, வாங்க இதனால வந்து என்னென்னலாம் உங்களுக்கு வந்து நிறைய சாதகங்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? யார் சொல்கிறா?
1: நான் சொல்றேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: தெரிஞ்சு அவங்க ரூமை விட்டு வெளியே வரணும், வெளியே வந்து எதையாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து கலந்துக்கணும்.
0: வெளியே வாங்க, வெளியே வாங்க. இந்த காட்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு.
1: இல்ல, விஜய் கதவு தட்டிக்கிட்டு
0: பாத்தீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன்.
1: அந்த அந்த மாதிரி வந்து ரூம்குள்ளேயே அடைஞ்சிருக்காம எல்லாம் வெளியே வந்து ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் சம்பந்தமான ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில சேருங்க. பந்து விளையாடத்தலனாலும் பரவாயில்ல, வேற ஸ்போர்ட்ஸ் வச்சு கத்துக்கலாம் யூனிவர்சிட்டியில. அப்படி அதுவும் முடியலன்னா ஏதாவது பண்.
0: சரி, ரொம்ப ரொம்ப மனசுல இருந்து பேசுற மாதிரி இருக்கு நம்ம தருண். தருண், நன்றி தருண். அடுத்து வந்து அரவிந்த்ட்ட கேட்கலாம். அரவிந்த், தருணோட பெற்றோர்கள் முதல்ல சொல்லியிருந்தாரு அதாவது வந்து கொஞ்சம் பயந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி விளையாட்டு அணிகள்ல வந்து பங்கேற்பதன் மூலம் ஏதாவது ஒரு வகையில வந்து உங்க கல்வி பாதிப்படையுதா?
2: இல்ல, கண்டிப்பா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப வந்துட்டு கல்வி பாதிப்படையுதுன்னா அதுக்கான காரணம் வந்துட்டு நம்ம லாற விளையாட்டு இல்ல, நம்ம வந்துட்டு அந்த படிக்க வேண்டிய டைம்ல வந்து ஒழுங்கா படிக்காது.
0: ஆஹா, சிறப்பான ஒரு பதிலுங்க, இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பதில். சொல்லுங்க மேல.
2: வந்துட்டு ஒரு ஒரு நாள்ல ஒரு ரெண்டு ஹவர் பந்துல ஆறுறதுல எதுவும் ஆயிரம் போதும்,
0: மீதம் தான் வந்து 22 மணி நேரம் இருக்குல்ல.
2: 22 மணி நேரம் ஒரு நாள் வந்துட்டு சராசரியா வந்துட்டு பள்ளி ஸ்கூல் டைம்ஸ்ல வந்துட்டு ஒரு 8 hours வந்து ஸ்கூல்ல இருப்போம். அந்த 8 hours ஸ்கூல்ல பண்ணாதத அந்த 2 hours பந்துல ஆறுற டைம்ல வந்து என்ன என்ன பண்ண போறோம்னு எனக்கு தெரியல. சோ வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வா இருக்கிறதுல வந்துட்டு கல்வியை பாதிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. கல்வியை எது பாதிக்குதுன்னு கேட்டா வந்துட்டு அது வந்துட்டு வேற வேற விஷயம் அப்படின்னு நான் சொல்லலாம். ஒன்னொன்னு, நம்ம எந்த விஷயத்துல ஈடுபாடோட இருந்தாலும் நம்ம இப்ப கல்வின்னு வந்துட்டா அதுக்கான வேலையை நம்ம சரியா செய்யணும். இப்ப கல்வின்னு வந்துட்டு நம்ம வந்துட்டு கொடுக்கற ஸ்கூல் டேஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல கொடுக்குற ஹோம்ஒர்க் ஒழுங்கா முடிச்சு ஒழுங்கா எக்ஸாம் முன்னாடி ஒரு 2 weeks முன்னாடி ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணி அந்த மாதிரி நம்ம சரியா கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ப்ரிப்பரேஷனோட இருந்தோம்னா கண்டிப்பா வந்துட்டு நம்ம என்ன பண்ணாலும் கல்வி வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்துல கரெக்டா இருந்தோம்னா அது வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஃபெயில் ஆகாது. அதுதான் வந்துட்டு என்னோட ஒப்பீனியன்.
0: நேர்த்தியாக வந்து நம்ம ஒரு விஷயத்தை மேற்கொள்ளும் போது அது என்னைக்குமே வந்து நம்மளை விட்டு போகாது, நமக்கு சாதகமாக தான் அமையும், கல்வியும் அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாகவே நம்ம அரவிந்த் வந்து சொல்லியிருந்தாரு. நன்றி அரவிந்த் உங்களுக்கு. சரி, அடுத்து நம்ம தருண் உங்களுடைய விருப்ப பாடல் ஒன்றை தான் விரும்பி கேட்க போறோம், அதன் பிறகுதான் வந்து அடுத்த அங்கத்திற்கு நம்ம போக போறோம். என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: உன்னாலே உன்னாலே பாடல்.
0: உன்னாலே உன்னாலே யாருக்காக அந்த பாடல், யாருக்காக?
1: அது ஒரு ஆள் இருக்காங்க, பரவாயில்ல ஸ்கிப்
0: பண்ணிடுவோம். இதுல நம்ம நேரலையில பேசிட்டு இருக்கோம், இப்ப வந்து நம்ம வந்து அப்படியே விட்டுட்டா இது பரவாயில்ல போங்க அப்படிலாம் சொல்ல முடியாது.
1: அந்த பாட்டு நல்லா இருக்கும் அதனால.
0: சரி, முதல்ல வேற ஏதோ சொன்னீங்க, பரவாயில்ல இப்ப அப்படியே மாத்திட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. அந்த பாடலை கேட்கலாம். கார்த்திக், கிருஷ் மற்றும் ஹரிணி கொண்டு வராங்க இது.

0: மீண்டும் இணைகின்றோம். கல்லூரி நிகழ்ச்சியில் தருண் பாடல் பிடிச்சிருந்ததா?
1: சிறப்பாக இருந்தது.
0: நீங்க விரும்பி கேட்ட பாடல் இல்லையா? சரி, அடுத்தது வந்து நம்ம இது வந்து எப்போதும் விளையாடலாம், வாங்க விளையாடலாம் அப்படின்ற ஒரு அங்கம். ஆனா இன்றுதான் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, உலக கிண்ணத்தை பற்றி நிறைய பேச போகின்றோம், ஒரு முன்னோட்டமாக நிறைய விஷயம் பேச போகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உங்ககிட்ட எல்லாம் ஒரு கேள்வி இருக்கு. அது என்ன கேள்வின்னு நான் ஒளிபரப்புறேன், அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்க. அறிவின்ட்டேந்து ஆரம்பிக்கலாம் சரிங்களா?
2: உனக்கு யாரு மாதிரி ஆகணும்னா சார்? ரொனால்டோவா, மெஸ்ஸியா?
0: அதாவது அந்த தம்பி ஏதோ விவரம் தெரியாம பிகில்னு சொல்லிட்டாரு போல. நீங்களா சொல்லுங்க, உங்களுக்கு வந்து எந்த ஒரு கார்பந்து வீரரை பார்த்து இவரை போல ஆகணும், இவர் தான் எனக்கு ரொம்ப பிடித்த வீரர் அப்படின்னு யாரையாவது சொன்னீங்கன்னா நீங்க யார சொல்லுவீங்க? அர்வின்,
3: நான் வந்துட்டு அவர் பேரை சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு வேர்ட் சொல்றேன், நீங்க வந்துட்டு அவர் பேரை சொல்லுங்க. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்,
0: லியோனல் மெஸ்ஸி.
3: ஆரம்பிச்ச காலகட்டத்துல வந்துட்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்துட்டு அவரோட ஒரு பீக்ல இருந்தாரு.
0: எந்த அணியில அப்ப பயணிச்சாரு அவரு?
3: வந்துட்டு அவர் ரியல் மேட்ரில இருந்தாரு. அவர் வந்துட்டு அந்த டைம் தான் வந்துட்டு ரியல் மேட்ரில இருக்கும் போது அவங்க வந்துட்டு வரிசையா ஒரு மூணு வாட்டி வந்து சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணாங்க. அது வந்துட்டு மூணாவது வாட்டி லியோபோல் வந்துட்டு ஃபைனல்ல பீட் பண்ணி
0: 3-1 அப்படின்ற அந்த அவர் வந்து அந்த ஓவர் ஹெட் கிக் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு கோலை புகுத்திய அந்த வருடத்தைய சொல்றீங்க?
3: அந்த வருடம் தான், ஆனா அந்த மேட்ச் இல்ல.
0: ஆனா அந்த ஒரு சாம்பியன் லீக் ஆட்டம்,
3: ஒரு சாம்பியன் லீக் அந்த ஒரு சீசன் தான் வந்துட்டு அந்த மூணாவது சீசன். ஸோ வந்துட்டு அப்ப பார்க்க ஆரம்பிச்ச ஓகே, அப்புறம் அவரோட பிளேயிங் ஸ்டைல், பெர்ஃபார்மன்ஸ், அவார்ட்ஸ் இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு மென்டாலிட்டி. என்னதான் நடந்தாலும், யார் தான் கப்படிச்சாலும், நான் தான் பெஸ்ட் அப்படின்னு இருக்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி தான் வந்துட்டு அவர் வந்துட்டு எனக்கு ஒரு பெஸ்ட் பிளேயரா மட்டும் இல்ல, ஒரு ரோல் மாடலா வந்து எடுத்துக்க தோணுச்சு. இப்ப அந்த ஒரு மென்டாலிட்டி வந்து நம்ம ஃபுட்பால்ல மட்டும் இல்ல, நம்ம வந்துட்டு நம்ம நம்மளோட சொந்த ஃபீல்ட்ல நம்மளோட கெரியர்ல அதை அப்ளை பண்ணிக்கிட்டாலும் நம்மளும் அதே மாதிரி ஒரு பெஸ்டா வருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை.
0: கண்டிப்பா, அதுக்கு வந்து மாற்று கருத்து இல்லை. கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்பவர் வந்து அவருடைய அந்த அவருடைய ஆட்டம், அந்த கடுமையான உழைப்பு, இத்தனை வருடம் தாண்டியும் அவருக்கு வந்து வயது 40 தாண்டிவிட்டாலும் இன்னும் வந்து உலக கிண்ணத்தில் வந்து போட்டியிடுகின்றார். இந்த வருடம் 41 இந்த வருடமும் வந்து போட்டியிடுகின்றார். 40 தாண்டியும் வந்து அந்த உழைப்பு இருக்கு இல்லையா, அந்த கடின உழைப்பு, அவர் அவரோட உடலை பார்த்து கொள்வதா இருக்கட்டும், அவரோட மனநலம் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இன்னமும் வந்து அந்த மிகப்பெரிய அந்த ஒரு களத்துல தன்னை வைத்துக் கொள்கிறார் இல்லையா, அதுல வந்து கண்டிப்பா ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அடுத்ததா அப்படியே போர்த்துகல் அணி ஜெர்சியிலிருந்து அர்ஜென்டினா அணி ஜெர்சிக்கு வருவோம். சரி, நீங்க சொல்லுங்க.
1: உங்களுக்கே தெரியும் நான் யார சொல்லுவேன்னு.
0: சரி, தெரியல சொல்லுங்க.
1: கண்டிப்பா ஆக்சுவல் கோட்னு சொல்லலாம், மெஸ்ஸி, லியோனல் மெஸ்ஸி. ஏன்னா நான் வந்து சிறு வயதுல இருந்து பந்து விளையாடுறேன், ஆனா இருந்தாலும் நான் சின்ன வயசுலலாம் ஃபுட்பால் மேட்ச் பார்க்க மாட்டேன். ஸோ ஒரு வயசு வந்துட்ட பிறகு பார்க்க ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிச்சதுல என்னை கவர்ந்தது வந்து மெஸ்ஸியோட பிளேயிங் ஸ்டைல்ஸ். அவர் விளையாடுற மாதிரி யாரும் விளையாண்டு நான் பார்த்தது இல்லை இது வரைக்கும்.
0: அப்படியா?
1: ஆமா,
0: அந்த அதீத திறமை வந்து அவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு. அதாவது இவங்க இருவரும் வந்து மாறி மாறி கோட் அப்படின்னு சொல்றாங்க. கோட்னா ஆடு கிடையாது, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அதாவது வந்து இதுவரை வந்த விளையாட்டு வீரர்களிலேயே மிகச்சிறந்தவர் அப்படின்னு வந்து குறிப்பிடும் ஒரு ஒரு ஆங்கில சொல்லாடல் தான் வந்து இந்த கோட். நம்ம அர்வின் வந்து ரொனால்டோ தான் கோட் அப்படின்றாரு, நம்ம தருண் வந்து மெஸ்ஸி தான் கோட் அப்படின்றாரு. இந்த ஒரு என்ன சொல்றது, இந்த ஒரு கருத்து பரிமாற்றம் வந்து பல ஆண்டுகளாகவே நடந்து கொண்டு வருகிறது. இருவரில் சிறந்தவர் எவர் அப்படின்றவர் அப்படின்ற அந்த ஒரு பரிமாற்றம். ஆனால் சென்ற உலக கிண்ணத்தை லியோனல் மெஸ்ஸி வென்றவுடன் இவர் தான் கோட் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த வருடம் கிண்ணத்தை வெல்வாரா கிறிஸ்டியானோ ரொனால்டோ? பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, ரொனால்டோ மெஸ்ஸி அவங்களுடைய அந்த போட்டி முடிஞ்சிருது. அடுத்தது வந்து மூன்றாவதா கவினேஷ் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம்.
4: அந்த டிபேட்க்கு நான் போக விரும்பல.
1: என்னோட ஃபேவரட் பிளேயர் வந்து டேவிட் பெக்கன் சொல்லலாம். அது ஏன்னா வந்து நான் ஒரு 4ஆம் ஆண்டு படிக்கும் போது வந்து அப்போது வந்து அந்த ஒரு வருடத்தில் வந்து கொஞ்சம் ஃபுட்பால் மேலே இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிருச்சு எனக்கு.

0: திருப்பி வந்து ஃபுட்பால் மேல ஒரு லவ் வந்துருச்சு. அதுக்கு காரணமா டேவிட் பெக்கம் இருந்ததுனால.
1: எந்த அணிக்காக விளையாடு கொண்டிருந்தார் அப்ப?
0: அப்போ வந்து அவர் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ்ல இருந்தார்.
1: சோ பிஎஸ்டி அணிக்காக விளையாண்டார் இல்லையா கொஞ்ச காலம்?
0: அந்த பிஎஸ்டி அணியில தான் ரிட்டையர் ஆனது. அப்ப அங்க இருந்தாரு. ஆனா நான் பார்த்த ஹைலைட்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு மின்ன உள்ளது. மேன்செஸ்டர் யுனைடெட் அந்த மாதிரி.
1: சரி, எல்லாருக்கும் வந்து தனித்தனியா வந்து இவர் தான் மிகச்சிறந்த ஆட்டக்காரர் அப்படின்னு அவங்க அவங்களுக்கு பிடிச்ச அந்த ஆட்டக்காரர் தான் இருப்பாங்க. எனக்கும் அப்படி ஒருத்தர் இருக்காரு. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கார்பந்து வீரரின் பெயர் வெயின் ரூனி. இவர் வந்து மேன்செஸ்டர் யுனைடெட் அணிக்காக வந்து இங்க வந்து அதிகமான கோல்களை அடித்த ஒருவர். இங்கிலாந்துக்கும் வந்து விளையாடி இருக்காரு இல்லையா? ஆமா, இதையெல்லாம் ஒன்னும் விளையாடுறாங்களா, எந்த ஆட்டத்துல எப்படி விளையாடினாங்க, அதையெல்லாம் விடுத்துட்டு பார்த்தோம்னா நம்ம இந்த கார்பந்தை ரசிக்க ஆரம்பித்த வயதில் வந்து அப்ப யார பார்த்து ரசித்தமோ கடைசி வரை அவங்க தான் வந்து நமக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விளையாட்டு வீரராக இருப்பாங்க. சரி, இப்போ வந்து நம்ம அங்கத்திற்குள் செல்லலாம். கார்பந்தை பற்றி பேசினா பேசிட்டே இருக்கலாம், அதுதான் அப்படியே போயிட்டே இருக்கு. சரி, இப்போ என்னன்னா எப்போதும் அந்த மூன்றாவது அங்கத்தில் விளையாடுவோம் இல்லையா, உங்களுக்காக உலக கிண்ணத்தை சார்ந்த சில கேள்விகள் தயார் செய்து வைத்திருக்கோம். யார் உங்க மூவரில் வெற்றி பெறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கேள்வி கேட்டோன்னே உங்களுக்கு பதில் தெரியணும்னா, பதில் தெரியும்னா பதில் அளிக்கணும்னா உங்களோட பெயரை வந்து நீங்கள் சொல்லுங்க. யார் முதல்ல சொல்றீங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு. ஆரம்பிக்கலாமா போட்டிய? முதல் கேள்வி, உலக கிண்ணத்தை அதிக முறை வென்ற அணி? நீங்க சொல்லுங்க கவினேஷ். தருணா அருவினா? யார் முத பேர் சொன்னா
0: சொல்றேன்.
1: இல்ல, ரெண்டு பேர்ல யாரு பேர் சொன்னான்னு தான் கேட்டேன். நீங்க சொல்லக்கூடாது பதில.
0: எனக்கு தருணோட கொஞ்சம்
1: பக்கத்துல இருந்தா கேட்கும், அப்படிதான் கேட்கும். இல்ல, ஆனா தருண் தான் முத சொன்னாரு. அதனால தருண் சொல்லுங்க யாரு.
0: பிரேசில்.
1: பிரேசில் என்பது சரியான விடை. சரிங்க, இந்த உலக கிண்ண வரலாற்றில் ஒரு கோல் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு கோல் இருக்கு. அதாவது ஹேண்ட் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. காட், ஹேண்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோலை புகுத்தியவர் யார்?
2: அருண்.
1: அரவிந்த் சொல்லுங்க.
2: அரவிந்த் டியாகோபா.
1: டியாகோ மரடோனா என்பது சரியான விடை. அர்ஜென்டினா அணியின் முன்னாள் கேப்டன். 1986 அந்த கோலை வந்து அவர் புகுத்தினார். சரி, அடுத்த கேள்வி, உலக கிண்ண போட்டியை ஏற்று நடத்திய முதல் ஆசிய நாடு எது? யோசிக்கிறாங்களா எல்லாரும்? பதில் தெரியவில்லையா? சரி, உங்களுக்காக வந்து ஒரு விஷயத்தை நான் அதிகபட்சமா கூறுறேன். என்னன்னு பார்த்தோம்னா 2002 நடந்த உலக கிண்ணம் இந்த நாடுகளில் தான் நடந்தது. இரண்டு நாடுகள், இரண்டுமே ஆசிய நாடுகள்.
0: இரண்டுமே சொல்லணுமா இல்ல?
1: சரி, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். கவினேஷ்,
0: ஜப்பான்
1: என்பது சரியான விடை. இன்னொரு நாடு இருக்கு. சரி, உங்களுக்கு வந்து ஒரு புள்ளி இல்ல, அரை புள்ளி கொடுக்கலாம். சரியா, இரண்டு நாள்ல ஒரு நாடு சொன்னீங்க. ஆனா 2002 உலக கிண்ணம் சவுத் கொரியா மற்றும் ஜப்பானில் நடைபெற்றது. சரி, நம்ம கவினேஷுக்கு வந்து அரை புள்ளி நம்ம கொடுத்துடலாம். சரி, முதல் ஆப்பிரிக்க அணி, ஒரு உலக கிண்ண வரலாற்றிலேயே முதல் ஆப்பிரிக்க அணி அரை இறுதி சுற்றுக்கு முன்னேறிய அணி எது? நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் முன்னு கூட பேசிட்டு இருந்தோம். இல்ல, கவினேஷ் அவர் நான் சொல்றேன்ட்டாரு, அதனால அவர்கிட்டே போலாம். சொல்லுங்க கவினேஷ்.
0: மொரோக்கோ
1: என்பது சரியான விடை. 1.5 புள்ளியில இருக்காருங்க கவினேஷ் இப்ப. சரி, ஜினடைன் ஜிடேன் அப்படின்ற ஒரு மிக பிரபலமான ஒரு ஆட்டக்காரர் இருக்காரு. பிரான்ஸ் அணிக்காக விளையாடினாரு. அவர் வந்து ஒரு உலக கிண்ண இறுதி போட்டியில் சிவப்பு அட்டையை பெற்றார். அது எந்த வருடம்? கவினேஷ். 2006 என்பது சரியான விடை. 2.5 புள்ளியில் கவினேஷ், அரவிந்த், தருண் தலா 1 புள்ளியில். சரி, இந்த கோல்டன் பால் அப்படின்ற ஒரு விருது இருக்கு, தங்க பந்து. அதாவது இந்த விருது யாருக்கு வழங்கப்படும்? இது கேள்வி இல்ல, சும்மா கேக்குறேன்.
2: அதிக கோல்
1: இல்ல, அது வந்து கோல்டன் பூட்.
0: பெஸ்ட் பிளேயர் ஆஃப்
1: தி சிறந்த அந்த ஒரு உலக கிண்ண போட்டியில் ஒட்டுமொத்த ஆட்டங்களிலும் சிறந்த விளையாட்டை வெளிப்படுத்திய ஒருவர். இந்த ஒரு விருதை உலக கிண்ண வரலாற்றில் ஒரே ஒரு கோல் காவலர் தான் வாங்கியிருக்காரு. அவர் யாரு?
2: அரவிந்த்.
1: சொல்லுங்க.
2: யஷின்
1: என்பது தவறான விடை. சொல்லுங்க. தவறான விடை.
0: தருண்
1: சொல்லுங்க.
0: நோயர்.
1: என்பதும் தவறான விடை. சரி, மூன்று பேரும் தவறா சொல்லிட்டீங்க, அதனால அவர் யாருன்னு நானே சொல்லிடுறேன். ஒலிவர் கான். ஏன் அப்படி மாறி மாறி பாத்துக்கிறீங்க? சரி, உங்களுக்காக ஒரு கடைசி கேள்வி. இல்ல, பழைய, ரொம்ப பழைய ஆட்டக்காரர்லாம் இல்லைங்க. யஷினை விட அவர் பழைய ஆட்டக்காரர் இல்ல. 2002 வந்து அவர் தான் ஜெர்மனியின் கோல் காவலரா இருந்தாரு. அந்த வருடம் பிரேசில் தான் வென்றது. ஆனா சிறந்த ஒரு ஆட்டக்காரருக்கான விருது இவருக்கு தான் கிடைச்சது.

0: இது சரிங்க. சமீபத்திய உலகக்கின் ஆண்டுகளில் ஒரு ஆண்டில் பார்த்தோம்னா 7-1 அப்படின்ற ஒரு கோல் கணக்கில் ஒரு பெரிய அணி இன்னொரு பெரிய அணியை தோற்கடித்தது. அது எந்த அணி? அரவிந்த் சொல்லுங்க.
1: ஜெர்மனி வந்துட்டு பிரேசில 7-1 என்று தோற்கடிச்சது.
0: எந்த வருடம் அது?
1: 2014 பிரேசில்ல தோற்கடிச்சு
0: என்பது சரியான விடைங்க. வாழ்த்துக்கள் உங்க மூவருக்கும். சரி சமமா தான் போட்டி போட்டிருக்கீங்க, ஆனா இந்த போட்டியின் வெற்றியாளர் கவினேஷ் வாழ்த்துக்கள். வெறும் ஒரு அரை புள்ளியில
2: வென்றுட்டாரு.
0: அந்த இரண்டு நாடுகள்ல ஒரு நாடை சொல்லி வென்றுட்டாரு. சரி, நிறைய கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன், நீங்க என்கிட்ட ஏதாவது கேள்விகள் கேட்க போறீங்களா?
2: ஜெர்மனி
0: நாட்டை சேர்ந்தவர். 2014 தான் ஒரு கடைசி உலக கிண்ணம்.
2: சரியான.
0: சரி, அடுத்த அறிவின் நீங்க கேளுங்க.
1: என்னோட கேள்வி என்னன்னா, 2006 உலக கிண்ண கால்பந்து போட்டியை வென்ற நாடு?
0: 2006 இத்தாலி.
1: இன்னொரு கேள்வி, அந்த வேர்ல்ட் கப் வந்து எங்க நடந்தது?
0: ஜெர்மனி.
2: முதல் நடந்ததுல யாரு வெற்றி பெற்ற?
0: சரியா சொல்லிட்டனா? இப்ப நான் 3 புள்ளிகளா?
2: 6 புள்ளிகள்.
0: 6 புள்ளிகளா? ஏன் 6 புள்ளிகள்?
1: 5 புள்ளிகள்.
2: 5
0: 5
2: 2 2 கேள்வி.
0: இல்ல இல்ல, ஒரு ஒரு கேள்வி தான், அது கணக்குல வரும். இருந்தாலும் ரொம்ப நன்றி, ரொம்ப சிறப்பாகவே இருந்தது இந்த ஒரு அங்கம், உலக கிண்ணத்தை பற்றிய கேள்விகள். இப்ப அடுத்ததா வந்து நம்ம அரவிந்த் நாத்தோட விருப்ப பாடலை கேட்கலாம். சொல்லுங்க அரவிந்த், என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: மாற்றான் படத்துல இருந்து இரட்டை கதிர்.
0: ஏன் இந்த பாடல் குறிப்பா?
1: ஏன் இந்த பாடல்? அந்த பாடலும் நல்லா இருக்கும்.
0: வேற எதுவும் இல்லையா தகவல்? சொல்லுங்க. பரவாயில்ல,
1: நானும் வந்துட்டு ஒரு ட்வீன், சோ அதனால வந்துட்டு இந்த பாட்டு நான் அப்பப்ப கேட்பேன்.
0: ஒரு இரட்டையர் அவரு, உங்களோட இரட்டை சகோதரர், அவர் பேர் என்ன?
1: அவர் பேர் என்ன? அமர்நாத்.
0: சரி, உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பான தகவல் சொல்லணும். சில வாரங்களுக்கு முன்பு பார்த்தோம்னா, தீரா இசையில் நம்முடைய மின்னல் நிர்வாகி எஸ் குமரன் அவர் அவர்கள் வந்து ஒரு மூளைக்கு ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கம் அவர் வழி நடத்தினார். அதுல இரண்டு இரட்டையர்களின் குரல், ஒரே மாதிரி ஒலிக்கும் இரட்டையர்களின் குரலை அவர் ஒளிபரப்பி எது யாரோட குரல்னு கண்டுபிடிங்க அப்படின்னு ஒரு அங்கம் செய்தாரு. நீங்கள் உங்கள பல பேர் கேட்டிருப்பீங்க, அதில் ஒருவர் தான் அரவிந்த்நாத். அவருடைய இரட்டை சகோதரருக்காக இந்த ஒரு பாடலை கேட்டிருக்காரு. கிரிஷ், எம் கே பாலாஜி மற்றும் மில்லி கொண்டு வராங்க. இதோ

0: அதுதாங்க நம்ம நிறைவு அங்கம் வரட்டா அப்படின்றாங்க. நீங்க சென்று வருவதற்கு முன்பாக உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி, நிறைவு கேள்வி. நீங்க ஆதரவு தெரிவிக்கிற அணி இருக்கட்டும், இந்த வருடம் உலக கிண்ணத்தை எந்த அணி வெல்லும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க, நினைக்கிறீங்க இவங்க தான் வெல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கும் அணி சொல்லுங்க கவினேஷ்.
1: இந்த வருடம் வந்து நான் ஸ்பெயினுக்கும் பிரான்ஸுக்கும் தான் ஹையஸ்ட் சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: ஏன் அது?
1: நான் ரெண்டு டீமோட டிஃபென்ஸ், மிட்ஃபீல்ட் அண்ட் ஃபார்வர்ட் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கு, அதனால வந்து நான் இந்த ரெண்டு டீமுக்கு தான் வந்து ஈக்குவல் சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: நுட்பமாக பார்க்குறாரு நம்ம கவினேஷ், அதனால ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, கூடவே வந்து ஒருத்தரை பத்தி பேசணும்னு சொன்னீங்க இல்லையா, சொல்லுங்க யாரை பத்தி பேச போறீங்க?
1: இந்த கட்டத்தில் வந்து என் அப்பா, அவர் பேர் சுரேஷ், அவரை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் இதுக்கு ஃபுட்பால் ஆடணும்னு ஸ்டார்ட் பண்ணதே அவரை பார்த்து தான். ஏன்னா அவரும் ஒரு ஃபுட்பால் பிளேயர்,
0: ஏதாவது அணிக்காக விளையாண்டுருக்காரா?
1: அவர் நான் அவர் கிளப்ல விளையாண்டுருக்காரு, அவர் பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இப்போ வரைக்கும் கூட நான் வந்து அவர் மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கேன், அந்த ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு.
0: கண்டிப்பாக.
1: அண்ட் ஏன் ஸ்பெஷல் தேங்க்ஸ்னா, ஏன்னா அவர் ஃபுட்பால் போகாத தடுத்ததில்லை. சொல்ல போனால் டெய்லி அவருக்கு நான் ட்ரெயின் பண்ணுவேன், நான் அங்கே இருக்கும்போது அவர் எனக்கு நிறைய சொல்லி தருவார். ஸோ அந்த நேரத்தை வந்து என் அப்பாவுக்கு ஒரு நன்றியும் அப்படின்னு சொல்லிக்கவர்.
0: சரி, ரொம்ப நன்றி, அவருக்கும் உங்களுக்கும் எங்களுடைய பாராட்டு வாழ்த்து. அடுத்ததா வந்து தருண் கிட்ட கேட்டோம். தருண், எந்த அணி வெல்லும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க?
2: நான் அர்ஜென்டினாக்கு அடுத்து பார்த்தோன்னா,
0: அப்பா கூட அர்ஜென்டினாக்கு அடுத்துதான், அவருக்கு பிடித்த அணிக்கு அடுத்துதான். சரி சொல்லுங்க.
2: பிரான்ஸ் அண்ட் பிரேசில் நினைக்கிறேன். ஏன்னா பிரேசில் ஏன் சொல்றேன்னா, இந்த வேர்ல்ட் கப் வந்து நெய்மாருக்கு வந்து ஒரு கடைசி வேர்ல்ட் கப்பா இருக்கும். சோ
0: எங்க கிறிஸ்டியானோ ரொனால்டோக்கும் கடைசி உலக கிண்ணம்
2: தானே, வேற ஆள் பாத்துப்பாங்க.
0: சரி,
2: நெய்மாருக்காக அவங்க டீம்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு உழைப்பு போட்டு அவருக்கு அந்த கப் எடுத்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பிரான்ஸ் ஏன் சொல்றேன்னா, பிரான்ஸ்ல வந்து எல்லா பொசிஷன்லயும் எல்லாமே ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க, நிறைய பிளேயர். சோ அந்த டீம் ஒரு ஸ்டேக்டா இருக்கு,
0: எதிர்பார்ப்பதும் போர்த்துகல் தான். நீங்க வெல்லும்
3: ரொனால்டோ, அப்புறம் போர்த்துகலோட ஸ்குவாட் வந்துட்டு இந்த வாட்டி கொஞ்சம் முன்ன வேர்ல்ட் கப்போட கம்பேர் பண்ண இந்த வாட்டி கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம். இப்பதான் வந்துட்டு பிஎஸ்ஜி இடையில வந்து யூசிஎல் வின் பண்ணாங்க. பிஎஸ்ஜிலயே வந்துட்டு ஒரு வித்தினா, அப்புறம் நேவஸ்,
0: நிறைய போர்த்துகீசிய ஆட்டக்காரர்கள் அங்க இருக்காங்க பிஎஸ்ஜி அணியில.
3: பிஎஸ்ஜில பிளே பண்றவங்க இருக்காங்க, இப்ப அவங்க எல்லாம் வந்துட்டு அவங்களும் ஒரு பீக்ல இருப்பாங்க. அவங்க எல்லாம் போர்த்துகல்ல விளையாடும் போது போர்த்துகலோட ஸ்குவாட் வந்துட்டு, ஸ்குவாடோட குவாலிட்டி வந்துட்டு இன்னும் நல்லா இருக்கும் இந்த வாட்டி அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதனால போர்த்துகல் தான் இந்த வாட்டி வேர்ல்ட் கப் வின் பண்ணும்.
0: கண்டிப்பா எல்லாருக்கிட்டையும் என்னால வந்துட்டு உங்களுடைய ஆசை நிறைவேறணும்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஏதோ ஒரு ஆசை தான் நிறைவேற போகின்றது. நானும் வந்து இங்கிலாந்து இந்த முறை வந்து கிண்ணத்தை கைப்பற்றணும் அப்படின்னு எதிர்பார்க்கறேன். ஏன்னா நான் முதலே சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு ரொம்ப பிடித்த வீரருடைய அணி அது. சென்ற முறை வந்து நான் விரும்பி ஆதரவு தெரிவிக்கும் அர்ஜென்டினா வென்றுட்டாங்க, இந்த முறை இங்கிலாந்து வெல்லட்டுமே அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனா நம்ம நால்வரின் ஆசையில் ஒரு ஆசை தான் நிறைவேற போகுது, இல்ல எந்த ஆசை நிறைவேறாம கூட போகலாம், அதை வந்து வாய்ப்பு இல்ல. சரி பாத்துருவோம், வாய்ப்பை தாண்டி சாதிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருவோம். ரொம்ப நன்றி உங்க மூவருக்கும். இன்றைய கல்லூரி நிகழ்ச்சி கார்பந்தை ஒட்டி, உலக கிண்ணத்தை ஒட்டி ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம், மீண்டும் கல்லூரி நிகழ்ச்சியில் வேறு ஒரு மூவருடன் சந்திப்போங்க. நிறைவு பாடல், மூவருமே விரும்பி கேட்ட பாடல், ஹரிச்சரன் மற்றும் தன்வி கொண்டு வராங்க, கேட்டலாம். இதோ

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். கூட்டரசு அரசாங்கம் ஒப்புதல் அளித்த சபாத்திற்கு மடானி இணைப்பின் முதல் கட்டம் நிலையான மின்சார கட்டமைப்புக்கான சபா மக்களின் பல ஆண்டுகால காத்திருப்பை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் தொடங்கிய அந்த ஒப்புதலுடன் அத்திட்டத்தின் முதல் கட்டத்துக்கு எளிதான கடனும் வழங்கப்பட்டதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் அர்மீசான் முகமது அலி குறிப்பிட்டார். கடந்த புதன்கிழமை கமாமான் கடல் பகுதியில் கடுமையான புயல் காரணமாக இரு மீனவர்கள் பயணித்த படகு மூழ்கியதில் காணாமல் போனவர்களை தேடி மீட்கும் பணி 4வது நாளை எட்டியுள்ளது. இதில் எந்தவொரு புதிய தடயமும் கிடைக்கவில்லை என மலேசிய கடல்சார் செயலாக்க நிறுவனம் APMM கமாமான் மண்டல இயக்குநர் அப்துல் ஹலீம் அம்சா தெரிவித்துள்ளார். இதனிடையே மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை உலங்கூர்தியைக் கொண்டு வான்வழி தேடுதலை மேற்கொண்டு வருகிறது. குளுக்கிளானில் உள்ள ஹைலண்ட் டவர் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடத்தை இடிக்க ஆம்பாங் ஜயன் நகராண்மை கழகம் MPAJ விண்ணப்பத்திற்கு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இத்தீர்ப்பு 30 ஆண்டுகளுக்கு மேலாக கைவிடப்பட்ட நிலையில் உள்ள அந்த குடியிருப்பு கட்டடத்தை இடிப்பதற்கு வழியை ஏற்படுத்தி தந்துள்ளதாக MPAJ துணைத் தலைவர் ஹஸ்ரோல் நிசாம் ஷஹரி தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பெய்ரூட்டின் தெற்கு பகுதிகளில் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுகளை தொடர்வதில் எவ்வித பயனும் இல்லை என ஈரானிய தலைமை பேச்சாளர் முகமது பாகர் கலிபாவேவ் தெரிவித்துள்ளார். இத்தாக்குதல் அமெரிக்கா அதன் கடப்பாட்டை நிறைவேற்ற விருப்பமோ திறனை கொண்டிருப்பதோ என்பதை நிரூபித்துள்ளது என்றார் அவர். பிரிட்டனும் ஜப்பானும் பெரிய அளவிலான பொருளாதார தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இது $24 பில்லியன் முதலீட்டை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பான் பிரதமர் சனி டொகாச்சி லண்டனுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்ட வேளை அவர் பிரிட்டன் பிரதமர் கேஸ்தாமருடன் சந்திப்பு நடத்தினார். இச்சந்திப்பில் 10க்கும் மேற்பட்ட வணிக ஒப்பந்தங்கள் இயற்றப்பட்டன. விளையாட்டு 2026 உலக கிண்ண கார்பந்து அப்போட்டியின் போது செனிகல் அணி ஆப்பிரிக்க கிண்ண கார்பந்து அப்கானில் வாகை சூடியதை குறிக்கும் நட்சத்திரம் இடம்பெற்றிருக்கும் ஜெர்சியை அணிய ஃபிஃபா தடை விதித்துள்ளது. அந்த நட்சத்திரம் செனிகல் 2021 அப்கானின் கிண்ணத்தை வென்றதை குறிக்கிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

மலரும் நினைவுகளுக்கான நேரம் இது. இன்று ஞாயிற்றுக்கிழமை, நீங்களே அழைத்து எங்களுக்கு உங்களுடைய விருப்ப பாடல்களை விரும்பி கேட்க போறீங்க. எப்போதும் கூறுவதுதான், கடந்த சில வாரங்களில் அல்லது இந்த வாரத்தில் கூட உங்களுடைய விருப்ப பாடல்கள் ஒலிபரப்பாகி இருந்தால் இந்த முறை நீங்க புதிய நேயர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய தாழ்மையான அன்பான வேண்டுகோள். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. அழைங்க, நிறைய பேசலாம். ஏன் அந்த பாடல் பிடிக்கும்னு சொல்லுங்க, பாடலை ஒலிபரப்பலாம், கேட்கலாம், ரசிக்கலாம். இது மலரும் நினைவுகள்.

0: மண்ணில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரி.

0: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். சொல்லுங்க, எந்த பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: ஆடிப்பெருக்கு படத்துல இருந்து தனிமையிலே இனிமை காண முடியுமா?
0: ஆஹா, இந்த பாடல் யாருக்காக?
1: பணத்தால் சாதிக்க முடியாத நன்மைகளை கூட நாம் பேசும் கனிவான வார்த்தைகளும் அன்பான புன்னகையும் சாதித்துவிடும். பேரா சித்திவன் தாமர் மாணிக்க வாசகத்திலக்கும் சித்தி திருமதி சிவகாமி அவர்களின் கணவர் சித்தப்பா திரு சண்முகம் அவர்களுக்கும் மற்றும் பேரா சுங்கேசி பொண்டிருக்கும் சித்தப்பா திரு சுப்பிரமணியம் அவர் தம் மனைவி சித்தி திருமதி ஜெயந்தி அலைஸ் காளீஸ்வரி அவர்களுக்கும் எதிர்வரும் 19ஆம் தேதி பிறந்த நாள். சோ சித்தப்பா திரு சண்முகம், சித்தி திருமதி காளீஸ்வரி அலைஸ் ஜெயந்தி அவர்களுக்கு தைப்பிங் தாமா சுங்கேமா சப்பா திரு எம் எஸ் ராஜு கோயிண்டர், அம்மா திருமதி துரையம்மா கோகிலா கோயிண்டர் மற்றும் குடும்பத்தின் அனைவரின் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் விஷ் பண்ணிட்டு இந்த பாடலை அவங்களுக்கு ஸ்பெஷலா டெடிகேட் பண்றேன்.
0: ஆஹா, மூச்சு விடாம பேசுறீங்களா? இதுக்காகவே அந்த பாடலை ஒளிபரப்பி ஆகணும். கண்டிப்பா அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. அவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்து. அந்த பாடலை

0: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் ஐயா, நல்லா இருக்கும் ஐயா.
1: சொல்லுங்க, யாருக்காக பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
0: நான் வந்து கேசன் பேசுறேன், கப்பல இருந்து. என் தாயார் பார்வதி கிருஷ்ணன் அவங்க வந்து சுங்கப்பட்டன்ல இருக்காங்க. தங்கை வந்து சுங்கப்பட்டன்ல இருக்காங்க. சாந்தகுமாரி, மணிவண்ணன், என் நண்பர் ஞானமணி தேவி இதுல இருக்காங்க, டிட்டால. சோ படம் பாட்டு வந்து இறந்தவனே சுமந்தவனே, அந்த இரவும் பகலும் படத்துல இருந்து ரொம்ப நன்றி.
1: சரிங்கய்யா, அந்த பாடல் கண்டிப்பா ஒளிபரப்புறோம். ரொம்ப நன்றி.

0: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? உங்களை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்.
1: எனக்கு வந்து ரொம்ப நாளா ஒரு பாட்டு கேட்கலாம்.
0: சரி, அந்த பாடலை ஒளிபரப்பதற்கு முன்பாக இந்த செவ்வாய்க்கிழமை மலரும் நினைவுகள்ல கடிதம் வழி எழுதும் பாடல்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்க நிறைய கடிதம் எழுதி இருக்கீங்க.
1: ஆமாங்க, எனக்கு வந்து பாடல் பழைய பாட்டுனா என்னோட உயிர்.
0: சரிங்க ஐயா, எத்தனை கடிதம் எழுதி இருப்பீங்க இது வரைக்கும் அந்த அந்த தொகுப்புக்காக?
1: இது வரைக்கும் நீங்க வந்த பிறகு
0: இல்ல, மொத்தமாவே எத்தனை தடவை எழுதிருப்பீங்க? ஆமாங்க ஐயா, 70 கிட்ட எழுதிருக்கீங்க. அதுல பாதி வந்து என்னோட மேஜையில தான் இருக்கு மேல அலுவலகத்துல. ஆனா உங்க பாடல கண்டிப்பா ஒரு வாரம் நான் ஒளிபரப்பிடுறேன். ஆனா 70 கடிதங்கள்லாம் எழுதக்கூடாது, 1-2 எழுதுனா போதும் சரிங்களா? சரி சரி, நான் கண்டிப்பா கூடிய விரைவில் உங்க கூட பேசுறேன். இப்ப என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து நாராயணன்
0: அவருங்க படத்துல மலரின் மதுவெல்லாம் இன்னிசை ராணி. சரிங்க, கண்டிப்பா இந்த முறை அந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்புறேன், தொடர்ந்து கேளுங்க.

0: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: பிணைங்கன்னு பேசுறேன், இதான் முதல் தடவை.
1: அப்படியா, உங்க பேருமா?
0: என் பேர் காந்த ரூபி, நான் ஒரு ஒக்கைய பேசுறேன்யா.
1: சரிமா, உங்க உடல் நலம் சீக்கிரமே வந்து குணமடையணும்.
0: கிட்ட பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா.
1: பேசியாச்சு, இன்னைக்கு ஆசை நிறைவேறிடுச்சு. அதோட உங்க விருப்ப பாடலையும் ஒளிபரப்ப போறேன்.
0: ரொம்ப சந்தோஷம். உள்ளம் என்பதாமே, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஏன் ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல்?
0: தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்டா ரொம்ப அமைதியா இருக்கும்.
1: சரி, அந்த அமைதி வந்து இன்றும் வந்து பற்றி கொள்ள போகின்றது உங்களை. அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து கேட்கலாமா?
0: ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நன்றிமா, நன்றி.

0: வணக்கம் பிரேம்குமார், நான் பண்டாபால் சித்திராலிருந்து செஞ்சிரம்பட்டால் சுரஜகர்ஷன் பேசுறேன். ஐயா
1: வணக்கம். ஐயா எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கீங்க? நலமா இருக்கீங்க? இந்த மழை
1: அப்படியா? சரி சரி, பாத்து இருங்க. என்ன பாடல் இந்த மழைக்கு? அப்படியே இதமாக ஏதாவது ஒரு பாடல்.
0: டவுன் பஸ்ல வந்து ஒரு பாட்டு இருக்கு, டவுன் பஸ் படம் வேறு. பொன்னான வாழ்வு மண்ணாக்கி போகும் துயர் மேல், அந்த பாட்டியா?
1: அந்த பாடல் கண்டிப்பா உங்களுக்காக ஒளிபரப்புறோம். ஐயா ஏன் இந்த பாடல்?
0: நண்பர்களும் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த பாட்டு. ரொம்ப நாள் ஆச்சு கேட்டுன்னு. நண்பர் பேர் சொல்றாங்களா?
1: சொல்லலாம், சொல்லுங்க.
0: அஞ்சரம்புத்தான் இன்பொழிக்குமார், மகிழவாணி புஷ்பராஜ், லட்சுமி ராஜன், பூங்கோடி அண்ணாதுரை, சாமான் வாங் மகிழம்பு, சந்திரா பரமேஸ்வரர், உங்களுக்கு சேர்த்தியா?
1: சரிங்கய்யா, எல்லாருக்காகவும் அந்த பாடலை அடுத்து கேட்கலாம். ரொம்ப நன்றிங்கய்யா.
0: ரொம்ப நன்றியா.
1: நன்றி.

0: வணக்கம் யா, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் சார, நீங்க எப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கேன். சொல்லுங்க, என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: எனக்கு வந்து இந்த புது பறவைல வந்து எங்கே நிம்மதி என்ற பாடல்.
0: ஆஹா, ஏன் இந்த பாடல்?
1: இந்த பாடல் ஏன்னா, நம்ம இந்த முன்னாள் 1980 தயாரிப்பாளர் இருந்த பி சுப்பையா அவர்களும் அவர் பாடிய காப்பர்ல வந்து அந்த பாடல் நிகழ்ச்சியில் பாடினாரு. அந்த பாடலுக்கு அந்த பாடல் வந்து இப்பொழுது எல்லா நேயர்களுக்கும், பி சுப்பையான குடும்பத்தினர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இந்த பாடலை நான் அன்புடன்.
0: சரிங்கய்யா, அதாவது இத்தனை வருடம் காலம் ஆனாலும் வந்து பசுமையா அப்படியே நினைவு வச்சிருக்கீங்க அந்த பாடல.
1: அவரு பாடல் மட்டும் இல்லைங்க, அவரு ரொம்ப அன்பான மனுஷன். ஆர்டிஎம்க்கு போன உடனே அண்ணா வந்துட்டீங்களான்னு சொல்லி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பாரு. அந்த அளவுல அவர் நல்ல நெருங்கிய நண்பர். அவரோட தங்கராஜ் என்று ஒருத்தருக்காரு, அவரும் 80 அவரெல்லாம் எங்களோட தான் சேர்ந்து இது பண்ணாரு. அவருக்கும் இந்த நேரத்துல அந்த பாடலை நான் ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்ளுங்க.

0: யாருக்காக பாடல் கேக்குறீங்க?
1: நாளைக்கு என் மகளுக்கு பிறந்த நாள். அவங்க பேரு கிருஷ்ணவேணி. நாங்கெல்லாம் வாழ்த்து சொல்றோம் பேர பிள்ளைங்க. அங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்த்து வாழ்த்து சொல்றோம். பிடிச்ச பாட்டு வந்து உண்மை ஒன்று கேட்பேன். புதிய புதிய பறவை படத்துல இருந்து
0: அந்த பாடல் தான் உங்களுக்கு வேணுமா?
1: ஆமா, அங்க மகளுக்கு பிடிச்ச பாட்டு.
0: சரி, கண்டிப்பா அவங்களுக்கு பிடித்த பாடல பிறந்தநாள் பாடலா அவங்களுக்காக ஒளிபரப்புறோம். தொடர்ந்து கேளுங்கம்மா.
1: ரொம்ப நன்றியா.

0: என்ன பாடல் வேணும்? யார வாழ்த்துறீங்க இந்த பாடல் மூலமா? நீங்க என்ன கூட வாழ்த்தலாம். ஆமா, எங்க இருந்தாலும் வாழ்க. நீங்க பாருங்க, ஹுலு லங்காட்ல இருந்து இங்க வந்து அங்காசாபுரியில இருக்கிற என்ன வந்து வாழ்த்துறீங்க?
1: கல்யாணத்தை
0: பண்ணி ஒரு பாடல் கண்டிப்பா ஒளிபரப்புறேன், தொடர்ந்து கேளுங்க.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி.

0: இடம் பெறுவது ஞான சுடர்.
1: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க மின்னல் எஃப்எம் நேயர்களே, கற்பனைக்காக ஒரு கதை சொல்லுவார்கள். நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒரு செல்வந்தர் தான் இறக்கும் தருவாயிலே இரண்டு கடிதங்களை எழுதி தான் இறந்த பின்னர் தன் மகனிடத்திலே ஒப்படைக்குமாறு தன்னுடைய காரிய தரிசியிடம் கூறிவிட்டு இறந்து போகிறார். இறந்து போன செல்வந்தரை குளிப்பாட்டி கஃபன் துணி அணிவித்து விட்டு ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டு அடக்கம் செய்ய புறப்படுகிற போது அந்த செல்வந்தரின் காரியதரிசி அவருடைய மகனிடத்திலே இறுதியாக எழுதப்பட்ட ஒரு கடிதத்தை முதலில் கொடுக்கிறார். இந்த கடிதத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறார். மகனே, எனக்கு ஒரு ஆசை. என்னை அடக்கம் செய்வதற்கு முன்னால் நான் கடைசியாக அணிந்து வந்த கால் உறைகளை எனக்கு அணிவித்து விட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தந்தையின் ஆசையை, அதுவும் கடைசி ஆசையை நிறைவேற்ற வேண்டுமே என்று விளைகிறார் அந்த செல்வந்தரின் மகன். அப்போது ஊர்க்காரர்கள் உறவுக்காரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இறந்து போன ஜனாசாவுக்கு கஃபன் துணியைத் தவிர மேலதிகமாக வேறு எதையும் அணிவிக்க முடியாது என்று சண்டைக்கு வருகிறார்கள். அப்போது இறந்து போன அந்த செல்வந்தரின் காரியதரிசி இரண்டாவது கடிதத்தை மகனிடத்திலே ஒப்படைக்கிறார். அந்த கடிதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, மகனே, நான் கோடி கோடியாய் செல்வங்களை சம்பாதித்து என்ன பயன்? பெரும் புகழையும் அந்தஸ்தையும் பெற்று என்ன பிரயோஜனம்? பார்த்தாயா, நான் வசிக்கப் போகும் நிரந்தரமான உலகத்திற்கு நான் அணிந்து கொண்டிருந்த பழைய காலுறைகளை கூட என்னால் கொண்டு செல்ல முடியவில்லை. நான் உயிரோடு இருந்தபோது என் சொல் பேச்சை கேட்டு தலையை ஆட்டியவர்களும் என்னிடத்திலே அதிகமான உதவிகளை பெற்றவர்களும் கூட எனக்கு கஃபன் துணியை தவிர வேறு எதையும் தரம் இருக்கிறார்கள். இந்த கடிதத்தின் மூலம் நான் உனக்கு சொல்ல வருகிற செய்தி என்ன தெரியுமா? நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் அதிகமாக சொத்துக்களை சேர்ப்பதில் நீ ஈடுபடாதே. நிரந்தரமான உலகத்திற்கு எது பயன்படுமோ அதை நீ அதிகமாக சேகரித்து வா. நல்ல அறங்களை செய்து வா, நிலையான தர்மங்களை செய்து வா, நல்ல அமல்களை செய்து வா என்று அந்த கடிதத்திலே தன்னுடைய அன்பு மகனுக்கு உபதேசம் செய்ததாக ஒரு கதை ஒன்று சொல்வார்கள். இந்த உலக வாழ்க்கை சிற்றின்பங்களால் நிறைந்த வாழ்க்கை. சின்ன சின்ன இன்பங்களை தரும் இந்த உலகத்தின் பின்னால் மனிதன் ஆசைகளுக்கு அடிமையாகி ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் இந்த உலகில் உள்ள எந்த ஒரு பொருளும் நிலையான இன்பங்களையோ சந்தோஷங்களையோ மகிழ்ச்சிகளையோ நமக்கு தருவதில்லை. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லஹாக்கும் முத்தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர் என்கிற அத்தியாயத்தை ஓதி காண்பித்தார்கள். அதாவது, நீங்கள் மண்ணறைகளை சந்திக்கும் வரை இந்த உலகத்தின் ஆசைகள் பலவும் அல்லாஹ்விற்கு வழிபடுவதை விட்டும் உங்களை மறக்கடிக்க செய்துவிடும் என்கிற அந்த ஆயத்தை ஓதி காண்பித்து விட்டு மறுமை நாளில் நடைபெறும் அவலத்தை எடுத்து சொன்னார்கள். அதாவது, மறுமை நாளிலே மனிதன் இப்படி புலம்புவானாம், நான் ஓடி ஓடி சம்பாதித்த பொருட்கள் எங்கே? கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்த செல்வங்கள் எங்கே? நான் சேர்த்து வைத்த சொத்துக்கள் எங்கே? ஆடம்பர பங்களாக்கள் எங்கே? வியாபார ஸ்தாபனங்கள் எங்கே? எதுவுமே என்னோடு இங்கே வரவில்லையே என்று அழுது புலம்பிக் கொண்டிருப்பானாம். அப்போது அல்லாஹு தாலா அந்த மனிதனை அழைத்து கேட்பானாம், உனக்கென்று ஏதாவது சொந்தமான பொருள் உலகத்திலே இருக்கிறதா? நீ சம்பாதித்த சொத்துக்களெல்லாம் அது உன்னுடையதல்ல. நீ சேகரித்த செல்வங்களெல்லாம் அது உன்னுடையதல்ல. மூன்று விஷயங்கள் தான் உனக்குரியது. எதை நீ சாப்பிட்டு உண்டு கழித்தாயோ அதுதான் உனக்கு சொந்தமானது. எதை நீ உடுத்தி கிழித்தாயோ அதுதான் உனக்கு சொந்தமானது. எதை நீ சதக்காவாக கொடுத்து சேகரித்து வைத்தாயோ அதுதான் உனக்கு சொந்தமானது. இந்த மூன்றை தவிர மற்றவை எல்லாம் அடுத்தவருக்கு சொந்தமானது. அதை அடுத்த மனிதர்கள் அனுபவிப்பதற்காக வேண்டி வெட்டி வைத்து வந்திருக்கிறாய் என்று அல்லாஹு தாலா சொல்லுவானாம். இந்த உலகத்திலே நமக்கு சொந்தமான பொருள் என்று எதுவும் கிடையாது. எனவே நிலையில்லாத இந்த உலகத்திலே நிலையான நன்மையை தரக்கூடிய நல்ல அமல்களை செய்வோம். நிரந்தரமான சேமிப்பை ஏற்படுத்தக்கூடிய நல்ல அறங்களை செய்வோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அத்தகைய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞான சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கி.
4: இளமை, புதுமை, இனிமை. ஆக இன்றைய காற்றின் மொழியும் ஒரு நிறைவை நாடுகின்றது. மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளையை காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு ஒரு இதுல நம்ம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா லைக்ஸ் காசப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா? நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல்
2: மின்னல் இளமை புதுமை இனிமை

இன்றைய பாடல் தொகுப்பு பிரேமா கிருஷ்ணன்.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல.
1: அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சு. இது இல்லாம நான் இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு பின்னலப்பா.

கண்ணடகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். த பேக்ல புஷ்.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
4: We gonna blow the speakers, baby. Once again, Vijay and

வணக்கம் விஜயன் மிஸ் அவர்களே, நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டினையும் சரி இதுக்கு முன்னாடி வந்த பாட்டினையும் சரி எப்போ பார்த்தாலும் புரியாத வார்த்தையாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே.

0: என்ன ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்வளவு நாள் ஆச்சு.
0: மெதுவா சுத்தி இவ்வளவு பேர் இருக்காங்க.
1: மேதா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யூஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது. ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாடுங்க உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம். மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை. இன்றைய பாடல் தொகுப்பு பிரேமா கிருஷ்ணன்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.
1: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்கோங்க, நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் FM.

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: பிரச்சனை போல இருக்கு. இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க.

0: ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். டா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.
2: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

0: இசைய மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கு.

0: now it's not her face, it's beyond that.
1: Mingal FM, ilumai, pudumai, inimai. Mingal FM. இன்றைய பாடல் தொகுப்பு பிரேமா கிருஷ்ணன்.

0: இருக்கா இல்லையா, காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
1: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு?
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: ஜீவா பாடல்கள் நம் கலைஞர்கள் பாட நீங்க கேட்க போறீங்க. தனித்திறமைகளை அடையாளம் காண போறோம். நீங்களும் கலந்துக்கலாம்.
1: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 12:15 தொடக்கம். உங்களுக்காக தாளம்

ஒரு குட்டி கதை கேட்டா அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல் சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

0: அஸ்வினி, இந்த வருஷம் 1st ஜூன் எல்லாம் ஐசி அடையாள அட்டை எல்லாம் மாத்திடணும்னு சொல்லிருக்காங்க. மாத்திட்டு தெரியுமா?
1: அதுக்கேன்பா குரல் மாத்தி பேசுறீங்க?
0: அப்பதாமா கேக்குறவங்க நம்புவாங்க. நீ விஷயத்துக்கு வா.
1: 1st எல்லாம் மாத்தணுமா? யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றது?
0: அதான் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் டு மெனி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உனக்கு வரலையா?
1: ஐயோ அப்பா, அது 1st ஜூன்ல இருந்து அமல்படுத்துறாங்களே தவிர அடையாள அட்டையை உடனே மாத்தணும்ன்ற அவசரம் எல்லாம் கிடையாது. அடையாள அட்டை காணாமல் போனவங்க இல்ல அந்த சிப் இருக்கு இல்லையா அது வேலை செய்யாதவங்க மட்டும் இப்போதைக்கு மாத்தனா போதும்னு சொல்லிருக்காங்க.
0: என்னமா நீ வாட்ஸ்அப்ல சொல்றதெல்லாம் நம்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்க?
1: முக்கியமா வாட்ஸ்அப்ல வரத நம்பாதீங்கப்பா. எதுவா இருந்தாலும் அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்களை பாருங்க. உண்மை தகவல்களுக்கு அதான் நம்ம ஆர்டிஎம் உடைய சமூக வலைத்தளங்களே இருக்க.
0: அப்பனா இந்த கோவிந்த கிட்ட இனிமேல் இதெல்லாம் அனுப்பி வைக்காதன்னு சொல்லணும். எவ்வளவு பொய் தகவல் அனுப்பியிருக்காங்க பாரு. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம் இன்றைய பாடல் தொகுப்பு பிரேமா கிருஷ்ணன். இளமை புதுமை இனிமை காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்கள்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை நேற்று புத்ராஜயாவில் உலக முஸ்லிம் லீக் பொதுச் செயலாளர் ஷேக் டாக்டர் முகமது அப்துல் காரிம் அலிசா சந்தித்தார். இஸ்லாமிய உலகின் அண்மைய மேம்பாடுகள் குறித்து அவ்விருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மேலும் அண்மையில் நடைபெற்ற 3வது பன்னாட்டு சமய தலைவர்கள் மாநாட்டின் வெற்றி குறித்தும் அவர்கள் பேசினர். பினாங்குக்கான சமூக விளையாட்டு நிதியம் DSKவுக்கான ஒதுக்கீட்டை அதிகரிக்க இளைஞர் விளையாட்டு அமைச்சர் இணக்கம் தெரிவித்துள்ளது. இவ்வாண்டு ஒதுக்கப்பட்ட 800,000 ரிங்கிட்டை முழுமையாகவும் விரைவாகவும் பயன்படுத்திய மாநிலம் என்ற வகையில் அந்த கூடுதல் ஒதுக்கீடு வழங்கப்படுவதாக அமைச்சர் டாக்டர் முகமது தாஃப் ஜொஹாரி கூறினார். பேரா அல்லாரூட் மாத்தாங் இஸ்லாமா மாவட்டத்தில் உள்ள கம்போங் சுங்காய் ரோத்தானில் நேற்றிரவு திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. பாதிக்கப்பட்ட 8 குடும்பங்களைச் சேர்ந்த 17 பேர் பத்துஹம்பார் தேசிய பள்ளியில் திறக்கப்பட்டுள்ள தற்காலிக உதவி மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட மலேசிய பொது தற்காப்பு படை கூறியது. பெய்ரூட்டில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் அமைதி உடன்பாட்டை எட்டும் முயற்சியில் வாஷிங்டன் ஈடுபட்டுள்ள இவ்வேளையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்க கூடாது என அவர் கூறினார். இஸ்ரேலின் இந்த பதிலடி தாக்குதல் பொருளற்றது என கூறிய டிரம்ப் தூதரக முயற்சிகளுக்கு இடையூறாக இருப்பதை தவிர்க்கும்படி சம்பந்தப்பட்ட தரப்பை வலியுறுத்தியுள்ளார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான புரிந்துணர்வு உடன்படிக்கை தொடர்பான இறுதி முடிவு குறித்து கலந்துரையாடப்படுவதாக ஈரான் சமரச குழு தலைவரின் வியூக ஆலோசகர் மேண்டி முகமடி தெரிவித்துள்ளார். அந்த ஒப்பந்தத்தின் 14 விவகாரங்களை விவரிக்கும் அவரது ஒலிக்கோப்பு வெளிவந்துள்ளது. ஹார்மோஸ் நீரிணையில் பாதுகாப்பு, கடற்பயண சேவை உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் ஏற்பாடு செய்யப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டு உலகக் கிண்ண கட்பந்து. முதல் முறையாக களமிறங்கியுள்ள குரோசோவை ஜெர்மனி 1-7 என்ற கோல்களில் பந்தாடியது. உலகக் கிண்ண போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடாக குரோசோ திகழ்கிறது. இதனிடையே எஃப் குழு நிலையில் நெதர்லாந்தும் ஜப்பானும் 2-2 என சமம் கண்டன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தின சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் ஹஃபீஸ் அல் ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஹுஜ்ரத் வசனம் 13 தொடங்குவோம்.
2: அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்.
3: எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
3: அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன்.

மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தி உடையவராக இருக்கின்றாரோ அவர்தாம் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவன், யாவற்றையும் சூழ்ந்து தெரிந்தவன்.

நேயர்களே, அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓர் ஒட்டகம் இருந்து வந்தது. பொதுவாக ஜிஹாது புனித போருக்கு ஆர்வம் ஊட்டுவதற்காக வேண்டி நபி தோழர்களுக்கு இடையே பல்வேறு போட்டிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்தி உற்சாகம் ஊட்டுவது வழக்கம். அவற்றில் சில சமயங்களில் குதிரைகளையும் ஒட்டகங்களையும் ஓட்ட பந்தயத்தில் ஈடுபடுத்துவதும் உண்டு. அவ்வாறு ஒட்டகங்களுக்கு இடையே ஓட்டப்பந்தயம் நடைபெறும் போதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒட்டகம் அனைத்து ஒட்டகங்களையும் வென்று முதல் பரிசை தட்டிச் சென்று விடுவதுண்டு. வேறு எந்த ஒட்டகமும் அதை வென்றதாக அதுவரையில் நடந்ததில்லை. இந்நிலையில் ஒரு கிராமவாசியான காட்டர்பி ஓர் ஒட்டகத்தை கொண்டு வந்தார். ஓட்ட பந்தயத்திலே அதை ஓட வைத்தார். என்ன ஆச்சரியம், அன்று முதல் பரிசை அதுதான் வென்றது. எப்போதும் முதலிடத்தை பிடிக்கும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒட்டகத்தை விடவும் அது முந்திச் சென்றது. இதைக் கண்ட அண்ணல் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு தோழர்களுக்கு மிகவும் சங்கடமாகிவிட்டது. நம் உயிரிலும் மேலான உத்தம திருநபி அவர்களின் ஒட்டகம் எங்கிருந்தோ வந்த காட்டரபியின் ஒட்டகையினால் தோற்கடிக்கப்பட்டு விட்டது என்று சஞ்சலமடைந்தார்கள். தோழர்களின் மனக்கவலையை அறிந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிந்தார்கள், இவ்வுலகில் எந்த ஒன்றும் உயர்ந்த நிலையிலேயே இருந்து வருமானால் ஒருநாள் அதை வீழ்த்தாமல் அல்லாஹ் விடமாட்டான். இது அல்லாஹுவின் நியதி. அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் ஆதாரம் புகாரி. நபிகளாரின் இந்த அமுத மொழி எத்துணை அரிய தத்துவத்தை உள்ளடக்கியிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும்.

நேர்களே, ஓட்டப்பந்தயத்திலே தோற்கடிக்கப்பட்டது நபிகளாரின் ஒட்டகம் என்பதால் அன்னாரை உயிரினும் மேலாக நேசித்த தோழர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனாலும் அல்லாஹுவின் அருட்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ கிஞ்சிற்றும் கவலை கொள்ளவில்லை. மாறாக தோழர்களை சமாதானம் செய்கின்றார்கள். அவ்வாறு தோற்றுப்போனதற்காக காரணத்தை தெளிவுபடுத்துகின்றார்கள். ஆம், இவ்வுலகில் யாரும் எந்த பொருளும் ஜெயித்து கொண்டே இருக்க முடியாது. அதை அல்லாஹ் அனுமதிக்க மாட்டான். என்றேனும் ஒரு நாள் தோற்கடிக்கவே செய்வான் என்ற மாபெரும் உண்மையை, மாற்றவே முடியாத நியதியை சாதாரணமாக எவரும் எளிதில் புரிந்து கொள்ள தக்க வார்த்தைகளில் ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயம்பியிருக்கிறார்கள். இப்பேருண்மையை அறியாதவர்கள்தான் இவ்வுலகில் ஏற்படும் தோல்விகளைக் கண்டு துவண்டு போவதும், நம்பிக்கையை இழப்பதும், கோழைத்தனமாக உயிரை மாய்த்து கொள்வதுமாக இருக்கின்றார்கள். சதாவும் ஜெயித்து கொண்டே இருப்பவன் இறைவன் மட்டுமே என்பதை சொல்லவும் வேண்டுமா?

நேர்களே, எந்த காரியத்தில் இறங்கினாலும் அல்லாஹுவின் மேல் பொறுப்பை சாட்டிவிட்டு துணிந்து செயல்பட வேண்டும். வெற்றியும் தோல்வியும் அவன் வசமே உள்ளது. இதைதான் நமது ஈமான் பற்றிய விளக்கத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தன் திருமறையில் கூறியதை பாருங்களேன். நபியே, கூறுங்கள். அல்லாஹுவே ஆட்சிகளுக்கெல்லாம் அதிபதியே. நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய். நீ நாடியோரிடமிருந்து ஆட்சியை அகற்றுகின்றாய். நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகின்றாய். நீ நாடியோரை இழிவுபடுத்துகின்றாய். நன்மைகள் யாவும் உன் கைவசமே உள்ளன. நிச்சயமாக நீ அனைத்தின் மீதும் ஆற்றல் பெற்றவன் என்று அல் குர்ஆன் அத்தியாயம் 3:26 கூறப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்களுக்கிடையே ஓட்டப்பந்தயம் நடத்தியிருப்பது முஸ்லிம் சமுதாயம் வீரமும் விவேகமும் மிக்கதாக விளங்கிட அவர்கள் எடுத்துக்கொண்ட பல்வேறு முயற்சிகளை தெளிவாக எடுத்து காட்டுகிறது. நிச்சயமாக ஒரு மூமின் இறை விசுவாசி கோழையாக இருக்க மாட்டான் என்று கூறிய கோமான் நபி அவர்கள், இறைவா, கோழைத்தனத்திலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் உன்னிடம் காவல் தேடுகிறேன் என்று அடிக்கடி பிரார்த்தித்தவர்களாக இருந்துள்ளார்கள். வீரத்தை வளர்க்கும் பயனுள்ள விளையாட்டுகளை வரவேற்கும் இஸ்லாம் தேவையற்ற பயனற்ற விளையாட்டுகளை தடுத்தும் இருக்கிறது.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை. இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞான ஜாக்கிம்.
0: மஆல் ஹிஜ்ரா சிறப்பு நிகழ்ச்சிகள். நேர்களே, செவ்வாய்க்கிழமை இரவு மணி 9:15 மாற்றமில்லா ஏற்றமில்லை. புதன்கிழமை காலை மணி 6:03 ஹிஜ்ரத்து சிறப்பு தீன்சுவை கானங்கள், மாலை மணி 4:30 சிறப்பு நாடகம் ஆகிய மஆல் ஹிஜ்ரா சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளியேற உள்ளன. செவியேற்க தவறாதீர்கள்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நிறம் காலை மணி 6:30.

0: இனிய வணக்கம் எல்லோருக்கும். காலை பொழுது இனிதே வணக்கம் இன்னலோடு தொடங்கி இருக்கிறது. வணக்கம் நண்பரே.
1: வணக்கம் தெய்வீகன். வணக்கம் நேர்களே. மலேசியா எழுந்துட்டீங்களா? முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இன்றைய காலை பொழுது என்னதான் வந்து இப்போ கேள் வந்து ரொம்ப குளிரா இருக்கு, குளிர்ச்சியான ஒரு பிரதேசத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் வேலைக்கு போறோம்ன்றத மட்டும் மறந்துடாதீங்க.
0: எப்படி சொல்லுவாங்கன்னா வானிலை மாதிரி வாழ்க்கை மாறணும் அப்படின்னு.
1: ஆமா,
0: சில நேரத்துல அப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும். ஏற்றம் இறக்கம் மேடு பள்ளம் அப்படி எல்லாம் பாருங்க. போன வாரம் இதே நேரம் நம்ம என்ன சொல்றோம், நல்ல சூடா இருக்கு முடியல அப்படின்னு. விஸ்வரூப வெற்றி அப்படின்வாங்க. அதனால சின்ன சின்ன முயற்சிகளாக இருந்தாலும் அதை விடாது செய்ய தொடங்க, எல்லாம் உங்களுக்கு ஜெயமாக வர காத்துட்டு இருக்கு.
1: அதுவும் இன்றே செய்யுங்க, அது நன்றே உங்களுக்கு அமையுங்க.
0: வாங்க, இந்த திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ ஆண்டு ஆணி திங்கள் முதலாம் நாள் 2026 ஜூன் 15 திங்கட்கிழமையை ஒரு புன்னகையோட விடாமுயற்சியோட தொடங்கலாம்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் ஜெய் பிரபாகர்.
1: இன்னைக்கு நான் என்ன ஃபிட்னஸ் டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னா, ஸ்டெப் அப் செய்வது. ஸோ ஸ்டெப் அப்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, அது வந்து நீங்க படியில இறங்கி நீங்க செய்யலாம், இல்ல வந்து உறுதியான ஒரு மேடை, அது ஏதாவது உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா, இல்ல நீங்க வேலை செய்யற இடத்துல இருந்துச்சா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து காலையில செய்வது வந்து மிகவும் நல்லது. ஸோ அது செய்முறை வந்து எப்படி நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு காலை மேலே வைத்து மீண்டும் வந்து இறங்கி ஏற வேண்டும். அவ்வளவுதான், சிம்பிளான வந்து ஒரு ஒர்க் அவுட். இந்த ஒர்க் அவுட் வந்து வேலைக்கு போறவங்க இருந்து மாணவர்கள் கூட வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதனால வந்து என்ன நல்லதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்க கால் பலப்படுத்தும். அது மட்டும் கிடையாது, இப்ப நிறைய பேர் வந்து கால் வலி முட்டி வலின்னு சொல்றவங்க வந்து இந்த ஒர்க் அவுட் வந்து தினமும் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்க கால் வலி முட்டி வலிகள் வந்து குறையும். இந்த ஒர்க் அவுட் செய்முறை வந்து நீங்க பாத்தீங்கன்னா, எப்போதும் நான் சொல்ற மாதிரி தான், 3 செட்டுக்கு வந்து நீங்க செய்ய வேண்டும், 20 முதல் 30 வினாடிகள் வரை. நன்றி, வணக்கம். இதோட நாளைக்கு ஒரு ஃபிட்னஸ் டிப்ஸோட பார்ப்போம்.

0: டிக் டிக் டிக் படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல். மணி இப்போ 6:40 ஆயிருச்சு. பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை தான் பார்க்க போறோம்.
1: கடந்த 24 மணி நேரங்களில் என்னென்ன செய்திகள் வந்திருக்கு? தொடக்கமா மலேசிய நண்பன் சொல்லுங்க.
0: இன்றைக்கு சவால்களை எதிர்கொள்ளும் துணிவை பெறுங்கள், மலேசியாவின் வளர்ச்சிக்கு பெண்களின் பங்கு அளப்பரியது என்று பிரதமர் ரத்னஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தி சொல்லியிருக்கிற செய்தி வெளிவந்திருக்கின்றது.
1: அடுத்த மக்கள் ஓசில வந்திருக்கக்கூடிய செய்தி, நடப்பு ஆண்டு ஜனவரி தொடங்கி மே மாதம் வரையிலான காலகட்டத்தில் பதிவான வேலை இழப்பு சம்பவங்கள் மனிதவள அமைச்சர் ரொம்ப மிக தீவிரமாக கவனித்து வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இதை களைவதற்கான புதிய நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் அமைச்சர் டாக்டர் ரமணன் அவர்களும் குறிப்பிட்டிருக்காங்க.
0: சரிங்க, அடுத்தபடியாக கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்தி, சவால வந்துட்டு டெங்கி சம்பவங்கள் 50 விழுக்காடு அதிகரித்திருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அம்மா இந்த செய்தியை வெளியிட்டிருக்காரு.
1: பள்ளியில் நடக்கக்கூடிய பகடிவதி சம்பவங்களை அடுத்து வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து கல்வி அமைச்சர் முன்னெடுப்பு எடுத்துட்டு இருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அது வைரலான பிறகு அதற்கான முன்னெடுப்பு எடுக்காம உடனடியாக பள்ளி அதற்கான தக்க நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு நினைவுறுத்தல கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காங்க.
0: மற்ற செய்திகள் அப்ப நாங்க பகிர்ந்துக்க காத்துட்டு இருக்கோம். நீங்களும் பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க. உலகக்கிண்ண காட்பந்து போட்டி கவனத்தை ஈர்த்து வருகின்றது. அதிகாலை நடந்த ஆட்டத்துல என்ன முடிவு நண்பரே?
1: ஜெர்மனி குராக்கா உள்ள ஆட்டம் மோதல்ல வந்து பாத்தீங்கன்னா 7 கோல்கள் வந்து ஜெர்மனி புகுத்திருக்காங்க, 1 கோல் வந்து குராக்கா வந்து செலுத்திருக்காங்க.
0: ஆமா, உலக சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்திருக்கிறாங்க ஜெர்மனி இதற்கு முன்னர்.
1: ஆமா,
0: ஆக அவங்க வந்து 7-1 அப்படின்னு தோற்கடிச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ 2014 போன மாதிரி இருந்தது. அப்போ அரையிறுதி ஆட்டத்துல வந்து பிரேசில தோற்கடிச்சாங்க 7-1 அப்படின்னு ஜெர்மனி. அதுவும் ஹோம் இடத்துல, அதாவது பிரேசிலுடைய அரங்கத்திலே நடந்த ஆட்டத்துல தோற்கடிச்சாங்க. அது மீண்டும் என்னமோ ஒரு 12 பிறகு நடக்கிற மாதிரி இருக்கு.
1: இதையடுத்து இன்றைக்கே வந்து பாத்தீங்கன்னா 3 ஆட்டங்கள் இருக்கு. நெதர்லாண்ட்ஸ் ஜப்பானுடன் ஆட்டம், ஐவரி கோஸ்ட் இக்வாடோ உடனான ஆட்டம், பிறகு ஸ்வீடன் துனிசியாவுடனான ஆட்டம் இன்றைக்கு நடைபெற இருக்கின்றன.
0: அப்புறம் வாங்க, இன்னைக்கு எதை பத்தி நம்ம பேச போறோம்?
1: பொதுவா நம்ம இந்த கார்பந்து குழுக்குன்னு சில பேர்லாம் இருக்கும். இப்ப நம்ம உலக கிண்ணம் பத்தி பேசும்போது அந்த நாட்டோட பேர் வச்சிருக்காங்க இல்லையா. உங்களுடைய தாமான்ல, உங்களுடைய வீட்டு பகுதியில வந்து உங்களுக்கு ஒரு கார்பந்து அணியை நீங்க உருவாக்க போறீங்க அப்படின்னா அதற்கு என்ன பேர் வைப்பீங்க அப்படின்ற ஒரு கற்பனை கேள்விதான் நீங்க அழைத்து சொல்ல போறீங்க.
0: உங்க குடியிருப்பு பகுதியில ஒரு கார்பந்து அணி உருவாக்குங்க அப்படின்றோம், என்ன பெயர் வைப்பீங்க? நீங்க உங்களுடைய சூழல் அதை பார்த்து அந்த பேர் வச்சிருப்பீங்களா இல்ல எப்படி இருக்குன்றதை கூப்பிடுங்க. 3 2 2 8 2 5 7 3 3
1: அல்லது 4 7 6 8

0: வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு அழகான காட்டில் ஒரு எறும்பு ஒன்று இருந்தது. அது எப்போதும் சுறுசுறுப்பாக இருந்து குளிர்காலத்துக்கு தேவையான உணவுகளை சேகரித்துக் கொண்டிருந்தது. அதே காட்டில் ஒரு வெட்டுக்கிளி ஒன்று இருந்தது. அது எப்போதும் சந்தோஷமாக ஆடி பாடி விளையாடி கொண்டிருந்தது. ஒரு நாள் வெட்டுக்கிளி எறும்பிடம் சொன்னது, நீ ஏன் எப்போதும் இப்படி கடினமாக உழைக்கிறாய்? என்னோடு சேர்ந்து நீயும் விளையாடலாமே என்று கேட்டது. அதற்கு எறும்பு சொன்னது, நான் இப்போது வேலை செய்கிறேன், குளிர்காலத்தில் நான் சந்தோஷமாக இருப்பேன், ஏனென்றால் என்கிட்ட நிறைய உணவு இருக்கும் என்று சொன்னது. சரி, நான் விளையாடுறேன் என்று சொல்லி வெட்டுக்கிளி திரும்ப விளையாடி கொண்டிருந்தது. சீக்கிரமாக குளிர்காலம் வந்தது. பனி வந்து எல்லா இடங்களையும் மூடியது. உணவு எங்கும் கிடைக்கவில்லை. எறும்பு தன் சேகரித்த உணவுகளை சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் வெட்டுக்கிளி உணவு கிடைக்காமல் அலைந்து கொண்டிருந்தது. பின்பு வெட்டுக்கிளி எறும்பின் வீட்டுக்கு போய் கதவை தட்டி, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடு என்று வேண்டி கேட்டுக்கொண்டது. எறும்பு கருணையுடன் வெட்டுக்கிளிக்கு கொஞ்சம் உணவு கொடுத்தது. அதன் பின் வெட்டுக்கிளியும் குளிர்காலத்துக்கு தேவையான உணவுகளை கோடை காலத்திலேயே சேகரிக்க ஆரம்பித்தது. இந்த கதையின் நீதி என்ன? வருமுன் காப்பது சிறந்தது. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ பாலோ.
1: சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்சப்பா.

0: டிஎம்எஸ் அவர்கள் பாடியிருந்தாங்க, சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிப்பில் வாழணும், அவங்களை அழுகையை வைக்க கூடாது அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு பாடல் வந்தது.
1: இன்றைக்கு நேர்கள்ட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாங்க, அதாவது உங்களுடைய வசிப்பிடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு கார்பந்து அணிய ஒண்ணு உருவாக்குறீங்க, அது என்ன பேர் வைப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது நேர்கள்லாம் அழைத்து பல மாதிரியான பேர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க.
0: கலை சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்து பேர்லாம் வைக்கிற மாதிரி இல்ல தெய்வீகன், தெரியல தெய்வீகன் அப்படின்றாங்க. என்ன கலை கூப்பிட்டு பேர் வைக்கலன்னு சொல்லிட்டு வைக்கிறீங்க நீங்க?
1: சரா சொல்லியிருந்தாரு, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வைப்பாரா, அப்புறம் குமாரம் அழைச்சிருந்தாரு, இது எங்க ஏரியா அப்படின்ற மாதிரி
0: உள்ள வராது
1: இந்த மாதிரி பேர்கள்லாம் வைப்போம் அப்படின்னு. இது ஒரு கற்பனையான ஒரு கேள்வியா இருந்தாலும் இது அடிப்படையில் நிறைய இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு.
0: நீங்களும் வாங்குங்க, என்ன பேர் வைப்பீங்கன்னு சொல்லுங்க, காத்துக்கிட்டே இருக்கோம். சக்தி ஸ்ரீ கோபாலன் பிஜோன் சுறாவை பாடுறாங்க பாடலை.
1: இது வணக்கம் மின்னல்.

0: தமிழ் அரசன், நீங்க காட்பந்து விளையாடுவீங்களா? சரி, இந்த வேர்ல்ட் கப் நடக்குதுல, உங்களுக்கு எந்த நாடு ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு பிரேசில்.
2: ஏன் பிரேசில் பிடிக்கும்?
0: ஒருவேளை அப்பா சொல்லி அந்த மாதிரி, இல்ல உங்களுக்கே பிரேசில் பிடிச்சிருச்சா? உங்களுக்கே பிடிச்சிருச்சா?
2: சரி, நீங்க ஒரு கார்பந்து அணி நீங்க ஒரு திறந்திருக்கீங்க, உன்ன நண்பர்களா சேர்ந்து விளையாட போறீங்கன்னா, அந்த அணிக்கு என்ன பேர்
1: வைப்பீங்க?
0: பயணிகள். ஏன் அதிரடி பயணிகள்?
2: எங்க போறீங்க பந்த எடுத்துக்கிட்டு?
0: சரி சரி, அதிரடி பயணிகள் எங்களை சேர்த்துக்குங்க. ஐயா, எங்க கோல் சொல்லுங்க பாப்போம். அதிரடி பயணிகள் எல்லாம் தயாரா இருக்காங்க போல, ஏன்னா ஒருத்தர் குரல் தான் வந்துச்சு.
2: ஆமா,
0: கோல்ல வந்து பல பேருடைய குரல் காத்துட்டு இருக்கு,
2: அதுல பெரிய மகிழ்ச்சி இருக்குல்ல. எல்லாம் கோல் அப்படின்னு சொல்லும் போது.
0: ஆமா, சரிங்க. நீங்களும் இந்த கால்பந்து பற்றியும் நிறைய தகவல் எல்லாம் எங்க கூட பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க, அது பற்றிய தகவல் எல்லாம் 7 மணிக்கு பிறகும் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.
2: தொடர்ந்து பேசலாங்க. இது வணக்கம் மின்னல்.
0: சங்கீத் ஹால்திப்பூருடைய குரல்ல குருவி படத்துல இருந்து பாடல் எடுக்கப்பட்டிருக்கு,
2: கேட்கலாங்க.

0: மலேசியாவும் உஸ்பெகிஸ்தானும் வேளாண் துறையில் வியூக ஒத்துழைப்பை ஏற்படுத்த இணக்கம். பள்ளிகளில் ட்ரோன் இயக்கம் ஸ்டெம் துறை மீதான மாணவர்களின் கவனத்தை ஈர்க்கும். வணக்கம், சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். பிரதமர் டத்தோசி அன்வார் இப்ராஹிமை நேற்று புத்ராஜயாவில் உலக முஸ்லீம் லீக் பொதுச் செயலாளர் ஷேக் டாக்டர் முகமது அப்துல் கரீம் அலிசா சந்தித்தார். இஸ்லாமிய உலகின் அண்மைய மேம்பாடுகள் குறித்து அவ்விருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மேலும் அண்மையில் நடைபெற்ற 3வது பன்னாட்டு சமய தலைவர்கள் மாநாட்டின் வெற்றி குறித்தும் அவர்கள் பேசினர். இவ்வேளை பன்னாட்டு சமூகத்திற்கும் இஸ்லாமிய உலகத்துக்கும் இடையில் அணுக்க உறவுகளை ஏற்படுத்துவதில் மலேசியா முக்கிய பங்காற்றி வருவதாக ஷேக் டாக்டர் முகமது அப்துல் கரீம் கூறினார். மலேசியாவும் உஸ்பெகிஸ்தானும் வேளாண் துறையில் வியூக ஒத்துழைப்பை ஏற்படுத்த இணக்கம் கண்டுள்ளன. மீன் வளர்ப்பு, நிலையான நீர்ப்பாசன தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, மேம்பாடு ஆகியவற்றை இது உள்ளடக்கியுள்ளதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அமைச்சர் டத்தோசி முமட் சபுவுக்கும் அவரின் உஸ்பெகிஸ்தான் சகா இப்ராஹிம் அப்துல் ரஹமோனோவுக்கும் இடையில் தாஷ்கெண்டில் நடைபெற்ற சந்திப்பில் இந்த கடப்பாடு எட்டப்பட்டது. உணவு பாதுகாப்பு, இருநாட்டு வேளாண் உற்பத்தி ஆற்றலை வலுப்படுத்த விவேக தொழில்நுட்ப பயன்பாடு குறித்தும் அவர்கள் பேசினர். மலேசியா உஸ்பெகிஸ்தானுக்கு இடையில் வேளாண் உணவு வர்த்தகம் கடந்த ஆண்டு 338.48 மில்லியன் ரிங்கேட்டாக பதிவானது. திருக்கூர்த்தி ட்ரோன் தொழில்நுட்பம் மாணவர்களை அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், ஸ்டெம் துறை மீதான கவனத்தை ஈர்க்கும் ஆற்றலை கொண்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் டத்தோ சாங்லி காங் தெரிவித்தார். ட்ரோனை அடிப்படையாக கொண்ட கற்றல் அணுகுமுறை மாணவர்களை ஸ்டெம் துறையுடன் இன்னும் அணுக்கப்படுத்த உதவும். இதன் மூலம் அறிவியல் தொழில்நுட்ப அறிவை வளர்க்க அவர்களை ஊக்குவிக்கும் என அமைச்சர் கூறினார். தஞ்சோ மலிம் கத்தோயாங் தோட்ட தமிழ் பள்ளியில் தொடக்கி வைக்கப்பட்டிருக்கும் ட்ரோன் வகுப்பு அரசாங்கம், தொழில்துறை, சமூகம், கல்வி கழகங்கள் உட்பட அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பையும் ஈர்க்கும் முனைப்பாக அமையும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டில் எரிபொருள், உணவு, அத்தியாவசிய மருந்துகளின் கையிருப்பு போதுமான அளவில் உள்ளது. தலையீட்டு நடவடிக்கைகள் மற்றும் ஒருங்கிணைந்த முயற்சிகளின் மூலம் இந்த நிலை எட்டப்பட்டுள்ளதாக பிரதமரின் பொருளாதார ஆலோசகர் நோரிஷம் உசேன் கூறினார். நெருக்கடி காலகட்டத்தில் அடிப்படை பொருள்கள் சேவைகளின் நிலையான விநியோகத்தை உறுதி செய்வதே அரசாங்கத்தின் முன்னுரிமையாக இருப்பதை தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றம் எம்டெனின் நெருக்கடி நிர்வாக செயற்குழு தலைவருமான நோரிஷம் சுட்டிக்காட்டினார். பினாங்குக்கான சமூக விளையாட்டு நிதியம் DSK-வுக்கான ஒதுக்கீட்டை அதிகரிக்க இளைஞர் விளையாட்டு அமைச்சு இணக்கம் தெரிவித்துள்ளது. இவ்வாண்டு ஒதுக்கப்பட்ட 800,000 ரிங்கேட்டை முழுமையாகவும் விரைவாகவும் பயன்படுத்திய மாநிலம் என்ற வகையில் அந்த கூடுதல் ஒதுக்கீடு வழங்கப்படுவதாக அமைச்சர் டாக்டர் முகமது தாஃபி ஜொஹாரி கூறினார். அந்த ஒதுக்கீட்டை பெற தேசிய விளையாட்டு இளைஞர் துறை JBS என்ற விண்ணப்பத்தை முன்வைக்கும் என்றார் அவர். நேற்றிரவு பினாங்கு நிலையிலான 2026 தேசிய இளைஞர் நாள் கொண்டாட்டத்தை தொடக்கி வைத்து ஆற்றிய உரையில் டாக்டர் முகமது தஃபிக் இவ்வாறு கூறினார். பேரா லாரோட் மத்தங் டன்சிலாமா மாவட்டத்தில் உள்ள கம்போங் சுங்கை ரோத்தானில் நேற்றிரவு திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. பாதிக்கப்பட்ட 8 குடும்பங்களைச் சேர்ந்த 17 பேர் பதுஹாம்பார் தேசிய பள்ளியில் திறக்கப்பட்டுள்ள தற்காலிக உதவி மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட மலேசிய பொது தற்காப்பு படை கூறியது. மாலையில் 2 மணி நேரத்திற்கு மேல் இடைவிடாது பெய்த கனமழையை அடுத்து வெள்ளம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
5: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
6: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
7: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: அமெரிக்காவும் ஈரானும் லெபனானில் உட்பட அனைத்து போர் நடவடிக்கைகளையும் உடனடியாக முடிவுக்கு கொண்டுவரும் ஒப்பந்தத்திற்கு இணக்கம் கண்டுள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷேபா ஷாரிப் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். வரும் 19ஆம் நாள் உடன்படிக்கை கையெழுத்திடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை தொடர்பான இறுதி முடிவு கலந்துரையாடப்படுவதாக ஈரான் சமரச குழு தலைவருக்கான வியூக ஆலோசகர் மேண்டி முகமடி தெரிவித்துள்ளார். அந்த ஒப்பந்தத்தின் 14 விவகாரங்களை விவரிக்கும் அவரது ஒலிக்கோப்பு வெளிவந்துள்ளது. ஹார்மோஸ் நீரிணையில் பாதுகாப்பு, கடற்பயணம் சேவை உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் ஏற்பாடு செய்யப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணையை கடப்பதற்காக விதிக்கப்பட்டுள்ள கட்டண முடிவு ஈரான், ஓமான் ஆகியவற்றின் அதிகாரத்திற்கு உட்பட்டது என அவர் கூறியுள்ளார். எதிர்காலத்தில் வரையப்படும் அனைத்து உடன்படிக்கையிலும் இது நிலைநிறுத்தப்படும் என்றார் அவர். பெய்ரூட்டில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் அமைதி உடன்பாட்டை எட்டும் முயற்சியில் வாஷிங்டன் ஈடுபட்டுள்ள இவ்வேளையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்க கூடாது என அவர் கூறினார். இஸ்ரேலின் இந்த பதிலடி தாக்குதல் பொருளற்றது என கூறிய ட்ரம்ப் தூதரக முயற்சிகளுக்கு இடையூறாக இருப்பதை தவிர்க்கும்படி சம்பந்தப்பட்ட தரப்பை வலியுறுத்தியுள்ளார். பிரான்ஸ் ஏவியனில் G7 மாநாடு தொடங்குவதற்கு ஒரு நாள் முன் ஜெனீவாவிலும் ஐநா தலைமையகத்தின் அருகிலும் ஆர்ப்பாட்டக்காரர்களும் காவல்துறையினருக்கும் இடையே கைகலப்பு மூண்டது. கருப்பு நிற ஆடையையும் முகமூடிகளையும் அணிந்திருந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் காவல்துறையினர் மீது கற்களையும் பட்டாசுகளையும் புட்டிகளையும் வீச தொடங்கியதையடுத்து காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தை கலைக்க கண்ணீர் புகையை பயன்படுத்தினர். ஐநாவின் பன்னாட்டு தொலைத்தொடர்பு ஒன்றையும் உட்பட பல்வேறு கட்டடங்கள் தாக்கப்பட்டன. ஐநாவின் ஐரோப்பிய தலைமையகத்தின் முன் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் நெருங்க முடியவில்லை. 20,000 பேர் அந்த வீதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கட்பந்து முதல் முறையாக களமிறங்கியுள்ள குரோசோஃபை ஜெர்மனி 1-7 என்ற கோல்களில் பந்தாடியது. உலகக்கிண்ண போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடாக குரோசோஃப் திகழ்கிறது. ஜெர்மனிக்கான முதல் கோலை ஃபெலிக்ஸ் மென்ஷா அடித்ததைத் தொடர்ந்து 21வது நிமிடத்தில் லெவினோ கெம்னென்சா குரோசோவுக்கான கோலை அடித்து தமது நாட்டிற்கு உலகக்கிண்ண போட்டியின் முதல் கோலை பெற்றுத்தந்தார். அதற்கு பின் ஆட்டம் சூடுபிடித்தது. 2014 கிண்ணத்தை வென்ற பிறகு முதல் முறையாக ஜெர்மனி தொடக்க ஆட்டத்தில் வென்றுள்ளது. இதனிடையே எஃப் குழு நிலையிலான தொடக்க ஆட்டத்தில் நெதர்லாந்துக்கும் ஜப்பானுக்கும் இடையேயான ஆட்டம் 2-2 என்ற கோல்களில் சமம் கண்டது. ஆட்டம் முழுவதும் இரு அணிகளும் 1-1 ஈடுகொடுத்து சவாலான ஆட்டத்தை வெளிப்படுத்தின. 89வது நிமிடத்தில் ஜப்பான் கோலை புகுத்தி ஆட்டத்தை சமப்படுத்தியது. தற்போது இக்குழு ஆட்டத்தில் ஐவரி கோஸ்டும் எக்வாடோரும் களமிறங்கியுள்ளன. அடுத்து எஃப் குழு ஆட்டத்தில் ஸ்வீடன் துனிசியாவை சந்திக்கும். அவ்வாட்டம் மலேசிய நேரப்படி காலை 10 மணிக்கு தொடங்கும். இவ்வேளை ஈரான் காட்பந்து அணி அமெரிக்கா சென்றடைந்துள்ளது. உலக கிண்ணத்தை முன்னிட்டு மெக்சிகோ சோவானிலிருந்து லாஸ் ஏஞ்சலஸ் பன்னாட்டு விமான நிலையத்தை அந்த அணி சென்றடைந்தது. அவர்கள் தங்கும் விடுதியில் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. லாஸ் ஏஞ்சலஸ் அரங்கில் உள்ளூர் நேரப்படி மாலை 6:45 நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பில் ஈரான் அணியின் பயிற்றுநர் அமெரி கெலனோயும் தாக்குதல் ஆட்டக்காரர் மெஹ்டி தரேயும் கலந்து கொள்ளவுள்ளனர். ஜி குழுவில் இடம்பெற்றுள்ள ஈரான் தொடக்க ஆட்டத்தில் நியூசிலாந்து பொருதுகிறது. இவ்வாட்டத்தை காண அதிகமான ரசிகர்கள் திரள்வர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவும் உஸ்பெகிஸ்தானும் வேளாண் துறையில் வியூக ஒத்துழைப்பை ஏற்படுத்த இணக்கம். பள்ளிகளில் ட்ரோன் இயக்கம் ஸ்டெம் துறை மீதான மாணவர்களின் கவனத்தை ஈர்க்கும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.

0: வரலாற்றில் இன்று
1: 2013 ஆண்டு இன்றைய நாளில் புரோட்டோன் புதிய வாகனம் புரோட்டோன் சாகா சூப்பர் வேல்யூ SVI அறிமுகப்படுத்தியது. 1.3 லிட்டர் இயந்திரத்தை கொண்ட இந்த வாகனம் தானியங்கி அல்லாத வகைக்கு 33,438 ரிங்கிட் முதல் 33,888 ரிங்கிட் வரையும், தானியங்கி வகைக்கு 36,438 ரிங்கிட் முதல் 36,888 ரிங்கிட் வரையும் விற்பனை செய்யப்பட்டன. இந்த விலை புரோட்டோன் சாகா FLX விலையுடன் ஒப்பிடுகையில் சுமார் 12 விழுக்காடு அல்லது 5,000 ரிங்கிட் வரை குறைவாக இருந்தது. அதிகமான மலேசியர்கள் சொந்த வாகனம் வாங்கும் வாய்ப்பை பெறுவதற்கும், உள்ளூர் வாகன உதிரிபாக உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்களின் போட்டியாற்றலை மேம்படுத்துவதற்கும் குறைந்த விலையில் இந்த வாகனத்தை விற்பனை செய்யும் நடவடிக்கையை புரோட்டோன் மேற்கொண்டது. பாதுகாப்பு கூறுகள் மேம்படுத்தப்பட்ட இந்த வாகனத்தில் 2 காற்றுப்பைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அதோடு ஏசியன் NCAP வழங்கிய பாதுகாப்பு மதிப்பீட்டில் புரோட்டோன் சாகா SV 3 நட்சத்திர அங்கீகாரத்தையும் பெற்றது. புரோட்டோன் சாகா SV அறிமுகம் மலிவான விலையில் பாதுகாப்பான தரமிக்க வாகனங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் புரோட்டோன் நிறுவனத்தின் முயற்சியில் ஒரு மைல் கல்லாக அமைந்தது.
0: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: பளபளக்கிற பகலாணி பளபளன்னு இருக்கணும் நம்முடைய நாள். எல்லோருக்கும் இனிய வணக்கம்.
1: இன்றைய வணக்கம் இன்னும் இல்ல, மோகன் தெய்வீக்கு நம்மளோட பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்போடு தான் நம்ம பேச போறோம்.
0: வாங்க, இப்ப விடுமுறை காலம் எல்லாம் முடிஞ்சிச்சு இல்லையா? ஒரு நண்பர் வந்து அவர் மன உளைச்சலை வந்து கொட்டி தீர்த்திருக்காரு. என்ன சொல்றாருன்னா, விடுமுறைக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எதிர்பார்த்திருக்காங்க, இவர் வந்து கை நிறைய ஏதாவது வாங்கிட்டு வருவாருன்னு.
1: இல்லன்னா கை வீசிட்டா வந்தீங்க கேள்வி வேற வரும்.
0: கேட்டுட்டாங்களாம். அவர் வந்து என்னங்க இப்படி எதிர்பார்க்கறாங்க, நான் செலவு பண்ணி நான் விடுமுறைக்கு போறேன், இங்க வந்து பார்த்தா சுத்தி இருக்கிறவங்க ஏன் ஒண்ணு கூட வாங்கிட்டு வரலன்னு கேக்குறது எந்த வகையில நியாயம்னு கேக்குறாரு.
1: இந்த கிச்சன் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, பொதுவா வெளியூர் எல்லாம் போனாங்க, எவ்வளவுதான் வாங்கி வச்சுக்கிறது. ரெண்டு ரகம் இருப்பாங்க. இப்போ நீங்க அடிக்கடி வெளியூர் போகக்கூடிய ஒருத்தவங்களா இருக்கலாம், சுற்றுலாக்கு எல்லாம் போகலாம். இந்த மாதிரி வெளியூர் போயிட்டு வந்தாலே நண்பர்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி நினைவு சின்னங்கள்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்றீங்களா? அதெல்லாம் எதுக்குப்பா, எத்தனைதான் வாங்கி கொடுக்கறது இல்ல அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபரா நீங்க? ரெண்டுல எந்த வகை?
0: நான் தானே போறேன்னா எதுக்கு வாங்கணும்னு கூட நீங்க நினைக்கலாம்.
1: ஆமா,
0: வாங்க கூப்பிடுங்க, பேசலாம். 3-2-2-8-2-5-7-3-3
1: அல்லது 4-7-6-8, அதாவது வெளியூர் எல்லாம் போனா நினைவு சின்னங்களை வாங்கி கொடுக்கற கட்டாயம் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற நபரா நீங்க?
0: இல்லன்னா
1: அதெல்லாம் எதுக்குப்பா அப்படின்னு சொல்ற நபரா? அழைத்து சொல்லுங்க.
0: ஜூன் போனால் பாட்டு வந்து

0: அன்பே என் நண்பே மணி போ 7:25 ஆயிருச்சு. திங்கக்கிழமைகள்ல அரசு வழங்கக்கூடிய தகவல் எல்லாம் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம்.
1: இன்றைக்கு இந்த வெளியூர் பயணங்கள் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம போகும்போது உரிமம் பெற்ற நிறுவனங்களிடம் தான் நம்ம வந்து அவங்க போனோம், சுற்றுலா போகணும் தான்.
0: ஆமா, இந்த டிராவல் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற தகவலை தான் அடுத்து உங்களுக்காக நாங்க கொண்டு வருகின்றோம். வணக்கம் இன்னலி டூரிசம் மலேசியா தலைவர் டத்து மனோகரன்.
2: The most important things, நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஒன்ஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணால் அதோட க்ரைட்டீரியா இருக்கும். ஸோ நம்ம எல்லாமே டூரிஸ்ட் கைட் ஆகிடலாம். ஏன்னா பிகாஸ் சோஷியல் மீடியாவில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டு நானும் டூரிஸ்ட் கைட் ஆகிடலாம் என்னென்ன அதுக்குன்னு ஒரு இது இருக்குது, ஒரு வழிமுறை இருக்குது. ஸோ நம்ம ஒன்று காஸ்ட்க்கு போகணும், ட்ரைனிங்கில். ஸோ அதில் சொல்லுவாங்க ஆஸ் அ டூரிஸ்ட் கைட்ஸ் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், இந்த இடத்த எப்படி நம்ம எக்ஸாக்ட்லியாக பேசணும், இந்த பாசிட்டிவ் சைட் அண்ட் ஆல் திங். இப்போ எதுவும் ஒன்று பிரச்சனை ஆயிடுச்சா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு 10 பேர் காசு கொடுத்துட்டு இந்த ஆளுக்கிட்ட, ஸோ இவர் தான் ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு, நாளைக்கு எதாச்சும் ஆயிடுச்சா யாருக்கிட்ட போய் நீங்கள் ரிஃபர் பண்ண போறீங்க? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது ரெஜிஸ்டர்ட் ஏஜென்சியில் போனீங்களா, ஸோ நம்ம கவர்மெண்ட்டை போகலாம். ஸோ நம்ம இவ்வளோ கொடுத்துருக்கோம் இந்த கவர்மெண்ட், இந்த ஆளுக்கிட்ட இவர் தான் நம்மளை ஏமாத்திட்டாரு. ஸோ கவர்மெண்ட் வந்து லைசன்ஸ் இருக்கும், அவங்களோட 10 கிலோ டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் இருக்கும் நம்மக்கிட்ட. ஸோ நம்ம கால் பண்ணலாம். ஸோ நம்ம எதுவும் ஒரு லா படி இனிஷியேட் பண்ணுறேன்னா, சம்மன் பண்ணுறேன்னா, ஸோ கவர்மெண்ட் தான் எடுக்கலாம். இப்போ நீங்கள் சும்மா ப்ரைவேட்ல போய்கிட்டு பேசிக்கிட்டு அன்ரெஜிஸ்டர்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு எதுவும் ஒன்று அறிச்சா பிரச்சனை வந்துடும். இன்சூரன்ஸ் பார்த்தீங்களா இல்லையா, பிரச்சனை வரலன்னா பரவாயில்ல, எல்லாத்தையும் சந்தோஷமா போயிட்டு வந்துடலாம். ஓ இங்கே இவர் ஒரு 50 வெள்ளி குறவா கொடுத்துருக்காரு, நம்ம எங்கிட்ட பண்ண. நாளைக்கு பிரச்சனை வந்தால்தான் எல்லாம் கஷ்டம் சொல்லுவாங்க, இதுதான் ஏன் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணல, அது பண்ணல, இது பண்ணலன்னு. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன் திங், எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் யாரு கூட போகிறதுனாலும் நீங்கள் கேட்கணும் அவர்கிட்ட, நீங்கள் ஐயோ ரெஜிஸ்டர், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், லைசன்ஸ் இருக்கா, கைட் இருக்கா, என்ன மாதிரி பேட்ச் வச்சிருக்கீங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம பாட்டு தான், அப்புறம் தான் நம்ம அட்வான்ஸுக்கோ காசோ இதோ கொடுக்கணும். ஒரு நம்பிக்கையாக இருக்கணும்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1109 7219 19. வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க, மணி இப்போ 7:30 ஆயிருச்சு. பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்கள்லாம் விட்டுட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு கிளம்புவீங்க. இந்த நேரம் நீங்க அழைத்தும் பேசணும் எங்க கிட்ட.
1: இன்னைக்கு நேர்கள்ட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டதுங்க, அதாவது வெளியூர் பயணங்கள்லாம் நீங்க போகும்போது இந்த நினைவு சின்ன இந்த சுவினேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கண்டிப்பா வாங்கி எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நபரா, எதுக்கு இப்ப இதெல்லாம் இந்த தேவையில்லாத செலவு, எத்தனை முறை தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் அழைத்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம்.
0: ரூபினி,
2: டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன். யூசுவலி வந்து நானும் என் அப்பாவும் வெளியூர் போனா நாங்க வேற ஆளுக்கு யாருக்கும் வாங்க மாட்டோம்.
0: ஏன், அப்பா கூட போனா வேற ஆளுக்கு வாங்க விட மாட்டாரா?
2: அப்புறம் வாங்க விட மாட்டாரு. ஒரு பக்கத்து
0: என்ன அவங்களுக்கு மட்டும் வாங்குறீங்க, மத்தவங்களுக்கு வாங்குறதுல கணக்கு பாக்குறீங்க?
2: கணக்கு பாக்குறது அவங்க
1: நீங்க வெளியூர் போறீங்க, சுற்றுலா போறீங்க, அதே மாதிரி அவங்களும் வாங்கி கொடுக்கணும் நீங்க எதிர்பார்ப்பீங்களா?
2: இல்ல, நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா வந்து நான் அந்த இடத்துக்கு போறேன், எனக்கு நினைவு சின்னமா ஒருத்தவங்க வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் வாங்கி கொடுக்கறேன். அதே மாதிரி நான் எதிர்பார்க்க மாட்டேன்.
0: நல்ல வேளை நீங்க இவரை உங்க வட்டத்துக்குள்ள வைக்கல, இல்லன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாரு.

0: ஆடுகளம் படத்துல இருந்து எடுக்கப்பட்ட பாடல். கடைசியா எந்த ஊருக்கு போனீங்க, நினைவு சின்னங்கள்லாம் வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்டுட்டு இருக்கோம்.
1: ஆமா, அந்த மாதிரி வாங்கிட்டு வருவீங்களா இல்லங்க, அதெல்லாம் எதுக்கு, எத்தனை வாடி தான் குடுக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு
0: கேட்டிருந்தோம். அமுதா, எங்க அமுதா போனீங்க கடைசியா?
2: வியட்நாம் சப்பாவும் கிராபியும் போயிட்டு வந்தோம்.
0: ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கலாமே.
2: வாங்கிட்டு வருவோம், அது நெவர் மீஸ். கண்டிப்பா எங்கேயும் போனா கண்டிப்பா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் கிஃப்ட் வாங்கிட்டு வருவான். அங்க உள்ள கிஃப்ட் லைக் ஃப்ரிஷ் மேக்னட்டோ இல்ல அங்க உள்ள சுவீனியர்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் வாங்கிட்டு வருவேன். தேர் இஸ் ஒன், என்னோட வட்டாரத்துக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, இஸ் எ டாக்டர், ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவர் வீட்டுல எங்களோட கிஃப்ட்காகவே ஒரு ஷோகேஸே வச்சிட்டாரு.
0: என்ன அவ்வளவு நல்லவங்களா நீங்க!
1: இப்போ வருஷத்துக்கு எத்தனை முறை அந்த மாதிரி வெளியூர் பயணம் எல்லாம் போவீங்க?
2: ஒரு மூணு தடவை.
1: மூணு தடவை வாங்கிட்டு வருவீங்களா?
0: அவர் தான் ஷோகேஸ் வச்சிட்டாரு.
2: அவங்க வைஃபே சொல்லுவாங்க, ஐயோ நீங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட் அதுவும் இந்த ஷோகேஸ் இருக்கு அப்படின்னு.
0: அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல வீடியோ கோலம் பண்ணி ஃபுல்லா முழுசா காட்டிருங்க எந்தெந்த நாட்டுக்கு போறீங்கன்னு. அவங்க இங்க போக வேணாம்.
1: அத்தனை முறை நீங்க போறீங்கல்ல, வாங்கிட்டு ஒருவேளை வரல அப்படின்னா உங்க மனசு என்ன அப்படியே ஒரு மாதிரி பதற்றம் ஆகுமா?
2: பதற்றமாவது, ஐயோ நம்ம வாங்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வாங்கிட்டு வருவோமே, அது ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணுவோம்னா. அதனாலயே மொத்த நான் ஷாப்பிங் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் நான் மொத
0: வாங்கிருவேன். சுத்தி பாக்குறது ரெண்டாவது தான். எனக்கு என்னமோ நீங்க அவங்களுக்கு பொருள் வாங்குறதுக்காகவே போற மாதிரி இருக்கு, சுத்தி பார்க்க போற மாதிரி இல்ல.
2: லைக் எங்கேயாச்சும் போறதா ஒரு கண்ணாங்கண்டானே எஸ்பெஷலி இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பாக்கும்போது, ஓ நாம தான் வாங்கி கொடுத்தது.
0: அது என்ன எல்லாரும் இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ல இருக்கீங்க, வேற எவ்வளவு பொருள் இருக்கு?
1: நீ
0: பார்த்திடல் அழகு வருது. நரேன் ஷர்மிளா சிவகுரு பாடுறாங்க, இது வடக்கம் மின்னல்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
2: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கை தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாம். அனுபவமிக்க ஆசிரியர்கள் குரு AI வழிகாட்டல் புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு MyNaps eTuition. தொடர்புக்கு 0309-7219-19.
0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் FM.
3: போக்குவரத்து தகவல்.
2: முதல்ல நமக்கு சுபாங் ஷாலாம் இந்த பகுதியிலிருந்து செய்தி வந்திருக்கிறது. NKVE இங்க பாத்தீங்கன்னா கனரக வாகனம் ஒன்று பழுதடைந்திருந்ததன் காரணமாக நெரிசல் சற்று அதிகமாக இருக்கிறது அப்படின்ற தகவல் கிடைத்திருக்கின்றது.
4: சுங்காய்டுவால் இருந்து ஜூரு செல்லக்கூடிய பாதையில் 137.1 கிலோமீட்டர்ல வந்து விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறதுனால 40 நிமிடங்கள் வரைக்கும் அங்க நெரிசல் ஏற்பட்டிருக்கு. வாகனங்கள் ரொம்ப மெதுவா நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விவரம் நமக்கு கிடைச்சிருக்கு.
2: எலை நெடுஞ்சாலையில வாகனங்கள் மெதுவாக நகர்ந்துட்டு இருக்கு. இன்றைக்கு அதிகாலையிலே தங்க அபுகின் கம்பீர் இருக்கு இல்லையா, 160.2 கிலோமீட்டர் விபத்து ஒன்று ஏற்பட்டிருந்தது. அந்த எமர்ஜென்சி லைன் வந்து பயன்பாட்டுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ சீராயிருச்சு அப்படின்ற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது.
4: கமுடா கோஃப்ல இருந்து புத்ரா ஹைட் செல்லக்கூடிய அந்த பாதை முழுக்க வந்து சற்று நெரிசல் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா பண்டா சௌஜனா புத்ரா அந்த அருகாமையில வந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறதுனால.

0: நம்ம வந்து கேட்டிருந்தோம் விடுமுறைக்கெல்லாம் போனீங்கன்னா ஏதாவது வாங்கிட்டு வருவீங்களா அப்படின்னு,
1: நினைவு சின்னங்கள் நம்ம எல்லாம் வாங்கிட்டு வருவீங்களா இல்ல அதுக்கு எங்க இப்ப கூடுதல் செலவு அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டிருந்தோம்.
0: பாலா வந்திருக்காரு.
2: ஆக்சுவலி இந்த ரீசெண்டா தான் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி இந்தியாக்கு போனோம் ஃபேமிலியோட சென்னைக்கு.
1: சரி,
2: அங்க நிறைய கீச்சிங் ஆக்சுவலி அங்க போட்டோ வீடியோஸ் தான் நிறைய எடுத்தோம் மெமரிக்கு. ஏன்னா நம்ம படத்துல பாக்குறோம்ல இந்தியாவோட பேரு, அந்த ஊரு, அந்த இடம், மெரினா பீச், அண்ணா சாலை, இந்த சென்ட் தாமஸ் எல்லாம். சோ அது போட்டோ பிடிச்சி வீடியோ எல்லாம் எடுத்து நல்ல ஒரு மெமரபிளா இருந்துச்சு.
1: ஆனா இப்ப போய் படம் எடுத்தீங்க, காணொலி எல்லாம் எடுத்தீங்க, சரி வரும்போது இதை வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா?
2: வாங்கிட்டு வந்தோம் கீச்சேனு, அப்புறம் நிறைய செவினியர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம்.
1: ஓ, யாருக்கெல்லாம் கொடுத்தீங்க?
0: ரசிக்க ஆரம்பிங்க.
2: அம்மா தங்கச்சி எல்லாம் பார்த்து அப்படியே ரசிச்சு அங்கே உட்காந்துட்டோம் இவ்வளவு நேரம் இருக்கு. ஏன்னா அங்க 12 மாடி, சோ நம்ம ஊர் மாதிரி 1-2 இல்ல, நாங்க 12 மாடி ஏறி இருக்கு, பட் லிப்டோ இருக்கு அங்க.
1: புரியுது, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க.
0: இவ்வளவு நீங்க விளக்கம் கொடுத்துட்டீங்க, கேட்டுட்டு இருக்கிறவங்க யாராவது நண்பரா இருந்தா இவ்வளவு நேரம் இருந்து ஒண்ணு கூட எனக்கு வாங்கிட்டு வரலன்னு நினைக்க போறாங்க.
1: என்ன ஒரு விஷயம், சின்ன வயசுல இருந்து நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போனாலும் சரி, இந்த விருந்தோம்பல் சொல்லுவாங்க, நம்ம ஒருத்தங்க வீட்டுக்கு அவங்க பாத்துக்கறோம், நம்ம போகும்போது சும்மா கை வீசிட்டு போக கூடாது, ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்றது சின்ன வயசுல நம்ம சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் தான்.
0: சரி,
1: அதனால இந்த மாதிரி வெளியூர் போகும்போது எப்படி நம்ம சும்மா போறது? அது ஒரு நல்ல விஷயம் தானே, நல்ல ஒரு பழக்கம் தானே இல்லையா?
0: சொல்லி கொடுத்துருக்காங்க வீட்டுல சின்ன பிள்ளையில இருந்து. கடைசியா நீங்க கொரியா போனீங்க இல்லையா? எதுவுமே வரலையே, வந்து
1: வாங்கிட்டு வரல. நான் கரண்டி வாங்கிட்டு வந்த தெய்வீக.
0: என்ன கரண்டி?
1: கரண்டி,
0: கரண்டியா?
1: எத்தனை பேருக்கு கொடுத்தேன்? என் கரண்டி எல்லாம்
0: எத்தனை பேருக்கு கொடுத்தது? எனக்கு
1: கொடுத்த தெய்வீக, நீங்க மறந்துட்டீங்க.
0: ஓ, நான் மறந்துட்டேன்.
1: நீங்க அடிக்கடி வெளியூர் போனா எங்க ஞாபகத்துல இருக்கட்டும்?
0: நான் கடைசி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்ல.
1: ஆமா, சொல்லு. ஆமா, இதுக்கு ஸ்ரீலங்கா போனீங்க, யானை வாங்கிட்டு கொடுத்து
0: சொல்லி கொடுத்தமா, சொல்லி காட்டின மாதிரி அப்படி நினைக்கல.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். ஐநா அகதிகள் உயர் ஆணையம் UNHCR அட்டை உடையவர்களுக்கு அரசாங்க உதவித்தொகை கிடையாது என உள்நாட்டு வணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் ஃபூசியா சலே திட்டவட்டமாக கூறியுள்ளார். அந்த அட்டை அகதிகளுக்கான அடையாள ஆவணமாக மட்டுமே செயல்படுகிறதே தவிர நிரந்தர குடியிருப்பாளர் அல்லது குடியுரிமை நிலைக்கானது இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். பாடலை உருவாக்க எப்படி இசைக்கருவிகள் ஒன்றிணைக்கப்பட்டு இன்னிசையாக ஒலிக்கிறதோ அதேபோல நாட்டில் அமைதியையும் நிலைத்தன்மையையும் வளப்பத்தையும் உறுதிப்படுத்த பல்வேறு பின்னணியை கொண்ட மலேசியர்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டுமென வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் காங் கோர்மேங் தெரிவித்துள்ளார். நேற்று தைப்பிங் பன்னாட்டு இளையோர் இசை அணிவகுப்பை தொடக்கி வைத்து அவர் உரையாற்றினார். நாட்டின் உயர்கல்வித்தரம் பன்னாட்டு நிலையில் தொடர்ந்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக மலேசிய தகுதி நிறுவனம் MQA தலைமை நிர்வாக அதிகாரி பேராசிரியர் டத்தோ டாக்டர் முகமது சத்தர் ஜப்ரான் தெரிவித்துள்ளார். உள்ளூர் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு நெருக்கடியுடன் அது தொடர்பு படுத்தப்படக்கூடாது என்றார் அவர். தொழில்துறை தேவைகளை அடிப்படையாக கொண்டு பன்னாட்டு தரநிலையை நிறைவு செய்யும் பாடத்திட்டங்களே MQA-வால் அங்கீகரிக்கப்படுவதாக அவர் கூறினார். அமெரிக்க ஈரான் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதை ஐநா தலைமைச் செயலாளர் அந்தோனியோ குட்ரஸ் வரவேற்றுள்ளார். அந்த ஒப்பந்தம் நிரந்தர சண்டை நிறுத்தத்திற்கும் ஹார்மோஸ் நீரினை மீண்டும் திறப்பதற்கும் வழி ஏற்படுத்தும் என்றார் அவர். அதோடு மேற்காசிய போருக்கு நிரந்தர தீர்வினை எட்ட உதவிடும். அமெரிக்கா மிசோரி பட்லரில் விமானம் விபத்துக்குள்ளானதில் 12 பலியானார்கள். பட்லர் விமான நிலையம் அருகே அந்த விபத்து நிகழ்ந்ததாக நெடுஞ்சாலை காவல் அதிகாரிகள் கூறினர். மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் வேளை விபத்துக்கான காரணம் ஆராயப்படுகிறது. விளையாட்டு 2026 உலகக் கிண்ண கட்பந்து இக்குழு ஆட்டத்தில் ஐவரி கோஸ்டும் எக்வாடோரும் ஆடிக்கொண்டிருக்கின்றன. முதல் பாதி ஆட்டம் கோல் இன்றி முடிவுற்றது. இவ்வேளை இதற்கு முன் நடைபெற்ற ஆட்டங்களில் ஜெர்மனி 7-1 என்ற கோல்களில் கோர்சோவை வென்றது. நெதர்லாந்தும் ஜப்பானும் 2-2 என சமம் கண்டன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.